நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 5ஆம் நாள் திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆணித்திங்கள் 12ஆம் நாள் 2020

இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 5ஆம் நாள் திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆணித்திங்கள் 12ஆம் நாள் 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியாலை 820 கிலோஹெட்ஸ் கும்பகோணம் பண்பலை 101.6 மெகஹெட்ஸ் வேலூர் பண்பலை 100.4 மெகஹெட்ஸ் ஆகிய அலைவரிசைகளில் இன்றைய ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. நேரம் இப்பொழுது 5:50 நொடி.

துணையற்ற ஒருவனுக்கு இரண்டு பகை வந்தால் அவற்றுள் ஏற்ற ஒரு பகையை பிரித்து தனக்கு இனிய துணையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். குறள் எண் 875 அதிகாரம் பகை திறம் தெரிதல்.

0: துணையற்ற ஒருவனுக்கு இரண்டு பகை வந்தால் அவற்றுள் ஏற்ற ஒரு பகையை பிரித்து தனக்கு இனிய துணையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். குறள் எண் 875 அதிகாரம் பகை திறம் தெரிதல்.
1: இசையோடும் பொருளோடும் குரல் தந்த இனிய செய்திகளை கேட்டுணர்ந்தோம் குரல் அமுதமாக. இனி நிகழ்ச்சி நிரல். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசைகளில் இன்று ஒளிபரப்பாக இருக்கின்ற நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் பாப்பாக்குடி ஆ முருகன் அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவோம். அதனைத் தொடர்ந்து வானிலை. 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை நிகழ்ச்சி. இதில் முதலில் காந்தி அஞ்சலி. 7:10 தமிழமுதம் வழங்குபவர் ரா மோகனசுந்தரம் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு யோகா பயிற்சியாளர் ஆர் விஜயலட்சுமி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளின் 11 பகுதி இடம்பெறும். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான நாள் குறித்த சிற்றுரை. அதனைத் தொடர்ந்து சத்ரபதி ஷாஹு மகாராஜ் பிறந்த தின சிற்றுரை ஆகியவை இடம்பெறும். 7:45 நகர்வலம். இனி குறையும் தெருநாய்கள் தொல்லை. பிரபுசங்கர் அவர்கள் எழுதிய செய்திக்கோவை இடம்பெறும். மீண்டும் உங்கள் கவனத்திற்கு பகுதியில் 7:50 பக்கிம் சந்தர் சட்டர்ஜி அவர்கள் பிறந்த தின சிற்றுரை இடம்பெறும். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:02 மாப்போ சிவஞானம் அவர்கள் பிறந்த தின சிற்றுரை வழங்குகிறார் கவிஞர் நா முத்துநிலவன் அவர்கள். 8:30 வந்தே மாதரம் நல்கிய இலக்கிய பேரரசர் பக்கிம் சந்தர் சட்டர்ஜி அவர்களின் பிறந்த தின உரை வழங்குபவர் விஸ்வபாரதி அவர்கள். 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. யோகாவின் நன்மைகள் குறித்து யோகா பயிற்றுனர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் உரை. 9:00 அரங்கிசை. ஸ்ரீ காளஹஸ்தி என் கே சுப்பிரமணியம் அவர்களின் நாகஸ்வர இசை. பெரும்பேர் டி ஆர் சேதுராமன் அவர்கள் தவில். இந்நிகழ்ச்சி 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல். 11:02 இலக்கியம் பேசுவோம். திருஞான சம்பந்தரின் வாழ்வும் வாக்கும் குறித்து சிதம்பரம் ஜே ராகவன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார். படைப்பு ஆகாஷவாணி புதுச்சேரி. நண்பகல் 12:10 சங்கீத சாரல். வித்யாபாரதி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின். கே ஹரீஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி மீன்வளத்துறை சார் சிறு குறு நிறுவனங்களுக்கு நிதியுதவி வழங்கும் திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். இதன் தொடர்ச்சியாக நிகழ்ச்சி நிரலின் தொடர்ச்சியை மீண்டும் செய்திச் சுருக்கத்திற்கு பிறகு கேட்போம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்பிரமணி கணியப்பன். பொருளாதார ஸ்திரத்தன்மையை பராமரிக்க சுயசார்பு நிலை எட்டப்பட வேண்டியதன் அவசியத்தை

0: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சுங்கத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். விளையாட்டு வீரர்களிடையே ஊக்கமருந்து பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். தொழில் மற்றும் வர்த்தக ரீதியிலான எரிவாயு சிலிண்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழகத்தில் நேர்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியுடன் உள்ளதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் இழப்புகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் விவசாயிகள் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் இணையுமாறு மாநில வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத் கேட்டுக் கொண்டுள்ளார். மக்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காணப்பட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு மாநில அமைச்சர் கீர்த்தனா அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் இன்று நடைபெறுகிறது. ஜெர்மனியில் நடைபெற்ற உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. கோவாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்திய ஏ அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா 26-24, 25-15, 30-28 என்ற புள்ளிக் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.
1: 6:02 தொடர்ச்சி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் இன்று பகல் 1:10 என்னுயிர் தோழி தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி. இதில் பெயர் சொல்லும் கதை முனைவர் என் சுலோச்சனா, எழுத்தின் இசை கவிஞர் குழந்தை அனிதா, யோகக்கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள் வழங்கும் உரைகள் இடம்பெறும். தொகுப்பு எம் விஜயகாந்த், அமைப்பு டாக்டர் கே வித்யாவதி. 2:15 திரைகாணம், 2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி. ஹடுதி ஹவு ஹருதி ஹவு என்ற கன்னட மொழி பாடல் இயற்றியவர் டோட் ரேஞ்ச் கவுடா அவர்கள், இசையமைத்தவர் பி ஆர் கீதா அவர்கள். 2:55 வானிலை, 5:30 திரைகாணம், மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை, 6:55 திரைகாணம், 7:00 மொஹரம் குறித்த சிறப்புரை தியாக மாற்றம் மறுமலர்ச்சியின் தொடக்கம். வழங்குபவர் ஆன்மீக சொற்பொழிவாளர் எஸ் என் சிக்கந்தர் அவர்கள். 7:10 வேலூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஏ மோகன். 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம் இயற்கை வழி வேளாண்மை. திருவள்ளூர் மாவட்டம் போந்தவாக்கம் வி மகாதேவன் அவர்களின் அனுபவங்கள், தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியவை இடம்பெறும். 8:05 திரைகாணம், 9:15 செய்திச் சுடர், 9:30 அரங்கிசை. அரங்கிசை நிகழ்ச்சியில் உமா ராதிகா ஆகியோரின் பாட்டு இடம்பெற கேட்கலாம். கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், ஏ எஸ் ரங்கநாதன் அவர்கள் மிருதங்கம். 10:45 காற்றோடு கலந்திடவா. நேர்களே, நீங்கள் கேட்ட இந்நிகழ்ச்சிகள் யாவும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசைகளில் இன்று ஒளிபரப்பாக இருக்கின்ற நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பாகும்.

0: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Sarabjit Kaur.

0: எனைத்தானும் நல்லவை கேட்க. உழவும் தொழிலும் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் பாப்பாக்குடி ஆ. முருகன் அவர்கள்.
1: உழவும் தொழிலும் உலக முகத்தின் இரு வழிகள் என்பார்கள் அறிஞர் பெருமக்கள். ஒரு தேசத்தின் வளர்ச்சி எதை வைத்து நிர்ணயிக்கப்படுகிறது என்றால் அந்நாட்டின் பொருளாதாரத்தை வைத்துதான். பொருளாதாரம் பெருக வேண்டுமானால் உற்பத்தி பெருக வேண்டும். உற்பத்தி பெருக வேண்டுமானால் உழவும் தொழிலும் சிறக்க வேண்டும், வளர வேண்டும். தொழிலுக்கு மூலப்பொருளை தருவது விவசாயம். நவீன முறையில் விவசாயம் செய்திட உதவுபவை தொழில் வளமே. இரண்டுமே ஒன்றுடன் ஒன்று இணைந்த வளர்ச்சியை பெற வேண்டும். சுழன்றும் ஏற்பின்னது உலகு என்றார் வள்ளுவர். அதையே ஏர்முனைக்கு நேருங்கே எதுவுமே இல்லை, என்றுமே நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை என்று கவிஞர் ஆனா மருதகாசி அவர்களும், ஓதுவார் தொழுவார் எல்லாம் உழுவார் தல கடையிலே என்று பட்டுக்கோட்டையார் அவர்களும் உழவு தொழிலின் சிறப்பை எடுத்துரைத்துள்ளனர். உழவன் சேற்றிலே கால் வைத்தால்தான் நாம் சோற்றிலே கை வைக்க முடியும் என்பது உண்மைதானே. அதை அறிந்துணர்ந்த நமது தேசபிதா அண்ணல் மகாத்மா காந்தி அவர்கள், 75% விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழும் நம் தேசத்தில் உழவு தொழில் தேசத்தின் முதுகெலும்பு என்பதை விட உலகின் முதுகெலும்பு என்றார். சற்றே நாம் சிந்தித்தால் உழவு தொழில் உயிர் தொழில். ஆம், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்பது உண்மைதானே. ஆதலால் உழவு தொழில் உலகின் முதுகெலும்பு என்பதிலும் உயிர் மூச்சு என்றே சொல்லலாம். அதை அறிந்துதான் நமது மகாகவி சுப்பிரமணிய பாரதியும், உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்று போற்றி பாடியுள்ளார். நமது தமிழினம் 3000+ நெல் வித்துக்களை பயன்படுத்தி பலன் கண்டுள்ளது என்றும் வேளாண் துறை குறிப்புகள் கூறுகின்றன. அதுபோல தொழில் வளர்ச்சி நவீன தொழில்துறைகள் பெருகியுள்ளதாலும் இயந்திரமயமானதாலும் 1000+ மக்களுக்கு வேலை வாய்ப்பும் கிடைத்துள்ளது. மக்கள் தவறான வழி தேடி பொருளிட்டச் செல்லாமல் உழைத்து வாழ வைப்பதும் தொழிலே. அதிலும் கைத்தொழில் ஒன்று தெரிந்தால் போதும், அவன் யாருக்கும் எதற்கும் அடிமையாக வேண்டியதில்லை. இதை இன்றைய இளைஞர்கள் உணர்ந்தால் நன்று. யாதேனும் தொழில் செய்வோம், யாவும் அவள் தொழிலாம் என்றார் பாரதி. மகாகவி பாரதி சொன்ன அந்த கவிதை வரிகளிலே எல்லா தொழிலுக்குள்ளும் கலைமகள் இருக்கிறாள் என்பதை வலியுறுத்தி பாடியுள்ளார். பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போக்கும் செய்தொழில் வேற்றுமையான் என்றார் தெய்வப் புலவர். தொழில் பலவாய் இருந்தாலும் நாம் அனைவரும் பிறப்பால் ஒரே தன்மையுள்ளவர்கள் என்கிறார். மேலும் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலைகள் உனக்கில்லை ஒத்துக்கொள் என்று நாமக்கல் கவியரும் தொழில் சிறப்பை வலியுறுத்தி கூறுகின்றார். புதியதொரு உலகத்தை படைத்திட வேண்டுமெனில் தொழில் வளங்கள் பெருகிட வேண்டுமென்றார் புரட்சி கவிஞர் பாரதிதாசனார். அவரின் சித்திரச் சோலைகளே உமையுங்கு படைத்தையு பாரிநிலை என்ற பாடல் வரிகள் அதை உணர்த்தும். தனியொரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்றார் பாரதி. அந்த நிலை ஏற்படாதிருக்க உணவு தரும் உழவு தொழிலையும் அதனோடு தொடர்புடைய மற்றைய தொழில்களும் நலிந்திடாமல் பாதுகாக்க வேண்டும். அவை நலிந்தால் நாம் பல விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்பதை உணர வேண்டும். விவசாயம் மேன்மையுற விளைநிலமும் தண்ணீரும் தான் இன்றியமையாதது. அதுபோல தொழில் வளம் பெருக வேண்டுமென்றால் மூலப்பொருட்களும் எந்திரமும் தண்ணீரும் தான் தேவை. நாம் நம்முடைய அறிவியல் நுட்பத்தை கொண்டு நிலத்தடி நீரை எவ்வளவு எடுக்க முடியுமோ அவ்வளவு உறிஞ்சி எடுத்துவிட்டோம். நவீனமயமாக்கல் என்று சொல்லி மரங்களை அழித்துவிட்டோம். அனைவரும் இன்புற்று வாழ வேண்டுமெனில் பொன்னு விளைகிற பூமியடா விவசாயத்தை பொறுப்பாக கவனித்து செய்வோமிடா என்ற பாடல் வரிகளின்படி இந்த மண் பெருமையையும் உழவு தொழிலின் மேன்மையையும் அதனோடு தொடர்புடைய ஏனைய தொழில்களும் வளர வேண்டும் என கூறி உழவும் தொழிலும் வளர வேண்டும், உழவுக்கும் தொழிலுக்கும் மீண்டும் வந்தனை செய்து நிறைவு செய்கிறேன்.
0: நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் பாப்பாக்குடி ஆ. முருகன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் இப்பொழுது 6:15. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியாலை 720 KHz, கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz,

0: உழவர்களுக்கான செய்திகள்.
1: அன்பார்ந்த விவசாயிகளே, நுண்ணுயிர் உரங்களை பயன்படுத்தி விதை நேர்த்தி மற்றும் நாற்று நனைக்க பயன்படுத்தும் முறை பற்றி அறிந்து கொள்ளலாம். நுண்ணுயிர் உரங்களை கொண்டு விதை நேர்த்தி செய்ய ஒரு ஹெக்டேருக்கு தேவையான விதைகளை 1 கிலோ திட வடிவம் கொண்ட அல்லது 125 மில்லி திரவ வடிவம் அளவுள்ள நுண்ணுயிர் உரங்களான அசோஸ்பைரிலம், ரைசோபியம், ஃபாஸ்போபாக்டீரியா, பொட்டாஷ் பாக்டீரியா, துத்தநாக பாக்டீரியா போன்ற நுண்ணுயிர் உரங்களை அரிசி கஞ்சியுடன் கலந்து அனைத்து விதைகளிலும் பரவும் வண்ணம் விதை நேர்த்தி செய்து 30 நிமிடம் நிழலில் உலர்த்தி விதைக்க வேண்டும். நாற்று நனைக்க பரிந்துரைக்கப்பட்ட நுண்ணுயிர் உரங்களை தலா 1 கிலோ திட வடிவம் கொண்ட அல்லது 400 மில்லி திரவ வடிவம் அளவுள்ள நுண்ணுயிர் உரங்களை வயலில் சிறு பாத்தி அமைத்து 40 லிட்டர் தண்ணீரில் கலந்து நாற்றுகளின் வேர்பகுதி நன்கு நனையும்படி 30 நிமிடம் நனைத்து பின்பு நடவு செய்ய வேண்டும்.
2: கோடைக்கால பசுந்தாள் உரப்பயிர் சாகுபடி செய்து மண் வளத்தை மேம்படுத்துவீர். கோடைக்காலத்தின் தொடக்கத்தில் பெய்யும் மழையை பயன்படுத்தி தக்கை பூண்டு, சணப்பு, கொளிஞ்சி, அகத்தி அல்லது நரிப்பயிறு போன்ற பயிர்களை பசுந்தாள் உரப்பயிராக பயிரிடுவீர். கோடை மழை பெய்து நிலம் ஈரப்பதமாக இருக்கும்போது நிலத்தை சாகுபடிக்க தயார் செய்து விதைகளை தூவ வேண்டும். 1 ஏக்கருக்கு 15 முதல் 20 கிலோ விதைகள் தேவைப்படும். இந்த பயிர்கள் மிக வேகமாக வளரக்கூடியவை. சுமார் 45 முதல் 50 நாட்களில் இவை பூக்கத் தொடங்கும். பயிர்கள் பூக்கத் தொடங்கும் தருணத்தில் அவற்றை அப்படியே நிலத்தில் மடக்கி உழ வேண்டும். பூக்கும் தருணத்தில்தான் செடிகளில் அதிகப்படியான தழை சத்து இருக்கும். மடக்கி உழுத பிறகு செடிகள் மண்ணில் மக்குவதற்கு போதுமான ஈரப்பதம் இருக்க வேண்டும். சுமார் 10 முதல் 15 நாட்களில் இவை முழுமையாக மட்கி உரமாக மாறும். நிலத்தின் மண்ணின் தன்மைக்கு ஏற்ப சரியான பசுந்தாள் உரப்பயிரை தேர்ந்தெடுப்பது அதிக பலனை தரும். பொதுவாக தக்கை பூண்டு அனைத்து மண் வகைகளுக்கும் ஏற்றது.
1: அன்பார்ந்த விவசாயிகளே, 3G கரைசல் தயாரிக்கும் முறை பற்றி தெரிந்து கொள்ளலாம். 3G கரைசல் தயாரிக்க இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு ஆகியவற்றை சம விகிதத்தில் எடுத்து தண்ணீர் சேர்க்காமல் சிறிது கோமியம் சேர்த்து நன்றாக அரைத்து கொள்ள வேண்டும். பிறகு இதனுடன் 2 மடங்கு கோமியத்தை சேர்க்க வேண்டும். அதன் பிறகு இதனை ஒரு மண்பானை அல்லது பிளாஸ்டிக் வாளியில் ஊற்றி நன்கு கலந்து மூடி வைக்க வேண்டும். இதனுடன் தண்ணீர் சேர்க்கக்கூடாது. இதனை 15 முதல் 20 நாட்களுக்கு நொதிக்க வைக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் காலை மற்றும் மாலை வேளைகளில் இதன் மூடியை திறந்து நன்கு கலக்கிவிட வேண்டும். பிறகு இந்த கரைசலை வடிகட்டி 6 மாதங்களுக்கு சேமித்து வைத்துக் கொள்ளலாம். இந்த கரைசலை அனைத்து வகையான பயிர்களுக்கும் 5% என்ற அளவில் தண்ணீருடன் கலந்து தெளிக்கலாம். அதாவது 1 லிட்டர் தண்ணீருக்கு 50 மில்லி என்ற அளவில் 3G கரைசலை கலந்து பயிர்களுக்கு தெளிக்க வேண்டும். இதை 15 நாட்களுக்கு ஒரு முறை தெளிப்பதனால் பயிர்களை பூச்சி தாக்குதலில் இருந்து பாதுகாக்கலாம்.
3: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
4: நிலத்தை நல்லா உழுது பண்படுத்திடுவோம். அந்த மண்புழு உரம் போடுவோம். போட்டுட்டு விதையை தெளிச்சிட்டு தண்ணி விட்ட உடனே கீரை முளைக்க ஆரம்பிச்சிடும். முளைக்க ஆரம்பித்த பிறகு பஞ்சகவியா ஒரு முறை தெளிப்புங்க, 5வது 7வது நாளில். அப்படி தெளிச்சோம்னா கீரை வந்து பசுமையாக வந்துக்கினே இருக்கும். அப்படி ஒரு கால் ஏதாவது முட்டை பூச்சி பூச்சிங்க ஏதாவது இறங்குறா போல தெரிஞ்சால் ஆடு சாப்பிடாத இலைங்க இருக்குது இல்லைங்களா, அந்த கரைச்சல் தெளிய ஒரு ஸ்ப்ரே பண்ணிவிடுவோம். மார்க்கெட்டுக்கு போகிறப்ப கீரை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்.
3: இயற்கை வழி வேளாண்மை குறித்து திருவள்ளூர் மாவட்டம் போந்தவாக்கம் வி மகாதேவன் அவர்களின் அனுபவங்கள் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: மாங்கொட்டை துளைப்பான் மேலாண்மை முறைகள் பற்றி தெரிந்து கொள்வீர். கூன்வண்டுகள் கோழிகுண்டு அளவுள்ள மாம் பிஞ்சுகளின் மேற்பரப்பு திசுக்களை குடைந்து தனியாக முட்டையிட்டு நீர் போன்ற தெளிவான சுரப்பை கொண்டு மூடிவிடும். முட்டை பொறிக்கும் காலம் 7 நாட்கள், புழுக்காலம் 20 முதல் 30 நாட்கள். புழுக்கள் கால்களற்ற வெளி

அடுத்தறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:35. ஆகாஷ்வாணி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆணித்திங்கள் 12 நாள் வெள்ளிக்கிழமை.

0: சிறிய மஞ்சள் நிறமுடையது. கூட்டுப்புழு காலம் 7 நாட்கள். முதிர்ச்சியடைந்த புழுக்கள் மாங்கொட்டையின் குழியான பகுதியில் கூட்டுப்புழுவாக மாறும். கூன்வண்டு அடர் பழுப்பு நிறத்தில் தடிமனாக 6 மில்லிமீட்டர் அளவில் இருக்கும். இதற்கான மேலாண்மை முறைகள்: முதிர்ச்சி அடையாத மாங்காய்களை பறித்து அதனை அழிக்க வேண்டும். பழத்தோட்டத்தை களைகளை அகற்றி உதிர்ந்த மாம்பிஞ்சுகளை அகற்றி சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். பூக்காத காலங்களில், குறிப்பாக ஆகஸ்ட் மாதத்தில், மரப்பட்டைகளில் உறக்க நிலையில் இருக்கும் கூன்வண்டுகளை அழிக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட மரப்பட்டைகளை மண்ணெண்ணெய் கரைசல் கொண்டு துடைக்க வேண்டும்.
1: நிலக்கடலையில் பெரிய பருப்புகள் கொண்ட ரகங்களில் காய்களின் பருப்பின் வளர்ச்சி குறைபாடு என்பது ஒரு பெரிய இடர்பாடு ஆகும். இதை தவிர்த்து நல்ல வளர்ச்சியடைந்த முழுமையான பருப்புகளை பெறுவதற்கு பல ஊட்டச்சத்துக்களை கலந்து தெளிக்க வேண்டும். இந்த கலவையை தயாரிக்க DAP 2.5 கிலோ, அமோனியம் சல்ஃபேட் 1 கிலோ, போராக்ஸ் 1/2 கிலோவினை 37 லிட்டர் தண்ணீரில் ஒன்றாக கலந்து ஒரு இரவு முழுவதும் வைத்திருக்க வேண்டும். மறுநாள் காலை இந்த கலவை வடிகட்டினால் 32 லிட்டர் வரை தெளிந்த ஊட்டச்சத்து நீர் கிடைக்கும். இதனை 468 லிட்டர் தண்ணீருடன் சேர்த்து 500 லிட்டர் அளவில் தயார் செய்ய வேண்டும். தேவைப்பட்டால் பிளானோஃபிக்ஸ் மருந்து 350 மில்லியை இதில் சேர்த்து விதைத்த 25 மற்றும் 35 நாட்களில் தெளிக்க வேண்டும்.
0: விவசாயிகளே, சின்ன வெங்காயத்தில் திருகல் நோயின் அறிகுறிகள் மற்றும் மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்ளலாம். தொடக்கத்தில் வெங்காயத்தாள்களில் வெளிர் மஞ்சள் நிற காயங்கள் காணப்படும். நாளடைவில் இவை விரிவடைந்து பரவி அடர் பழுப்பு நிறத்திற்கு மாறும். பின்னர் எண்ணற்ற கருப்பு நிற பூஞ்சாணங்கள் காணப்படும். கழுத்து பகுதியில் உள்ள தண்டுகள் தடித்து காணப்படும். நாளடைவில் இலை சற்று சுருள தொடங்கி மஞ்சள் நிறமாக மாறும். நோய் தீவிரமடையும் போது இலைகள் சுருண்டு கீழே விழும். இதற்கான மேலாண்மை முறைகள்: மழை காலங்களில் பயிரிடுவதை தவிர்க்க வேண்டும். நோய் தாக்கம் அதிகம் ஏற்பட்ட வயல்களில் அடுத்த 2 பருவத்திற்கு நெல் பயிரிடுதல் சிறந்ததாகும். பயிர் வகை பயிர்களை கொண்டு பயிர் சுழற்சி மேற்கொள்ள வேண்டும். நோய் தொற்று இல்லாத விதை குமிழ்களை பயன்படுத்த வேண்டும். அடி உரமாக ஏக்கருக்கு வேப்பம் புண்ணாக்கு 100 கிலோ, ட்ரைகோடெர்மா ஆஸ்பரெல்லம் 2 கிலோவை 50 கிலோ தொழு உரத்துடன் கலந்து பயன்படுத்த வேண்டும்.
2: கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். இந்த நாட்களில் அதிக வெப்பமான நேரங்களில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்புவதை தவிர்க்க வேண்டும். செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை கொடுக்க வேண்டும். அதிக பால் கொடுக்கும் கலப்பின கறவை மாடுகளில் 3 வேளை தீவனம் கொடுப்பதற்கு பதிலாக 4 வேளையாக பிரித்து கொடுக்கும் போது அதிக அளவு பால் உற்பத்தி கிடைப்பதோடு அல்லாமல் வெப்ப அயர்ச்சிக்கு உள்ளாகாமலும் இருக்கும். வெப்ப அயர்ச்சியால் எருமைகளில் வெயில் கால மலட்டுத்தன்மை ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே வெப்பத்தை குறைக்க கொட்டகையில் நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். வெண்பன்றிகளில் வெயில் காலங்களில் கொழுப்பு சத்து அதிகமுள்ள தீவனம், அதாவது பன்றிகளுக்கு இடும் உணவு கழிவுகளால் சில சமயங்களில் ஜீரண கோளாறு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே மாலை அல்லது இரவு நேரங்களில் கொழுப்பு சத்து அதிகமுள்ள தீவனங்களை கொடுப்பது நல்லது. ஆஸ்பெட்டாஸ் அல்லது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். கோடை காலத்தில் கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு குளிர்ந்த ஆரோக்கியமான குடிநீரை வழங்குவது அவசியம்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள்.
3: நேயர்களே, இன்றிரவு 7:30 உழவர் உலகம் பகுதியில் இயற்கை வழி வேளாண்மை திருவள்ளூர் மாவட்டம் போந்தவாக்கம் வி மகாதேவன் அவர்களின் அனுபவங்களை கேட்கலாம். தொடர்ந்து மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியவை இடம்பெறும்.

0: நேரம் இப்பொழுது 6:44:55 தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்பிரமணிய கன்னியப்பன்.

0: தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சுங்கத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விளையாட்டு வீரர்களிடையே ஊக்கமருந்து பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நேர்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியுடன் உள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவில்களில் வழங்கப்படும் அன்னதானத்தின் தரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சுங்கத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் புனரமைக்கப்பட்ட பாரம்பரிய கலங்கரை விளக்கத்தை திறந்து வைத்து அவர் பேசினார். கப்பல் போக்குவரத்துக்கு கலங்கரை விளக்கங்கள் வழிகாட்டியாக திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். நேர்மையான வர்த்தக நடைமுறைகளுக்கு உதவிடும் வகையில் சட்டவிரோத கடத்தலை தடுப்பது உள்ளிட்ட பணிகளில் சுங்கத்துறையினரின் சேவைகள் பாராட்டுதலுக்குரியது என்றும் அவர் கூறினார். துறைமுகங்கள், விமான நிலையங்கள், சரக்கு போக்குவரத்து கட்டமைப்புகள் முன்னெப்போதும் இல்லாத அளவில் விரிவடைந்து வருவதாக அவர் தெரிவித்தார். வர்த்தக நடைமுறைகள் மீது நம்பிக்கையை உருவாக்கும் வகையில் தெளிவான கண்காணிப்பு நடவடிக்கைகளை உறுதி செய்வதில் மத்திய மறைமுக வரிகள் மற்றும் சுங்க வாரியத்தின் செயல்பாடுகள் இன்றியமையாதது என்று திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். விளையாட்டு வீரர்களிடையே ஊக்கமருந்து பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற ஊக்கமருந்து பயன்பாடு தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், ஊக்கமருந்து பயன்பாட்டிலிருந்து விளையாட்டு வீரர்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளுக்கு கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கேலோ விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கும் விளையாட்டு வீரர்கள் ஊக்கமருந்து குறித்த விழிப்புணர்வு முகாம்களில் பங்கேற்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் தேசிய ஊக்கமருந்து பரிசோதனை ஆய்வகத்தின் செயல்பாடுகள், எதிர்கால திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கும் சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தலை தடுத்து நிறுத்துவதற்கும் ஆண்டுதோறும் ஜூன் 26 தேதி இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனையொட்டி சென்னை காமராஜர் சாலையில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று காலை தொடங்கி வைத்தார். முன்னதாக போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த உறுதிமொழியையும் முதலமைச்சர் செய்து வைத்தார். தமிழகத்தில் நேர்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியுடன் உள்ளதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைவரின் கருத்துக்களையும் அறிந்து கொண்டு மக்களுக்கான நலத்திட்டங்களை அரசு செயல்படுத்தும் என்று கூறினார். மாநிலத்தின் நிதி நிலைமைக்கு ஏற்ப தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று அவர் தெரிவித்தார். பள்ளி மாணவர்களுக்கான சாதிச்சான்று பெறுவதில் உள்ள சிரமங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். குறுவை சாகுபடி பணிகளை சீராக மேற்கொள்ள உதவிடும் வகையில் டெல்டா பாசனத்திற்கான நடவடிக்கைகள் விரைந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்தார். இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் இழப்புகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் விவசாயிகள் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் இணையுமாறு மாநில வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்த பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் ஜூலை 31 தேதிக்குள் இணைத்துக் கொள்ளுமாறு விவசாயிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எல்னினோ காரணமாக தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறையக்கூடும் என்பதால் குறுவை மற்றும் மானாவாரி பயிர்கள் பாதிக்கப்படுவதை கருத்தில் கொண்டு 14 வேளாண் பயிர்களும் 12 தோட்டக்கலை பயிர்களும் பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுச்சேவை மையங்கள், தொடக்க வேளாண் கடன் கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மூலம் காப்பீட்டுத் திட்டத்தில் இணையலாம் என மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: கோவில்களில் வழங்கப்படும் அன்னதான உணவின் தரத்தை உறுதி செய்ய வேண்டும்.

என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பரிமாறப்பட்ட அன்னதானத்தில் புழுக்கள் இருந்ததாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். கோவில் வருவாயை அதிகரிக்கும் நடவடிக்கைகளில் அக்கறை செலுத்தி வரும் மாநில அரசு பக்தர்களுக்கான வசதிகள் குறித்தும் கவனம் செலுத்த வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த இரண்டு

0: கவனம் செலுத்த வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் கடுமையாக இருந்த நிலையில் நேற்று மாலை பரவலாக பெய்த மழை காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரிச் செய்திகள். பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த பயணிகளுக்கான சுற்றுலா விசா வழங்கும் நடைமுறை இம்மாதம் 28 முதல் மீண்டும் தொடங்கவுள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ளது. ராஸ் லஃபான் சம்பவத்தில் உயிரிழந்த 12 இந்தியர்களில் 4 பேரின் உடல்கள் இந்தியாவிற்கு கொண்டுவரப்படுவதாக தோஹாவில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஈரான் அரசால் அறிவிக்கப்பட்டுள்ள அதிகாரப்பூர்வ வழித்தடத்தை மட்டுமே கப்பல் போக்குவரத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்று அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அயோத்தி ஸ்ரீராமர் கோயில் நன்கொடை தொடர்பான விவகாரத்தில் முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உத்தரப்பிரதேச மாநில அரசு தெரிவித்துள்ளது. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் கோடைகால பயிற்சி முகாம் புதுதில்லியில் நேற்று நிறைவடைந்தது. புதிய மற்றும் தட்கல் முறையில் வழங்கப்படும் பாஸ்போர்ட்டுகளுக்கான உயர்த்தப்பட்டுள்ள கட்டணம் ஜூலை 1 முதல் அமலுக்கு வருகிறது. மக்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காணப்பட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு மாநில அமைச்சர் கீர்த்தனா அறிவுறுத்தியுள்ளார். தொழில்நுட்ப ஜவுளி குறித்த ஆய்வுக் கூட்டம் மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தலைமையில் கோவையில் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற வருவாய் தீர்ப்பாய கூட்டத்தில் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். 19,491 காப்புரிமைகள் பதிவு செய்யப்பட்டு நாட்டிலேயே தமிழக முன்னோடி மாநிலமாக திகழ்வதாக தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. மான்செஸ்டரில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த பங்களாதேஷ் நிர்ணயிக்கப்பட்ட 20 8 விக்கெட் இழப்பிற்கு 136 ரன் எடுத்தது. இதனையடுத்து 137 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இந்தியா 16.5 5 விக்கெட் இழப்பிற்கு 139 ரன் எடுத்தது. இந்திய அயர்லாந்து அணிகளுக்கிடையான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பெல்ஃபாஸ்டில் இப்போட்டி இந்திய நேரப்படி மாலை 6 தொடங்குகிறது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 50 பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் ஐஸ்வர்யா ரவிச்சந்திரா பலோகசூர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் 50 பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் ராஜ்சந்திரா வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா 7 8 10 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பெற்றது. ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்திய ஏ அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கோவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் சுற்றில் 3 இடத்தை பிடித்ததன் மூலம் இந்திய ஏ ஆடவர் அணி அரையிறுதிக்கு முன்னேறியது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா, தேவிகா சிகாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா 26-24-25-15-30-28 என்ற புள்ளி கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சுங்கத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விளையாட்டு வீரர்களிடையே ஊக்கமருந்து பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நேர்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியுடன் உள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவில்களில் வழங்கப்படும் அன்னதானத்தின் தரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 6:55, 20 நொடி. ஆகாஷவாணி

0: காடுகளை பாதுகாக்க வேண்டும் என்ற நல்லெண்ணம் இன்று உலகளாவிய விதத்தில் பரவி வருவது ஊக்கமூட்டும் ஒரு நல்ல செய்தியாகும். இதற்கான வித்து தமிழகத்தில்தான் இடப்பட்டது என்பது இந்தியர்கள் அனைவருக்கும் பெருமிதம் அளிக்கும் செய்தியாகும். 1842 த மெட்ராஸ் போர்ட் ஆஃப் ரெவன்யூவின் தலைவரான அலெக்சாண்டர் ஜிப்சன் காடுகளை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை தொடங்கி அதில் அறிவியல் முறைகளை புகுத்தினார். காடுகளின் நிர்வாகம் பற்றி தமிழகத்தில் சென்னையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த திட்டமே உலகில் காடுகளை பாதுகாக்கும் முதலாவது திட்டமாகும். இது அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளுக்கும் பரவி இன்று மாபெரும் இயக்கமாக மாறியுள்ளது. காடுகளின் முக்கியத்துவத்தை மனிதகுலம் நன்கு அறிதல் அவசியம். நாம் சுவாசிக்கும் காற்று சுத்தமாக இருக்க காடுகள் அவசியம். நாம் பயன்படுத்தும் பல்வேறு மரத்திலான பொருள்கள் காடுகள் நமக்கு தரும் செல்வமே. உலகில் 80% பல்லுயிர் பெருக்கத்திற்கு ஆதாரமாக ஏராளமான விலங்கினங்களுக்கும் பறவைகளுக்கும் நீர்வாழ் உயிரினங்களுக்கும் வாழ்வாதார இடமாக அமைவது காடுகளே. மண் அரிப்பை தடுப்பது, உலகம் வெப்பமயமாதலை தடுப்பது உள்ளிட்ட பல்வேறு நற்பலன்கள் காடுகளினாலேயே ஏற்படுகின்றன. 6 கோடி பூர்வ குடியினருக்கு உறைவிடத்தையும் வாழ்வையும் தருவதும் காடுகளே. இது தவிர சுமார் 30 கோடி மக்கள் காடு தரும் செல்வங்களை நம்பி வாழ்கின்றனர். காடுகளை தவறான முறையில் அழிக்க விழையும் போது மரங்கள் மட்டும் அழிவதில்லை, சுற்றுப்புறச் சூழல் அமைப்பே அழிகிறது. அத்துடன் மனிதகுலம் அழிவு பாதையில் செல்கிறது. கடலுக்கு அடுத்தபடியாக கார்பனை சேமித்து வைத்திருக்கும் பெரும் கிடங்காக அமைவது காடுகளே. தீங்கு பயக்கும் பசுமையில்ல வளிமங்களே தட்ப வெப்பநிலை மாறுதலுக்கு காரணமாக அமைகிறது. இதை உறிஞ்சுவது காடுகளே. வெப்பமண்டல காடுகளில் மட்டுமே 25,000 கோடி டன்கள் என்ற அளவில் கார்பன் நிலத்திற்கு மேலும் கீழுமாக சேமிப்பாக உள்ளது. பருகும் நீரையும் இதர பயன்பாடுகளுக்கான நீரையும் வழங்குவது காடுகளே. உணவு, பழங்கள், மூலிகைகள் என மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் வழங்குவதும் காடுகளே. இயற்கை சீற்றமாக அமையும் வெள்ளப்பெருக்கு மற்றும் அதிக மழை ஆகிய காலங்களில் அரணாக இருந்து தடுப்பதும் காடுகளே. நிலத்தில் வாழும் உலக உயிரினங்களில் பாதிக்கு உறைவிடமாக அமைவதும் காடுகளே. இப்படிப்பட்ட அரும் காடுகளை காப்பது நமது தலையாய கடமையல்லவா?
1: இடம்பெற்றது சூழல் அறிவோம்.
0: இனி வானிலை. தென் தமிழக கரையோரம் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதிகளில் நிலையற்ற வானிலையுடன் கூடிய காற்றின் வேகம் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் புழுதி காற்றின் வேகம் 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடுமாதலால் மீனவர்கள் இப்பகுதிகளில் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். மீனவர்களுக்கான வானிலை கேட்டீர்கள். இனி வானிலை அறிக்கை. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 39.3 டிகிரி செல்சியஸ், குறைந்தளவு வெப்பநிலை 26.2 டிகிரி செல்சியஸ், பெய்த மழையின் அளவு 7 மில்லிமீட்டர், பதிவான ஈரப்பதம் 87%. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 39.6 டிகிரி செல்சியஸ், குறைந்தளவு வெப்பநிலை 27.6 டிகிரி செல்சியஸ், பெய்த மழையின் அளவு 2.4 மில்லிமீட்டர், பதிவான ஈரப்பதம் 89%. சென்னை நகருக்கும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடனும் மிதமான மழையுடனும் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையாக 39 டிகிரி செல்சியஸும் குறைந்த அளவு வெப்பநிலையாக 29 டிகிரி செல்சியஸும் நிலவக்கூடும். இதுவரை வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 7 மணி. ஆகாஷ்வாணி.

சென்னை மத்திய அலை 820 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டு ரசிக்கும் நிகழ்ச்சி புத்தம் புது காலை. கல்வி என்பது அறியாமையை ஒழிப்பதற்கும் மனித குலத்தின் மதிப்பை உயர்த்துவதற்கும் உள்ள மிக சிறந்த திறவுகோளாகும். கல்வி என்பது அறியாமையை

இருப்பதற்கும் மனித குலத்தின் மதிப்பை உயர்த்துவதற்கும் உள்ள மிக சிறந்த திறவுகோளாகும். ராஜாராம் மோகன் ராயின் இந்த இனிய சிந்தனையுடன் இனிதே மலர்கின்றது இன்றைய புத்தம் புது காலை நிகழ்ச்சி. முதலில் காந்தி அஞ்சலி.

ஆன்ம பயிற்சி என்ற தலைப்பில் மகாத்மா காந்தியடிகள் தனது சத்திய சோதனை நூலில் எழுதியுள்ள பகுதிகள் இன்று இடம்பெறுகின்றன. சிறுவர்களின் உடல் அறிவு பயிற்சியை விட அவர்களுடைய ஆன்மீக பயிற்சியே இன்னும் அதிக கஷ்டமானதாக இருந்தது. ஆன்ம பயிற்சிக்கு நான் சமய நூல்களை அவ்வளவாக நம்பியிருக்கவில்லை. என்றாலும் ஒவ்வொரு மாணவனும் தன் சமயத்தை குறித்த மூலாதாரமான விஷயங்களை அறிந்திருப்பதோடு அச்சமய சம்பந்தமான நூல்களை பற்றியும் பொதுவாக தெரிந்திருப்பது அவசியம் என்று நான் கருதினேன். ஆகவே என்னால் இயன்ற வரையில் அத்தகைய அறிவு அவர்களுக்கு இருக்கும்படி செய்து வந்தேன். ஆனால் அது அறிவு பண்ணையின் ஒரு பகுதியே என்பது என்னுடைய கருத்து. டால்ஸ்டாய் பண்ணையில் சிறுவர்களுக்கு கல்வி போதிக்கும் பணியை நான் மேற்கொள்வதற்கு வெகு காலத்திற்கு முன்பே ஆன்ம பயிற்சியை அதனளவில் தனியானது என்பதை அறிந்திருந்தேன். ஆன்மாவை வளர்ப்பது என்பது ஒழுக்கத்தை வளர்த்து கடவுளை பற்றிய ஞானம்

ஞானத்தை அடைவதற்கு ஒருவரை பாடுபடும்படி செய்வதோடு தன்னைத்தானே அறியச் செய்வதுமாகும். இளைஞருக்கு அளிக்க வேண்டிய பயிற்சியில் இது முக்கியமானதோர் பகுதி என்று கருதினேன் நான். ஆன்ம வளர்ச்சியோடு தொடர்பில்லாத எல்லா பயிற்சியும் பயனற்றது என்றும் அது தீமையாகவும் ஆகக்கூடும் என்றும் எண்ணினேன். வாழ்க்கையில் நான்காவது நிலையான சந்நியாச ஆசிரமத்தை அடைந்த பிறகே ஆன்ம ஞானத்தை அடைய முடியும் என்ற மூட நம்பிக்கை இருந்து வருகிறது என்பதை நான் நன்கு அறிவேன். ஆனால் மதிப்பதற்கு அரியதான இந்த அனுபவத்திற்கு வேண்டிய முயற்சியை வாழ்க்கையின் கடைசி கட்டத்தை அடையும் வரையில் தள்ளி வைத்து கொண்டு போனால் பிறகு அடைவது வயதான பருவத்தையே அன்றி ஆன்ம ஞானத்தை அன்று. பரிதாபகரமான இரண்டாவது குழந்தை பருவத்திற்கு சமமான அந்த முதுமை பருவம் பூமிக்கு பாரமாக வாழ்வதே ஆகும். நான் குழந்தைகளுக்கு பாடம் கற்பித்த போதே 1911-12 ஆண்டிலேயே இக்கருத்தை கொண்டிருந்தேன் என்பது எனக்கு நன்றாக நினைவில் இருக்கிறது. ஆனால் என்னுடைய இந்த கருத்துக்களை இதே முறையில் நான் அப்பொழுது எடுத்துச் சொல்லாமல் இருந்திருக்கக்கூடும். அப்படியானால் ஆன்ம பயிற்சியை அளிப்பது எப்படி? குழந்தைகள் தோத்திர பாடல்களை மனப்பாடம் செய்து பாடும்படி செய்தேன் நான். நல்லொழுக்கத்தை போதிக்கும் நூல்களிலிருந்து அவர்களுக்கு படித்துச் சொன்னேன். ஆனால் இவையெல்லாம் எனக்கு திருப்தி அளிக்கவில்லை. குழந்தைகளுடன் நான் நெருங்கி பழக ஆரம்பிக்கவே நூல்களின் மூலம் அவர்களுக்கு ஆன்ம பயிற்சியை அளித்துவிட முடியாது என்பதை கண்டேன். எவ்விதம் தேகாபியாசங்களின் மூலமே உடற்பயிற்சியையும் அறிவு அபியாசங்களினாலேயே அறிவு பயிற்சியும் அளிக்க முடியுமோ அவ்வாறே ஆன்ம சாதனங்களினாலேயே ஆன்ம பயிற்சியை அளிக்க முடியும். ஆன்ம சாதன பயிற்சியோ முழுக்க முழுக்க உபாத்தியாயரின் வாழ்க்கையையும் ஒழுக்கத்தையும் பொறுத்தது. ஓர் உபாத்தியாயர் குழந்தைகளின் நடுவில் இருக்கும் போதும் சரி, தனியாக இருக்கும் போதும் சரி, தம்முடைய குணத்திலும் செயலிலும் எப்பொழுதும் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். ஓர் உபாத்தியாயர் மாணவர்களுக்கு பல மைல்கள் தொலைவில் இருக்கும் போதும் தமது வாழ்க்கை முறையை கொண்டு அம்மாணவர்களின் ஆன்ம பயிற்சிக்கு உதவவோ தீமை செய்யவோ முடியும். நான் பொய்யனாக இருந்து கொண்டு உண்மை பேசும்படி மாணவர்களுக்கு போதிப்பது என்பது வீண் வேலை. தாம் கோழையாக இருக்கும் ஓர் உபாத்தியாயர் தம்மிடம் படிக்கும் மாணவர்களை வீரர்களாக்கிவிடவே முடியாது. புலனடக்கம் என்பதே தெரியாத ஒரு ஆசிரியர் புலனடக்கத்தை மாணவர்களுக்கு போதித்து விடவும் முடியாது. ஆகையால் என்னுடன் இருக்கும் பிள்ளைகளுக்கும் பெண்களுக்கும் நானே எப்பொழுதும் உதாரண பாடமாக இருக்க வேண்டும் என்பதை கண்டேன். இவ்விதம் அவர்கள் என்னுடைய உபாத்தியாயர்களாயினர். அவர்களுக்காகவேனும் நான் நல்லவனாக இருந்து நேர்மையுடன் வாழ வேண்டும் என்பதை நான் கற்றுக்கொண்டேன்.

0: நேரம் இப்பொழுது 7:10.
1: தமிழ் அமுதம் வழங்குகிறார் இரா மோகனசுந்தரம் அவர்கள்.
2: உமறு புலவரின் சீரா புராணம் நபிகள் நாயகத்தின் உத்தம வரலாற்றை எடுத்து கூறுகிறது. இந்நூல் 3 காண்டங்களை பெற்றது. அவை முறையே விலாதத்து காண்டம், நுபுவத்து காண்டம், ஹிஜ்ரத்து காண்டம் என 3 காண்டங்கள் கொண்டது. இதில் நுபுவத்து காண்டம் என்பது தீர்க்க தரிசனம், நபித்துவம் என்னும் நபிப்பட்டம் பெற்றமை, வானவர் தலைவர்

0: ஓதிய திருக்குர்ஆன் நபிகள் நாயகத்துக்கு வெளிப்படுத்த பெற்றமை என அவர்களின் தூதுத்துவத்தை பற்றி கூறுகிறது. நபி பெருமானாரின் வாக்குத்தவரா தன்மை பற்றி, அவர் கலிமா சொல்வதின் நீர்மை பற்றி மானுக்கு பிணை நின்ற படலம் மூலம் உமரு புலவர் அழகுற விளக்குகிறார். நபிகள் நாயகத்தின் எல்லையற்ற கருணையையும் விலங்குகள் மீதான அன்பையும் விளக்கும் ஒரு நெகிழ்ச்சியான கதை. முகமது நபி செல்லவர்கள் மலையின் மீது அடர்ந்த கவின்மிகு கானகத்தின் வழியே சென்று கொண்டிருக்கிறார். மேகம் குடை போல் கவிழ்ந்திருக்கிறது. கானகத்தில் இயற்கை எழில் கொஞ்சியது. பெருமானார் மறுமலர் செறியும் சோலை சூழ்ந்ததோர் வரையை அடைகிறார். ஆங்கே குடிய கொலை வெறி கொண்ட அரபி வேடன் ஒருவன் கையில் கொல்லும் வில்லையும் கொடுவாளையும் உடையவனாய் அழகிய பெண்மான் ஒன்றை வலையில் கட்டி வைத்திருப்பதை கண்டார். பெருமானார் எதையும் நோக்காதவராய், வருவது தூயோன் தூதர், முகமது என்ன தேறி, ஐயனை நோக்கிய பிணைமான் ஒன்றுதான் நபிகள் கண்ணுக்கு தெரிந்தது. தன்னை விடுவிக்க வந்த இறை தூதர் இவரே என்று உணர்ந்த மான் தான் வேடனிடம் சிக்கிய விவரத்தை கூறலுற்றது. தானும் தன் கலைமானும் இறைவன் பெயர் சொல்லி வேண்டி சூழ் உற்று பின் இளங்கன்றை மூன்று நாட்களுக்கு முன் ஈன்றேன், மூவரும் இன்பமாய் சுற்றி திரிந்த நேரத்தில் வரிப்புலி ஒன்று விரட்ட நாங்கள் திசைக்கு ஒருவராய் ஓடி பிரிந்தோம், நான் இவ்வேடனிடம் சிக்கினேன் என்று மான் கூறியது. கன்று பாலின்றி என்ன பாடுபடுகிறதோ, கலைமான் எத்துயர்படுகிறதோ என மடியிலிருந்து பால் வழிய படுத்திருந்த நவ்வி நவீன்றது. மன்னிய கலிமா என்னும் வழிநிலை மாந்திரியாரும் பொன்னிலம் புகுதச் செய்யும் புண்ணியம் மிக்கோய் குன்னிலை சிலைக்கை வேடன் கொடும்பசி தனிப்பேன் என் தாள் பின்னிய பிணைப்பு நீக்கி பிணை என் விடுத்தல் வேண்டும் என அப்பெண்மான் வேண்டுதல் கேட்ட செம்மல் கான் வேடுவனை நோக்கி கன்றின் வருத்தம் நீக்கி அமுதூட்டி அதன் துயர் தீர்த்து வரும் வரை இப்பெண்மானுக்கு பிணை எனச் சாற்றி நிற்கின்றேன் என வேடனுக்கு உறுதியளிக்கிறார். நபி பெருமானாரின் பேச்சை கேட்ட வேடனும் ஒன்றுக்கு இரண்டாக தருவேன் என்னும் அவரின் வாக்கினை ஏற்று மானை சில நாழிகைக்கு விடுவிக்கிறான். சென்ற பெண்மான் தேடி திரிந்து உழைமானை கண்டது, கன்றினையும் கண்டது, பிணைக்குளம் அனைத்தையும் கண்டது. தவித்த கன்றுக்கு தீம்பால் அமுதத்தை வயிறு நிறையும்படி ஊட்டியது. தான் மீண்டும் வேடனிடம் செல்ல வேண்டுமென கூற அச்சொல் கேட்டு துயருற்ற மான் கூட்டத்தையும் தன் இணையான கலைமானையும் ஆறுதல் கூறி மாக்குளத்தையும் வாழ்விக்க வந்த நபி பெருமானாரின் செயலையும் பகர்ந்தது. பிணைக்குளம் அனைத்தும் இது கேட்டு திருத்தூதரின் மகிமை எண்ணி நெகிழ்ந்தன. நன்னபி பிணையை மீட்ப, நான் நன்மணம் பொருந்தாது பொய்மை செய்தேன் எனில் பொன் உலகமாம் ஸ்வர்க்கத்தை இழந்து தீநரகில் புகுவேன். சிறப்புடை குருசிலாகிய பெருமானாரின் திருமுன் நான் சொல்லிய சொல் தவறுவரை காட்டிலும் வரிப்புலியின் வாய்ப்பட்டு வரைவுறுவதே மேல் என இயம்பிற்று. பின் பிணைக்குளத்தை சமாதானம் செய்து தன் குருளையான கன்றுடன் கொல்லும் வேடனிடம் சென்றது. மானின் வரவு கண்ட வள்ளல் முகம்மது வேடனை இனிது கூவி அழைக்கிறார். ஒரு பிணைக்கு இரு பிணையாய் வருவதை கண்டாயா, உன் பசியை போக்கிக் கொண்டு பெரும்பதிக்கு செல்கே என்கிறார். கொடுமன வேடன் குணம் மாறுகிறான். பாத பங்கயத்தில் விழுந்து ஆதி இறை தூதுவர் இவரே என திருவடி விழுந்து வேதநாயகமே என்பால் கலிமா தன்னை ஓதுங்கள் என இரு கை ஏந்தி இறைஞ்சுகிறான். முகம்மதுவும் மகிழ்ச்சி மீக்கூற கலிமா சொல்லி திருந்திய வேடனை இஸ்லாத்தில் ஏற்கிறார். வள்ளல் தம் கமலப்பாதங்களை வணங்கிய வேடனுக்கும் நற்கதி கிடைத்தது. மானும் தன் கலையுடனும் குட்டியுடனும் கானகம் ஏகியது. எளிய மானுக்கும் பிணையான முகம்மது நபி பெருமான் ஊன் வேடனுக்கும் கதி தந்தார். வாக்கு மீறாமையால் எல்லாம் நன்றாயிற்று.
1: தமிழ் அமுதம் வழங்கினார் இரா மோகனசுந்தரம் அவர்கள்.
2: தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். பொருளாதார ஸ்திரத்தன்மையை பராமரிக்க சுயசார்பு நிலை எட்டப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வர்த்தக ரீதியிலான எரிவாயு சிலிண்டருக்கு விதிக்க

0: அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பொருளாதார ஸ்திரத்தன்மையை பராமரிக்க சுயசார்பு நிலை எட்டப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பயிற்சி முடித்த ராணுவ பொறியியல் சேவை அதிகாரிகளிடையே அவர் உரையாற்றினார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது உள்நாட்டு பாதுகாப்பு திறன் மற்றும் மேம்பட்ட தொழில்நுட்பம் இதனை எடுத்துக்காட்டும் வகையில் உள்ளதாக குறிப்பிட்டார். நாட்டின் பாதுகாப்பு உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் ராணுவ பொறியியல் சேவை அதிகாரிகள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் கூறினார். திட்டங்களை செயல்படுத்தும் போது வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள், புதுமை கண்டுபிடிப்புகள் ஆகியவற்றுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தினார். போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் நடைபெறுகிறது. போதைப்பொருள் கட்டுப்பாட்டு வாரியம் ஏற்பாடு செய்துள்ள இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மத்திய அமைச்சகங்கள், மாநில அரசுகளின் பிரதிநிதிகள், போதைப்பொருள் தடுப்புச் சட்ட அமலாக்க முகமைகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் போதைப்பொருள் தடுப்பு குறித்த செயல் திட்ட கையேட்டையும் அவர் வெளியிடுகிறார். இதனையடுத்து ஜம்மு மற்றும் குவஹாத்தியில் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு வாரியத்திற்காக புதிதாக கட்டப்பட்டுள்ள மண்டல அலுவலக கட்டடங்களையும் திரு அமித்ஷா திறந்து வைக்கிறார். மேலும் போதைப்பொருள் பயன்பாடு இல்லாத இந்தியாவை உருவாக்குவதற்கான அரசின் முன்முயற்சிகள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பொருளாதார நன்மைகளை கருத்தில் கொண்டு இந்தியா பிரிட்டன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். லண்டனில் நடைபெற்ற இந்திய சர்வதேச மன்றத்தின் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், இவ்விரு நாடுகளுக்கு இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் July 15 முதல் நடைமுறைக்கு வரவுள்ளதாக தெரிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் அதிகரிப்பதற்கு இது உதவிடும் என்று அவர் கூறினார். சர்வதேச வர்த்தக நடைமுறைகள், பொருளாதார வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகளுக்கு இந்த ஒப்பந்தம் உதவிடும் என்று திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கும் சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தலை தடுத்து நிறுத்துவதற்கும் ஆண்டுதோறும் June 26 இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இந்த தினத்தையொட்டி தேசிய போதைப்பொருள் ஒழிப்பு வினாடி வினா போட்டியை மத்திய விளையாட்டு அமைச்சகம் நடத்துகிறது. மை பாரத் செயலி மூலம் நடத்தப்படும் இப்போட்டி அடுத்த மாதம் 15 வரை நடைபெறவுள்ளது. இந்த போட்டியில் பங்கேற்க விரும்பும் இளைஞர்கள் மை பாரத் இணையதளம் வாயிலாக பதிவு செய்து கொள்ளலாம் என்று அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதனையொட்டி தமிழ்நாட்டின் சென்னை காமராஜர் சாலையில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று காலை தொடங்கி வைத்தார். முன்னதாக போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த உறுதிமொழியையும் முதலமைச்சர் செய்து வைத்தார். நெதர்லாந்து நாட்டின் அரசியும் நிதிசார் நடவடிக்கைகளுக்கான ஐநா பொதுச் செயலரின் சிறப்பு பிரதிநிதியுமான திருமதி மேக்சிமாவுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த சந்திப்பின் போது இந்தியாவின் டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பு சார்ந்த நிதி சேவைகள் குறித்து விவாதித்ததாக தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் அடிப்படையிலான நிதிசார் நடவடிக்கைகளின் அனுபவங்களை உலக நாடுகளுடன் பகிர்ந்து கொள்வதற்கு இந்தியா தயாராக உள்ளது என்றும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தொழில் மற்றும் வர்த்தக ரீதியிலான எரிவாயு சிலிண்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நுகர்வோருக்கு நிவாரணம் அளிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது உள்நாட்டு எரிவாயு உற்பத்தி அதிகரித்துள்ளதுடன் இறக்குமதியும் சீரடைந்துள்ளதாக அந்த அறிக்கை மேலும் தெரிவிக்கிறது. உள்நாட்டில் எரிவாயு விநியோகம் பாதிக்கப்படாமல் இருப்பதை எண்ணெய் நிறுவனங்கள்

0: உறுதி செய்யும் வகையில் திருத்தி அமைக்கப்பட்ட விநியோக நடைமுறைகளை முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யவும் தூய்மையான எரிபொருள் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையிலும் மத்திய அரசு பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. பருவநிலை மாற்றத்தை கருத்தில் கொண்டு குறுகிய கால பயிர்களை சாகுபடி செய்வதற்கான நடவடிக்கைகளுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் அவசர கால திட்டங்களை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், மாநிலங்களின் புவியியல் தன்மைகளை கருத்தில் கொண்டு அதிக மகசூல் தரும் பயிர் உற்பத்திக்கான திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கோதுமை, கொண்டைக்கடலை மற்றும் பருப்பு வகைகளை உற்பத்தி செய்யும் விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கும் வகையில் ரபி பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையிலான கொள்முதல் காலம் ஜூலை 8 வரை நீட்டிக்கப்படுவதாக திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்தார். நாட்டின் எஃகு உற்பத்தி கணிசமான அளவு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக மத்திய எஃகு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த மே மாதத்தில் 14.1 மில்லியன் டன்னாக பதிவாகியுள்ளதாகவும் இது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 1.9% கூடுதலாகும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகம், வியட்நாம், பெல்ஜியம், நேபாளம் மற்றும் இத்தாலி நாடுகளுக்கு எஃகு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஈரான் அரசால் அனுமதிக்கப்பட்டுள்ள வழித்தடத்தில் மட்டுமே கப்பல் போக்குவரத்து நடைபெற வேண்டும் என்று அந்நாட்டு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். இது தொடர்பாக அந்நாட்டு ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதர வழிகளில் கப்பல் போக்குவரத்துக்கு தடை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச கடல்சார் அமைப்புடன் மேற்கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஹோர்முஸ் நீரிணை வழியாக வர்த்தக கப்பல்கள் செல்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை ஓமன் நாட்டு கடல்சார் பாதுகாப்பு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பை அடுத்து ஈரான் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பெல்ஃபாஸ்டில் இப்போட்டி இந்திய நேரப்படி மாலை 6 மணிக்கு தொடங்குகிறது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. மான்செஸ்டரில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த பங்களாதேஷ் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 136 ரன் எடுத்தது. இதனையடுத்து 137 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இந்தியா 16.5 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 139 ரன் எடுத்தது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 50 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் ஐஸ்வர்யா ரவிச்சந்திரா பலோசூர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் 50 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் ராஜ்சந்திரா வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா 7 தங்கம் 8 வெள்ளி 10 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பெற்றது. ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்திய ஏ அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கோவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் சுற்றில் 3வது இடத்தை பிடித்ததன் மூலம் இந்திய ஏ ஆடவர் அணி அரையிறுதிக்கு முன்னேறியது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா, தேவிகா சிகாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். நேற்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் தன்வி சர்மா 23-21, 21-16 என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் இவான லீயை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் இந்தியாவின் தேவிகா சிகாக் 23-21, 23-21 என்ற நேர் செட் கணக்கில் பெருவின் இனேஸ் லூசிகா கேஸ்டிலோவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொருளாதார ஸ்திரத்தன்மையை பராமரிக்க சுயசார்பு நிலை எட்டப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வர்த்தக ரீதியிலான எரிவாயு சிலிண்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்திய அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் இப்பொழுது 7:25. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேர்கள் புத்தம்புது காலை நிகழ்ச்சியை ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் தொடர்ந்து
2: ஆரோக்கிய வாழ்விற்கு

0: யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் விஜயலட்சுமி ஆர் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
1: நீரிழிவு என்பது சர்க்கரை அளவு இரத்தத்தில் அதிகமாக இருக்கும் ஒரு நிலையாகும். இது கணையத்தால் போதுமான இன்சுலின் சுரக்காததால் அல்லது இன்சுலின் வேலை செய்யாததால் ஏற்படுகிறது. நீரிழிவு பல வகைகளில் உள்ளது. அதில் முக்கியமானது டைப் 1 அண்ட் டைப் 2 டயபிட்டிஸ். இந்த நோய்க்கான அறிகுறிகள் என்னன்னு பார்த்தோன்னா, அடிக்கடி சிறுநீர் கழித்தல், தாகம் மற்றும் பசி எடுத்தல், உடல் எடை குறைதல், உடலில் ஏற்பட்டுள்ள காயங்கள் ஆறுவதற்கு தாமதமாகுதல், சோர்வு மற்றும் மங்கலான பார்வை. சமீபத்தில் செய்த ஒரு ஆய்வின்படி இந்தியாவில் மட்டுமே 21 கோடி ஜனங்களுக்கு சர்க்கரை வியாதி இருக்கிறதா கண்டறியப்பட்டுள்ளது. அதாவது 4 இந்தியருக்கு சர்க்கரை வியாதி இருக்கிறது என்று கண்டறியப்பட்டுள்ளது. இதுல ரொம்ப வருத்தமான ஒரு நிலை என்னன்னா, பள்ளியில் படிக்கும் சிறுவர் சிறுமியருக்கு கூட இந்த காலத்துல டயபெட்டிஸ் வருவதுதான். உணவு பழக்கமும் உடற்பயிற்சி இன்மையும் சில சமயம் ஹெரிடிட்ரி கூட இதற்கு காரணமாக இருக்கலாம். சர்க்கரை வியாதிக்கான சிகிச்சை அப்படின்னு பார்த்தோம்னா, இன்சுலின் இதை மாத்திரை வடிவிலோ அல்லது தீவிரமான நிலையில் தேவைப்படும் போது இன்ஜெக்ஷன் வடிவிலோ கூட மருத்துவர்கள் கொடுத்து சர்க்கரை அளவை குறைப்பார்கள். அப்படி கொடுத்து தான் சர்க்கரையில் உள்ள அளவை வந்து நம்ம குறைக்க முடியும். இது நாள்பட இது ஒரு பழக்கமாக மாறிடும். மாத்திரை போட்டுட்டா ஈஸியாக அந்த நம்ம சுகர் லெவல்ஸை கம்மி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இது ஒரு பழக்கமாகவும் மாறிவிடும். மருந்து இல்லாமல் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமையில கொண்டு போய் விட்டுரும். இது போல மருந்து தொடர்ந்து எடுத்துக்கொள்ளக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னா, வேற சில பக்க விளைவுகள் உடம்புக்கு ஏற்படும். கண் பார்வை மங்குதல், கால் நரம்புகள் எல்லாமே மறத்து போயிட்டு உள்ளங்காலில் ஒரு எரிச்சல் வலி தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையில கூட கொண்டு போய் விட்டுடும். காயங்கள் ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா அது புண்களாகி அது சீக்கிரமே ஆறாம அது சீழ் பிடிக்கிற நிலைமைக்கு கூட போயிட்டு சில சமயம் கால் அல்லது விரல்களோ அல்லது கால் பாதங்களையோ கூட எடுக்கக்கூடிய நிலைமைக்கு கொண்டு போய் விடுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. தீரா நோய்களில ஒன்றான நீரிழிவு பிரச்சனை இருப்பவர்கள் நோயை கட்டுக்குள் கொண்டு வர உணவு பழக்கங்களோடு உடற்பயிற்சியும் அவசியம் என்று அறிவுறுத்துகிறார்கள் மருத்துவர்கள். அந்த வகையில் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் செய்யக்கூடியவற்றில் யோகாசன பயிற்சி ரொம்பவே முக்கியமானது. மனத்தை அலைப்பாய விடாமல் யோகாசனம் செய்யும் போது அவை உடல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் பல்வேறு நன்மைகளை அளிக்கிறது. நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் செய்ய வேண்டிய முக்கியமான ஆசனங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, முதலாவதாக வரக்கூடியது சூரிய நமஸ்காரம். சூரிய நமஸ்கார பயிற்சி தொடர்ந்து செய்து வரும்போது ப்ரீ பிராண்டியல் பிளட் சுகர் லெவல்ஸும் போஸ்ட் பிபி பிளட் சுகர் லெவல்ஸும் நன்கு குறைவது நமக்கு டெஸ்ட் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். அமர்ந்த நிலையில் செய்யக்கூடிய மண்டுகாசனம் டயபெட்டிஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆசனம். மண்டுகாசனம், பக்ஷி மோத்தாசனம், வஜ்ராசனம், ஹலாசனம், சலபாசனம், புஜங்காசனம், தனுராசனம், இந்த ஆசனங்கள் எல்லாமே சுகர் லெவல்ஸை குறைக்க ரொம்பவே உதவி செய்கிறது. இந்த ஆசனங்கள் எல்லாமே வயிற்றை அழுத்தி முன்னோக்கி வளைந்து செய்யக்கூடிய பயிற்சிகள். இது என்னாகும்னா, நம்மளுடைய பான்க்ரியாஸை கணையத்தை நன்கு தூண்டிவிட்டு இன்சுலின் சுரப்பதற்கு மிகவும் உதவுகிறது. இதனால் பிளட் சுகர் லெவல் நன்றாக குறையும், சர்க்கரை வியாதி கட்டுக்குள் வரும். தொடர்ந்து யோக பயிற்சியை பண்ணிகிட்டே வரும்போது இந்த பிளட் சுகர் லெவல்ஸில் இருக்கிற மாறுபாடுகளை நம்ம நல்லாவே பார்க்க முடியும். உணவு கட்டுப்பாடு, நடைப்பயிற்சி, அதோடு கூட இந்த ஆசனங்கள், எல்லா வயதினருக்கும் பொதுவான இந்த ஆசனங்களை செய்யும்போது அனைத்து வயதினருக்கும் உள்ள சர்க்கரை வியாதி நன்கு கட்டுக்குள் வைத்து ஆரோக்கியமான ஒரு வாழ்வை வாழ்வதற்கு உதவி செய்யும்.
0: இதுவரை யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் விஜயலட்சுமி ஆர் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேரம் இப்பொழுது 7:30. புத்தம்புது காலை நிகழ்ச்சியில் இனி தொடர்வது தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கியுள்ள இன்று ஒரு தகவல். கேட்போம், ரசிப்போம்.
3: ஒரு ஊரில் ஒரு விஞ்ஞானி இருந்தார். அவர் பேர் என்னென்னா ஹோ, இதுதான் அவர் பேர். ஒரு ஊசியை கண்டுபிடிக்கணும், அதுக்காக அவர் ரொம்ப காலமாக தலையை பிச்சுக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தார். அது என்ன ஊசி தெரியுமா? இந்த தையல் மிஷினில் இருக்குல்ல, அந்த ஊசி தான். அவருக்கு பிடிபடாமல் இருந்த விஷயம் என்னென்னா, அந்த ஊசியோட கூர்மையான பாகத்தில் நூலை எப்படி கோக்கிறது.

0: அது எப்படி சேர்க்குறது? அதில் மற்ற ஒரு பாகம் வந்து மிஷினுக்கு உள்ளே போயிடுது, அதனால் அந்த பாகத்தில் சாதாரணமாக மற்ற ஊசியில் நாம் செய்கிறது மாதிரி நூலை கொண்டு போய் நுழைக்க முடியாது. அப்படியே நுழைச்சாலும் தைக்கிறது எப்படி? அது முடியாத காரியம். இதுதான் அவருக்கு இருந்த பிரச்சனை. ரொம்ப நாள் யோசனை பண்ணி பார்த்தார். தையல் மிஷின் ஊசியோட வடிவமைப்பு அவருக்கு புலப்படலை. ராத்திரி பகலாக அதே ஞாபகமாக இருந்தார். ஒரு நாள் அவர் தூங்கிக்கிட்டு இருக்கிறார், அப்போ ஒரு கனவு வந்தது. எப்படின்னா, அந்த கனவில் அவரை வந்து ஒரு மலை ஜாதி மக்கள் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. கொண்டுகிட்டு போய் ஒரு இடத்துல கட்டி போட்டுடுறாங்க. அந்த மலை ஜாதி மக்களோட அரசன் ஒருத்தன் அவன் வர்றான். அவரை பார்த்து ஒரு உத்தரவு போடுறான். என்ன உத்தரவு தெரியுமா? பொழுது சாயறதுக்குள்ளே நீ வந்து தையல் மிஷின் ஊசியை கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கலைன்னா உன் தலையை வெட்டி விடுவோம். இதுதான் அந்த அரசன் போட்ட கட்டளை. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல, திருதிருன்னு முழிக்கிறார். இந்த நேரத்தில் அந்த மலை ஜாதியினர் அவரை வந்து சுற்றி சுற்றி வந்து பயங்கரமாக முழிச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடுறாங்க. தன்னை சுற்றி சுற்றி ஆடிக்கிட்டு வர்றவங்கள ரொம்ப பயத்தோடு அவர் பார்க்குறார். நேரம் ஆக ஆக தன்னோட இறுதி நேரம் நெருங்கிறத உணர்றார். ரொம்ப நெருக்கடியான நிலைமை. தன்னை சுற்றி ஆடுறவங்கள கவனிக்கிறார். அவங்க கைகளில் ஈட்டி மாதிரி ஏதோ ஒரு ஆயுதம் வச்சுருக்கிறாங்க. அந்த ஆயுதத்தை இவர் கண்ணுக்கு நேராக கொண்டுக்கிட்டு வராங்க. அதை அவர் பார்க்குறார். அந்த ஆயுதத்தின் கூரான முனையை இவர் கூர்ந்து கவனிக்கிறார். அந்த கூரான முனையில் ஒரு சின்ன துவாரம் தெரியுது. உடனே அவருக்கு பளிச்சுன்னு ஒரு ஐடியா உதயமாகுது. இதைத்தானே இவ்வளவு காலமும் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். கூரான முனையில் ஒரு சின்ன துவாரத்தை போட்டுட்டா அது மூலமாக நூலை செலுத்தி மறுமுனையை வந்து மிஷினில் வச்சுடலாமே, தையல் மிஷின் ஊசி ரெடி அப்படின்னு நினச்சார். திடீர்னு தூக்கம் கலைஞ்சது. உடனே தன்னுடைய தலைமாட்டில் இருந்த குறிப்பு ஏடில் இதை வந்து குறித்து வச்சுக்கிட்டார். அதுக்கப்புறமா அந்த ஊசியையும் அவர் செஞ்சு முடித்தார். இது எப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் இது சாத்தியம்தான். முழிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ நமக்கு ஏற்படுற சில பிரச்சனைகளுக்கு வந்து கனவுல வந்து விடை கிடைக்கிறது உண்டு. அப்படி பல பேருக்கு ஆயிருக்கு. உங்கள்லேயும் பல பேருக்கு இது மாதிரி அனுபவம் ஏற்பட்டிருக்கலாம். எந்த ஒரு செயலை பற்றி நினைக்கிறப்போவும் அந்த செயல் நம்ம நினைவில் ஒரு நல்ல வடிவம் பெறுது. ஒரு செயல் திட்டத்தை எந்த அளவுக்கு நாம் நல்ல யோசனை செஞ்சு திட்டம் போடுறோமோ அந்த அளவுக்கு அதை சுலபமாக செஞ்சு முடிக்க முடியும். அந்த விஞ்ஞானி நினச்ச காரியம் அவர் எண்ணம் பூராவும் ஆக்கிரமிச்சது. அதனால் அவர் நினச்சது கனவுல உருவாகி அதுக்கு வந்து செயல் வடிவம் கிடைச்சிட்டுது. மனிதனோட உள் மனசுக்கு அவ்வளவு ஆற்றல் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. தூக்கத்தை வந்து ஆக்கப்பூர்வமாக உபயோகப்படுத்துறது எப்படி அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இப்போ நிறைய ஆராய்ச்சி பண்ணுறாங்களாம். பயிற்சியெல்லாம் வேறு கொடுக்குறாங்களாம். அதனால் தூக்கத்தை பற்றி லேசாக நினச்சிடாதீங்க. நமக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தர், அவருக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி, அதுக்காக மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். ஒரு நாள் அவரை பார்த்து கேட்டோம், ஏங்க உங்கள் தூக்கத்தில் நடக்கிற வியாதிக்கு மருந்து சாப்பிட்டீங்களே, ஏதாவது முன்னேற்றம் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்டு தெரியுதா அப்படின்னு கேட்டோம். தெரியுதுன்னார். எப்படின்னோ அதுக்கு அவர் சொல்கிறார், முன்னாடியெல்லாம் தூக்கத்தில் ஒரு 10 அடி தூரம் நடப்பேன், இப்போலாம் ஒரு 40 அடி வரைக்கும் நடக்கிறேன் அப்படின்னார்.
1: இதுவரை தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல் கேட்டோம், ரசித்தோம். நேர்மை பொழுது 7:34:30. திரைக்கானத்தில் 144 திரைப்படத்திற்காக செண்பகராஜ் குரலில் வரும் ஒரு பாடல்.

0: நேரம் இப்பொழுது 7:36.
1: தாத்தா இது என்ன செடி?
2: டாங்கரின், ரொம்ப இனிப்பா இருக்குது. தொட்டா தொலைச்சிடுவே. ஃப்ரீ ஃபாரின் ட்ரிப் இணைப்பை கிளிக் செய்யவும். இப்பவே செய்யறேன்.
1: தாத்தா வேணாம். லிங்க கிளிக் பண்ணிடாதீங்க.
2: எதுக்கு?
1: இது எஸ்எம்எஸ் ஸ்கேம். கிளிக் பண்ணீங்கன்னா உங்க பேங்க் டீடைல்ஸ் திருட்டு போயிடும்.
2: ஓ, தேங்க்ஸ் கப்பு. காப்பாத்திட்டேன். இந்த உன்னோட புத்திசாலித்தனத்துக்கு பரிசு.
3: ஆர்பிஐ சொல்கிறது, ஸ்மார்ட் ஆகிடுங்கள், கூலாக இருங்கள்.
0: நேரம் இப்பொழுது 7:36:35. இனி உங்கள் கவனத்திற்கு. உங்கள் கவனத்திற்கு பகுதியில் சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான நாள் குறித்த சிற்றுரை கேட்கலாம்.
4: முறையற்ற போதைப்பொருள் பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான சர்வதேச நாள் இன்று போதைப் பொருட்களினால் ஏற்படும் தீமைகளையும் சமூக பாதிப்புகளையும் மக்களிடம் எடுத்துரைக்கும் விதமாக பல்வேறு பேரணிகள், கருத்தரங்கங்கள், பதாகைகள், பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் என பல்வேறு நிகழ்ச்சிகள் இந்நாளில் உலகெங்கும் நடத்தப்படுகின்றன. போதைப்பொருள் உபயோகம் மற்றும் கடத்தல் உலக நாடுகளில் பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகிறது. குறிப்பாக இளைய தலைமுறையினர் பெருமளவில் உடல் அளவிலும் மனதளவிலும் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர். போதைப்பொருள் பழக்கம் சமூக, பொருளாதார, உடல் நல பிரச்சனைகளை ஏற்படுத்தி வருகிறது. போதைப்பொருள் உபயோகத்தை ஒழிக்க ஒருங்கிணைந்த செயல் திட்டத்தை சமூக நல அமைப்புகள் உருவாக்கி வருகின்றன. போதைப் பொருட்களுக்கான பயிர்கள் வளர்ப்பு, தயாரிப்பு, விநியோகம், விற்பனை என பல உலக நாடுகளில் கள்ள சந்தைகள் இயங்கி வருகின்றன. இதனை ஒடுக்க பல தடுப்பு சட்டங்கள் நடைமுறையில் உள்ளன. உரிமம் இருக்கும் நிறுவனங்கள் மட்டுமே மருத்துவ தேவைக்காக சில பயிர்களை வளர்ப்பது, மருந்துகள் தயாரிப்பது போன்றவற்றில் ஈடுபடலாம் போன்ற கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. உலக அளவில் சட்டவிரோத போதைப் பொருள் விற்பனை பல கோடி டாலர்கள் மதிப்பில் நடைபெறுவதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. போதைப் பொருட்கள் தயாரிக்கும் நாட்டு மக்கள் மட்டுமன்றி விற்பனைக்கு செல்லும் வழியிலுள்ள நாட்டு மக்களும் பாதிப்புக்கு உள்ளாகின்றன என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவை மட்டுமன்றி இதன் காரணமாக நடைபெறும் கொலைகள், ஆள்கடத்தல்கள் என்ற பிற சவால்களும் இருக்கின்றன. தொடர் விழிப்புணர்வு காரணமாகவும் கடுமையான சட்டங்கள் அமல்படுத்தப்பட்டுள்ளதாலும் உலக நாடுகளின் ஒத்துழைப்பினாலும் இப்பிரச்சினை பெருமளவு குறைக்கப்பட்டிருப்பதாக ஐநா சபை தெரிவித்துள்ளது. முறையற்ற போதைப் பொருள் பயன்பாட்டை எதிர்ப்போம், வளமான சமூகத்தை உருவாக்கிடுவோம் என இந்நாளில் அனைவரும் உறுதிமொழியேற்போம். போதைப் பொருள் இல்லாத ஆரோக்கியமான எதிர்காலத்தை உருவாக்குவோம்.
0: இதுவரை சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான நாள் குறித்த சிற்றுரை இடம்பெற கேட்டோம். இனி உங்கள் கவனத்திற்கு பகுதியில் சத்ரபதி ஷாஹு மகாராஜ் பிறந்த தின சிற்றுரை கேட்கலாம்.
5: சத்ரபதி ஷாஹு மகாராஜ் இந்திய வரலாற்றில் மிக முக்கியமான சமூக சீர்திருத்தவாதி ஆவார். அவர் 1874 June 26 மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள கோலாப்பூரில் பிறந்தார். அவருடைய இயற்பெயர் யஷ்வந்த்ராவ் காட்கே ஆகும். பின்னர் அவர் கோலாப்பூர் அரச குடும்பத்தால் தத்தெடுக்கப்பட்டு சத்ரபதி ஷாஹு மகாராஜ் என்று அழைக்கப்பட்டார். அவர் ஒரு சிறந்த அரசராக மட்டுமல்லாமல் ஏழை மக்களின் நண்பராகவும் சமூக சமத்துவத்தை விரும்பிய தலைவராகவும் விளங்கினார். அந்த காலத்தில் சமூகத்தில் சாதி அடிப்படையிலான வேறுபாடுகள் அதிகமாக இருந்தன. கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளில் அனைவருக்கும் சம வாய்ப்பு கிடைக்கவில்லை. இத்தகைய சூழ்நிலையில் ஷாஹு மகாராஜ் சமூகத்தில் பின்தங்கிய மக்களின் முன்னேற்றத்திற்காக பல சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டார். கல்வி என்பது மனித வாழ்க்கையை மாற்றும் சக்தி என்பதை அவர் நன்கு உணர்ந்திருந்தார். எனவே ஏழை மற்றும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு கல்வி பெற உதவித்தொகைகள், விடுதிகள் மற்றும் பல்வேறு வசதிகளையும் ஏற்படுத்தினார். அனைவரும் கல்வி பெற வேண்டும் என்பதில் அவர் மிகுந்த அக்கறை கொண்டிருந்தார். மேலும் இந்தியாவில் இடஒதுக்கீட்டு முறையை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர்களில் முக்கியமானவராக ஷாஹு மகாராஜ் கருதப்படுகிறார்.

0: 1902 சமூகத்தில் பின்தங்கிய மக்களுக்கு அரசு பணிகளில் இடஒதுக்கீட்டை வழங்கினார். இந்த நடவடிக்கை சமூக நீதிக்கான மிகப்பெரிய முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது. பெண்களின் முன்னேற்றத்திற்கும் அவர் பெரும் பங்கு வகித்தார். பெண்கள் கல்வி பெற வேண்டும், விதவை மறுமணம் நடைபெற வேண்டும், குழந்தை திருமணம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். பெண்களுக்கும் சம உரிமை கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை அவர் ஆதரித்தார். ஷாஹு மகாராஜ் தனது ஆட்சியை மக்களின் நலனுக்காக பயன்படுத்தினார். ஏழைகள், விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களின் வாழ்க்கை மேம்பட பல திட்டங்களை உருவாக்கினார். சமூகத்தில் ஒற்றுமை மற்றும் சமத்துவம் நிலவ வேண்டும் என்பதே அவரது முக்கிய நோக்கமாக இருந்தது. இன்றைய காலத்தில் நாம் அவருடைய பிறந்தநாளை கொண்டாடுவதன் நோக்கம் அவரது சாதனைகளை நினைவு கூறுவது மட்டுமல்ல, அவர் பின்பற்றிய மனிதநேயம், சமத்துவம் மற்றும் சமூக நீதி போன்ற பண்புகளை நமது வாழ்க்கையிலும் பின்பற்றுவதற்காகவும் தான்.
1: இதுவரை சத்ரபதி ஷாஹு மகாராஜ் பிறந்த தின சிற்றுரை இடம்பெற கேட்டோம். நேரம் இப்பொழுது 7:41 நிமிடம் 40 நொடி.

0: ஒலித்த குரல் இளையராஜா திரைப்படம் 16 வயது நிலை.
1: காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்கள்ல கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஒரு ஓசை. மலையையும் கடலையும் தாண்டி பறந்து மனங்களோட எல்லைகளெல்லாம் இணைக்கிற பாலம். செய்தியும் சிந்தனையும் சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு வானொலி.
2: நேரம் 7:45. தொடர்வது நகர்வலம், இனி குறையும் தெருநாய்கள் தொல்லை. பிரபு சங்கர் அவர்கள் எழுதிய செய்திக்கோவை கேட்கலாம்.
3: நகர்வலம்.
4: இனி குறையும் தெருநாய்கள்.

0: தொல்லை.
1: தேசிய அளவில் ஒரு பிரச்சனையாக வளர்ந்திருக்கிறது தெருநாய்கள் தொல்லை. நாளிதழ்கள் வெளியிடும் செய்திகள் மூலம் சென்னை நகரில் மட்டுமே தினமும் 2-3 சம்பவங்களில் நாய்க்கடியால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவது வாடிக்கையாகிவிட்டது. பல வருடங்களுக்கு முன்பு வரை இவ்வாறு தெருக்களில் திரியும் நாய்களை பிடித்துச் சென்று அவற்றை கொன்றுவிடுவது மாநகராட்சியின் பணிகளில் ஒன்றாக இருந்தது. கையில் சுருக்கு கயிற்றின் முனையை பற்றியபடி கண்ணில் படும் நாயின் மீது வீசி அதன் கழுத்தில் வெகு லாவகமாக சுருக்கிட்டு இழுத்துச் சென்று வாகனத்தில் ஏற்றி விடுவார்கள் மாநகராட்சி ஊழியர்கள். அவர்களிடமிருந்தும் தப்பிவிப்பதற்காக அப்பகுதி மக்களில் சிலர் அந்த நாய் அவர்கள் கைக்கு கிடைத்து விடாதபடி கல்லால் அடித்து விரட்டி விடுவார்கள். ஆனாலும் அந்நாட்களில் மாநகராட்சி நடவடிக்கையால் தெருநாய்களின் தொல்லை வெகுவாக குறைந்துதான் இருந்தது. ஆனால் இப்படி தெருநாய்களை கொள்வது மத்திய அரசால் அமல்படுத்தப்பட்ட விலங்குகள் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்துக்கு புறம்பானது என்ற எதிர்ப்பு விலங்கு நல ஆர்வலர்களிடமிருந்து எழுந்தது. இந்த எதிர்ப்பு பலமுனை வழக்குகளாகவே உச்சநீதிமன்றம் வரை சென்றுவிட மாநகராட்சியினர் அவ்வாறு நாய்களை பிடித்துச் செல்வதை தடை செய்தது நீதிமன்றம். இதனால் நாய்களின் எண்ணிக்கை பெருகி எந்த மக்கள் தங்களை அதுவரை காத்து வந்தார்களோ அவர்களையே குறைத்து பயமுறுத்துவதும் கடிப்பதுமாக அவை தொல்லை கொடுக்க ஆரம்பித்து விட்டன. இதனால் பலருக்கு ராபிஸ் என்ற வெறிநாய்க்கடியால் ஏற்படும் விஷக்கிருமி தொற்றுக்கு அவசர சிகிச்சை அளிக்கப்பட வேண்டியிருக்கிறது. அரசு மருத்துவமனைகளில் இந்த சிகிச்சைக்கென்றே தனி பிரிவு உருவாக்க வேண்டியதன் அவசியமும் ஏற்பட்டது. விலங்கு நல ஆர்வலர்களை கொண்ட குழுக்களில் அங்கம் வகிக்காவிட்டாலும் தெருநாய் மீது பரிதாபம் கொண்ட எங்கள் பகுதி ஆர்வலர் ஒருவர் தினமும் அவற்றுக்கு பிஸ்கட் போடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். அவருடைய இந்த செய்கையால் அவரை சுற்றி 1-2 என்று வட்டமிட்ட நாய்களின் எண்ணிக்கை நாளாக ஆக அதிகரித்தது. ஒரு நாள் அவருடைய கையிருப்பு பிஸ்கட் தீர்ந்துவிட்ட பிறகு அது கிடைக்காத 2-1 நாய்கள் அவர் வேறு எங்காவது பிஸ்கட்டை மறைத்துத்தான் வைத்திருக்கிறாரோ என்று நினைத்து அவர் மீது பாய்ந்தன. அவ்வளவுதான் அவர் எடுத்தார் ஓட்டம். அதற்கு பிறகு அவர் அந்த பக்கமே வரவில்லை. சரி, என்னதான் தீர்வு? தெருநாய்களின் எண்ணிக்கை பல மடங்காக பெருகுவதை பார்த்து கொண்டிருப்பதா? அவற்றால் பாதிப்புக்கு உள்ளானவர்களுக்கு உரிய சிகிச்சை மூலமாக நிவாரணம் அளிப்பதா? சாலைகளில் எதிர்பாராமல் குறுக்கே ஓடும் தெருநாய்களால் ஏற்படும் வாகன விபத்துக்களை பொறுத்து கொள்வதா? அதனால் பாதிக்கப்படும் பயணிகளுக்கு சிகிச்சையோ அல்லது வேறு எந்த வகை இழப்புக்கோ யார் ஈடு செய்வது என்று குழப்பத்தில் ஆழ்வதா என்று யாருக்குமே புரியவில்லை. விலங்கு நல ஆர்வலர்கள் தெருநாய்களை துன்புறுத்தக்கூடாது என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். இவர்கள் சார்பாக இவர்களுக்காக வாதிட்ட வழக்கறிஞர்கள் எத்தனை பேர் தெரியுமா? 600 பேர். அவர்களில் 68 பேர் மூத்த வழக்கறிஞர்கள். இந்த தகவலை உச்சநீதிமன்றமே வெளியிட்டு வியப்பு தெரிவித்திருக்கிறது. தெருநாய்கள் தொல்லை என்ற இந்த விஷயத்தை பொறுத்தவரை மனித உடல் மற்றும் உயிர் பாதுகாப்புக்கு மத்திய மாநில அரசுகளே பொறுப்பேற்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறது. இந்த விவகாரத்தில் தெருநாய்களுக்காக போராடும் எத்தனை விலங்கு நல ஆர்வலர்கள் தத்தமது பகுதிகளில் திரியும் நாய்களை தம்முடைய சொந்த பாதுகாப்பில் பராமரிக்க தயாராக இருக்கிறார்கள். தெருநாய்களை பிடித்து அவற்றுக்கு இனப்பெருக்க தடை அறுவை சிகிச்சையை மேற்கொள்ளும் முயற்சி சென்னை மடிப்பாக்கத்தில் துவங்கப்பட்டிருக்கிறது என்றும் ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது. தெருநாய் பயம் கொண்டிருக்கும் பல பாதசாரிகளுக்கு இது ஓரளவுக்கு ஆறுதலான தகவல் என்றே சொல்லலாம். வழிப்பறி கொள்ளையர், படுவேக வாகனங்கள், சமூக விரோதிகளின் அராஜகங்கள், சாலையின் திடீர் பள்ள மேடுகள் போன்ற அசம்பாவிதங்களோடு சேர்ந்துவிட்ட தெருநாய்கள் தொல்லையும் இனி குறையும் என்று நெஞ்சை நீவிவிட்டுக் கொள்ளலாம்.
0: இனி குறையும் தெருநாய்கள் தொல்லை. எழுதியவர் பிரபு சங்கர், வாசித்தவர் விஜய்.
2: உங்கள் கவனத்திற்கு தொடர்கிறது. தொடர்ந்து பங்கிம் சந்திர சாட்டர்ஜி பிறந்த தின சிற்றுரை கேட்கலாம்.

இந்திய தேசிய இயக்கத்தில் ஒளிர்ந்த பலருள் எழுத்தின் மூலம் மக்களிடம் தேசபக்தியை ஊட்டிய ஒரு முக்கியமான நபர்தான் பங்கிம் சந்திர சட்டர்ஜி. 1838 மேற்கு வங்காளத்தின் ஒரு கல்வியறிவால் முன்னேறிய குடும்பத்தில் பிறந்த இவர் சிறந்த பாஷை திறன் கொண்டவர். இவர் இந்தியாவில் முதன்முறையாக ஆங்கிலத்தின் தாக்கத்திற்கு மாற்றாக பண்டைய பாரத பாரம்பரியத்தை

எழுத்து மூலமாக மக்களிடம் கொண்டு சென்றவர். இவர் படைத்த வந்தே மாதரம் என்ற கவிதை இந்திய விடுதலை போராட்டத்தில் மக்களின் இதயத்தை கவர்ந்தது. இப்பாடல் அவரது புகழ்பெற்ற நாவலான ஆனந்த மத்தில் இடம்பெற்றுள்ளது. வந்தே மாதரம் இன்று நம் தேசிய பாடலாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. பங்கிம் சந்திரர் பல நாவல்கள் எழுதியுள்ளார். அவற்றில் கபால குண்டலா, துர்கா நந்தினி, சீதாராம் போன்றவை குறிப்பிடத்தக்கவை. அவரது எழுத்து பாணி உணர்ச்சி மிகுந்ததும் சமூக விழிப்புணர்வை பரப்புவதற்கும் ஆனது ஆகும். இவர் ஒரு நிர்வாக அதிகாரியாக பணியாற்றினாலும் அவரது உள்ளம் தேசத்துக்காக மக்களுக்காக எப்போதும் துடித்தது. அவரது எழுத்துக்கள் இந்திய எழுத்து இலக்கிய வளர்ச்சியில் ஒரு புதுமுகம் கொண்டு வந்தன. 1894 இவர் காலமானாலும் அவர் எழுதிய வார்த்தைகள், குறிப்பாக வந்தே மாதரம், இன்று வரை நம் இதயங்களில் ஒலித்து கொண்டிருக்கிறது. வந்தே மாதரம். நன்றி.

கபால குண்டலா, துர்கா நந்தினி, சீதாராம் போன்றவை குறிப்பிடத்தக்கவை. அவரது எழுத்து பாணி உணர்ச்சி மிகுந்ததும் சமூக விழிப்புணர்வை பரப்புவதற்கும் ஆனது ஆகும். இவர் ஒரு நிர்வாக அதிகாரியாக பணியாற்றினாலும் அவரது உள்ளம் தேசத்துக்காக மக்களுக்காக எப்போதும் துடித்தது. அவரது எழுத்துக்கள் இந்திய எழுத்து இலக்கிய வளர்ச்சியில் ஒரு புதுமுகம் கொண்டு வந்தன. 1894 இவர் காலமானாலும் அவர் எழுதிய வார்த்தைகள், குறிப்பாக வந்தே மாதரம், இன்று வரை நம் இதயங்களில் ஒலித்து கொண்டிருக்கிறது. வந்தே மாதரம். நன்றி.

0: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய். சிறியவர் பெரியவர், இளைஞர்கள் பெண்கள், இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
1: நேரம் 7:55, 10:00 புத்தம்புது காலையில். அடுத்து
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
3: அன்புள்ள நிர்மலா மேடம் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். காட்டில் தீ பத்தி எரியுதுன்னா உடனே நாம எல்லாரும் கவலைப்படுறோம். ஆஹா, இந்த தீ இப்படி காட்டை அழிச்சிடுச்சே, இவ்வளவு மரங்கள் தீயினால் சேதம் அடைஞ்சிடுச்சேன்னு. இயற்கையா நடைபெறும் எது ஒன்றிலும் நன்மை தீமை என இரண்டுமே உண்டு. அந்த விதிப்படி காட்டு தீயினாலும் பல நன்மைகள் உண்டுங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். நாசத்தையும் அழிவையும் ஏற்படுத்தும் நெருப்பு அதிகமான தாவரங்களுக்கு

0: விலங்கினங்களுக்கும் நன்மையும் செய்யுது. சொல்லப்போனா இயற்கையின் சமநிலையை காப்பதில் நெருப்பு முக்கிய பங்காற்றுது. காட்டுல பல்வேறு விதமான மர வகைகள் இருக்கின்றன. அந்தந்த சூழலுக்கு ஏற்ப மரங்கள் அங்கங்க வளர்கின்றன. ஊசி இலை காடுகள் கேள்விப்பட்டிருக்கோம், கோனிஃபர்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இந்த வகை மரங்கள் உயிர் வாழ்தலுக்கே காட்டுத்தீ மிகவும் அவசியம். ஊசி இலை காடுகள் குறிப்பா பைன் மரங்கள் எங்கு நிலத்தில் நிறைய வெயில் அடிக்குதோ அங்கதான் இந்த மரங்கள் வேகமாக வளருமா. நிர்மலா மேடம், நிலத்தில் விழுந்த விதைகள் வளரும் போது வேகமாக பக்கத்தில் இருக்கும் தாவரங்களோடு போட்டி போட்டு வளரும். காலப்போக்கில் உயரமான அடர்த்தியான இலைகள் கொண்ட மரங்களாக மாறி அந்த பகுதியையே மூடிடும். அப்போ நிலத்தில் சூரிய ஒளி படுவதே அரிதாகிவிடும். சூரிய ஒளி படாததுனால அந்த இடத்துல விதைகள் முளைப்பது, புதிய மரங்கள் உருவாவது சாத்தியமற்றதாகிவிடுது. இந்த மாதிரி சூழ்நிலையில் காட்டுத்தீ ஏற்படாமல் இருந்தா இந்த வகை மரங்களின் பெருக்கம் காலப்போக்கில் அழிஞ்சிடும். காட்டு தீ ஏற்பட்டு எரிந்து போன மரங்களின் சாம்பலில் அதிகமான சத்துக்கள் உண்டு. அந்த சாம்பல் நிலத்தில் சேர்ந்து புதிய காடுகளுக்கு ஊட்டம் கொடுக்கும். இந்த மாதிரி தீயினால் தீமை செய்யும் உயிரினங்களும் அழிந்து போக வாய்ப்புண்டாகுது. வன தீயில் எல்லா உயிரினங்களும் அழிந்து போகுங்கிறது தவறு. ஒரு சில உயிரினங்களுக்கு தீ பிடிப்பது முன்கூட்டியே தெரிய வருமா. அந்த ஆற்றல் கொண்டவை அந்த உயிரினங்கள். இதனால் தீ பரவத் தொடங்கும் போதே அவை ஓடி தப்பித்து கொள்ளும். சில இயற்கை இடர்பாடுகள் நடைபெறும் முன்னர் நாய்கள் வித்தியாசமான ஒலி எழுப்பி குறைக்கும். அப்போது கிராமங்களில் பெரியவங்க, என்னடா அது நாய் வித்தியாசமாக குறைக்குது, என்னன்னு பாரு அப்படிம்பாங்க. அதே மாதிரி மனித இறப்பு ஏற்படுவதற்கு முன்னால் நாய் ஊளையிடும். இப்படி மனிதனால் கண்டுபிடிக்க முடியாததை விலங்கினங்கள் கண்டுபிடிச்சிடும். நிர்மலா மேடம், மெலனோஃபிலா என்ற இனத்தைச் சேர்ந்த வண்டினம் ஒரு வகை உணர்வுகள் மூலம் தீப்பிடித்து எரிந்த பிறகு அந்த பகுதிக்கு போய் தீயினால் கருகி இருக்கும் மரங்களில் முட்டையிடுமா. எரிக்கப்பட்ட அல்லது தீயினால் பாதிக்கப்பட்ட தாவரங்களிலிருந்து சத்துக்கள் பூமிக்கும் கிடைக்கும். குப்பை கூளங்கள் எரிவதால் புதிய தாவரங்கள் முளைத்து வளர இடம் ஏற்படுத்தப்படுது. தீமை விளைவிக்கும் பூச்சி இனங்கள் நோய்வாய்ப்பட்ட தாவரங்களை அழிக்கும் துப்புரவு பணியையும் தீ செய்யுது. ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கங்கிற மாதிரி எந்த செயலுக்கும் நன்மை தீமை என்ற விளைவுகள் இருக்கும். எது அதிகம்ங்கிறத ஆராய்ந்து அறியணும். அதன் மூலம் நமக்கும் நமது சூழலுக்கும் நன்மை கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.
2: வழங்கியவர் பி. சரவணன் அவர்கள்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்பிரமணி கன்னியப்பன். பொருளாதார ஸ்திரத்தன்மையை பராமரிக்க சுயசார்பு நிலை எட்டப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சுங்கத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். விளையாட்டு வீரர்களிடையே ஊக்கமருந்து பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தொழில் மற்றும் வர்த்தக ரீதியிலான எரிவாயு சிலிண்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி சென்னை காமராஜர் சாலையில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று காலை

தொடங்கி வைத்தார். முன்னதாக போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த உறுதிமொழியையும் முதலமைச்சர் செய்து வைத்தார். தமிழகத்தில் நேர்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியுடன் உள்ளதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் இழப்புகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் விவசாயிகள் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் இணையுமாறு மாநில வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

0: ஆகாஷவாணி நேயர்கள் கேட்கவிருப்பது சிலம்பு செல்வர் மாபோ சிவஞானம் அவர்களின் பிறந்த நாள் உரை. வழங்குகிறார் கவிஞர் நா முத்துநிலவன் அவர்கள்.
1: வானொலி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இந்த உரையை இரண்டு மிகப்பெரிய சான்றோரின் பேச்சிலிருந்து நான் தொடங்கலாம்னு நினைக்கிறேன். இன்றைய தமிழ்நாட்டுக்கு பழைய பேர் மெட்ராஸ் ஸ்டேட் அல்லது சென்னை மாகாணம் என்கிற பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சென்னை மாகாணம் என்கிற பேரை தமிழ்நாடு என்று மாற்றிய தேதி 1969 ஜனவரி 14 அன்னைக்கு. அப்போ உரையாற்றிய அன்றைய முதல்வர் அறிஞர் அண்ணா அவர்கள் ஒருவர் பெயரை குறிப்பிட்டு பெரிதும் பாராட்டி பேசினார். யார் அவர்? இது ஒன்று. இன்னொரு பக்கம் நம்முடைய காந்தியடிகள் 1933 டிசம்பர் மாதம் வடசென்னையில் அரிசன சேவா சங்கத்தின் செயலாளர் என்ற முறையில் வரவேற்பு கூட்டத்தை நடத்திய ஒருவர் அவரை காந்தியடிகள் அருகில் அமர வைத்து பாராட்டி பேசினார். யார் அவர்? இந்த இருவரும் சான்றோரால் பாராட்டப்பட்டவர்தான் மாப்போ சிவஞானம் ஐயா அவர்கள். அவர்களுடைய வாழ்க்கையை வியந்து வியந்து பார்க்கலாம். இன்றைக்கு நாம் அனுபவிக்கிற சில வாழ்க்கை வசதிகள், சில சமூக நல்ல விஷயங்கள், இதெல்லாம் எங்கிருந்து வந்தது என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அரசியல் கட்சியினுடைய களப்போராளியாக ஒரு பக்கம் இருந்திருக்கிறார். அவர் வந்து 89 வாழ்ந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 100 மேல் எழுதியிருக்காங்க. போராட்டத்தின் போது சிறையில் அடைக்கப்பட்டு அந்த சிறையில் படிக்க தொடங்கினார். ஏன்னா அவர் பள்ளிக்கூடத்தில் படித்தது 3 வரைதான். ஆனால் இந்த சிறையில் படிக்க தொடங்கி கிட்டத்தட்ட 50 100 புத்தகம் எழுதியிருக்கிறார்னா எவ்வளவு பெரிய படிப்பாளியாகவும் இன்னொரு பக்கம் களப்போராளியாகவும் இருந்திருக்காருன்னு பாருங்க. 1906 அவர் பிறந்திருக்காரு. 1919 அப்போது மாப்போசிக்கு 13 காந்தியடிகள் மேற்கொண்ட சுற்றுப்பயணத்தில் சென்னைக்கு வர்றாரு. அந்த உரையால் கவரப்பட்டு அகிம்சை பாதையையே தம் அரசியல் வாழ்க்கையாக அமைத்து கொண்ட லட்சக்கணக்கான இந்திய இளைஞர்களில் மாப்போசியும் ஒருவர். சென்னைக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியது மாதிரி சென்னை மாநகரத்திற்கு அது தமிழ்நாட்டுக்கு உரியது என்பதற்கு ஒரு போராட்டம் நடந்துச்சு. ஏனென்றால் அப்பொழுது ஆந்திராவின் ஒரு பகுதி, கர்நாடகாவின் ஒரு பகுதி, கேரளா முழுவதுமாக இப்படியெல்லாம் சேர்ந்து 4 சேர்ந்த சென்னை மாகாணத்தின் தலைநகராக சென்னை இருந்துச்சு. இந்த மாகாணங்கள் பிரியுது இல்லையா, அப்படி ஆந்திரா பிரிகிற போது சென்னை எங்களுக்கு வேண்டும் என்று ஆந்திர மக்கள் போராடுறாங்க. அந்த தலைநகரை மீட்கிற போராட்டத்தில் தலைமகனாக நின்றவர் மாப்போசி. இந்தியா முழுவதும் கள்ளுக்கடை எதிர்த்து போராட்டங்கள் நடக்குது. அது தமிழ்நாட்டிலையும் நடக்கும்போது மாப்போசியினுடைய வாழ்க்கையே மாறுது. எப்படின்னு கேட்குறீங்களா, அவரு கள்ளுக்கடை வைத்திருக்கிற குடும்பத்தைச் சேர்ந்தவர். கள்ளுக்கடை மறியல் நடத்துகிற போது அவருடைய வீட்டில் அது பிரச்சனையாகிறது, உறவினர்கள் மத்தியில் அது பிரச்சனையாகிறது. 1921 காந்தியடிகள் கள்ளுக்கடை மறியலை அறிவித்தவுடன் தான் சொந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு அரசியலுக்கு போவதா என்று நேரடியாக முடிவுக்கு வர வேண்டிய நிலைமைக்கு சிவஞானம் அவர்கள் வருகிறார். அவர் அப்போ 15. அதுக்கப்புறம் ஒரு அச்சகத்தில் போய் தொழிலாளியாக வேலை செய்கிறாரு. அவங்க குடும்பத்தில் வெளியில் வேலை பார்த்து வருமானம் வரக்கூடிய வேலை பார்க்குறவர் அவர் ஒருத்தர் தான். 14 சம்பளமாக அந்த வேலையை விட்டுவிட்டு கள்ளுக்கடை மறியலில் கலந்து கொண்டு சிறை சென்றார். வீட்டில் வறுமை அவரை வேலைக்கு போக சொல்லி விரட்டியது. அவர் மறியல் செய்த ஒரு கள்ளுக்கடையில் வேலை கிடைத்தது மீண்டும். ஆனால் அவருடைய தாயார் கொள்கை பற்றோடு சொந்த தேவைக்காக கொள்கையை உதறி வேலைக்கு செல்வது இழுக்கு என்று கூறி ஆறுதல் படுத்தி அந்த வேலைக்கு போக வேண்டாம் என்று அவரது தாயே தடுத்தார். சைமன் கமிஷன் எதிர்ப்பு என்பது இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஒரு முக்கியமான மைல்கல். 1928 நல்ல ஞாபகம் வச்சுங்க, அப்போ மாப்போசிக்கு 22. சிவஞானம் பிரசவாக்கத்தில் தன் நண்பருடன் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று சிறைக்கு போறாரு. அதைத் தொடர்ந்து காங்கிரஸ் சார்பாக சென்னையில்

மற்ற எல்லா ஊர்வலங்களிலும் பொதுக்கூட்டங்களிலும் கலந்து கொள்கிறார். அந்த வழக்கம் அவருக்கு மேடைகளில் உணர்ச்சிகரமாக பேசுவதையும் சத்தியமூர்த்தியுடன் காந்தி தலைவர்களுடைய நண்பர்களாகவும் ஆனார். காந்தியடிகள் 1930 தொடங்கிய தண்டி யாத்திரையை தொடர்ந்து நாடெங்கும் கடற்கரை நகரங்களில் உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்றது எல்லாருக்கும் தெரியும். சென்னை கடற்கரையில் ஆந்திர பிரகாசம் தலைமையில் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரகத்தில் சிவஞானமும் கலந்து கொண்டார். அப்பொழுது வயது 24 நண்பர்களே. தன்னுடைய 31 தான் திருமணம் பண்ணார். அவருடைய தாய்மாமன் மகளான ராஜேஸ்வரியை திருமணம் பண்ணுறாரு. அவருக்கு திருநாவுக்கரசு என்கிற மகனும் கண்ணகி மாதவி என்கிற மகளும் பிறந்தனர். மாதவி அவர்கள் பின்னால் சிலப்பதிகார விழாவை தொடர்ந்து நடத்தினார். அவருடைய பேத்தி தி பரமேஸ்வரி இப்பொழுதும் இலக்கியங்களில் மாப்போசியை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். அந்த காலத்தில் சிறந்த சொற்பொழிவாளராக திகழ்ந்த நம்முடைய மாப்போசி தொடர்ந்து அடுத்தடுத்து சிறைக்கு போனார். அவருடைய வாழ்நாளில் 700 நாள்களுக்கு மேலாக, அதாவது 23 மாதம் சிறையில் இருந்திருக்கிறார். அப்படி சிறைதான் அவருக்கு கல்வியை கொடுத்திருக்கிறது. அங்குதான் அவர் சங்க இலக்கியம் படிக்கிறார், அங்குதான் அவர் சிலப்பதிகாரத்தை படிக்கிறார், அங்குதான் அவர் பாரதியை படிக்கிறார். இப்படி சிறையிலிருந்து வெளியே வந்தவர் அந்த இலக்கியத்தோடு சேர்ந்த அரசியல்வாதியாக திகழ்ந்தார். எப்படி? பாரதி விழாவை நடத்த ஆரம்பிக்கிறார். 1938 ஆண்டில் முதன் முதலாக செப்டம்பர் மாதம் 11 நாள் தொடங்கி ஒரு வார காலத்துக்கு சென்னை நகரம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் பாரதி விழா கொண்டாடப்பட்டது. அதில் என்ன புதுமைன்னு கேட்டால், ராஜாஜி சத்தியமூர்த்தி போன்றவர், திருவிக்கா போன்றவர்கள் கலந்துகிட்டாங்க. காங்கிரசுக்கு எதிர்கட்சியாக இருந்த சக்கரை செட்டியார், அவர் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர், வரதராஜு நாயுடு அவர் திராவிட இயக்க தலைவர், இவர்களையெல்லாம் அழைத்து பாரதியாரின் நண்பர்கள் என்கிற வகையில் அழைத்து உரையாற்ற செய்தார் சிவஞானம். இது ஒரு புதுமையான நிகழ்ச்சியாக இருந்தது. அது மட்டும் இல்லை, இப்போ கப்பலோட்டிய தமிழன்னா எல்லாருக்கும் தெரியுது, ஆனால் வாழ்க்கையவே இந்திய மக்களுக்காக அர்ப்பணித்தவர் வ.உ. சிதம்பரம் அவர்கள். மிகப்பெரிய இலக்கியவாதி. 18-11 1936 அன்று மறைகிறார். 2 ஆயுள் தண்டனை பெற்ற கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி.க்கு தமிழ்நாட்டில் எந்த இடத்திலும் ஒரு இரங்கல் கூட்டம் கூட நடக்கவில்லை. இதை கண்டு மிகுந்த கவலைப்பட்ட மாப்போசி அவர்கள் இரங்கல் கூட்டத்துக்கு மட்டுமல்ல, அவருக்கு ஒரு சிலை வைத்து விழா நடத்த வேண்டும் என்று தொடங்குகிறார். அப்போ கப்பலோட்டிய தமிழர் என்கிற ஒரு நூலையும் எழுதுகிறார். உங்களுக்கு தெரியும், கப்பலோட்டிய தமிழர் என்கிற பெயரில் அவர் எழுதிய நூல் பின்னால் திரைப்படமாகவும் வந்தது. அந்த படம் வந்த பிறகு வ.உ.சி. புகழ் நாடெங்கும் பரவியது. அப்படி வ.உ.சி.யுடைய புகழ் உண்மையிலேயே பரவுவதற்கு அடிப்படையாக அவருடைய கப்பலோட்டிய தமிழர் என்கிற நம்முடைய மாப்போசி எழுதிய நூல் தான் காரணமாக இருந்தது என்பது ஒரு முக்கியமான குறிப்பு. அதுக்கப்புறம் 1939 ஆண்டு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக சத்தியமூர்த்தியும் செயலாளராக நம்முடைய மாப்போ சிவஞானம் அவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அப்பொழுது வ.உ.சி.க்கு சிலை அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டார். ஆனால் நிறைய ஒத்துழைப்பு கிடைக்கவில்லை. என்றாலும் ஹாமில்டன் பாலத்தில் அந்த சந்தையில் வசித்த எளிய மனிதர்களிடம் 1 ரூபாய் 2 ரூபாயாக கையேந்தி சில தொழிலாளர் சங்கங்களின் உதவியோடு அந்த சிலையை நிறுவியவர் விடாப்பிடியான நம்முடைய மாப்போசி அவர்கள். 1946 ஆண்டு தமிழரசு கழகம் என்கிற ஒரு தனி அமைப்பை உருவாக்குகிறார். செங்கோல் என்கிற ஒரு வார இதழை நடத்துகிறார். தொடர்ந்து எழுதினர். 1954 வரை தமிழரசு கழகம் என்கிற அமைப்பை அவர் தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தார். தமிழரசு கழகம் முன்னை விட வேகமாக இயங்கியது. மாப்போசி எழுதிய கப்பலோட்டிய தமிழன் நூல் வ.உ.சி.யின் பெருமையை உலகிற்கு உணர்த்தியது போல, அவர் எழுதிய வீரபாண்டிய கட்டபொம்மன் என்கிற நூலும் அதுவரை அறியாத வீரபாண்டிய கட்டபொம்மனை தமிழர்களுக்கு அறிமுகப்படுத்தியது. நல்லா யோசிச்சு பாருங்க, 3 வரை மட்டுமே படித்த மாப்போசி பின்னாளில் சங்க இலக்கியத்தில் தேர்ந்தவராக தன் இலக்கியத்தினால் சமூகத்திற்கு பணியாற்றிய பாரதியை, வ.உ.சி.யை, வீரபாண்டிய கட்டபொம்மனையெல்லாம் எடுத்து எழுதியது போலவே சிலப்பதிகாரத்திற்கும் ஒரு மிகப்பெரிய விழா நடத்தினார். சிலம்பு செல்வர் என்கிற பெயர் அதனால் அவருக்கு கிடைத்தது. 1950 சென்னை ராயப்பேட்டையில் காங்கிரஸ் திடலில் முதன் முதலாக சிலப்பதிகார மாநாட்டை நடத்தினார். அந்த மாநாட்டில் நிறைய தலைவர்களை கூப்பிடுறாரு. ராபி சேதுப்பிள்ளி, டாக்டர் மு வரதராசனார், காமராஜர் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சார்ந்தவர்களையும் அழைத்து விழாவை நடத்துகிறாரு. அனைத்து கட்சி பிரபலங்கள், தமிழ் அறிஞர்கள் கலந்து கொண்ட தமிழ் கலாச்சார விழாவாக அது நடந்தது. தனது தமிழரசு கழகம் மூலம் சிலப்பதிகார விழாவை தொடர்ந்து நடத்தினார். மாப்போசியின் தமிழ் கொடையை பாராட்டி பேராசிரியர் ராபி சேதுப்பிள்ளி அவர்கள் அவருக்கு சிலம்பு செல்வர் மாப்போசி என்கிற பட்டத்தை வழங்கினார். அந்த பெயர் இன்றளவும் நிலைத்து நிற்கிறது. அதுபோலவே அவர் மறைவுக்கு பிறகும் மகள் மாதவி அந்த விழாவை தொடர்ந்து நடத்தி வருகிறார் என்பது குறிப்பிட்டு பாராட்டத்தக்கது. நண்பர்களே, வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தில் ஈடுபட்ட மாப்போசி அமராவதி சிறையில் அடைக்கப்பட்ட போதுதான் இந்த இலக்கியங்களை எல்லாம் படித்தார். அப்படி படித்து 1967-71 காலகட்டத்தில் சட்டமன்ற மேலவை துணைத் தலைவராக பதவியேற்கிறார். சென்னை மாகாணம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் பெற்ற போது அது தொடர்பான தீர்மானம் சட்டமன்றத்தில் அண்ணா தலைமையில் நிறைவேற்றப்படுகிறது.

0: ஒரு சின்ன சிக்கல் வந்தது. என்ன அது? வட இந்தியர்களுக்கு ழகர உச்சரிப்பு வராது, தமிழ் அல்லாதவர்கள் அதை ழாவை உச்சரிக்க முடியாது என்பதனால் தமிழ்நாடு என்பதை ஆங்கிலத்தில் தமிழ்நாடு என்று உச்சரிப்புக்கு வசதியாக மாற்ற ராஜாஜி திமுக அமைச்சரவைக்கு ஒரு ஆலோசனை தந்தார். ஆனால் மாப்போசி அதை எதிர்த்தார். தமிழின் அழகிய ஓசையை மாற்ற எதிர்ப்பு தெரிவித்தார். அதேபோல் நாடு NADU என்றே ஆங்கிலத்தில் இடம்பெற வேண்டும் என்று வாதிட்டார். இப்பொழுதும் அப்படித்தான் இருக்கிறது என்பதை நான் நண்பர்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். சட்டமன்ற மேலவை உறுப்பினராக 1952 முதல் 1954 வரையிலும், சட்டமன்ற மேலவை தலைவராக 1972 முதல் 1978 வரையிலும் மாப்போசி பணியாற்றினார். 1986 முதல் 3 ஆண்டு காலம் தமிழ் வளர்ச்சி உயர்நிலை குழு தலைவராகவும் பணியாற்றினார். அவர் எழுதிய நூல்களை இன்றைய இளைஞர்கள் அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டும், படிக்க வேண்டும். அவருக்கு சாகித்ய அகாடமி விருதை பெற்றுத்தந்த ஒரு நூல் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு. வள்ளலாருடைய பாடல்களின் சிறப்பை எல்லாம் தொகுத்து மிகச்சிறந்த ஒரு நூலாக வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு இன்றைக்கு எப்படி தேவைப்படுகிறது என்பதை எழுதினார். அதற்கு சாகித்ய அகாடமி விருதும் கிடைத்தது. அதேபோல் அவருடைய பொது தொண்டை பாராட்டி இந்திய அரசு பத்மஸ்ரீ விருதும் வழங்கி கௌரவித்தது. அது இல்லாமல் சென்னை பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழகம் இவை இரண்டும் சேர்ந்து அவருக்கு டாக்டர் பட்டங்களை வழங்கினர். தமிழ், தமிழர், தமிழகம் என தன் இறுதி மூச்சு வரை தமிழ் தொண்டு புரிந்த மாப்போசி 1995 ஆண்டு அக்டோபர் 3 தேதி உடல் நலம் குன்றி தனது 89வது வயதில் காலமானார். திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளை தமக்குரிய வேதம் என்றும், காந்தியடிகளின் சத்திய சோதனையை வழிகாட்டி என்றும் வகுத்து கொண்டு சிவஞானம் அவர்கள் அரசியல், சமயம், சமூகம், மொழி, கலை, பண்பாடு, ஆன்மீகம் என எல்லா தளங்களிலும் காந்தியடிகளின் பார்வையே தமக்கு வழிகாட்டி நடத்தியதாகவும் சொல்கிறார் எழுத்தாளர் பாவணன் அவர்கள். அவருடைய 1000 பக்க அளவிலான எனது போராட்டம் என்கிற தலைப்பில் அவர் எழுதிய தன் வரலாற்று நூல் மிக முக்கியமான ஆவணம். அறிஞர்கள் பார்வையில் மாப்போசி என்னும் தலைப்பில் அவருடைய மகள் மாதவி பாஸ்கரன் அவர்கள் உருவாக்கிய புத்தகமும் இன்றைக்கும் எல்லா இடங்களிலும் கிடைக்கிறது. சிலப்பதிகாரத்தை பற்றி 13 நூல்கள் எழுதியிருக்கிறார். கம்பனை பற்றி எழுதியிருக்கிறார். பாரதியை பற்றி எழுதியிருக்கிறார். இப்படி எழுதிய அவர் தன்னுடைய கருத்துக்களால், தன்னுடைய காலம் கடந்த போராட்ட நிகழ்ச்சிகளால் என்றென்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய இலக்கியங்கள், அவருடைய அரசியல், அவருடைய களப் போராட்டம் இன்றைக்கும் நம்முடைய இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம் அவர்களின் பிறந்த நாள் உரை. வழங்கினார் கவிஞர் நா. முத்துநிலவன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது.
1: இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
0: அது என்ன 2020 பிரேக்?
1: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
2: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.
3: ஆகாஷ்வாணி பிரசன்ட்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங், ஐ எம் அனுஜா குமார். தி ஹெட்லைன்ஸ். Prime Minister Narendra Modi and Queen Maxima of Netherlands discuss India's digital public infrastructure-led revolution. Government restores commercial LPG supplies to pre-crisis levels, withdraws sectoral restrictions. FIR lodged against 8 named accused and several unidentified persons in connection with Ayodhya Ram Mandir donation case. IMF says India continues to be major driver of global economic growth despite economic impact of Iran conflict and higher energy prices. In football, Ecuador advanced to FIFA World Cup knockout stage, beating Germany 2-1 in New Jersey, and

தான் இன்று நாம் பயணிக்கப் போகிறோம். 1838 ஜூன் 27 மேற்கு வங்காளத்தில் உள்ள நைஹாட்டி என்ற கிராமத்தில் ஒரு பாரம்பரியமான குடும்பத்தில் பிறந்தார் பங்கிம் சந்திரர். பெங்காலி மொழியில் பங்கிம் சந்திரா என்றால் என்ன பொருள் தெரியுமா நேயர்களே? வளர்பிறையின் 2 நாள் நிலவு என்று பொருள். அவர் பெயருக்கு ஏற்றாற்போலவே இருண்டு கிடந்த நவீன பெங்காலி இலக்கிய உலகிற்கு ஒரு புதிய ஒளியை தந்தார். இளமையிலேயே படிப்பில் அசாத்திய திறமை காட்டிய அவர் கல்கத்தா பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட போது அதன் முதல் 2 பட்டதாரிகளில் ஒருவராக தேர்ச்சி பெற்று சாதனை படைத்தார். அவருடைய திறமையை பார்த்து வியந்த பிரிட்டிஷ் அரசு அவருக்கு மிக உயரிய பதவியான டெப்டி மெஜிஸ்ட்ரேட் மற்றும் டெப்டி கலெக்டர் பதவிகளை வழங்கியது. 30 ஆண்டுகளுக்கும் மேலாக அவர் இந்த அரசு பதவியில் இருந்தார். ஆனால் ஆங்கிலேயர்களுக்கு கூளை கும்பிடு போடும் அதிகாரியாக அவர் ஒருபோதும் இருந்ததில்லை. அவர் ஜெசூர் என்ற இடத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்த போது ஆங்கிலேய இண்டிகோ உற்பத்தியாளர்கள் அங்குள்ள ஏழை இந்திய விவசாயிகளை அடிமைகளாக நடத்தி சித்திரவதை செய்து வந்தனர். இது தொடர்பாக நடந்த கலவரங்களை விசாரிக்க பங்கிம் சந்திரர் சென்றிருந்தார். பிரிட்டிஷ் அரசு தனக்கு சம்பளம் கொடுத்தாலும் தன் சொந்த நாட்டு ஏழை விவசாயிகளின் பக்கம் நின்றே அவர் துணிச்சலாக தீர்ப்புகளையும் அரசு அறிக்கைகளையும் எழுதினார். இதனால் ஆங்கிலேய அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகி பலமுறை பழிவாங்கப்பட்டு தொலைதூர கிராமங்களுக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். அவருடைய நேர்மைக்கு இன்னொரு உதாரணமும் உண்டு நேயர்களே. ஒருமுறை ஒரு மாவட்டத்தின் நீதிபதியாக இருந்தபோது பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு வழக்கில் ஒரு குறிப்பிட்ட நபருக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்குமாறு பங்கிம் சந்திரருக்கு மறைமுகமாக அழுத்தம் கொடுத்தது. ஆனால் அவரோ, "என் பேனா அரசாங்கத்தின் சம்பளத்திற்கு கட்டுப்பட்டதே தவிர என் மனசாட்சி அல்ல" என்று கூறி சட்டப்படி சரியான தீர்ப்பை வழங்கி ஆங்கிலேயர்களின் முகத்தில் கரியை பூசினார். ஒரு அரசு அதிகாரி எப்படி சுதந்திரப் போராட்டத்தின் அடையாளமாக மாறினார்? அதற்கு பின்னால் ஒரு சுவாரஸ்யமான அதே சமயம் நெஞ்சை உளுக்கும் சம்பவமும் இருக்கிறது நேயர்களே. 1873 பங்கிம் சந்திரர் பல்லக்கில் தன் அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது பஹரம்பூர் என்ற இடத்தில் கர்னல் டஃபின் என்ற பிரிட்டிஷ் இராணுவ அதிகாரி கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்தார். இந்தியர் ஒருவர் தன் கண்முன்னே பல்லக்கில் சவாரி செய்வதா என்று கோபமடைந்த அந்த வெள்ளைக்கார அதிகாரி பங்கிம் சந்திரரை பல்லக்கை விட்டு கீழே இழுத்து அடித்து அவமதித்தார். இந்த சம்பவம் பங்கிம் சந்திரரின் மனதில் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான மிகப்பெரிய புரட்சி நெருப்பை மூட்டியது. துப்பாக்கியை தூக்க முடியாத அரசு பணியில் இருந்தாலும் தன் பேனாவை கத்தியாக மாற்ற அவர் முடிவெடுத்த வரலாற்று தருணம் அதுதான். 1870களின் ஒரு மாலை பொழுதில் ஹூக்ளி நதிக்கரையில் அமர்ந்திருந்த போதுதான் வந்தே மாதரம் என்ற 6 பக்திகள் கொண்ட பாடலை அவர் எழுதினார். பிரிட்டிஷ்காரர்கள் தங்களின் காட் சேவ் தி கிங் பாடலை இந்தியர்களை பாடச் சொல்லி வற்புறுத்தியதற்கு போட்டியாக நம் தாய்நாட்டை வாழ்த்தி எழுதப்பட்ட பாடல் இது. ஆனால் ஆரம்பத்தில் இந்த பாடலுக்கு மக்களிடம் பெரிய வரவேற்பு இல்லை. இதனால் மனமுடைந்த பங்கிம் சந்திரர் தன் நண்பருக்கு எழுதிய கடிதத்தில், "நான் வந்தே மாதரம், அதாவது தமிழில் தாயை வணங்குகிறேன் என்று எழுதியதற்கு பதிலாக வந்தே உதரம், அதாவது வயிற்றை வணங்குகிறேன் என்று எழுதியிருக்கலாம் போல மக்கள் பாராட்டியிருப்பார்கள்" என்று வேதனையோடு குறிப்பிட்டார். ஆனால் அவரே நினைத்து பார்க்காத வகையில் 1882 அவர் எழுதிய ஆனந்தமடம் என்ற வரலாற்று நாவலில் இந்த பாடலை இணைத்தார். 18 பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக சன்னியாசிகள் நடத்திய மாபெரும் ஆயுத புரட்சியை அடிப்படையாக கொண்ட நாவல் அது. பாரத நாட்டை வெறும் நிலப்பகுதியாகவோ வரைபடமாகவோ பார்க்காமல் அவளை அன்னை தெய்வம் என்று உருவகப்படுத்தி பாரத மாதா என்ற உன்னதமான வழிபாட்டு வடிவத்தை இந்தியர்களின் மனதில் முதன்முதலில் விதைத்தவர் பங்கிம் சந்திரர்தான். ஒருமுறை பங்கிம் சந்திரரின் நண்பர் அவரிடம், "இந்த பாடல் இவ்வளவு கடினமான சமஸ்கிருத மற்றும் பெங்காலி கலப்போடு இருக்கிறதே, சாதாரண மக்கள் இதை பாடுவார்களா?" எனக் கேட்டார். அதற்கு பங்கிம் சந்திரர் தீர்க்க தரிசனமாக சொன்னார், "இப்போது இது உங்களுக்கு புரியாமல் போகலாம். ஆனால் ஒரு காலம் வரும். இந்த ஒட்டுமொத்த இந்திய தேசத்தையும் தூக்கத்திலிருந்து எழுப்ப இந்த ஒரு சொல்லே போதும்" என்று அவர் சொன்னது அப்படியே பலித்தது. 1896 நடந்த கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் நோபல் பரிசு பெற்ற கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் இந்த பாடலுக்கு மிக அற்புதமான ராகம் அமைத்து முதன் முதலில் 1000,000+ மக்கள் முன்னிலையில் மேடையில் பாடினார். அதன் பிறகு 1905 நடந்த வங்கப் பிரிவினையின் போது தேசபக்தர்களின் இடிமுழக்கப் போர்க்குரலாக வந்தே மாதரம் மாறியது.
ஆங்கிலேயர்களின்

0: லத்தியடிகளுக்கும் துப்பாக்கி குண்டுகளுக்கும் பயப்படாமல் சுதந்திர போராட்ட வீரர்கள் இந்த மந்திர சொல்லை சொல்லியே களம் கண்டனர். நம் மகாகவி பாரதியார் இந்த வந்தே மாதரம் பாடலால் ஈர்க்கப்பட்டு அதை இரண்டு முறை வெவ்வேறு பாணியில் தமிழில் மிக அழகாக மொழிபெயர்த்தார் என்பது தமிழர்களாகிய நமக்கு எவ்வளவு பெருமையான விஷயம். வந்தே மாதரம் என்போம் என்று பாரதி பாடிய வரிகளின் விதை பங்கிம் சந்திரர் போட்டதுதான். நேயர்களே, பங்கிம் சந்திரர் வெறும் தேசபக்தி எழுத்தாளர் மட்டுமல்ல, அவர் ஒரு புரட்சிகரமான சமூக சீர்திருத்தவாதியும் கூட. அக்காலத்திலேயே பெண்களின் உரிமைக்காகவும் கல்விக்காகவும் தன் பேனா மூலம் தொடர்ந்து குரல் கொடுத்தார். விஷவிருட்சம், தி பாய்சன் ட்ரீ என்ற தனது நாவலில் அக்கால சமுதாயத்தில் மறுக்கப்பட்ட விதவை மறுமணத்திற்கு ஆதரவாக மிக அழுத்தமான கருத்துக்களை பதிவு செய்தார். அதேபோல இந்திய இலக்கிய வரலாற்றில் அவர் படைத்த மற்றொரு மிகப்பெரிய சாதனை என்ன தெரியுமா? ஆங்கிலத்தில் அவர் எழுதிய ராஜ்மோகன்ஸ் வைஃப் என்ற நாவல்தான். ஓர் இந்தியரால் எழுதப்பட்ட மிக முதல் ஆங்கில நாவலாக உலக வரலாற்றில் கருதப்படுகிறது. அவருடைய எழுத்துக்களின் வீரியத்தையும் அது மக்களிடம் ஏற்படுத்திய எழுச்சியையும் பார்த்து பயந்து நடுங்கிய பிரிட்டிஷ் அரசு அவரது ஆனந்தமடம் புத்தகத்திற்கு பல ஆண்டுகள் தடையும் விதித்தது. பெங்காலி மொழியை உலக தரத்திற்கு உயர்த்தியதால் அவரை சாகித்ய சாம்ராட், அதாவது இலக்கிய பேரரசர் என்று பெங்காலி மக்கள் இன்றும் அன்போடு அழைக்கிறார்கள். அவருடைய வாழ்நாளின் இறுதிப் பகுதியில் ஆன்மீகத்தின் பக்கமும் அவர் திரும்பினார். பகவத்கீதைக்கு அவர் எழுதிய விளக்க உரை இன்றும் மிகச்சிறந்த தத்துவ படைப்பாக போற்றப்படுகிறது. ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரை பங்கிம் சந்திரர் நேரில் சந்தித்து உரையாடிய நிகழ்வுகள் ஆன்மீக வரலாற்றில் மிக முக்கியமானவை. ஆங்கிலேய அரசு பங்கிம் சந்திரரின் அசாத்தியமான நிர்வாகத் திறமையை பார்த்து அவரை பகைத்து கொள்ள முடியாமல் அவருக்கு ராய் பகதூர் பட்டத்தையும் கம்பானியன் ஆஃப் தி மோஸ்ட் எமினன்ட் ஆர்டர் ஆஃப் தி இந்தியன் எம்பையர் என்ற உயரிய விருதையும் வழங்கி கௌரவித்தது. பிரிட்டிஷ் அரசு கொடுத்த பட்டங்களை அவர் வாங்கினாலும் தன் நாட்டின் மீதான பற்றை அவர் ஒருபோதும் விட்டுக் கொடுக்கவில்லை. 1894 April 8 தனது 55 வயதில் இந்த உலக வாழ்வை நீத்தார் பங்கிம் சந்திரர். அவர் மறைந்தாலும் அவர் ஏற்றி வைத்த வந்தே மாதரம் என்ற தேசபக்தி நெருப்பு அணையவே இல்லை. 1950 சுதந்திர இந்தியாவின் அதிகாரப்பூர்வ தேசிய பாடலாக அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு நம் தேசிய கீதத்திற்கு இணையான அந்தஸ்தை பெற்றது. ஆங்கிலேய அரசிடம் சம்பளம் வாங்கிக் கொண்டே அதே ஆங்கிலேய அரசின் அஸ்திவாரத்தை அசைக்கும் எழுத்துக்களை படைத்த தாய்நாட்டிற்கு இலக்கியம் மற்றும் தேசபக்தி மூலம் எப்படி தொண்டு செய்ய முடியும் என்று நிரூபித்த அந்த இலக்கிய பேரரசரின் பிறந்த நாளில் நாமும் நம் தாய் நாட்டை போற்றுவோம். நேயர்களே, இன்று நாம் சுவாசிக்கும் இந்த சுதந்திர காற்றில் வந்தே மாதரம் என்ற சொல்லின் தியாகமும் கலந்திருக்கிறது என்பதை நினைவில் கொள்வோம்.
1: வந்தே மாதரம் நல்கிய இலக்கிய பேரரசர் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி அவர்களின் பிறந்த தின உரை கேட்டீர்கள். வழங்கினார் விஸ்வபாரதி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: நேரம் இப்பொழுது 8:45.
1: ஆகாஷ்வாணி வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். 12வது சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி யோகா பயிற்றுனர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் உரையினை கேட்கலாம்.
2: உடல் நெகிழ்வு தன்மை மற்றும் சமநிலைக்கான யோகா. உடம்போட ஃப்ளெக்சிபிலிட்டி எந்த அளவுக்கு பலன் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்பினுடைய எந்த பகுதியிலுமே ரத்தம் பாயறதுக்கு தேக்கம் ஏற்படாமல், தடை இல்லாமல் அந்த பகுதிகளுக்கு ரத்தம் போய் சேரும். ஒரு பகுதிகளில் ரத்தம் போய் சேர வேண்டியதனுடைய பொறுப்பு என்னன்னா, உந்த உடம்புக்கு தேவையான நியூட்ரிஷன் சத்துக்கள் வந்து அந்த பாகங்களுக்கு சரியாக போய் சேரும். அதே மாதிரி அந்த பாகங்களில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறத்துக்கும் ரத்தம் சீராக பாயணும். கொண்டு போகிற பொருளை அந்த இடத்துல சேர்த்துட்டு அங்கே தேவையில்லாத பொருளையும் இதே ரத்தம் தான் கேரி பண்ணிட்டு போகுது. எடுத்துட்டு அந்த கழிவு

உடல்ல சரியா போய் வெளியேற்றணும். இதற்கு ஒவ்வொரு உடம்புக்கும் ஃப்ளெக்சிபிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. அதற்கு இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி யோக பயிற்சிகளை நம்ம நிறைய செய்ய வேண்டியதா இருக்கும். அடுத்து பேலன்ஸ். பேலன்ஸ்னா என்ன? தடுமாறாம இருக்கிறது. இந்த தடுமாற்றம் இல்லாம இருக்கிறதுக்கு உடம்பினுடைய ஜாயின்ஸ் அண்ட் மசில்ஸ் வந்து எலும்புகள் வந்து ரொம்ப உறுதியா இருக்கணும். அதற்கு யோக பயிற்சி வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இந்த பூமியில நாம தடுமாறாம இருக்கிறதுக்கு புவியீர்ப்பு விசை வந்து பலன் கொடுக்குது. புவியீர்ப்பு விசையினுடைய உதவி நமக்கு தேவைப்படுது. அதை தாண்டி நம்மளுடைய உடல் உறுப்புகளும் ஜாயின்ஸும் மசில்ஸும் நமக்கு இந்த யோக பயிற்சியின் மூலியமா தடுமாற்றங்களை தடுத்து உறுதியா இருக்கிறதுக்கு பயன் கொடுக்கக்கூடியதா இருக்கு. இந்த பேலன்சிங் போசஸ் சிலவற்றை நான் இங்க சொல்றேன். முதல்ல வர்றது தாடாசனா. தாடாசன பயிற்சி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரியே தான் உங்களுடைய நரம்பு மண்டலத்தை முழுமையா சீராக்கி ரத்தம் சீரா பாஞ்சு உடம்பினுடைய எந்த பகுதியுமே வந்து ஸ்டிஃபா இல்லாம அருமையா ஸ்ட்ரெச் பண்றதுக்கு இந்த தாடாசன பயிற்சி ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதை தாண்டி பாத்தீங்கன்னா வீரபத்ராசனால வரக்கூடிய டி போஸ், மூன்றாவது வீரபத்ராசனா போஸ்டர். இது வந்து ஆங்கில எழுத்து டி மாதிரியே இருக்குங்க. இந்த பயிற்சியில நிக்கும் போது உடம்பினுடைய மொத்த வெயிட்டையும் ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் பாடி தாங்கணும். அந்த ஒரு கால் தாங்கணும். இந்த பயிற்சி முத முதல்ல ஆரம்பிக்கும் போது கால் நடுக்கம் ஏற்படும், நிறைய பேர் தடுமாறி விழப்போவாங்க. அப்பெல்லாம் வந்துட்டு செவரையோ இல்ல பக்கத்துல இருக்க ஏதோ ஒரு மேஜையோ பிடிச்சிட்டு இந்த பயிற்சியை நீங்க பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுடைய கால் உங்க மொத்த பாடியினுடைய வெயிட்டையும் கொஞ்சம் கொஞ்சமா தாங்கக்கூடிய சக்திய அதிகரிக்கும். உங்க கால் வலுவடையும். இந்த கால் வலுவடைறதன் மூலியமா உங்களுடைய இடுப்புல இருந்து கால் வரைக்கும் இருக்கக்கூடிய மொத்த நோய்களுமே வந்து நீங்கி கால்கள் நல்ல ஆரோக்கியமா இருக்கும். ஒரு மொத்த உடம்புலையுமே ஒரு கால்கள் நல்ல ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னாலே உங்களுடைய உடம்பினுடைய மேல் பகுதிகளில் இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்புகள் எல்லாமே நல்லா ஆரோக்கியமா இருக்கும். ஏன்னா ரத்தம் சீரா போய் அந்த பாகங்களுக்கு சேரும். அதனால இந்த டி போஸ் ஆன வீரபத்ராசனா த்ரீ, வாரியர் த்ரீ போஸ நம்ம பயிற்சி பண்றதன் மூலியமா மொத்த உடம்புமே ஒரு நல்ல ஆரோக்கியமான நிலைக்கு செல்லும். அடுத்து கருடாசனா. கருடாசனா பயிற்சி அப்படிங்கிறது ஒரு பாகத்தினுடைய உடலினுடைய ஒரு பாகம் இன்னொரு பாகத்தோட பின்னி பிணைஞ்சு எப்படி ஒன்னுக்கு ஒன்னு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கு அப்படிங்கறதுதான். இந்த கருடாசன பயிற்சியை நம்ம தொடர்ச்சியா பயிற்சி பண்ணும்போது பாத்தீங்கன்னா நல்ல கான்சென்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகுங்க. ஒரு காலோட இன்னொரு கால் பின்னி பிணைஞ்சிருக்கும், இன்னொரு கையோட கையும் பின்னி பிணைஞ்சிருக்கும். இந்த பயிற்சியை நம்ம பண்றதன் மூலியமா உடல் வலுவடையும், உறுதியாகும், மசில்ஸ் ஜாயின்ஸ் எல்லாமே நல்ல உறுதியான நிலையில இருக்கும். கான்சென்ட்ரேஷன் அதிகரிக்கும், ஃபோக்கஸ் அதிகரிக்கும். நம்ம எதை நோக்கி ஓடணும்னு நினைக்கிறோமோ அதுல எந்தவித தடுமாற்றமும் இல்லாம தடைகளும் இல்லாம அந்த வேலையை உறுதியா நம்ம வந்து முடிக்கிறதுக்கு இந்த கருடாசன பயிற்சி ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. இந்த பேலன்சிங் போசஸ் நம்ம தொடர்ச்சியா பண்ணும்போது நம்மளோட நியூரோ மஸ்குலர் கோஆர்டினேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது நரம்புகளும் தசைகளும் ஒன்னா பின்னி பிணைஞ்சு ஒரு இயக்கம் வந்து சரியா இருக்கிறதுக்கு இந்த கருடாசன போஸ்டர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நடராஜாசனா. நடராஜாசனா வந்து ஒரு அற்புதமான போஸ்டர், பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். இந்த நடராஜாசனாவுமே உடம்ப கொஞ்சம் பின்னோக்கி வளைச்சு கால்களை வந்து வளைச்சு பிடிச்சுக்கிட்டு அத ஒரு கால் தாங்கணும். இந்த பயிற்சி பண்றதன் மூலியமா முதுகு தண்டு ரொம்ப அற்புதமா வேலை செய்யுங்க. முதுகு தண்டு சார்ந்த எந்த நோய்களும் நம்ம உடம்புக்கு அண்டாது. நரம்புகள் புத்தி கூர்மை நல்லா இருக்கும். போஸ்டர் பார்க்கவே அழகா இருக்கும். உடம்புல அலைன்மெண்ட்ஸ் எலும்புகளும் ஜாயின்ஸும் ப்ராப்பரா பர்ஃபெக்டா அலைன் ஆயிருக்கும். ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கும். எங்கேயுமே தடுமாற்றம் இருக்காது. அவங்க நடக்கிறதா இருக்கட்டும், உட்கார்றதா இருக்கட்டும், அவங்களுடைய பேச்சுல தடுமாற்றம் இருக்காது, செயல்பாடுகள்ல தடுமாற்றம் இருக்காது. இந்த நடராஜாசன பயிற்சியை வந்து முறையா செய்யும் போது ஒருத்தருடைய உடம்புல வலு, ஸ்டெபிலிட்டி, பேலன்ஸ் வந்து ரொம்ப அருமையா இருக்கும். இதை தாண்டி பாத்தீங்கன்னா அர்த்த சந்திராசனா. அர்த்த சந்திராசனா பயிற்சி வந்து பண்ணும்போது வளைவு தன்மையும் அந்த உடம்பினுடைய கால்கள்ல வலு தன்மையும் அதிகரிக்கும். இந்த போஸ்டர் வந்து கோர் மசில்ஸ நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. இது வந்து பேலன்ஸையும் கோஆர்டினேஷனையும் அதிகரிக்கும். அர்த்த சந்திராசனா போஸ்டர். அடுத்து ஹம்பிள் ஃபிளமிங்கோன்ட்டு ஒரு போஸ் இருக்கு. அதாவது கொக்கு, கொக்கு எப்படி நின்று இருக்கும், குனிஞ்சிட்டு ஒத்த காலை தூக்கி இருக்கும் பாத்தீங்களா, அதே மாதிரியான ஒரு போஸ்டர் இது. இடுப்புல பிரச்சனை இருக்கவங்க மட்டும் இந்த போஸ்டர் அவாய்ட் பண்ணும், மற்ற எல்லாருமே இந்த போஸ்டர் ட்ரை பண்ணலாங்க. இந்த போஸ்டர் ட்ரை பண்ணும் போது பாத்தீங்கன்னா பேலன்ஸ் அற்புதமா அதிகரிக்கும். எந்த நிலையிலையும் எந்த விதமான தடுமாற்றங்களையும் தாங்குற அளவுக்கு உடம்ப நம்ம படிப்படியா பயிற்சி பண்ணிட்டு போறதுதான் இந்த ஹம்பிள் ஃபிளமிங்கோ போஸ்க்கு நமக்கு கொடுக்குற ஒரு பலன். இந்த பயிற்சியை நம்ம செய்யும் போது ரத்த ஓட்டம் சீரா இருக்கும், நரம்பு மண்டலம் ரொம்ப சீரா இருக்கும், அண்ட் நம்ம உடம்பினுடைய வளையும் தன்மையும்

தாங்கும் தன்மையும் வந்து அதிகரிக்கிறத கண்கூடா பார்க்கலாம். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு போஸ்டர் விருக்ஷாசனா. விருக்ஷம் போல மரம் போல நிக்கிற ஒரு போஸ் இது. இந்த போஸ் நம்ம வந்து ட்ரீ போஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஆசனத்தை நம்ம பயிற்சி செய்யும் போது பாத்தீங்கன்னா முழுமையா உடம்பினுடைய நரம்பு மண்டலம் வந்து சுத்திகரிக்கப்படுது, நரம்பு மண்டலம் வந்து சீரமைக்கப்படுது. எங்கேயுமே பிரச்சனைகள் இருந்தா படிப்படியா நம்ம நிக்கிற நேரத்தை அதிகரிக்க அதிகரிக்க நரம்பு மண்டலம் வலுப்பெறும். அதில் இருக்கக்கூடிய நோய்கள் வந்து படிப்படியா நீக்கப்படும். கால்கள் வந்து வலுவடையும், கோர் மசில்ஸ் நல்லா வலுவடையும், அப்பர் பாடியும் வந்து ஸ்ட்ரெச் பண்ணி கைகளை தூக்கி உயர்த்தி நிற்கும் போது பாத்தீங்கன்னா தோள்கள் வலுவடையும். ரொம்ப நேரம் இந்த பயிற்சியை பண்ண பண்ண உடம்பினுடைய தாங்கும் சக்தி என்டியூரன்ஸ் வந்து அதிகரிக்கும், கவனம் வந்து அதிகரிக்கும், மெமரி பவர் அதிகரிக்கும். நாம வந்து உறுதியா ஒரு விஷயத்தை நோக்கி செயல்பாடுகளை அதிகரிக்கிறதுக்கு அற்புதமான ஒரு போஸ்டர் இது. முன்னெல்லாம் தவம் பண்றதுக்கு இந்த விருக்ஷாசனா போஸ்ல தான் நின்று தவம் பண்ற மாதிரி காட்டுவாங்க.

என்டியூரன்ஸ் வந்து அதிகரிக்கும், கவனம் வந்து அதிகரிக்கும், மெமரி பவர் அதிகரிக்கும். நாம வந்து உறுதியா ஒரு விஷயத்தை நோக்கி செயல்பாடுகளை அதிகரிக்கிறதுக்கு அற்புதமான ஒரு போஸ்டர் இது. முன்னெல்லாம் தவம் பண்றதுக்கு இந்த விருக்ஷாசனா போஸ்ட்ல தான் நின்று தவம் பண்ற மாதிரி காட்டுவாங்க. அதாவது நமக்கு ஒரு குறிக்கோள் வச்சு அந்த குறிக்கோளை நோக்கி நாம பயணிக்கிறதுக்கு ஒரு அற்புதமான போஸ் இந்த விருக்ஷாசனா போஸ். இந்த பேலன்சிங் போஸ் வந்து சும்மா ரொம்ப நேரம் நிக்கிறது, அதனால வந்துட்டு சாதாரண ஒரு வலுவை மட்டும் அதிகரிக்கும் சொல்ல முடியாது. உடம்புக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சமா நமக்கே தெரியாம சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஒரு பக்கம் உடம்பும் இன்னொரு பகுதி உடம்பும் ஒரே மாதிரி இருக்காது, சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். அது உடல் உடனுடைய இயக்கங்களுக்கு தடையா இல்லாம ப்ராப்பரா அலைன் பண்ணி சரியா வேலை செய்யறதுக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அலைன்மெண்ட்ஸ் வந்து நம்ம உடம்புல நடக்கும், பேலன்ஸ அதிகரிக்கும். பேலன்ஸும் ஸ்டெபிலிட்டியும் நம்மளுடைய உடல்ல அதிகரிக்கும் போது பொறுமையும் ஃபோக்கஸும் விடாம பயிற்சி பண்ணணுங்கிற நம்மளுடைய உறுதியும் அதிகரிக்கும். இந்த விபரீத கரணிங்கிறது ஒரு ஒன் ஆஃப் தி ரிலாக்ஸ்டு போஸ்ங்க. அதாவது உங்க வால் கிட்ட உங்க வீட்டில் ஏதாவது செவர் இருந்துச்சுன்னா அந்த செவர் கிட்ட போயிட்டு மேட்டோ இல்லை ஒரு பெட்ஷீட்டோ போட்டுட்டு படுத்துட்டு கால்களை உயர்த்தி அந்த செவர் மேலே போட்டுட்டு கைகளை தலைக்கு மேலே உயர்த்திட்டு ரிலாக்ஸ்டா படுங்க. கொஞ்ச நேரத்துல என்ன உணர்வு இருக்கும்னா ரத்தம் கால்களில் விறுவிறு விறுவிறு விறுவிறுன்னு ரிவர்ஸ்ல வந்து ரத்தம் ஓடுறத வந்து நீங்க உணர்வீங்க. என்ன இது புது உணர்வா இருக்கேன்ட்டு தோணும். ஏன்னா நம்ம நேராதான் நின்று இருப்போமே தவிர்த்து செங்குத்தா காலை உயர்த்தி வச்சு இருக்க மாட்டோம். இயல்பா இந்த வேலைகளை நம்ம கால்கள்ல இருக்கக்கூடிய தசைகள் பண்ணுது. ஆனா இப்படி நம்ம ரிலாக்ஸ்டா பண்ணும்போது பெரிய அளவுல உடல் உறுப்புகளுக்கு வேலை கொடுக்காம இந்த பொசிஷன்லயே ரத்தம் சீரா வந்துட்டு ரிவர்ஸ்ல வந்து உடம்புல போக ஆரம்பிக்குங்க. ரிவர்ஸ்ல போகும்போது இதயத்துக்கு சீரா ரத்த ஓட்டம் போய் சேரும், உடம்பு முழுக்க ரத்த ஓட்டம் சீரா இருக்கும், கால்கள்ல இருக்கக்கூடிய நோய்கள் ரிமூவ் ஆகும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த சிலந்தி வலன்னு சொல்லுவாங்க, வெரிகோஸ் வெயின், கால் ரொம்ப நேரம் நிக்கிறதுனால அங்கங்க வந்து நீர் தேங்கிடுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இந்த விபரீத கரணி பயிற்சி பண்றவங்களுக்கு படிப்படியா சீராகும். ரொம்ப நேரம் நின்றுட்டே வேலை பாக்குறேன், எனக்கு உட்காரவே முடியாது அப்படிங்கிறவங்க எல்லாம் தினமும் ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ நீங்க வந்து படுத்து கால்களை செவர் ஓரமா உயர்த்தி வச்சுக்கோங்க. என்னால கீழே படுக்க முடியாது அப்படிங்கிறவங்க கட்டிலையோ இல்ல ஒரு சோஃபாலையோ படுத்துக்கிட்டு கால்களை முடிஞ்ச அளவுக்கு நேரா செங்குத்தா ஒரு சப்போர்ட்ல உயர்த்தி வைங்க. ஒரு வால் அதாவது செவர்ல உயர்த்தி வச்சுட்டு ரிலாக்ஸ்டா படுங்க. இந்த மாதிரி பயிற்சி பண்ணும்போது மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும், ஸ்ட்ரெஸ் கம்மியாகும், டிப்ரெஷன் இருக்கிறவங்களுக்கு வந்து பெருமளவுல நல்ல ஒரு மாற்றம் கொடுக்கும். ஆங்ஸைட்டி பால்பட்டேஷன்ஸ் இருக்கு எனக்கு படபடப்பு இருக்குங்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுக்கும். இதை யார் செய்யக்கூடாது அப்படிங்கறதையும் சொல்லிடுறேன். ஹைப்பர் டென்ஷன் இருக்கு, ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் ஆல்ரெடி இருக்குன்றவங்களும், ஏற்கனவே ஏதாவது சர்ஜரி பண்ணியிருக்கவங்களும், அதிகப்படியான ஹெர்னியா இருந்து பயிற்சி பண்ணியிருக்கிறவங்களும் தயவு செய்து இந்த விபரீத கரணிய வால் சப்போர்ட்டட் விபரீத கரணிய தவிர்த்துடுங்க. நீங்க இந்த பயிற்சியை பண்ணக்கூடாது. மத்த எல்லாரும் 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ பண்ணலாம். நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி கூட கொஞ்ச நேரம் கால்களை உயர்த்தி வச்சு அந்த கால்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் ஒரு மசாஜ் பண்ண மாதிரியான எஃபெக்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க பயிற்சி பண்ணிட்டே வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடம்புல வந்து அங்கங்க தண்ணி காலில் நீர் தேங்கிறது, சிலந்தி வலை இருக்கிறது, காலில் அதிகப்படியான வலி இருக்கிறது, இதெல்லாம் வந்து படிப்படியா குறையறத நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்து ஒரு பெஸ்ட் போஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வியாகராசனா. இந்த வியாகராசனா பயிற்சி வந்து நிறைய பேருக்கு இன்னைக்கு லைஃப் ஸ்டைல்ல வெயிட்டை சடனாக குறைக்கணும், ஆனால் வெயிட் குறைக்கிறதுக்கான பயிற்சிகளான பிளாங்க், அப்டமன் ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சா நிறைய பேருக்கு இடுப்பு வலி வயிறு வலி வந்துருந்தனால அதை டிஸ்கண்டினியூ பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான வரம் தான் இந்த வியாகராசனா. இந்த பொசிஷன்ல வந்துட்டு கேட் பொசிஷன்ல இருந்துட்டு காலை உயர்த்தி மூச்சை வெளிவிடும் போது காலை உடம்புக்கு உள்ள எடுத்துட்டு போற மாதிரியான ஒரு பயிற்சி இந்த வியாகராசனா. இதை டைகர் போஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பயிற்சியை பண்றதன் மூலியமா வேகமா பண்ணா வெயிட் லாஸ்க்கு அற்புதமான ஒரு பயிற்சி. இதையே நீங்க வந்து ஸ்லோவா மெதுவா பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த சயாட்டிகா பெயின், சயாட்டிகா இஷ்யூஸ் இருக்கு, லோவர் பேக்ல பெயின் பயங்கரமா இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஆசனம். இந்த பயிற்சியை ஸ்லோவா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனை நீங்க உணர்வீங்க. மறுபடியும் தினமும் ரொம்ப நேரம் உட்கார்ந்து பயிற்சி பண்றவங்க, ரொம்ப நேரம் நின்று வேலை பாக்குறவங்க இந்த வியாகராசனா பயிற்சியை உங்களுடைய லைஃப் ஸ்டைல்ல கொண்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அடுத்து
பிராணயாமா அப்படிங்கிற பிரீதிங் ப்ராக்டிஸ் பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணுங்க. யோகாவோட ஃபவுண்டேஷனே வந்து மூச்சு பயிற்சி தான் நான் சொல்லியிருந்தேன். மூச்சை உள்ளிழுக்கிறது, மூச்சை தேக்கி வைக்கிறது, மூச்சை வந்து வெளியிடுறது, இதை பூரா

0: ரேச்சக கும்பக ரேச்சக அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பயிற்சியை. நம்ம எந்த அளவுக்கு சீராக நம்ம மூச்சை கவனித்து உள்ளிழுக்கிறோமோ, எந்த அளவுக்கு அந்த மூச்சை நம்மளால் உள்ள தேக்கி வைக்க முடியுதோ, எந்த அளவுக்கு நம்மளுடைய மூச்சை வந்து நல்ல முறையில் எக்ஸைல் பண்ணி வெளியிடுறோமோ, அந்த அளவுக்கு நம்மளுடைய உடலினுடைய செயல்பாடுகள் ரொம்ப சீராக இருக்கும். இந்த பயிற்சிகளை வந்துட்டு நம்ம சிம்பிளான நாடி சோதனா நாடி சுத்தி பிராணயாமால் பயிற்சி பண்ணலாம். இதுக்கு வந்து விரல்களை பயன்படுத்தி நீங்கள் வந்து ஒரு பக்கம் மூச்சை உள்ளிழுத்து ஒரு பக்கம் வெளியிடணும், இன்னொரு பக்கம் மூச்சை உள்ளிழுத்து இன்னொரு பக்கம் வெளியிடணும். இதை நீங்கள் சிம்பிளாக யார் வேணாலும் பயிற்சி பண்ணலாங்க. இந்த பயிற்சி பண்ணுறதன் மூலயமா நம்மளுடைய மனம் அமைதி பெறும், நரம்பு மண்டலம் வந்து சீராக இருக்கும். நரம்பு மண்டலம் சீராக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எண்ணங்களும் வந்து தெளிவாக இருக்கும். எண்ணங்கள் தெளிவாக இருக்கும்போது செயல்பாடுகளுமே வந்து நல்ல தெளிவாகவும் உறுதியாக இருக்கும். பிராணயமால பிராமரி வந்து ஒரு அற்புதமான பயிற்சிங்க. இந்த பிராமரி பயிற்சியை நம்ம பண்ணும்போது பிராமரி பயிற்சி வந்து பீயோட ஹம்மிங் சவுண்டை ஏற்படுத்துறது, வண்டு ரீங்காரமிடுற சத்தத்தை நம்மளுடைய உடம்புல இருந்து ஏற்படுத்துறோம். இந்த சத்தத்தை நம்ம கொடுக்கறதன் மூலயமா உடம்புல வந்து ஒரு வைப்ரேஷன் ஏற்படுது. இந்த பிராமரி பயிற்சி பண்றதன் மூலயமா நம்மளோட உடம்புல இயற்கையா நைட்ரிக் ஆக்சைட் ப்ரொடக்ஷன் வந்து அதிகரிக்குது. நைட்ரிக் ஆக்சைட் நம்ம உடம்புல ஆல்ரெடி உற்பத்தி ஆயிட்டு தான் இருக்கு, ஆனா இந்த பிராமரி பயிற்சியை நம்ம பண்ணும்போது 15 மடங்கு அதிகப்படியான உற்பத்தி இருக்கான். சரி, இந்த நைட்ரிக் ஆக்சைடோடைய உற்பத்தி அதிகரிக்கிறதுனால என்ன பலன்? நம்மளுடைய வாழ்வியல் முறையினால ரத்த நாளங்கள்லாம் சுருங்கி கொழுப்புகள் படிஞ்சு ரத்தம் சீராக போக முடியாம ஹார்ட்ல பிளாக் ஆகுறது, ஸ்ட்ரோக்ஸ் வர்றது, உடம்பினுடைய எல்லா பகுதிகளிலும் ஸ்டிஃப்னஸ் ஏற்படுது இல்லையா. நைட்ரிக் ஆக்சைடு என்ன பண்ணோன்னு கேட்டிங்கன்னா அந்த ரத்த நாளங்களை நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி அது உள்ள இயற்கையாகவே நல்ல ரத்த ஓட்டம் சீராக போகிறதுக்கு உதவிகரமாக இருக்குது. ஸோ இந்த பிராமரி பயிற்சி பண்ணுறதன் மூலயமா இந்த வைப்ரேஷன் நம்ம உடம்புல ஏற்படுறதன் மூலயமா ரத்த நாளங்கள் நல்லா விரிவடையுது, எங்கேயும் அழுக்கு தங்காமல் கொழுப்பு தங்காமல் சீரா ரத்த ஓட்டம் ஏற்படுது. நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு அற்புதமான ஒரு பயிற்சி. முக்கியமா தூக்க பிரச்சனை இருக்கிறவங்க இந்த பிராமரி பயிற்சியை மேற்கொள்ளும் போது இன்சோமியால இருந்து பெருமளவுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், நல்ல தூக்கம் கிடைக்கும், மன அமைதி இருக்கும். கான்சன்ட்ரேஷன் மெமரியை இம்ப்ரூவ் பண்றதுக்கு குழந்தைகளுக்கும் சரி வயதானவங்களுக்கும் சரி பிராமரி ஒரு அற்புதமான பயிற்சி.
1: வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். 12வது சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி யோகா பயிற்றுனர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கிய உரையினை கேட்டீர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி. அரங்கிசை. ஸ்ரீ காளஹஸ்தி என் கே சுப்பிரமணியம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். பெரும்பேர் டி ஆர் சேதுராமன் அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் துவக்கமாக பரமாத்முடு தியாகராஜர் கீர்த்தனை, வாகதீஸ்வரி ராகம், ஆதிதாளம்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து ரஞ்சனி நிரஞ்சனி ஜி என் பாலசுப்ரமணியம் இயற்றிய பாடல், ரஞ்சனி ராகம், ஆதிதாளம்.

நேர்களே, அரங்கிசை நிகழ்ச்சியில் ஸ்ரீ காளஹஸ்தி என் கே சுப்பிரமணியம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பெரும்பேர் டி ஆர் சேத்துராமன் அவர்கள் தவில். நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்பிக்கெட்டவர் எவரையா, பாபநாசம் சிவன் பாடல், ஹிந்தோலம் ராகம், ஆதிதாளம்.

நிகழ்ச்சிக்கு நிறைவாக என்ன கவி பாடினாலும் என தொடங்கும் ஆணையம்பட்டி ஆதிசேஷையர் இயற்றிய பாடல் நீலமணி ராகம் ஆதிதாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை ஸ்ரீ காலஹஸ்தி என் கே சுப்பிரமணியம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டோம். பெரும்பேர் டி ஆர் சேதுராமன் அவர்கள் தவில்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். பொருளாதார ஸ்திரத்தன்மையை பராமரிக்க சுயசார்பு நிலை எட்டப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சுங்கத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். விளையாட்டு வீரர்களிடையே ஊக்கமருந்து பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தொழில் மற்றும் வர்த்தக ரீதியிலான எரிவாயு சிலிண்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வந்தே மாதரம் பாடலை இயற்றிய பங்கிம் சந்திர சாட்டர்ஜி பிறந்த தினத்தையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா மரியாதை செலுத்தினார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. போதைப்பொருள் பயன்பாடற்ற இந்தியாவை கட்டமைப்பதில் மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டுள்ளார். சென்னை காமராஜர் சாலையில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று காலை தொடங்கி வைத்தார். போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பணியில் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறை அதிகாரிகள் 15 பேருக்கு முதலமைச்சர் பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. நாமக்கல் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் சாய தொழிற்சாலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் நேரிட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 235 அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கிடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் இன்று நடைபெறுகிறது. ஜெர்மனியில் நடைபெற்ற உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. கோவாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்திய ஏ

0: அணி அரையிறுதிக்கு முன்னேறியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.
1: நேரம் 10:02. ஆல் இண்டியா ரேடியோ ஆகாஷ்வாணி சென்னை மத்தியலை 720 KHz, கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் நேர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இனி கேட்கலாம் முத்துச்சிதறல். நிகழ்ச்சியில் முதலில் பகலில் ஒரு இரவு படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல்.

நேரம் இப்பொழுது 10:07. முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் நாம் ரசிக்க இருக்கும் அடுத்த பாடலை பாடியிருப்பவர்கள் மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி. திரைப்படம் சுவரில்லாத சித்திரங்கள்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.

ஒலித்தது பூந்தளிர் படத்திற்காக எஸ் வி பாலசுப்ரமணியம் பாடியிருந்த பாடல். முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து எஸ் வி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடியுள்ள பாடல் நினைத்தாலே இனிக்கும் படத்திற்காக.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஹெச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஹெச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
1: நேரம் இப்பொழுது 10:51. நீர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து தாயில்லாமல் நான் இல்லை திரைப்படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள். எஸ் பி பாலசுப்ரமணியம், கமல்ஹாசன்.
2: சின்ன இதழ்கள், செம்பவழக் கன்னங்கள், சிவந்த மேனி, செதுக்காத புற்சிலை, வண்ண விழி மலராதோ, வாய் திறந்து பேசாதோ, பள்ளி கொள்ள விட மாட்டேன் என்னுயிரே, எழுந்தென்னை பார் பார்.

முத்துச்சிதறல் நிகழ்ச்சிக்கு நிறைவாக வரும் பாடலின் படம் ஒரே வானம் ஒரே பூமி. பாடலை பாடியிருப்பவர்கள் ஜாலி ஆபிரகாம், வாணி ஜெயராம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மொஹரம் தினத்தில் ஹஸ்ரத் இமாம் உசேனின் தியாகத்தை போற்றுவோம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நேர்மை மற்றும் நீதியை நிலைநாட்டுவதில் ஹஸ்ரத் இமாம் உசேனின் தியாகம் மக்களுக்கு தொடர்ந்து உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தொழில் மற்றும் வர்த்தக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வந்தே மாதரம் பாடலை இயற்றிய பங்கிம் சந்திர சட்டர்ஜியின் பிறந்த தினத்தையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். தமிழினத்தின் மொழி, பண்பாடு மற்றும் வரலாற்று பெருமையை உலகறிய செய்தவர் மாப்பு சிவஞானம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. போதைப்பொருள் பயன்பாடற்ற இந்தியாவை கட்டமைப்பதில் மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாத்து குற்றங்களை தடுக்கவும், போதைப்பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்கவும், போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது அவசியம் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பணியில் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறை அதிகாரிகள் 15 பேருக்கு முதலமைச்சர் பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. வெனிசுலாவில் நேரிட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தின் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 235 அதிகரித்துள்ளது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் இன்று நடைபெறுகிறது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், ரவுனக் சௌஹான், தன்மி சர்மா, தேவிகா ஷிகாக், ரக்ஷிதா ஸ்ரீ ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 11:35.
2: ஆகாஷ்வாணி இலக்கியம் பேசுவோம். இலக்கிய ஆர்வலர்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் திருஞான சம்பந்தரின் வாழ்வும் வாக்கும் குறித்து சிதம்பரம் ஜே ராகவன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயில்

0: தமிழ்நாடு விரைத்த செந்தில்குமார் அவர்கள்.
1: ஐயா வணக்கங்க.
2: வணக்கம்.
1: உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்களா?
2: என்னுடைய பெயர் ஜா இராகவன். உதவி தொடக்க கல்வி அலுவலரா பணிபுரிந்து ஓய்வு பெற்று விட்டேன்.
1: என்ன ஊர்ல?
2: சீர்காழியில கடைசியா இருந்த ஊரு. அதுக்கு முன்னாடி காட்டு மன்னார் கோயில், அதற்கு முன்பு திருச்சி, அதற்கு முன்பெல்லாம் ஆசிரியராகவே இருந்தேன்.
1: சொந்த ஊரு
2: சிதம்பரமே தான். அங்க இருந்து கொண்டு தமிழ் பணிய இறை பணியும் செய்கிறேன். இதை தவிர சுற்றுலாக்கள் நடத்தி வருகிறேன்.
1: சுற்றுலா எப்படி? தமிழ்நாட்டில்
2: தமிழ் இல்லை, ஆல் இண்டியா, த்ரூ அவுட் இண்டியா. திருவருள் துணையினால காசிக்கே ஒரு 300 தடவை போயிருக்கேன்.
1: 300 தடவையா?
2: இப்ப கூட பண்டரிபுரம் சீரடி எல்லாம் பார்த்துட்டு தான் இன்னைக்கு வர்றேன். நானும் நண்பர்களையும் உறவினர்களையும் மற்றவர்களையும் அழைத்து கொண்டு போவதுன்னு என்னுடைய பழக்கம். குறைந்த கட்டணத்துல சிறப்பா செய்த
1: உங்களுடைய இறைப்பணி அந்த அளவுக்கு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இந்தியா முழுமைக்கும் பல்வேறு விதமான கோயில்கள், அதாவது சுற்றுலா அழைச்சிட்டு போறது, இதுதான் உங்களுடைய வேலையா வச்சிருக்கீங்க இப்போதைக்கு. ஆனா நீங்க ஆசிரிய பணி, தலைமை ஆசிரியரா இருந்திருக்கீங்க, அதுக்கு பிறகு வந்து
2: உதவி தொடக்க கல்வி அலுவலர்
1: அந்த பணியில இருந்து ஓய்வு பெற்றிருக்கீங்க. இப்ப நம்மளுடைய இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம பேச போறது திருஞான சம்பந்தர் அவருடைய வாழ்வும் வாக்கும். இது சம்பந்தமா பல்வேறு செய்திகள் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு. முதல்ல நம்ம நேயர்களுக்கு திருஞான சம்பந்தர் சம்பந்தமா சில செய்திகள் அவங்க கொஞ்ச நேரம் தெரிஞ்சுக்கிட்டோம், அதுக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசுவோம்.
2: திருஞான சம்பந்தர் சீர்காழியில அவதரித்தவர். அவர் 4 பேர் நமக்கு ரொம்ப முக்கியம். திருஞான சம்பந்தர், அப்பர் என்கிற திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மணிவாசகர்னு 4 பேர். அவர்களுக்கு சமய குறவர்கள்னே பேர். அதுல முதன்மையானவர் ஞான சம்பந்தர். பொதுவா 4 பேர் போன வழியில போங்க அப்படின்னு பொதுவா கிராமத்துல சொல்லுவாங்க. ரோட்ல போற 4 பேர் வழி இல்லைங்க. இந்த ஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மாணிக்க வாசகர், இந்த 4 பேர் எந்த மார்க்கத்தை காட்டினாங்களோ அந்த மார்க்கத்துல நாம நடந்து போனோம், அந்த பாதையில நாம வாழ்ந்து காட்டணும் என்பதுதான் நம்முடைய குறிக்கோள். அந்த வகையில திருஞான சம்பந்தர் ஆற்றிய தமிழ் பணி, அவர் செய்த புரட்சிகள், சமுதாய சாதனைகள், இவைகள்லாம் சிந்திக்கலாம் என்றுதான் வந்திருக்கோங்க.
1: இப்ப அவருடைய முதல் பாடல் அந்த தோடுடைய செவியோன், அந்த பாடல் அதனுடைய பொருள், இது சம்பந்தமா பல்வேறு செய்திகளை சொல்லுங்களேன்.
2: பொதுவாவே எல்லாருமே இறை வணக்கம்னு பாடுவாங்க, அதுல கணபதியே பொதுவா பாடுவாங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி சங்க இலக்கியங்கள்லாம் இறை வணக்கம்னு இருக்கும், கடவுள் வாழ்த்துன்னு இருக்கும், நேரடியா கணபதினு இருக்காரு. வாதாபி கணபதி அப்படின்னு பிறகு 1000 வருடங்களாதான் கணபதி பாட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி எல்லாம் அருளாளர்கள், ஞான சம்பந்தர் போன்றவர்கள் எல்லாம் சிவனடியே சிந்திக்கும் திருப்பருகு சிவஞானம், சிவபெருமானை தவிர வேறு யாரையும் பாடாதவர்கள் அவர்கள். ஆகையினால பால் கொடுத்திருக்கார் ஞான சம்பந்தருக்கு. ஞான பால் பார்வதி கொடுக்க ஞானத்தை குழைத்திருக்கிறார் சிவபெருமான். அந்த பாலை தான் இப்பொழுது பார்வதி கொடுத்தாங்க அந்த அம்மா. திருமுலைப்பால் கண்டவர்களுக்கு, திருமுலைப்பால் உண்டவர்களுக்கு மறுமுலைப்பால் கிடையாதுன்னு ஒரு பழமொழி இருக்கு. அப்படி ஞான சம்பந்தர் திருமுலைப்பால் சாப்பிட்டாரே, நமக்கெல்லாம் இல்லையான்னு கேட்காதீங்க, இருக்கு. அவர் பாடிய தேவாரத்தை நாம் திரும்ப பாடினால் நாமும் திருமுலைப்பால் சாப்பிட்டவர்களாகத்தான் கருதப்படும்.
1: இந்த உணர்வு நமக்கும் வரும் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப இந்த முதல் பாடலுக்கு வந்துருங்களேன்.
2: அருமையான பாடல்கள். தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன்மதி சூடி, காடுடைய சுழலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கள்வன், ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மான் இவன் அன்றே என்ற பாடல்கள். அதுல சிவபெருமான் பஞ்சகிருத்திய பரமானந்த நடனத்தை பத்தி எல்லாம் அதுல சொல்றாரு. இறைவன் 5 தொழில் செய்கிறார். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருள். இந்த பாட்டுல 5 இருக்கு. எப்படின்னா விடை ஏறுதல் தோற்றம், தூவெண்மதி சூடி காலில் விழுந்த சந்திரனை தலையில தூக்கி வச்சுக்கிட்டார், சாபம் வந்து போச்சு. 15 கலைகளாக தேய வேண்டும் என்று தட்சன் சாபம். கடைசி கலைக்கு முன்னாடி சிவபெருமானிடம் அடைக்கலம் புகுந்தார். அடைக்கலம் புகுந்தவரை காபந்து செய்து அவரை உயர்த்தி காட்டிய பெருமான், அதனால காபந்து செய். அழித்தல், இந்த உலகத்தில் தோற்றமும் இருக்கணுங்க, வாழ்வும் இருக்கணும், அழிவும் இருக்கணும். என்ன இந்த ஜெனரேஷன் ஒண்ணு வேணுமே, அதனால அழித்து காட்டுகிறார். யாத இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் முடி சார்ந்த மன்னரும் பிடி சாம்பலாகத்தான் கடைசியில

0: போகணும் என்பதற்காக காடுடைய சுடலை பொடி பூசியது. காடுடைய சுடல்னா சுடுகாடுன்னு அர்த்தம். பாடல்ல எவ்வளவு அர்த்தங்கள் இருக்குங்கிறத நம்ம அதுல தெரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்கு. அப்புறம் என்ன செய்கிறாருன்னா, என் உள்ளம் கவர் கல்வன் என்று சொல்றார். உள்ளம் கவர் கல்வன் மறைத்தல் தொழில். எப்பொழுதும் மனிதனுக்கு மறதி இருக்கக்கூடாது, மறைத்தல் தொழில் இருக்கணும். எப்படின்னா, வீட்டுல ஒரு துக்க நிகழ்வு நிகழ்ந்து போச்சு, இருந்துகிட்டே இருந்தா நம்ம வாழ்வு செயல்படுமா? நடக்காது. பத்து நாளைக்கு முன்னாடி தேவையில்லாத ஒரு நிகழ்வு நடந்தது, வேண்டாம். ஒரு பத்து நாளைக்கு சாப்பிட்ட முன்னாடி உணவு நமக்கு ஞாபகம் இருக்காது, அஞ்சு நாளைக்கு முன்னாடி உடுத்திய உடை என்னன்னு தெரியாது, இதெல்லாம் மறந்து போகுது. ஏன்னா மறந்துதான் ஆகணும். அத்தனையும் நினைவு வச்சுக்க வேண்டிய அவசியம். பொதுவா துக்கத்தை மறக்கணும், அதனால மறைத்தல் தொழிலை செய்யற. அப்புறம் அருள் செய்கிறார். பாருங்க, இந்த உடம்புல ஒரு கண்ணு செய்யற வேலையை ஒரு காது செய்யாது, காது செய்யற வேலைய மூக்கு நாக்கு செய்யாது. அது அது வேலையை அது அது கரெக்டா செஞ்சுக்கிட்டு இருக்குல்ல, இதுதான் அருள்தல் அர்த்தம். இப்படி ஐந்து வேலைகளையும் காட்டக்கூடியது இது. அதோட மட்டும் இல்லைங்க, எல்லாமே வெள்ளையா காட்டுறாரு. பாருங்க, இந்த விப்சிகார்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த வானவில்
1: நிறங்கள்,
0: அந்த ஏழையும் சுத்தனா என்ன வரும்? வெண்மை தான் வரும். இந்த காத்தாடிய சுத்தனா அப்படி வர்ற மாதிரி அந்த ஏழு நிறத்தையும் ஒன்னாக்கினா வெண்மை வரும். அது மாதிரி தோடு அது வெண்மையா இருக்கு. அப்புறம் விடை, விடைன்னா ரிஷபம், ரிஷபம்னா காளை மாடு, வெள்ளை காளை மாடு தான் அவர் வச்சிருப்பார், அது வெள்ளையா இருக்கு. மதி, அவர் சந்திரன் சூடி இருக்காரு, அது வெள்ளையா தான் இருக்கு. காடுடைய சுடலை பொடி பூசி,
1: அந்த பொடியும் வெள்ளையா தான் இருக்கு,
0: வெள்ளையா இருக்கு. என் உள்ளமும் வெள்ளை தாங்க, அதனாலதான் என் உள்ளத்துக்குள்ள சுவாமி வந்தார். கள்ள உள்ளத்துல அவர் வருவாரா, நல்ல உள்ளத்துல அவர் வருவார் என்பது மாதிரி எல்லாம் வெண்மையாவே படைச்சிருக்கிற உயர்ந்த பாடல். அதை எல்லாரும் மனப்பாடம் செய்ய வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன்.
1: இப்ப எனக்கு என்னன்னா, இப்ப அருமையான கருத்துக்கள் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, இந்த தோடுடைய செவியோன் வந்து திரைப்பட பாடலாகவும் இருக்குது. அந்த பாடலை இப்ப நம்ம கேட்டோம்னா நேயர்களும் பாடல் வரிகளை ஒரு தடவை மீண்டும் சுவைச்ச மாதிரி இருக்கும். அந்த பாடலை கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசலாமே.
0: அவசியம் செய்வோம்.
2: என்ன தோடுடைய செவியனா?
3: தூவெண் மதிசூடி.
2: அப்படி என்றால் சிவபெருமான் அல்லவா?

0: பாடலுக்கு முன்னாடி திருஞான சம்பந்தர் அடிப்படையான சில விஷயங்கள், அவர் பாடின முதல் பாடல், அது பற்றின செய்திகள் நிறைய சொன்னீங்க. இப்ப அடுத்து என்னன்னா, இயற்கை வர்ணனைய வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து மிக நுட்பமா கையாண்டிருக்காரு திருஞான சம்பந்தர். அதுக்கு சில சான்றுகளோட நீங்க செய்திகளை நேயர்களுக்கு சொல்லணும்.
1: வாழ்வு எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, இயற்கையோடு இயந்து வாழணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேங்க, பகல்ல நாம எல்லாம் உழைக்கணும், இரவுல ஓய்வு எடுக்கணும். இப்போ மாறி இருக்குங்கிறதெல்லாம் வேற, இது இயற்கை. உலகத்துல இருக்கிற பறவை இனங்கள் எல்லாம் இரவுல போய் அங்கங்க ஒடுங்கிடுது, பகல்ல போய் பறந்து சாப்பிடுது. மிருகங்களும் அப்படித்தானே இருக்கு, அதெல்லாம் ஆரோக்கியமா இருக்கா இல்லைங்களா? அது போல இயற்கை

0: இயைந்த வாழ்வு இருந்தால் மனிதனுக்கு மிகவும் மகிழ்ச்சியா இருக்கும். ஒரு மனிதன் எங்க தெரியல குளிக்கணும், ஆறு, குளம், ஏரி, அருவி, இது மாதிரியான நீர்நிலைகள்ல போய் குளிக்கணுங்க. அப்பதான் முழுகி குளிக்க முடியும். உச்சந்தல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் குளிர்ச்சி ஆகும். நாம இப்ப எல்லாம் எங்க தெரியுமா குளிக்கிறோம், பாத்ரூம்ல குளிக்கிறோம். அதுக்கு பேர் என்ன, குளியல்னு பேர் இல்லைங்க, பாத்திரத்தை கழுவுற மாதிரி கழுவிக்கிறோம் உடம்ப. உண்மையா இல்லையா நீங்க தான் சொல்லணும்.
1: இல்ல இல்ல, நீங்க சொன்னப்ப இயற்கையோடு இணைந்து வாழ்றது ஒண்ணு இருக்குது.
0: ஆமா,
1: ஆனா நீங்க இயற்கையோடு இயைந்து வாழ்றது.
0: ஆமா,
1: இது ரெண்டுக்கும் உள்ள பொருளே இப்ப நீங்க சொன்னதுலயே தெரிஞ்சு போச்சு.
0: அதனால ஞான சம்பந்தர் முதல்ல சீர்காழியில பாடின தோடுடைய சிவையனுக்கு பிறகு அவர் பக்கத்துல ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்துல திருக்கோலக்காங்கிற ஊருக்கு போற நடந்து போறாருங்க. நடந்து போகும்போது பக்கத்துல அப்பா பாக்குற, சின்ன குழந்தை நடக்க கூடாதுன்னு தோல்ல தூக்கி போட்டுக்கிட்டு பையனை போற, போகும்போது சுவாமியே நினைச்சுக்கிட்டு போறத கையை தட்டிக்கிட்டே போறாரு. அப்படி தாளக்கட்டு சின்ன வயசுலயே தாளம் போடணுங்கிற எண்ணம் வந்து போச்சு ஞான சம்பந்தர் சுவாமிக்கு. அந்த பாட்டை பாடுற பாருங்க, அதுல எவ்வளவு இயற்கை வர்ணனை இருக்கு பாருங்க. மடையில் வாழை பாய மாதரார் குடையும் பொய்கை கோலக்காவுளான் சடையும் பிறையும் சாம்பல் பூச்சும் கீழ் உடையும் கொண்ட உருவம் என் கொலோன்னு இந்த பாடல். இந்த பாடல்ல மடை இருக்கு, மடைன்னா வயல், வயல்
1: சார்ந்த பகுதி, அங்க எப்படி வாழ இருக்கும்,
0: பக்கத்துல குளம் இருக்கு, குளத்துல இருந்து மடைக்கு தண்ணி போகுது, ஆறுல இருந்து முதல்ல குளத்துக்கு தண்ணி வரும், குளத்துல இருந்து மடைக்கு தண்ணி வருது. அப்போ அந்த குளத்துல என்ன பண்ணுகிறார்கள், பெண்கள் எல்லாம் குளிக்கிறாங்க. பெண்களுடைய கண்கள் மீனுக்கு சமானமா இருக்கும், கயல் வழின்னு சொல்றோம் இல்லையா, சில பேர் பேர் வச்சிருப்பாங்க கயல் வழின்னு. அந்த பெண்களுடைய கண்களை பார்த்த குளத்துல இருந்த மீன்கள் பாக்குது, இந்த பெண்கள் அழகா இருக்காங்க, அந்த பெண்களை காட்டிலும் அவங்க கண்கள் ரொம்ப அழகா இருக்கு. ஆகா, நாம இனிமே இங்க இருக்க கூடாது, நம்ம விட அழகு பேர் அழகான இந்த கண்கள் இங்க இருக்கு, நம்ம இங்க இருந்து தப்பிச்சு வெளியில போயிடணும் அப்படின்னு நினைச்சு குளத்துல இருந்த மீன்கள் எல்லாம் மடையில பாஞ்சு போச்சான். அதனாலதான் மடையில் வாழைப்பாய, எந்த மடையில் வாழைப்பாய, குளத்தில் இருந்த மீன்கள் அந்த மடையில் பாய அப்படிங்கிற. அப்போ குளிக்கும் போது ஆனந்தமா குளிக்கணுங்க, குடைந்து குடைந்து குளிக்கணும், குடையும் பொய்கை கோலக்காவுல மகிழ்ச்சியா குளிக்கணுங்கிறார் ஞான சம்பந்தர். அப்ப என்ன கொடுத்திருக்காருங்க, நீர் வளமும் கடவுள் கொடுத்திருக்கார், நில வளமும் கடவுள் கொடுத்திருக்கார். ஆனா கடவுள் எப்படி இருக்கிறார், ரொம்ப எளியந்தமா இருக்கிறார். சடை பிறை சாம்பல் பூச்சு கீழ் உடை லங்கோடு சாதாரண கோவண ஆடை இதோடு எளிமையா இருக்கார். ஒவ்வொரு மனிதனும் எப்படி இருக்கணும்னா, பெரிய செல்வங்கள் இருந்தாலும் எளிய வாழ்க்கை வாழணும். இது நம்ம சிவபெருமா நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம் இது.
1: இல்லாதவர் போல் வாழ வேண்டும்.
0: ஆமா, இருந்தும் இல்லாமை போல இருக்கணும், எளிய வாழ்வு, இனிய வாழ்வு வாழணும், இயற்கையோடு இயைந்த வாழ்வு வாழணும் என்று அருமையா அந்த பாட்டுல
1: இந்த பாடலை முழுமையா சொல்லிடுங்களேன்.
0: இயற்கையோடு இயைந்த பாடல். திருவையாறுல ஒரு ஊர், வாயாறு பாயாமும் திருவையாறு ஐயனை பாடுங்கிறார் அப்பர் சுவாமி. வாயில எச்செல்லாம் வரத்துக்கு முன்னாடியே அப்படின்னா நடத்தும், வயதானத்துக்கு முன்னாடியே போய் திருவையாறுக்கு போகிறார். அது மாதிரி திருவையாறுல ஒரு இயற்கை காட்சியை காட்டுறார். ஒரு ஆளுக்கு மரணம் வரும்போது எப்படி இருக்கும், புலனைந்தும் பொறி கலங்கி, புலன் வேற பொறி வேறங்க, கண்ங்கிறது பொறி, கண்ணால காணக்கூடிய காட்சி இருக்கு பாருங்க அதுக்கு புலன்னு பேர். புலன் ஐந்தும் பொறி கலங்கி நெறி மயங்கி அறிவு அழிந்துட்டு ஐமேல் உந்தி உயிர் போகுது. அப்படி ஒரு நிலையை காட்டுற, மனிதனுக்கு உயிர் போகிற நேரத்துல என்னென்ன புலன்கள் என்னென்ன பொறிகள்லாம் வேலை செய்யாது அப்படின்னு காட்டுறாருங்க ஞான சம்பந்த பெருமான். காட்டிட்டு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய இயற்கை வர்ணனை காட்டுற, அலமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில். அந்த நேரத்துல அஞ்சேல் பயப்படாதே பயப்படாதேன்னு திருவையார் சுவாமி அருள் புரிவாராம். மரண நேரத்திலும் அருள் புரியக்கூடிய சுவாமி என்று சொல்ல, அந்த ஊர்ல கோயில்ல பெண்கள்லாம் நடனம் ஆடிக்கொண்டு வருவார்கள். நடந்து வர்றவங்க ஒரு கூட்டம், நடனம் ஆடிக்கொண்டு வருகிறவர்கள் ஒரு கூட்டம். அவர்களுக்கெல்லாம் சேவை, இறைவனுக்கு செய்யக்கூடிய 16 சோடசோ உபச்சாரங்கள்ல நடனமாடுதல் என்பதும் ஒரு வகையான அர்ப்பணம். வலம் வந்த மடவார்கள், அது இடமா போகணதான், வலமா வரணுமா, கடிகாரம் எப்படி சுத்துதுங்க, வலமா தானே சுத்துது, உலகமே வலமா தானே இயங்கிட்டு இருக்கு, நாமும் வலமா தான் போகணும். வலம் வந்த மடவார்கள் நடமாட நடமாட நடனம் ஆட முழவு அதிர

0: பக்கத்துல இருக்கிற மத்தளம் எல்லாம் கொட்ட
1: அந்த இசை கருவிய ஒலிக்கிறாங்க
0: ஒலிக்கிறாங்க. இத பார்த்துட்டு சில மந்திகள், பல மந்தி அந்த ஊர்லயே இருக்கிற மந்தி அதை பத்தி கவலைப்படல,
1: இது புது மந்திகள்,
0: புது மந்தி விருந்தாளியா வந்திருக்கிற மந்தி. சில மந்திகள் மழை என்று அஞ்சி மழை வர போகுதுன்னு நினைக்குது. ஏன் மழை வருது இல்ல அலமந்து பயப்பட்டு முகில் மரம் ஏறி மரத்து மேல ஏறி முகில் பார்க்கும் திருவையாறு அப்படியே அந்த மேகத்தை பார்க்கலாம், மழை வருமோ மழை வருமோ. இப்படி ஒரு இயற்கை வருதுனீங்க, ஞான சம்பந்தர் இயற்கையோடு இயந்து வாழக்கூடியவர், நம்மளை அப்படியே ஆழ்த்திடுவார். அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த பாடல்களை நாம் இப்போ சிந்தித்தோம்.
1: ரொம்ப அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க. இப்போ ஒரு திரைப்பட பாடல் சொல்லுங்க, அதை நம்ம கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம்.
0: அந்தி மழை பொழிகிறது என்ற பாடல கேட்கலாம். என்ன மழை என்றால
1: நாம அதை நிச்சயமா அந்த பாடல் நம்ம கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம்.

0: ஐயா பல்வேறு கருத்துக்கள் சொல்லிட்டே வரீங்க. எனக்கு என்னன்னா, ஞானசம்பந்தர் வந்து நோய் நீக்க பாடல் இதெல்லாம் கூட பாடியிருக்காரு, பாடினதுனால நோய் நீங்கிருக்கு அப்படிங்கிற செய்தி எல்லாம் நம்ம பாக்குறோம். இந்த மாதிரி செய்திகளையும் கொஞ்சம் நேயர்களுக்கு சொல்லுங்களேன்.
1: திருப்பாச்சலராச்சிரமத்துறைன்னு ஒரு ஊர், அந்த ஊருக்கு போற போற உடனே அந்த ஊர்ல இருக்கிற மன்னன் கொல்லி மழவன் பேர், மழவன் ராஜா, அவர் வரவேற்கிறார். ஞானசம்பந்தர் வரவேற்று என் பெண்ணு ஒண்ணு இருக்குங்க, கோமா ஸ்டேஜ், முயலகன் நோயினால பாதிக்கப்பட்டிருக்கு. எத்தனையோ வைத்தியர்கள் வந்து பார்த்துட்டாங்க, தீரல. தாங்கள் திருமுலைப்பால் சாப்பிட்டவர்கள், இறைவன் அருள் பெற்றவர்கள், அதை எப்படியாவது இந்த குழந்தையை கொஞ்சம் வாழ வைங்களேன் என்று சொன்ன உடனே ஒரு பாடல் பாடி அருமையா அந்த குழந்தைய உயிர்ப்பிக்கிறார், உயிர்ப்பிக்கிறல வாழ வைக்கிறார், நோயை நீக்கிறார் என்ற ஒரு செய்தியை சொல்றார். இது ஒருத்தருக்குதான் நடந்தது. ஆனா கொடிமாட செங்குன்றூர் என்ற இடத்துல அடியார்களுக்கு நளிர் சுரம் வந்து போச்சு. நளிர் சுரம், குளிர் ஜுரம் வந்து போச்சுங்க. வந்து போன உடனே ஞானசம்பந்தர் அடியார்களுக்கு ஜுரம் வரலாமா அப்படின்னு சொல்லி இறைவன் கிட்ட போய் வென்றார். அவ்வினைக்கு வினையாம் என்று சொல்லும் அகுதறிவீர், உய்வினை நாடாதிருப்பது உந்தமக்கு ஊனமன்றே, கைவினை செய்தம்புரான் கழல் போத்ததும் நாம் அடியோம், செய்வினை வந்தமை திண்ட பெறா திருநீலகண்டம், செய்வினை செய்த வினை செய்கின்ற வினை இனி செய்யும் வினை அப்படின்னு சொல்லி வினைத்தொகைன்னு தமிழ்ல ஒரு சொல்லு, முக்காலத்தையும் உணர்ந்து எந்த வினையும் ஒண்ணும் பண்ணாது பா சிவபெருமான் கிட்ட அப்படின்னு சிவபெருமான வென்றார். அதுல ஒரு சைக்காலஜிக்கலா ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க, நீ இப்பொழுது கட்டப்படுவதற்கு காரணம் என்னன்னு ஒரு ஏழையை போய் ஒருத்தர் கேட்டார். நான் பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவம், இந்த ஜென்மத்துல நான் ஒரு தப்பும் பண்ணல, இப்ப கட்டப்படுறேன் ஏதோ பூர்வ ஜென்மத்துல பாவம், அடுத்த ஜென்மத்திலேயாவது கட்டப்படாம இருக்கணும்னு நினைக்கிறியா, கஷ்டப்படணும்னு நினைக்கிறேன்னா யார் சொல்லுவா கஷ்டப்படணும்னு, கட்டப்படாம ஆனந்த வாழ்வாடுங்க, அதுக்கு ஒரு வழி சொல்றேன்பா அப்படின்னு சொல்ற. அவ்வினைக்கு இவ்வினைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்க, உய்வினை தெரியல உனக்கு, உயரத்துக்கு வழி சொல்ற. கைவினை செய்தம்பரான் கடல் போற்றதும், சுவாமிக்கு போ அபிஷேக ஆராதனை செய், கோயில தூய்மையாக பராமரி, கூட்டு நல்லத நடை, விளக்கு ஏற்று, அடியார்களுக்கு நல்ல வார்த்தைகளை எல்லாம் சொல்லு செய், இப்படி நல்லதெல்லாம் செய்தால் உனக்கு செய்வினையே வராது என்று திருநீலகண்ட பதிகம்னு பேருங்குது. ரெண்டு நாயன்மார் இருக்காங்க 63 பேர்ல, ஒன்னு சிதம்பரத்துல வாழ்ந்த திருநீலகண்ட குயவனார், ஞான சம்பந்தருக்கு எப்பொழுதுமே யாழ் வாசிக்கக்கூடிய திருநீலகண்ட யாழ்ப்பாணர், ரெண்டு திருநீலகண்ட இருந்திருக்குங்க 63ல. அப்படின்னா எவ்வளவு பெரிய உயர்ந்த வார்த்தையா இருக்கணும். பஞ்சாட்சரத்துக்கு சமமான சில சொல்லுகள் அதுல, திருநீலகண்டம் திருநீலகண்டம் அப்படின்னு சொன்னா நோய் நீங்கிடும். என்ன, சிவபெருமானுடைய கழுத்துல அந்த விஷம் சாப்பிட்ட போது கழுத்து நீளமா போச்சு, அப்போ அந்த விஷம் யாரையுமே தாக்காம போனதுனால இந்த பாடலை பாடினாலே அநேகம் பேருக்கு நோய் நீங்கிவிடும் என்று ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நாம் அந்த பாடலை இன்றைய தினம் சிந்தித்தோம்.
0: இப்ப திருநான சம்பந்தர் வந்து தமிழ் தொண்டு அது நிறைய செஞ்சிருக்காரு, நிறைய நம்ம விஷயங்கள் பேசலாம், அது சம்பந்தமா நேயர்களுக்கு கொஞ்சம் செய்திகளை சொல்லுங்களேன்.
1: திருஞான சம்பந்தர் காலத்துக்கு முன்னாடி தமிழ்ல பேசுவதே கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. தமிழ்ங்கிற வார்த்தை எவ்வளவு உயர்ந்தது, நம்முடைய பாரதிதாசனார் சொல்லுவாரு சாதாரண அமிழ்து அமிழ்து அமிழ்து அமிழ்து அமிழ்து அமிழ்துன்னு 10 தடவை சொன்னா அதுல தமிழ் தமிழ்னு இருக்கு பாரு. அதனாலதான் தமிழுக்கும் அமிழ்தன்று பெயர் அப்படின்னு வந்தது. அமிர்து எப்படி உயர்ந்ததோ அப்படி உயர்ந்தது தமிழ். அந்த ஞான சம்பந்தர் எந்த மரபுல வந்தவர்னா வேத நெறியில வந்தவர், ஆனா தமிழ் மேல எல்லையற்ற காதல் கொண்டதுனால தமிழ் ஞான ஞான முனிவன் அப்படின்னு தன்னை சொல்லிக்கும் போது சொல்றார். அருந்தமிழ் ஞான சம்பந்தன் அப்படின்னு தன்னை சொல்லிக்குவார். அருந்தமிழ் ஞான சம்பந்தன் செந்தமிழ் விரும்புவார் அவர்கள் போய் விண்ணுலகு ஆழ்வர், அங்க போய் சும்மா இருக்க மாட்டாங்களாம். இங்க தமிழ் ஞான சம்பந்தனுடைய தமிழை கேட்டவங்க அந்த விண்ணுலகுக்கு போவார்னு சொல்ல, விண்ணுலகில் போய் ஆழ்வார், அங்க ராஜாவா இருப்பாங்களாம். அப்படி இருக்கு ஞான சம்பந்தருக்கே பேர் என்னங்க, தமிழாகரர்னு பேரு. இப்ப சில பேருக்கு விருது கொடுக்கும் போது என்ன பேர் கொடுப்பாங்கன்னா தமிழாகரர் அப்படின்னு கொடுப்பாங்க. இப்படி தமிழுக்கு எல்லையற்ற விஷயங்களை செய்திருக்கிறார். ஒரு உதாரணத்துக்கு சொன்னா தெரியும், சுந்தரமூர்த்தி சுவாமிகள்

0: பாடுறார் ஞானசம்பந்தர் பத்தி. நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞானசம்பந்தனுக்கு உலகவர் முன் தாளம் ஈந்து அவன் பாடலுக்கு இறங்கும் தன்மையாளன். ஞானசம்பந்தர் ஒரு நூறு ஆண்டுக்கு பிறகு வந்தவர். நாளும் இன்னிசையால் சைவம் பரப்பும்னு சொல்லல, ஞானசம்பந்தரை பத்தி சொல்றார். ஒரு எவிடன்ஸ் கொடுக்கணும் இல்ல, சொல்றார் நாளும் ஒவ்வொரு நாளும் அர்த்தம். இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞானசம்பந்தன் ஒரு ஆள் அடைமொழி கொடுக்கிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள்லாம் எவ்வளவு தமிழ் தொண்டு செஞ்சிருந்தா கொடுப்பார். ஞானசம்பந்தனுக்கு என்ன பண்ணார் இறைவன், என்ன பண்ணார், ஞானசம்பந்தா ஞானசம்பந்தா எவ்வளவு தமிழுக்கு தொண்டு செஞ்சிருக்க, அதனால உல நீ வெறும் தண்டு செஞ்சிருந்தா போற, இந்த தாளத்தோட செய், உலகவர் முன் தாளம் ஈந்து அவன் பாடலுக்கு இறங்கும். அவர் பாடலை கேட்கணும் சிவபெருமானுக்கே ஆசையா, அவருக்கே ஆசை இருக்கும், நமக்கு எவ்வளவு ஆசை இருக்கும். அதனால
1: இந்த நேரத்துல இந்த பாரதிதாசன் எழுதின தமிழுக்கும் அமுதென்று பேர் இந்த பாடலையும் கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம்,
0: அருமையா பேசலாம்.

பாடலுக்கு முன்னாடி பல்வேறு செய்திகள், திருநான சம்பந்தர் அவருடைய வாழ்வும் வாக்கும் இது சம்பந்தமா பல நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்ப வந்து எனக்கு என்னன்னா, இந்த இடர்

0: தளரினும் அப்படின்னு ஒரு பாடல். இந்த பாடல் வந்து நம்ம தமிழ் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் வந்து இந்த பாடலை பத்தின செய்திகள் தெரியும். இப்ப நேயர்களுக்கு அது சம்பந்தமா செய்திகளை சொல்லுங்களேன்.
1: ஞான சம்பந்தர் இறை அருள் பெற்றவர். ஞான சம்பந்தருடைய தந்தை கொஞ்சம் வறுமை நிலையில் இருக்கிறார். ஆனா அவர் வேத வழியில வந்ததுனால வேள்வி செய்யணும்னு நினைக்கிறார். வேள்வி செய்யணும்னா என்ன வேணும்? பணம் வேணுங்க. அப்ப போய் பையன்கிட்ட போய் பணம் கேட்கலாம்னு நினைக்கிறார். என்னுடைய எண்ணமும் நம்முடைய சமுதாய எண்ணமும் என்னன்னு கேட்டீங்கன்னா, பையன்கிட்ட போய் தந்தை பணம் கேட்க கூடாதுன்னு எளிய எண்ணம். ஏன் எண்ணம்னு கேக்குறீங்களா? மரியாதை கொஞ்சம் குறைஞ்சிடும். அப்பா கொடுக்க முடியாத ஸ்தானத்துல தான் இருக்கணும், பையன் வாங்க முடியாத இடத்துல தான் இருக்கணும். அப்ப பையன் கொடுக்கவே கூடாதா? அப்படி இருக்கல. அப்பா நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு, உடல் கஷ்டப்பட்டு, பொருள்லாம் கொடுத்து என்ன படிக்க வச்சீங்க. இந்தாங்க நான் சம்பாதிச்ச பணம், நான் அப்பாவுடைய திருவடியில வைக்க வேண்டியது பையனுடைய கடமை. அது இருந்தாலும் பையன்கிட்ட போய் என் வறுமைக்காக பணம் கொடு அப்படின்னு கேட்பது அறமல்ல, முறையல்ல, தர்மமும் அல்ல. ஆனாலும் நல்ல காரியத்துக்கு போய் கேட்கற, எனக்கு பசின்னு கேட்கல, நான் ஒரு வேள்வி பண்ணணும்பா இந்த உலகத்துல, நல்ல வேள்வி பண்ணணும், நல்ல மழை பெய்யணும், அதுக்காக கொஞ்சம் பணம் கேட்கணும் போய் கேட்கிறார். ஞான சம்பந்தர் நினைக்கிறார். அந்த பாடல முதல்ல சொல்லிடுறேன். ஞான சம்பந்தர் எப்பேற்பட்ட நேரத்துல எப்படிப்பட்ட பாடல் பாடுற? இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உனகழல் தொழுதழுவேன் கடல் தனில் அமுதொடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றமக்கில்லையே அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறை அரணே அப்படின்னு அந்த பாடலுங்க. ஞான சம்பந்தர் எடரிட்டா, நாமெல்லாம் ஒரு கல்லு தடறிட்டா என்ன பண்ணுவோம்? ஐயோம்போ. ஞான சம்பந்தர் அப்படி சொல்ல மாட்டார். நமச்சிவாயம் எடுத்துட்டா தளரும், பசியினால தளருவோம், தாகத்தால தளருவோம், வெயில்னால தளர்ந்துவோம். அப்போ அப்பா அம்மா அப்படின்னு சில பேர் சொல்றவங்க இருக்கா, ஐயோன்னு சொல்றவங்க இருக்கா. ஆனா அப்பவும் நமச்சிவாயம் சொல்லுவாராம், இடரினும் தளரினும் உனகழல் தொழுதழுவேன். அப்படின்னா எவ்வளவு இறைவன் மேல உரைப்பு இருக்கணும். அப்படி ஞான சம்பந்தம் இருக்கிறதால தான் இந்த பொருள் கிடைக்குதுன்னு வைங்களேன். பையன்கிட்ட போய் அப்பா பொருள் கேட்க வர, அப்ப என்ன பொருள்னா, ஞான சம்பந்தர் நினைச்சிருந்தா அவர்கிட்ட பொன் தாளம் இருக்கு. அந்த தாளத்துல ரெண்டு தாளத்துல ஒரு தாளத்தை ஒன்னால கொடுத்துருக்கலாம், ரெண்டு தாளம் தான் உலகத்தையே விலைக்கு வாங்கலாம், அவ்வளவு பொத்தாளம். அதை வச்சுக்கிட்டு வேள்வி பண்ணுவான்னு சொல்லுங்களா? அது நினைக்கல ஞான சம்பந்தர். அவருக்கு முத்து சிவிகை கொடுத்திருக்காரு சுவாமி. அந்த முத்து சிவிகையில ரெண்டு சரத்தை உருவி இந்தாங்க வெள்ளி பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கலாம். முத்து சின்னம் இருக்கு, முத்து பந்தல் இருந்து நாள உருவி கொடுத்துருக்கலாம். செய்யலிக்க, ஏன் செய்யலன்னு கேட்டீங்கன்னா, இறைவனுக்கு வேள்வி செய்வதில் விருப்பமா அப்படின்னா பெருமான் பணம் கொடுக்கட்டும். பெருமான் நீங்க எனக்கு கொடுத்தீங்க, அதை எடுத்து நான் கொடுக்கறதுக்கு நான் யாரு? கடத்தேங்காய் எடுத்து வழி பிள்ளையா இருக்க உடைப்பான். அதனால அது செய்யக்கூடாது. இறைவா எங்க அப்பாவுக்கு பணம் கொடுக்கணும்னு நினைச்சா நீ கொடு அப்படின்னு கேக்குற.
0: அதுவும் எங்க அப்பா வந்து என்ன கேக்குறதுக்கு முன்னாடியே நீ
1: கொடுத்துருக்கணும். அது சொல்ற, இதுவோ எமை ஆளுமாறு. எங்க அப்பாவை எவ்வளவு தூரம் அலைய வச்சுட்டிய, சீர்காழியில இருந்து திருவாவூர்துறைக்கு அலைய வச்சுட்டிய, அங்கேயே கொடுத்துருக்கணும். நீ ஞான சம்பந்தம் எனக்கு அருள் புரிந்தது நீ உண்மையா என்று இருந்தால் சீர்காழியே போய் கொடுத்துருக்கலாம். இப்ப ஒண்ணும் தப்பு இல்ல, வந்துட்ட. நீ எப்படிப்பட்டவர் தெரியுமா? நீ சாதாரண ஆள் இல்ல இறைவா. கடல் தொடு அமுதோடு கலந்த நஞ்சை மிடரில் அடக்கிய வேதியன். நீ எதையும் செய்யக்கூடியவன், நீ பேசான ஆள் இல்ல. கடல்ல எங்கேயோ இருக்கு அமுது, அத மிடர்ல முடியும். ஆனாலும் நீ இங்க நடக்க வச்சுட்ட, பரவாயில்லை. இப்பொழுது உன்னுடைய திருவள்ளூர் இருக்கிறதான் கேக்குறார். அங்க நந்தி இருக்க, வீணை இருக்கு. அந்த இடத்துல எடுக்க எடுக்க குறையாத பணம், ஒரு பொற்கிழி வந்தது. அத ஞான சம்பந்தர் இறைவனை வணங்கி அப்பா கிட்ட கொடுத்து, அப்பா இதை வச்சு நீங்க வேள்வி செய்யுங்க அப்படின்னு. இறைவனுக்கு வேள்வி செய்வதில் உகப்பு என்பதை காட்டுவதற்கு இது ஒரு சான்று. அதனால ஞான சம்பந்தர் இறை அருளோடுதான் எதையும் செய்ய வேண்டும் என்று நினைப்பார் என்பதனாலையும் இப்பவும் சொல்றேன் கேளுங்க, இந்த பாட்டை பாடினா தேவைக்கு பணம் கிடைக்கும், மாடி வீடு கட்டணும்னு நினைக்க முடியாது. இன்னைக்கு தேவை என்னையோ அடிப்படை தேவைக்கு இந்த பாடலை பாடினா நிச்சயம் பலன் தரும் பதிகமாக இது அமைந்துள்ளது என்பது அன்போடு தெரிவிக்கிறேன்.
0: இன்னொரு செய்தி என்னன்னா, திருமருகள் அந்த தலத்துல வந்து அற்புதம் நிகழ்த்தியவர், இப்படி ஒரு செய்தி இருக்கு இல்லையா? என்ன அற்புதம் நிகழ்த்தினாரு?
1: திருமருகள் என்று எல்லாருக்குமே தெரியும். அடிக்கடி நான் தலையாத்திரை பண்றேன். திருப்புகரூர்ல போய் இறங்கிடுவேன். அங்க சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு

0: செங்கல்ல போகனாக்கி கொடுத்தாரு. அதன ஊர்லதான் அப்பர் சுவாமிகளுக்கு முக்தி. திருப்புகலூர்ல பக்கத்துல 1.5 கிலோமீட்டர் போனீங்கன்னு வைங்களேன், தெற்க திருக்கண்ணபுரம் இருக்கு. திருக்கண்ணபுரத்துல இருந்து 1.5 கிலோமீட்டர் போனீங்கன்னு வைங்களேன் திருச்செங்காட்டங்குடி இருக்கு. திருச்செங்காட்டங்குடியில இருந்து 2 கிலோமீட்டர் போனோம்னு வைங்களேன் திருமருகல் இருக்கு.
1: இதெல்லாம் திருவாரூர் நாகப்பட்டினம் இந்த ரோடு நடுப்புற இருக்குது.
0: எல்லாம் 4 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர்ல ஒரு கோயிலுக்கும் இன்னொரு கோயிலுக்கும் 200 கிலோமீட்டர் இருக்கும். ஆனா இங்க பாருங்க 2 கிலோமீட்டர்ல நாம் செய்த தவ பயன். பெரியோர்கள் அவ்வளவு சிவாலயத்தை அமைச்சிருக்காங்க. அதுல மருகல்னா வாழைன்னு அர்த்தங்க. ஆயிரக்கணக்கான நம்ம வாழைப்பழத்துல எத்தனை வாழைப்பழம் இருக்கு? பெய வாழைப்பழம், ரஸ்தாளி வாழைப்பழம், பூவன் வாழைப்பழம்னா பிரம்மாக்கு பூவன் பேரு, பேயன் வாழைப்பழம் சிவபெருமானுக்கு பேயன் பேரு, கேள்விப்பட்டிருப்போம். அதனால முகுந்தன் முந்தம்பழத்துக்கு முகுந்தன் பழம் பேரு. இப்ப இறைவன் பேர்லயே இந்த பழம் எல்லாம் இருக்கு. பூவன் பழம் பிரம்மாவுக்கு, பேயன் பழம் சிவபெருமானுக்கு, முகுந்தன் பழம் விஷ்ணுக்கு, இப்படி மருகல் வாழைன்னு. இந்த திருமருகல்ல இறைவன் வீட்டு இருக்கிற அந்த ஊர்ல என்ன அற்புதம் நடந்தது? ஒரு செட்டி பையனை உயிர்ப்பித்து அந்த செட்டி பெண்ணுடைய திருமணத்தை நடத்தி வைத்த பெரிய வைபவம். இப்போ யாருக்காவது திருமணம் தடை ஏற்பட்டாலோ, நீண்ட நாள் திருமணம் ஆகாமல் இருந்தாலோ இந்த பாடலை பாடணுங்க. சடையாய் எனுமால் சரண்ணி எனுமால் விடையாய் எனுமால் வெறுவா விழுமால் மடையார் குவளை மலரும் மருகளுடையாய் தகுமோ இவள் உள் மெலிவே என்பது இந்த பாடல். இந்த பாடலுக்கு ஒரு சின்ன வரலாறு இருக்கு. திருமருகல்ல இருந்து சில மைல் கிலோமீட்டருக்கு பக்கத்துல வைப்பூர் தாமன்னு ஒரு செட்டியா இருந்த. அந்த தாமனுக்கு 7 பெண்கள் எல்லாம் 1.5 வயசு டிஃபரெண்ட்ல பிறந்து போச்சு. எல்லாம் அழகு அறிவு பண்பு இருந்து போச்சு. மூணும் ஒண்ணு சேர்றதும் கஷ்டம். ஒண்ணு இருந்தா ஒண்ணு இருக்காது. இந்த 7 பெண்கள் டிமாண்ட் ஆன காலத்துல வேற பிறந்துடுச்சு. அதனால என்ன ஆச்சுன்னா, பெண்ணும் 7 பெண்ணா இருக்கிறதுனால அவர் கடை வச்சிருக்கனால தன் மனைவியுடைய தம்பி மைத்துனரை தன் கடைக்கு உதவியாளரா வச்சுக்கிட்டார். சொல்லும் போதே சொன்னார், மச்சா மச்சா உனக்கு என் பொண்ணுல 7 பொண்ணு இருக்கு, ஒரு பொண்ண உன்னை கொடுத்துறேன், நீ வீட்டோட மாப்பிள்ளையா இருந்துடலாம், இந்த கடையும் பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சுதான் கூப்பிட்டேன். சரின்னு இந்த மச்சனும் வந்துட்டான். ஆனா செட்டியார் கொஞ்சம் பணம் அசை உடையவர். பக்கத்து ஊர்ல இருந்து ஒரு பணக்காரர் வந்து இவரோட பல பங்கு பணக்காரர், உங்க பொண்ணு ஒரு பொண்ணை கொடுங்க அப்படின்னு கேட்டார். இவர் நிறைய பணங்களை எல்லாம் வாங்கிட்டு ஒரு பொண்ணை கொடுத்துட்டார். 2வது பொண்ணை இன்னொருத்த எப்படி தெரியுமா கேட்டான், தங்க தாம்பாளம் முழுக்கலும் தங்க நாணயத்தை வச்சு கேட்டுட்டான், கொடுத்துட்டா 2வது பொண்ணையும் இன்னும் பொண்ணு இருக்க ஏதாவது கொடுத்துடலான்ட்டு. 3வது பொண்ணை வைரமாவே ஒருத்தன் கொண்டு வந்து கேட்டுட்டான். இப்படி 6 பொண்ணையும் 6 ஊர்ல இருந்து கொடுத்துட்டாங்க. இப்ப 7வதா ஒண்ணு இருக்கு, அதையும் வந்து ஒருத்தன் கேட்க போறான். அந்த பொண்ணு ரொம்ப நல்ல 7வது பொண்ணு. அந்த பொண்ணு அந்த மாமாவை தனியா கூப்பிட்டு ஒரு 10 நிமிஷம், மாமா மாமா எங்க குடும்பத்துக்கு சரீரத்தை சாரா புழிஞ்சு உதவி பண்ணிருக்கீங்க, 7 பெண்களும் இன்னைக்கு நாங்க சாப்பிட்டோம்னா நீ உங்க உழைப்புல சாப்பிட்டோம், எங்க அப்பாவுக்கு நன்றி கிடையாது, ஒரு பொண்ணு தானே உங்களுக்கு தரேன்னு சொன்னேன், கொடுக்காமலே விட்டுட்டேன், இப்போ உங்க பேர்ல எனக்கு காதல் இல்லை இரக்கம் அன்பு செய் நன்றி மறவாமை, அதனால நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எனக்கும் இப்ப வயசு வேற அதிகம், 12-15 வயசு வித்தியாசம் இருக்கு, இப்போ இருந்தாலும் பரவாயில்லை உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஏன் செய் நன்றிக்காக பண்ணிக்கிறேன், இப்போ கல்யாணம் பண்ணிக்கணும்னா பக்கத்து ஊர்ல போய் பண்ணிக்கணும்.
1: அப்பா ஒத்துக்க மாட்டாரு.
0: ஒத்துக்க மாட்டாரு. ஏன் ஒத்துக்க மாட்டாருன்னா, இன்னொருத்த வந்து கேட்கலாம் பெரிய பணக்காரன், கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து அப்பா காலில் விழுந்துட்டா ஒத்துக்கோ, ஏதோ ஒரு பொண்ணு கொடுக்கணும்னு நினைச்சான், அவனே கல்யாணம் பண்ணின்னு வந்துட்டான், கொடுத்துடலான்னு ஆசீர்வாதம் பண்ணிடுவார். எவ்வளவு உளவியல் பாத்தீங்களா, அந்த பெண்ணுடைய நுணுக்கம், பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லணும், அப்படின்னா பின்னாடி வரக்கூடிய முன்னாடியே நினைப்பாளாம். அதனால இவ்வளவு விஷயம் இந்த பொண்ணு சொல்றா, அந்த பையன் ரொம்ப நல்ல பையன், யோசனை பண்றான் இவ்வளவு விஷயத்தும் சரின்னு கடைசியில ஒத்துக்கிட்டான். பக்கத்துல திருமருகல் ஊருக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க. ராத்திரி 11 மணி வாக்குல அங்க போயிட்டாங்க. போயிட்டு படுத்தாச்சு, படியில போய் படுத்தாச்சு. படுத்தா ராத்திரி 1 மணி வாக்குல ஒரு பாம்பு வந்து அந்த செட்டி மணமகன் பையனை வந்து தீண்டி போச்சு, இறந்துட்டான். இப்போ காலை 3 மணி ஆகிற நேரத்துல பார்த்தா அவன் இறந்து கிடக்கிறது தெரிஞ்சது. கொய்யோ முறையோ அழறா. அழும்போது எப்படி தெரியுமா அழறா? சிவபெருமான் பேரை சொல்லி அழறாங்க. அதாங்க ஆச்சரியம். சடையா என்னும் பெருமானுக்கு சடையன்னு பாருங்க. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய அப்பாவுக்கு பேரே சடையனார் தான். கிராமத்துல

0: என்ன பேர் வச்சிருப்பாங்க, சிவபெருமான் அர்த்தம். சடையா எனுமால் சரண்ணி எனுமால், உன் இடத்துல கல்யாணம் பண்ணிக்கணும்னு சரணாகதிக்காக வந்தோம்பா. சரண்ணி எனுமால் தோண்டு தோண்டு விடுறா, வெறுவா விழுமாள் அப்படி எல்லாம் கஷ்டப்படுற அழற. அப்படி கஷ்டப்படும் போது ஞான சம்பந்தர் வர்ற அந்த நேரத்துல இப்படி எல்லாம் அஞ்சாயிடுச்சு. என்னப்பா என்னன்னு அடியார்கள்லாம் இந்த நடந்த நிகழ்ச்சி எல்லாம் சொல்றாங்க. சொல்லும் போது ஏன் இப்படி அழறா, யாரு சேக்கிழார் சொல்றாரு இந்த இடத்துல அந்த பொண்ணு எப்படி அழறாளா, மாமா மாமா உங்களை பாம்பு தொடரத்துக்கு கொடுத்து வச்சிருக்கு, தொட்டு தீண்டி இருக்கு, அது கடிச்சு நீங்க இறந்துருக்கீங்க, அப்ப தொட்டு இருக்கு உங்களை, நான் இன்னும் உங்களை தொட முடியல, ஏன் கல்யாணம் ஆகல, உங்க மேல தொட்டு விழுந்த என்னால அழ முடியலீங்க, கல்யாணம் ஆகினாதான விழலாம், அதனால எட்டேந்தே அழற. இத பாக்குற இந்த நெறிய இந்த பண்பாடு மயிற்சியில இருக்குதுங்க,
1: தமிழ் பண்பாடும் அங்க சொல்றாரு.
0: ஆமா, திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே கணவன் மனைவி ஒருத்தரை ஒருத்தர் தொடக்கூடாதுங்கிற பெரிய பண்பாடை காட்டுறார். இந்த உலகம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய உண்மையான பாடம் அது, காட்டுறாரு. அப்படி காட்டின உடனே இன்னும் தொட்டு கூட இல்லையா, அடாடாடா இந்த பையனை உயிர்ப்பித்து தரணும்னு நினைக்கிறார் ஞான சம்பந்தர், இந்த பெண்ணினுடைய துயரத்தை போக்கணும்னு நினைக்கிறார். அப்ப என்ன சொல்ற, மடையார் குவளை மலரும் மருகள் உடையாய், உன்னுடைய மடையில பூ பூத்திருக்கப்பா சிவபெருமானே, உன்னுடைய அகரணை மடைங்கிறது சாதா வயல்வெளி, இங்க பூ பூத்திருக்கு, ஆனா இவ தலையில பூ பூக்கிற சுமங்கலியா இருந்தாலும் பூ வைக்க முடியும், அதனால பூ பூக்கலையப்பா அவளை எழுப்பி கொடுப்பான்னு சொல்றார். உடனே அந்த பையனை சுவாமி எழுப்பி கொடுக்கிறார், அந்த பெண்ணினுடைய துயரை தீர்க்கிறார். அதனால எப்பேற்பட்ட பாடல்னாக்க திருமணம் தடை நீக்கும் பாடல் என்றே சொல்லணும். இந்த பாடலை பண்ண ஆணும் பாடலாங்க பெண்ணும் பாடலாம், இவர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் சொல்றதுனால இந்த பாடல் உயர்ந்த பாடல்,
1: திருமண தடையை நீக்கும் பாடல்.
0: சடையா எனுமால் சரண்ணி எனுமால் விடையா எனுமால் வெறுவா விழுமால் மடையால் குவளை மலரும் மருகள் உடையாய் தகுமோ இவள் உள் மெலிவேன் சொன்ன உடனே அந்த விடம் தீண்டப்பட்ட பையன் எழுந்துடுறான். அந்த செட்டி பெண்ணுக்கும் இந்த பையனுக்கும் ஞான சம்பந்தரே கல்யாணம் பண்ணி வைக்கிறார். அப்ப ஏற்பட்ட உயர்ந்த பாடல் அது.
1: நிச்சயமா, இப்ப அடுத்ததா பசிப்பிணி ஆற்றியது வந்து பல்வேறு சான்றோர்கள் நம்ம பகுதியில வாழ்ந்திருக்காங்க. இப்ப அதுல வந்து திருநான சம்பந்தரும் பசிப்பிணி ஆற்றிருக்காரு அப்படிங்கறதுக்கு நம்ம பாடல்கள் மூலியமா எப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம், அதை கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: பசிங்கிறது ஒரு பிணி, பசிப்பிடி அப்படின்னு பிடிச்சுடுது. புத்தரேங்க புத்தரானத்த காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாலு விஷயத்த பார்த்தா, முதல்ல பசினால உள்ளவன், அப்புறம் நோயினால இருந்தவன், அப்புறம் மூப்புனால போனவன், அப்புறம் இறந்து போனவன். அதனால முதல்ல புத்தரை பாதிச்சதே பசிதான். அதனால இந்த பசிப்பிணிய போக்கணும். அதுக்காக அருளாளர்கள் எத்தனையோ பேர் இருந்திருக்கிறாங்க. ஞான சம்பந்தர் அதுல ஒரு அற்புதமான விஷயத்தை நிகழ்த்தினார். இதோட ஆபுத்திரன் கையில ஒரு அருமையான அட்சய பாத்திரம் இருந்தது, மணிமேகலை கைக்கு கிடைச்ச அட்சய பாத்திரம் இருந்தது, திரௌபதி கையிலும் அட்சய பாத்திரம் இருந்தது, அதெல்லாம் பசிப்பிணி ஆற்றுவதற்கு பயன்பட்டது. அப்போ திருவிழிமிழலைங்கிற ஒரு ஊர் பஞ்சம் வந்து போச்சு. நம்ம தமிழகத்திலயும் ஒரு காலத்துல பஞ்சம் வந்திருக்கு, இந்தியாவிலயே பஞ்சம் வந்திருக்கு, பர்மாவில இருந்து அரிசி வாங்கி சாப்பிட்டுருக்கோம், அப்படி பசிப்பிணி வந்து போச்சு. அப்போ ஞான சம்பந்தர் இறைவன் கிட்ட போய் கெஞ்சுற, அடியார்கள்லாம் பசிப்பிணியினாலே இறந்துருவாங்க போல் இருக்கு, தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லையே இந்த ஜெகத்தினை எரித்திருவார் பாரதியார். அப்ப யாருமே பசியினால சாக கூடாதுன்னு அருளாளர் நினைக்கிறாங்க. வள்ளலார் பாருங்க, இன்னைய வரைக்கும்
1: அணையா விளக்க அன்னைக்கு ஏற்படுத்தின அந்த அணையா அடுப்பு வந்து இன்னைக்கும்
0: எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அதனால இவர் இறைவன் கிட்ட போற போன உடனே படிக்காசு கேட்கிறார். இறைவன் பலிபீடத்துக்கிட்ட படிக்காசு வைக்கிறார், அதை எடுத்து கடையில போய் சாமான் எல்லாம் வாங்கி சாப்பாடு போடுறார். இவர் இந்த பாடல்ல நான்கு பாடல் முக்கியமா செய்வர்கள் அடியார்கள் பூஜைக்கு மகேஸ்வர பூஜைன்னு பேருங்க, இறைவனுக்கு செய்யக்கூடிய பூஜைக்கு மகேஸ்வர பூஜைன்னு பேரு, ரெண்டுக்கு வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். நம்ம இறைவனுக்கே நேரா பூஜை பண்றோம் பாருங்க, சாதம் வச்சு தேங்காய் எல்லாம் உடைச்சு நைவேத்தியம் பண்றேன், அதுக்கு மகேஸ்வர பூஜைன்னு பேரு. அடியார்களுக்கு சாப்பாடு போடுறோம் பாருங்க, அதுக்கு மகேஸ்வர பூஜைன்னு பேருங்க. அப்ப கொஞ்சம் எஃபெக்ட் கூட மகேஸ்வரன் ஆயிடுறாரு அவரு. அப்போ நாலு பாடல் பாடணும், நம்ம வீட்டுல யாராவது அடியார்களுக்கு சாப்பாடு போட்டா ஒரு பாடல் இந்த சேக்கிழார் இந்த ஊர்ல அதை பதிவு பண்றார் ஞான சம்பந்தர் சார்பார். அல்லார்

0: அண்டர்பிரான் அருளால் பெற்ற படிக்காசு பல்லார் என்ற வளம் பெருக பரமநடியாரானார்கள் எல்லாம் எய்து உண்டவென இரண்டு பொழுதும் பறை நிகழ்த்தி சொல்லால் சாற்றி சோரிட்டான் துயர் கூர் வறுமை தொலைத்திட்டார். நமச்சிவாய நமச்சிவாய் சொல்லி ரெண்டு
1: பொழுது அடித்து சாப்பிடுவாங்க
0: அப்படின்னு அடிச்சு சாப்பாடு போட்டாங்க சார். பேர்பட்ட விஷயம் பாத்தீங்களா, சாப்பாடு போய் சாப்பிடுறதுன்னு இல்ல, வாங்க வாங்க வாங்க சாப்பாடு இருக்கு சாப்பாடு இருக்குன்னு கூப்பிட்டு சாப்பாடு போட்டாரா
1: ஞானசம். இப்ப ஒரு திரைப்பட பாடல் சொல்லுங்களேன் கேட்டுட்டு நம்ம பேசுவோம்.
0: பசிய பத்தி கல்யாண சமய சாதம் காய்கறிகளும் பிரமாதம் இதுவே எனக்கு போதும் அப்படின்னு மாயா பஜார்ல ஒரு பாட்டுங்க,
1: ரொம்ப அருமையான ஒரு பாட்டுங்க. அது அந்த காலத்துல திரைக்காட்சியில பார்க்கும் போது லட்டு பெரிய இனிப்பு வகைகள் இதெல்லாம் இன்னும் வரிசையில வந்து கடகட கடகடன்னு ஒரு வாய் உள்ள போற மாதிரி எடுத்திருப்பாங்க. ஏன்னா இப்ப உள்ள தொழில்நுட்பம் வேற, அந்த காலத்துல வந்து அதுக்கு சில தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி எடுத்தாங்க அப்படின்லாம் நம்ம படிக்கும் போது ஒரு ஆச்சரியமா இருக்கும். அந்த காலத்துல அதை சின்ன வயசுல நான்லாம் படம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அந்த காட்சி. அந்த பாடல வந்து இப்ப நம்ம கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம்.
2: கல்யாண சமையல் சாதம்

0: திருநான சம்பந்தரின் வாழ்வும் வாக்கும் பல்வேறு செய்திகள் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப எனக்கு என்னன்னா, அன்றைய சமூகத்துல வந்து மூட நம்பிக்கை இதுவும் இருந்திருக்க ஒரு வாய்ப்பு இருக்கு. இதை தவிர்க்கிறதுக்கு இவர் ஏதாவது பாடலாம் பாடியிருக்காரா, அதை கொஞ்சம் நேயர்களுக்கு சொல்லுங்களா.
1: திருமறைக்காடுன்னு ஒரு ஊருக்கு ஞான சம்பந்தரும் அப்புறம் அங்க இருக்காங்க.
0: திருமறைக்காடுன்னா
1: வேதாரண்யம், அது அப்படியே நேர் தமிழ் படுத்தினா திருமறைக்காடு. அந்த ஊருக்கு போயிருக்காங்க. அந்த மறை கதவும் திறக்கவும் மூடவும் பண்ணாங்க. அப்போ அப்பர் சுவாமிகள்ட்ட திருஞான சம்பந்தர் சொல்ற, நான் மதுரைக்கு போறேன், எனக்கு ஒரு ஓலை வந்திருக்கு, அங்க இருக்கக்கூடிய மகாராணியும் அமைச்சரும் ஓலை அமைச்சிருக்காங்க, நான் அங்க போயிட்டு அங்க சமண சமயம் மேலோங்கி இருக்கான், சைவ சமயம் குறைந்திருக்கான் அப்படிங்கறனால அங்க போயிட்டு வரேன். அப்போ திருநாவுக்கரசர் சொல்றார், அப்பர் நாளும் கோளும் சரியில்லை, இப்பொழுது தாங்கள் அங்கே போக வேண்டாம்னு சொல்ற. ஞானசம்பந்தர் சொல்ற, நாலாவது கோளாவது சகுனம் எல்லாம் சிவபெருமானுக்கு நல்லதே செய்யுங்கிற. இப்ப கூட பாருங்க, பூனை குறுக்க போச்சுன்னா போக கூடாதுங்கிறான். சகுனங்கள் எல்லாம் பாக்குறோம், இப்பவும் சகுனம் பாக்குறோம்.
0: பள்ளி சத்தம் போட்டா அதுக்கு ஒரு சகுனம் சொல்றேன்.
1: பஞ்சாங்கத்துல

வச்சிருக்காங்க இன்னைய வரைக்கும். ஆனா ஞான சம்பந்தர் தூள் தூளாக்கி காட்டுற. வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த நூலமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே மிகவே நல்லது செய்யுமா. கெட்டதே கூட நல்லதா செய்யும் சகுனம் அப்படின்னு சொல்லி சிவபெருமானை நம்பினால் எந்த சகுனமும் பார்க்க வேண்டியது இல்லைன்னு ஒரு பெரிய பாடல். இப்போ உங்க வெளியில போகணும் போது சகுன பெசகு நம்ம நினைச்சா இந்த பாடலை பாடிட்டு போக வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்றாங்க. அதுல இன்னொரு நுணுக்கம் கூட இருக்குங்க. எம்போடு கொம்படாமை இவை மார்பிலங்கு எருதேறு ஏழையுடனே பொன்பதி மத்த மாலை புனல் சூடி வந்தன் உளமையை புகுந்ததனால் ஒன்பதுடன் ஏழு பதினெட்டு ஆறு உடனாய நாள்கள் அவைதான் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல

0: நல்ல, அவை நல்ல நல்ல, அடியாரவர்க்கு மிகவே மிகவே நல்லது செய்யுமா, கெட்டதே கூட நல்லதா செய்யும் சகுனம் அப்படின்னு சொல்லி சிவபெருமானை நம்பினால் எந்த சகுனமும் பார்க்க வேண்டியதில்லைன்னு ஒரு பெரிய பாடல். இப்போ உங்க வெளியில போகணும் போது சகுன பிசகு நம்ம நினைச்சா இந்த பாடலை பாடிட்டு போக வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்லிருக்காங்க. அதுல இன்னொரு நுணுக்கம் கூட இருக்குங்க. எம்பொடு கொம்படாமை இவை மார்பிலங்கு எருதேறு ஏழையுடனே பொன்பதி மத்த மாலை புனசூடி வந்தன் உளமையை புகுந்ததனால் ஒன்பதுடன்று ஏழு பதினெட்டடாறு உடனாய நாள்கள் அவைதான். அன்போடு நல்ல நல்ல, அவை நல்ல நல்ல, அடியார் அவருக்கு மிகவே. முதல்ல ஏழு நாளை சொல்லிட்டாருங்களே, ஞாயிறு திங்கள் செவ்வாய். இந்த பாட்டுல ஒன்பதோடு ஒன்று பத்து, ஒன்பதோடு ஒன்று ஏழு, ஒன்பது ஒன்னு பத்து, பத்து ஏழு பதினேழு, அதோடு பதினெட்டு முப்பத்தி அஞ்சாச்சு. அடுத்தது ஒன்பதோடு ஒன்று ஏழு பதினெட்டு ஆறு, அப்ப நாப்பத்தொன்னு வந்துருச்சு. அதுக்கு அப்புறம் வர்றது பௌர்ணமியும் அமாவாசையும். இது முக்கியமா சொல்ற, பதினஞ்சு திதிகளாலும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களாலும் எந்த தீங்கும் வராதுன்னு ஒரு அருமையான பதிவு பண்ற ரெண்டாவது பாட்டுல. இப்படி சகுனத்தை எல்லாம் உடைச்சி எறியக்கூடிய பெரிய பாடலாக இது அமைந்திருக்கிறது. நாமும் சகுனம் பார்க்க வேண்டியதுல இறைவனை நம்பிக்கொண்டு செல்லலாம்.
1: அருமையான கருத்துக்கள்லாம் நிறைய சொல்லிட்டே இருக்கீங்க. இப்ப எனக்கு என்னன்னா, அவருடைய வாழ்க்கை இறுதி, அவர் எங்க முக்தி அடைந்தார், எப்படி அடைஞ்சாரு, இந்த செய்திகள்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. அதோட நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம்.
0: அவர் இறைவனோடு கலக்கும் நிலையை தாங்கள் கேட்டீர்கள் என்றாலும் அவர் தீண்டாமை தீண்டாமை இன்னை வரைக்கும் இருக்குங்களே, அதை ஒழித்தார். அவருக்கு யாழ் வாசித்தவர் திருநீலகண்ட யாழ்ப்பாணர். அவர் தீண்டத்தகாத இனத்தை சேர்ந்தவர் என்று கருதப்படக்கூடியவர். அவருக்கு திருநீல நக்கர் என்ற யாழ்ப்பாணர் வீட்டுல வேள்வி பக்கத்துல அவருக்கு இடம் கொடுத்தார். வேள்வி வலஞ்சொழித்தது என்றால் தீண்டாமையை இறைவனே ஏற்றுக்கொள்ளவில்லை. ஞான சம்பந்தர் தீண்டாமையை கண்டிக்கிறாருங்கிற ஒரு பெரிய சமுதாய புரட்சியை செஞ்சிருக்கிறார். இசை நுணுக்கம் பண்ணிருக்கிறாருங்க. இசையில தாளக்கட்டுக்கே பயன்படாத யாழ் மூரி படலம் பாடியிருக்கார். யாராலும் செய்ய முடியாத அற்புதம். மாலை மாற்று பதிக நெடிலே காழிச்சி மாமான் அப்படி பெருசா பாடியிருப்பார்.
1: நெடில் வார்த்தைகளே,
0: ஆமா, அப்படியே குரிலையும் பாடியிருப்பார். பிடி எது முறை உமை கொலகுதறி எது வடிகோடு தனதடி வழிபடும் அவர் இடர் கடிகண்ண பதி வர அருளின் கொடைபடி வேந்தர் பயில் வலிவல முறையிறையே.
1: குரில் சொற்களை வச்சே பாடுறது
0: பாடியிருப்பார். ஏகபாகம்னு இப்படி எல்லாம் பிரமாதமான பாடியிருக்கார். அதோட அவருடைய வரலாறுல உயர்ந்ததா எளியன் கருதக்கூடியது எதுன்னு கேட்டீங்கன்னா, மயிலை பதியும். மயிலையில அற்புதமான திலம் திலமாக நல்ல அழகான பொருள்களை படைத்து அதிலிருந்து திலோத்தமையை கண்டே பிரம்ம பெருமான் மயங்கினார் என்றால் ஞான சம்பந்தர் பூம்பாவை பேரழகியை உயிர்ப்பித்து அந்த பெண்ணை தன்னுடைய மகளாக பாவித்தார் என்று சொன்னால் இவருடைய ஒழுக்க நிதி என்னன்னு சொல்லுங்க. அப்படிப்பட்ட உயர்ந்த நிலை நிறைவா தாங்கள் கேட்ட அந்த
1: முக்தி நிலை.
0: யாம் பெற்ற இன்பம் இந்த உலகமே பெறணும், அதான் முக்கியங்க. நான் மட்டும் சௌரியமா இருந்த போருமா, இந்த உலகமே சௌரியமா இருக்கும். லோகா சமஸ்தா சுகினோபவந்துன்னு ஒரு வடமொழி சொல், உலகமே வாழ வேண்டும் அப்படின்னு. அன்டு த லாஸ்ட் அப்படின்னா எல்லாரும் நலமா இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். மில்டன் உடைய கவிதை இது. அப்போ எல்லாரும் நலமா இருக்கணுங்கிறதுனால ஞான சம்பந்தர் கடைசியில நல்லூர் புறமணம், இப்ப ஆச்சாள் புறம்னு பேரு, அந்த ஊருக்கு போற. ஞான சம்பந்தர் முக்தி அடையலாம் நினைச்சு ஒரு பெரிய வேள்வி குண்டம், பெரிய தீ பிழம்பு அங்க உருவாக்குறார் இறைவன். இதுல போங்க ஞான சம்பந்தர். ஞான சம்பந்தர் தான் மட்டும் அதுல போக விரும்பல. தந்தையார் தாயார் முருகநாயனார் திருநக்கநாள நாயனார், முதல்ல சொன்ன திருநீலநக்கர் அவருடைய மனைவி, அப்புறம் அங்க வந்திருந்தவங்க எல்லாரும் முக்திக்கு வாங்க, எல்லாரும் முக்திக்கு வாங்க அப்படின்னு சொன்னாராம். எல்லாரும் முக்தியில கலந்து, ஏன்னா ஞான சம்பந்தர் முன்னாடி போயிட்டா மத்தவங்களுக்கு இடம் கிடைக்காம போயிடும், தீ நின்றுடும், எல்லாரையும் மோட்சம் போனாராம். ஒரே ஒரு சிறு கருத்து, அங்க வீட்டு விளக்கான பொண்ணு அங்க இருந்தா, நான் இப்ப போக முடியாதே இருந்தால பெருநெருப்புக்கு ஈரமில்லை நீயும் போம்மா என்று சொல்லி அவளுக்கும் முக்தி கொடுத்துட்டு தானும் அங்கே அந்த முக்தியில் அடைந்தார். அந்த நாள் தான் வைகாசி மாதம் மூல நட்சத்திரத்துல ஆச்சாள்புரத்துல இன்றும் அந்த உற்சவம் நடக்குதுங்க. அடிக்கடி நான் போயிட்டு இருக்கேன் அந்த உற்சவத்தை கண்ணால காண்பேன். அப்போ எல்லாருக்கும் முக்தி அளிக்கக்கூடிய ஒரு

0: இருந்த பாக்கியத்தை ஞானசம்பந்தர் செய்தார். அவர் திருவடி போற்றுவோம் என்று நிறைவு செய்கிறேன்.
1: இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில திருஞான சம்பந்தர் அவருடைய வாழ்வும் வாக்கும் பல்வேறு செய்திகளை பகிர்ந்துட்டீங்க. நேயர்களுக்கு ஒரு பிடித்தமான நிகழ்ச்சியா இந்த நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்களுக்கு தேர்ந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
2: இதுவரை திருஞான சம்பந்தரின் வாழ்வும் வாக்கும் குறித்து சிதம்பரம் ஜே ராகவன் அவர்கள் பங்கேற்ற நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
3: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
4: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 12:30. ஆகாஷ்வாணி.
5: மருமகளே, என்னம்மா இந்த வீட்டுக்குன்னு சில சட்டம் இருக்கு.
6: அதாவது
5: இங்க கேஷ் பாரம்பரியம் இல்ல.
6: அப்ப கொடுக்கல் வாங்க.
5: அத நாங்க டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிடுவோம்.
6: ஓ,
5: அதாவது யுபிஐல இருந்து.
6: அப்படியா?
5: ஆமா, பாரு இன்னொரு சட்டம் இருக்கு.
6: அது என்னம்மா?
5: முகத்தை காட்டுறது கூட யுபிஐ கிட்ட காட்டு.
6: நீங்க வேற அம்மா.
7: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
6: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
4: இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. பனிரெண்டு 10 சங்கீத சாரல். வித்யா பாரதி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், கே ஹரீஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு, தொடர்ந்து மெல்லிசை பாடல்கள். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி மீன்வளத்துறைசார் சிறு குறு நிறுவனங்களுக்கு நிதி உதவி வழங்கும் திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி. பெயர் சொல்லும் கதை. கதை சொல்பவர் முனைவர் என் சுலோச்சனா அவர்கள். எழுத்தின் இசை கவிஞர் குடதை அனிதா அவர்கள் வழங்குவது. நலமாய் வளமாய் யோகக்கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ் அவர்களின் உரை. கதையரங்கம் சொல்பவர் வித்யா அவர்கள். அமைப்பு டாக்டர் கே வித்யாபதி அவர்கள். 2:15 துறைகானம் கேட்கலாம். 2:35 சேர்ந்திசை பாடற்பயிற்சி. கன்னட மொழி பாடல் என்று இயற்றியவர் துடரங்கே கவுடா அவர்கள். இசையமைத்தவர் பி ஆர் கீதா அவர்கள். 2:55 வானிலை. மாலை 5:30 திரைகானம். 6:10 பொன்னியின் செல்வங்கள்.
8: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன்.
4: தினம்தோறும் மாலை 6:10 இந்நிகழ்ச்சியை மீண்டும் விவித் பாரதி தமிழ் பண்பலையில் 9:00 கேட்கலாம். 6:40 மனதில் நின்றவை. 7:00 மொகரம் குறித்த சிறப்புரை. தியாகம், மாற்றம், மறுமலர்ச்சியின் தொடக்கம். வழங்குபவர் ஆன்மீக சொற்பொழிவாளர் எஸ் என் சிக்கந்தர் அவர்கள். 7:10 வேலூர் மாவட்ட செய்திகள். வழங்குபவர் ஏ மோகன் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி. தொடர்ந்து
2: இன்று இரவு

0: 7:30 நமது உழவர் உலகத்தில்.
1: நிலத்தை நல்லா உழுது பண்படுத்திடுவோம், அந்த மண்புழு உரம் போடுவோம், போட்டுட்டு விதையை தெளிச்சுட்டு தண்ணி விட்ட உடனே கீரை முளைக்க ஆரம்பிச்சிடும். முளைக்க ஆரம்பித்த பிறகு பஞ்சகவியா ஒரு முறை தெளிப்புங்க, 5வது 7வது நாளில். அப்படி தெளிச்சோம்னா கீரை வந்து பசுமையாக வந்துக்கினே இருக்கும். அப்படி ஒரு கால் ஏதாவது முட்டை பூச்சி பூச்சிங்க ஏதாவது இறங்குறா போல தெரிஞ்சால், ஆடு சாப்பிடாத இலைங்க இருக்குது இல்லைங்களா, அந்த கரைச்சல் தெளிய ஒரு ஸ்ப்ரே பண்ணிவிடுவோம். மார்க்கெட்டுக்கு போகிறப்ப கீரை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்.
0: இயற்கை வழி வேளாண்மை குறித்து திருவள்ளூர் மாவட்டம் போந்தவாக்கம் வி மகாதேவன் அவர்களின் அனுபவங்கள் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: இரவு 8:05 திரைகானம் கேட்கலாம். 9:15 செய்தி சுடர். இரவு 9:30 அரங்கிசை நிகழ்ச்சிகள். உமா ராதிகா ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். கும்பகோணம் எம்ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், ஏஎஸ் ரங்கநாதன் அவர்கள் மிருதங்கம். உமா ராதிகா ஆகியோரின் பாட்டு இரவு 9:30 அரங்கிசையில் ஒலிபரப்பாகும். 10:45 காற்றோடு கலந்திடவா இனிய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
3: This is Akashvani. The news read by Valsa Williams. UP police has arrested 8 people named in the first FIR filed in the Sri Ram Janmabhoomi Tirth Kshetra donation case. The FIR was filed following recommendations made by the Special Investigation Team, SIT, constituted on the directions of Chief Minister Yogi Adityanath. The case was registered at the Sri Ram Janmabhoomi Police Station on the written complaint of Trust member Krishna Mohan. The FIR names Avinash Shukla, Anukalp Mishra, Lavkush Mishra, Manish Kumar Yadav, Karunesh Pandey, Rama Shankar Mishra, Subhash Srivastava, and Sri Ram Shankar Yadav alias Tinnu, along with other unidentified accused. The SIT, headed by Lucknow Divisional Commissioner Vijay Vishwas Pant, submitted its preliminary report to the government on Tuesday, making strict recommendations in the matter. Following this, the FIR was registered yesterday. The case came to light after allegations of theft involving offerings and donations received by the Sri Ram Janmabhoomi Tirth Kshetra Trust emerged. India, along with 34 nations, has signed a US-led initiative to build trusted and resilient supply chains to power artificial intelligence AI technologies at the second Pax Silica Summit in Washington yesterday. US Undersecretary of State for Economic Affairs Jacob Hellberg said the joint statement on AI opportunity, under which participating countries aligned behind a pro-growth, pro-innovation regulatory approach for the AI era. Home Minister Amit Shah has lauded the efforts of those who are engaged in the fight against drugs. On the International Day Against Drug Abuse, Mr. Shah said India has waged the strongest battle against the global challenge of drug abuse. In a social media post, he said narco cartels have been ruthlessly dismantled. Prime Minister Narendra Modi will be on a state visit to Seychelles from the 27th to the 29th of this month to attend the Golden Jubilee celebrations of the National Day of Seychelles as the guest of honour. The Prime Minister last visited Seychelles in 2015. The External Affairs Ministry said in a statement that a contingent of the Indian Defence Forces, along with 2 Indian Navy ships, will participate in the celebrations. During the visit, the Prime Minister will hold talks with President of Seychelles, Dr. Patrick Hermini, review the full spectrum of bilateral cooperation and exchange views on regional and international issues of mutual interest. The Prime Minister will also address the National Assembly of Seychelles and interact with members of the Indian diaspora. German Ambassador to India Philip Ackermann has said that India has emerged as a global leader in renewable energy. Talking to a news agency, Mr. Ackermann underscored the success of the Partnership for Green and Sustainable Development between India and Germany, highlighting robust cooperation across trade, political and strategic sectors. Addressing the long-awaited India-EU Free Trade Agreement, FTA, Ambassador Ackermann expressed optimism for a swift resolution. He said the FTA

செடியாய வல்வினைகள். குலசேகர ஆழ்வார் விருத்தம் தொடர்ந்து தெரியேன் பாலகனாய் திருமங்கை ஆழ்வார் பாசுரம்.

0: இதுவரை சங்கீத சாரலில் வித்யாபாரதி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்டீர்கள். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், கே ஹரீஷ் அவர்கள் மிருதங்கம். இனி தமிழ்ச் செய்தி அறிக்கை தொடரும்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பொது விநியோக நிதி சேவை டிஜிட்டல் கட்டமைப்பு அனைத்து தரப்பு மக்களின் வாழ்க்கையையும் எளிதாக்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா முன்னோடியாக உருவெடுத்து வருவதாக இந்தியாவுக்கான ஜெர்மன் தூதர் திரு பிலிப் ஆக்கர்மேன் கூறியுள்ளார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழ் மொழியின் வரலாற்று பெருமையை உலகறிய செய்தவர் மாபொ சிவஞானம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் பொது விநியோக நிதி சேவை டிஜிட்டல் கட்டமைப்பு அனைத்து தரப்பு மக்களின் வாழ்க்கையையும் எளிதாக்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லி வந்துள்ள நெதர்லாந்து அரசி மேக்சிமா உடனான சந்திப்பு குறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியாவின் டிஜிட்டல் கட்டமைப்பு நாட்டு மக்கள் அனைவரையும் சென்றடைந்துள்ளதாக கூறினார். கூடுதல் செலவினங்கள் ஏதுமின்றி மக்கள் இதனை பயன்படுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் டிஜிட்டல் கட்டமைப்பை உலக நாடுகளுடன் பகிர்ந்து கொள்வதில் இந்தியா மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் பிரதமர் அந்த பதிவில் தெரிவித்துள்ளார். ஐநா பொதுச் செயலாளரின் நிதி தொடர்பான சிறப்பு வழக்கறிஞராகவும் செயலாற்றி வரும் மேக்சிமாவின் இந்திய பயணம் மின்னணு பொது கட்டமைப்பின் வளர்ச்சி மற்றும் நீடித்த பொருளாதார மேம்பாட்டிற்கு வழிவகுக்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா முன்னோடியாக உருவெடுத்து வருவதாக இந்தியாவுக்கான ஜெர்மன் தூதர் திரு பிலிப் ஆக்கர்மேன் கூறியுள்ளார். புதுதில்லியில் தனியார் செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த அவர், இந்தியாவும் ஜெர்மனியும் பசுமை மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கான எரிசக்தி திட்டங்களில் இணைந்து பணியாற்றி வருவதாக தெரிவித்தார். வர்த்தகம், அரசியல் உள்ளிட்ட துறைகளிலும் ஒத்துழைப்பு வலுப்பெற்று வருவதாகவும் அவர் கூறினார். இந்தியா ஐரோப்பிய தாராள வர்த்தக ஒப்பந்தம் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த ஒப்பந்தத்தின் கீழ் ஜெர்மன் தொழிலதிபர்கள் அதிக அளவில் இந்தியாவில் முதலீடு செய்ய ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் திரு பிலிப் ஆக்கர்மேன் குறிப்பிட்டார். மொஹரம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி இஸ்லாமியர்கள் நாடு முழுவதும் முகமது நபியின் பேரனான ஹஸ்ரத் இமாம் ஹுசைன் மற்றும் அவருக்கு துணையாய் நின்றவர்களின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்றனர். இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்தியில் இமாம் ஹுசைனின் தியாகத்தை நினைவு கூர்ந்துள்ளார். உண்மைக்காகவும் நீதிக்காகவும் மன உறுதியுடன் போராடி தியாகம் செய்ததை மக்கள் என்றும் நினைவில் கொண்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். அமைதி மற்றும் சமூக நல்லிணக்கத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் இந்நாள் அமைந்துள்ளதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில் ஹஸ்ரத் இமாம் ஹுசைனின் தியாகம் போற்றுதலுக்குரியது என்று குறிப்பிட்டுள்ளார். உயிரையும் துச்சமென மதித்து மன வலிமையுடன் போராடிய அவரது செயல் என்றும் போற்றுதலுக்கு உரியது என்றும் பிரதமர் கூறியுள்ளார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்தி

0: போதைப்பொருள் பயன்பாடற்ற இந்தியாவை கட்டமைப்பதில் மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். போதைப்பொருள் பழக்கம் மற்றும் சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தலை தடுப்பதற்கான அனைத்து முயற்சிகளும் நடைபெற்று வரும் நிலையில் பல்கலைக்கழகங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகள் போதைப்பொருளுக்கு எதிரான இயக்கத்தை முன்னெடுத்துச் செல்வதில் சிறப்பாக பணியாற்றி வருவதற்கு திரு சி பி ராதாகிருஷ்ணன் பாராட்டு தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள செய்தியில் போதைப்பொருளுக்கு எதிரான நடவடிக்கையை மேற்கொண்டு வரும் அனைவரின் முயற்சிகளுக்கும் தமது பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் புழக்கத்திற்கு துணையாக நிற்கும் கட்டமைப்புகளை ஈவு இரக்கமின்றி அழிக்க வேண்டும் என்றும் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் விடுத்துள்ள செய்தியில் இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாத்து குற்றங்களை தடுக்கவும் போதைப்பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்கவும் போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் அவசியம் என்று கூறியுள்ளார். இந்நாளையொட்டி தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டங்கள் நடைபெற்றன. போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் உடல்நல பாதிப்புகள் குறித்து சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரியின் இணை பேராசிரியர் டாக்டர் சுகந்தி செல்வராஜன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: போதைப்பொருள் பயன்பாடு என்பது ஒருவரின் உடல் நலத்தை மட்டுமல்ல, குடும்பம், கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் சமூக வாழ்க்கையையும் பாதிக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகும். ஆர்வத்திற்காகவோ, நண்பர்களின் அழுத்தத்தினாலோ, மன அழுத்தத்தை சமாளிக்கவோ போதைப்பொருளை ஒருபோதும் முயற்சிக்க வேண்டாம். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுடன் திறந்த மனதுடன் பேசுங்கள். ஆசிரியர்கள், நண்பர்கள் மற்றும் சமூகமும் இணைந்து போதைப்பொருள் இல்லாத ஆரோக்கியமான சூழலை உருவாக்குவோம். போதைக்கு இல்லை என்று சொல்லுங்கள், ஆரோக்கியமான வாழ்விற்கு ஆம் என்று சொல்லுங்கள்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் குறித்து ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக நாளை செஷல்ஸ் புறப்பட்டுச் செல்கிறார். அந்நாட்டின் பொன்விழா கொண்டாட்டங்களில் பிரதமர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். இந்த விழாவில் இந்திய ராணுவ படைப்பிரிவினரும் 2 கடற்படை கப்பல்களும் பங்கேற்க உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரதமர் தமது பயணத்தின் போது செஷல்ஸ் அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மனியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்க உள்ளார். மண்டல மற்றும் சர்வதேச அளவிலான முக்கிய விஷயங்கள் குறித்தும் அதிபருடன் அவர் பேச்சு நடத்தவுள்ளார். செஷல்ஸ் நாடாளுமன்றத்தில் உரையாற்ற உள்ள திரு நரேந்திர மோடி அந்நாட்டில் உள்ள இந்திய வம்சாவளியினரையும் சந்தித்து பேசவுள்ளார். வந்தே மாதரம் பாடலை இயற்றிய பங்கிம் சந்திர சட்டர்ஜியின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோர் அன்னாருக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். தமிழ் இனத்தின் மொழி, பண்பாடு மற்றும் வரலாற்று பெருமையை உலகறிய செய்தவர் மாப்பு சிவஞானம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மாப்பூசியின் பிறந்த நாளையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தமிழுக்காக அவர் ஆற்றிய பணிகளையும் அர்ப்பணிப்பையும் நன்றியுடன் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மொழி வளர்ச்சிக்காக அவர் ஆற்றிய பங்களிப்பு போற்றுதலுக்கு உரியது என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிரதமரின் இல்லங்களில் சூரிய மின்சக்தி அமைக்கும் திட்டம் தமிழகத்தின் அரியலூர் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மானிய உதவியுடன் கடனுதவியும் அளிக்கப்படுவதால் பொதுமக்கள் இத்திட்டத்தில் ஆர்வம் காட்டி வருவதாக இத்திட்டத்தின் பயனாளி ராஜா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: மத்திய அரசாங்கத்தில் இந்த சோலார் திட்டங்களை வந்து மானியத்தோடு தராங்கிறத கேள்விப்பட்டு அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற சிறப்பாக செயல்படக்கூடிய கம்பெனியை தேர்ந்தெடுத்து நான் அவங்ககிட்ட 2 மாதத்துக்கு ஒரு தடவை 3500 ரூபா நான் பில் கட்டுறேன் அப்படின்னோடனே அவங்க என்னோடய வீட்டுக்கு வந்து 2 கிலோவாட் சோலார் பேனல் போட்டிருக்காங்க. 2 கிலோவாட் சோலார் பேனல் வந்து ஆன்கிரிடு மெத்தடு அப்படிங்கிற மெத்தடில் பண்ணியிருக்காங்க. அதாவது பேட்டரி கிடையாது, ஒன்லி இதில் இன்வெர்ட்டர் மட்டும்தான். இந்த 2 கிலோவாட்டுக்கு வந்து என்னால் மொத்தமாக பணம் எடுக்க முடியலன்ட்டு பாரத ஸ்டேட் வங்கி அரியலூர் வங்கி கிளையில் வந்து நான் லோனுக்கு அப்ளை பண்ணேன். உடனே லோனும் கொடுத்தாங்க. இந்த 2 கிலோவாட்டுக்கு வந்து எனக்கு வங்கி கடன் வசதி 5.75 தான் வட்டி, இந்த வட்டியில் எனக்கு கிடச்சிது. இதுக்கு மானியம் வந்து 60,000 ரூபா கொடுத்தாங்க. நான் லோன் அப்ளை பண்ணேன், 1 மாதத்துக்குள்ளே எனக்கு மானியம் 60,000 ரூபா வந்துருச்சு. இப்போ நான் 3500 ரூபா போல் பில் கட்டிக்கிட்டு இருந்தேன். அந்த பில்லும் இப்போ எனக்கு வரதில்லை. அதனால் இப்போ நான் என்னோடய வீட்டில் வந்து ஏசி, மிக்ஸி கிரைண்டரு, லைட்டு, ஃபேனு எல்லாமே நான் சொல்லல் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இது எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. பாரத பிரதமருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து

0: வலுவான நம்பிக்கை மிகுந்த விநியோக கட்டமைப்பை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டமைப்பதற்கான இரண்டாவது பாக்ஸ் சிலிக்கா உச்சி மாநாடு வாஷிங்டனில் நடைபெற்றது. அமெரிக்கா தலைமையேற்று நடத்தும் இம்மாநாட்டில் இந்தியா உள்ளிட்ட 34 நாடுகள் பங்கேற்றன. இந்தியாவின் சார்பில் மின்னணு தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் செயலர் திரு எஸ் கிருஷ்ணன் மற்றும் தொழில்துறை பிரதிநிதிகள் பங்கேற்றனர். செமிகண்டக்டர், செயற்கை நுண்ணறிவு மற்றும் விநியோக கட்டமைப்பிற்கான தொழில்நுட்பம் உள்ளிட்டவை குறித்து இந்திய பிரதிநிதிகள் தங்களது கருத்துக்களை இம்மாநாட்டில் முன்வைத்தனர். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14, 21-13 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் ஜி ஜியா லீயை வென்றார். இப்போட்டியின் ஒற்றையர் பிரிவுகளில் ரவுனக் சௌகான், தன்வி சர்மா, தேவிகா ஷிகாக், ரக்ஷிதா ஸ்ரீ ஆகியோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. லண்டனில் இப்போட்டி 11:30 தொடங்குகிறது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஃபேங்ரன் சியான் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பொது விநியோக நிதி சேவை டிஜிட்டல் கட்டமைப்பு அனைத்து தரப்பு மக்களின் வாழ்க்கையையும் எளிதாக்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா முன்னோடியாக உருவெடுத்து வருவதாக இந்தியாவுக்கான ஜெர்மன் தூதர் திரு பிலிப் அக்கர்மேன் கூறியுள்ளார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழ் மொழியின் வரலாற்று பெருமையை உலகறிய செய்தவர் மாப்பு சிவஞானம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50, 20 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி இம்மாதம் 29 வரை பலத்த காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் பலத்த காற்று இன்று இதே வேகத்தில் தென்மேற்கு வங்க கடற்பரப்பு, தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதிகள், மேற்கு மத்திய வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள சில பகுதிகளில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கும் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். விரிவான வானிலை அறிக்கை 2:55 இனி மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். டி கே ராமமூர்த்தி இசையமைப்பில் பாடல், இயற்றியவர் எதிரொலி விஸ்வநாதன், இசை ஜெயஸ்ரீ ஜெகன்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும்.
1: நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை பாடலை கேட்க உள்ளும். டி ஆர் பாப்பா இசையமைப்பில் பாடியவர் லதா ராஜன்.

0: மெல்லிசை பாடல்கள் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி தொடர்கிறது. நேரம் 1 மணி. ஆகாஷ்வாணி.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று அறிந்து கொள்ளலாம். பிரதான் மந்திரி மத்ஸ்ய கிசான் சம்ருதி யோஜனா, அதாவது மீன் விவசாய பதப்படுத்தும் குழுக்கள் மேம்பாட்டு நிதி உதவி திட்டம் குறித்து. மனிதன் இந்த பூமியில் தன் வாழ்வை தொடங்கிய காலந்தொட்டே எதெல்லாம் தனக்கு பயன் தர வல்லதோ அதையெல்லாம் தனக்கு தொழிலாக ஆக்கி கொண்டான். ஆடு, மாடு, நீர், நிலம், மீன் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். கடலில் வலை வீசும் மீனவர்கள் வாழ்வும் உழவர்கள் வாழ்வு போலவே இடர்கள் நிறைந்தது. தனது குடிமக்கள் துயருற்றால் ஆதரவு கரம் நீட்டுவது அரசின் ராஜ தர்மம். பல்வேறு காரணிகளால் அவதியுற்ற விவசாயிகளுக்கு வருடந்தோறும் 6000 ரூபாய் அளிப்பது போல மீனவர்களுக்கும் நீர் வாழ் உயிரினம் சார்ந்த மதிப்பு கூட்டு நிறுவனங்களுக்கும் நிதியுதவி அளிக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்டதே பிரதமரின் மீன் விவசாய பதப்படுத்தும் குழுக்கள் மேம்பாட்டு நிதியுதவி திட்டம். அனைத்து மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் 2023-24 நிதியாண்டு முதல் 2026-27 நிதியாண்டு வரையிலான 4 ஆண்டுகளில் மீன்வளத்துறையை முறைப்படுத்துவதற்கும் மீன்வள குறு மற்றும் சிறு நிறுவனங்களுக்கு ஆதரவளிப்பதற்கும் பிரதமரின் மத்ஸ்ய சம்பதா திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் துணை திட்டமான பிரதமரின் மத்ஸ்ய கிசான் சம்ருதி சா திட்டத்திற்கு 2024 ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த துணை திட்டம் மத்திய துறை துணை திட்டமாக 6000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். இதில் 50%, அதாவது 3000 கோடி ரூபாய் உலக வங்கி மற்றும் AFD நிதி உட்பட பொது நிதி, மீதமுள்ள 50%, அதாவது 3000 கோடி ரூபாய் பயனாளிகள் தனியார் துறையிடமிருந்து எதிர்பார்க்கப்படும் முதலீடாக இருக்கும். இது அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 2023-24 நிதியாண்டு முதல் 2026-27 நிதியாண்டு வரை 4 ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்படும். பயனாளிகள் குறித்து அறியலாம். மீனவர்கள், நீர் வாழ் உயிரின வளர்ப்பு விவசாயிகள், மீன்பிடி தொழிலாளர்கள், மீன் விற்பனையாளர்கள் அல்லது மீன்பிடி மதிப்பு சங்கிலியில் நேரடியாக ஈடுபட்டுள்ள நபர்கள், இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட தனியுரிமை நிறுவனங்கள், கூட்டாண்மை நிறுவனங்கள், சங்கங்கள், வரையறுக்கப்பட்ட பொறுப்பு கூட்டாண்மை LLP கூட்டுறவுகள், கூட்டமைப்புகள், சுய உதவி குழுக்கள், மீன் உற்பத்தியாளர் அமைப்புகள் FFPO, மீன் வளம் மற்றும் மீன் வளர்ப்பு மதிப்பு தொடர்களில் ஈடுபட்டுள்ள புத்தொழில் நிறுவனங்கள் போன்ற கிராம அளவிலான அமைப்புகள் இதில் பயன்பெறலாம். வேலைவாய்ப்பை உருவாக்கும் திறன் உட்பட முக்கிய தாக்கங்கள் குறித்து அறியலாம். 40 லட்சம் சிறு மற்றும் குறு தொழில் நிறுவனங்களுக்கு வேலை அடிப்படையிலான அடையாளங்களை வழங்க தேசிய மீன்வள டிஜிட்டல் தளத்தை உருவாக்குதல், மீன்வளத்துறையை படிப்படியாக முறைப்படுத்துதல் மற்றும் நிறுவன கடன்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளை அதிகரித்தல். இந்த முன்முயற்சியால் 6.4 லட்சம் குறுந்தொழில் நிறுவனங்களுக்கும் 5500 மீன்வள கூட்டுறவு அமைப்புகளுக்கும் நிறுவன கடன் கிடைக்க உதவும். இந்த திட்டம் மதிப்பு தொடர் செயல்திறனை மேம்படுத்தி 55,000 குறு மற்றும் சிறு நிறுவனங்களுக்கு ஆதரவளிப்பதன் மூலம் பாதுகாப்பான தரமான மீன்களை உறுதி செய்வதில் கவனம் செலுத்துகிறது. சுற்றுச்சூழல் மற்றும் நிலைத்தன்மை முயற்சிகளை ஊக்குவிக்கின்றது. வணிகம் செய்வதை எளிதாக்குதல் மற்றும் வெளிப்படை தன்மையை ஏற்படுத்துதல், உள்நாட்டு சந்தையில் மீன் மற்றும் மீன் உற்பத்திகளின் தரத்தை மேம்படுத்துதல், உள்நாட்டு சந்தைகளை வலுப்படுத்துதல், வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல் மற்றும் வியாபார வாய்ப்புகளை உருவாக்குதல், வேலைகள் மற்றும் பாதுகாப்பான பணியிடத்தை உருவாக்குவதன் மூலம் பெண்களுக்கு அதிகாரமளித்தல், 1.7 லட்சம் புதிய வேலைவாய்ப்பு

0: Kuppam is believed to date back to the Pallava period and had traditionally served as a source of drinking water and irrigation for the village. It also has four natural spring-fed wells. In Venezuela, death toll in two powerful earthquakes has risen to 235. More than 1,500 people have been injured. Rescuers are searching through rubble in a rush to save lives after earthquakes struck near the capital yesterday. In the FIFA World Cup, Australia has qualified for the knockout stage after playing out a goalless draw against Paraguay in their Group D clash at San Francisco Bay Area Stadium this morning. And with that, we end this news bulletin.
1: நேரம் ஒரு மணி பத்து நிமிடம்.
2: ஆகாஷ்வாணி என்னுயிர் தோழி, தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பெயர் சொல்லும் கதை, எழுத்தின் இசை, நலமாய் வளமாய் மற்றும் கதை அரங்கம் ஆகியவை இடம்பெறும். பெயர் சொல்லும் கதை வழங்குகிறார் முனைவர் என் சுலோச்சனா அவர்கள்.
3: இன்றைக்கு நாம் பார்க்க போகும் ஒரு ஊர் பாக்கம் பட்டினம் குப்பம் என்ற ஒட்டுடன் இணைந்த ஊர் பெயர்களுக்கு போகலாம் என்று நினைக்கிறோம். பொதுவாக பாக்கம் என்பது பாக்கம் பட்டினம் குப்பம் இவையெல்லாம் நெய்தல் திணை சார்ந்த ஊர் பெயர்கள். அதாவது கடல் சார்ந்த, கடலும் கடல் சூழ்ந்த நிலம் என்பதுதான் நெய்தல் திணை என்று சொல்லுவோம். அப்படி கடற்கரை ஓரம், கடற்கரை ஒட்டிய நிலப்பகுதி பட்டினம் பாக்கம் குப்பம் என்று சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில் பாக்கம் என்றால் சிற்றூர், அதாவது சிறிய ஊர் என்பது பொருள். இது முக்கியமாக கடல் அருகே உள்ள ஊர் அல்லது நெய்தல் நிலத்து ஊரை குறிக்க பயன்படும் ஒரு சொல்தான் பாக்கம். சென்னையின் கடலோர பகுதியான பட்டினப்பாக்கம், பட்டினம் அப்படின்னா கடற்கரை நகரம் என்றும், பாக்கம் என்பது ஊர் அல்லது குடியிருப்பு என்ற பொருளில் இரண்டு சொற்களினுடைய சேர்க்கையால் உருவானது. அதாவது கடற்கரை நகரம், ஊர் அல்லது குடியிருப்பு, அதாவது பட்டினம் பாக்கம் என்ற இரண்டு சொற்களினுடைய சேர்க்கைதான் பட்டினப்பாக்கம் என்று சொல்லப்படுகிறது. இது கடலோரம் அமைந்த மீனவர்களுடைய குடியிருப்பு பகுதியாக விளங்குகிறது. அதாவது கடலோரம் இருக்கும் மக்களுடைய வாழ்வாதாரமே உப்பு எடுத்தல், மீன் பிடித்தல், இதுதான் முக்கிய தொழிலாக இருக்கும். அப்படி மீனவர் குடியிருப்பாக இருக்கும் நிலப்பகுதிதான் இந்த பட்டினப்பாக்கம் என்பதை நாம் அறியலாம். அதேபோல சென்னையில் மீனம்பாக்கம், மடிப்பாக்கம், துறைப்பாக்கம், சேப்பாக்கம் என்று பாக்கம் என்ற ஒட்டுடன் இணைந்த இடப்பெயர்கள் இருப்பதை நாம் அறிய முடிகிறது. அப்படியாக சென்னையில் சேப்பாக்கம் என்ற இடத்திற்கு ஏன் அப்படி ஒரு பெயர் வந்திருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, இந்த சேப்பாக்கம் என்பது நிறைய இடங்களுக்கு முக்கியமான இடங்கள் இருக்கும் ஒரு இடம். சேப்பாக்கம் சென்னையுடைய முக்கிய பகுதியாக அறியப்படுகிறது. இது உருது சொல்லான சே பேக் என்பதிலிருந்து மருவி வந்தது தான் சேப்பாக்கம். அதாவது சே என்றால் ஆறு தோட்டங்கள் என்று பொருள். அதாவது உருது சொல்லான சே என்பதற்கு நிகரான தமிழ் சொல் ஆறு தோட்டங்கள் என்ற பொருளில், இது ஆற்காடு நவாபுகளின் காலத்தில் இப்பகுதியில் இருந்த ஆறு பெரிய நந்தவனங்களை குறிப்பதாக இந்த சொல் இருக்கிறது. அதாவது சேப்பேக் என்பது ஆறு தோட்டங்கள் நிறைந்த பகுதி, இதுதான் சேப்பாக்கம் என்று அழைக்கப்படுகிறதாக நாம் அறிய முடிகிறது. இது வந்து ஆற்காடு நவாப்களினுடைய காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு பகுதி. அதே போல நெய்தல் திணை, அதாவது கடற்கரை ஒட்டியுள்ள கடற்கரை ஓரம் உள்ள ஊர்கள் குடியிருப்பு பகுதிகளுக்கு குப்பம் என்ற ஒரு சொல்லும், குப்பம் என்ற ஒட்டுடன் இணைந்த ஊர் பெயர்களும் இருப்பதை நாம் அறியலாம். ஏற்கனவே சொன்னது போல நெய்தல் கடற்கரையில் ஓரம் மீன் பிடித்தலும் உப்பு எடுத்தலும் முக்கிய தொழிலாக இருக்கிறப்ப, கடலோர ஊர்களாக பட்டினம் பாக்கம் குப்பம் இவை யாவும் மீனவர்கள் வாழும் குடியிருப்பு பகுதிகளை குறிக்கும் சொல்லாகும். மீனவர் சமூகத்தினர் அதிகமாக வாழும் பகுதியாக இது விளங்கியதால் இப்பெயர் காலப்போக்கில் நிலை பெற்றது. இங்கேயே சென்னையில் பக்கத்தில் அயோத்தி குப்பம் பார்க்கலாம். கும்பம் என்பதனுடைய திரிபு

இதுதான் குப்பம் என்று ஆய்விட்டதாக நாம் அறிய முடிகிறது. அதாவது கூடி வாழும் இடம் என்பதுதான். நிறைந்த என்பது பொருள் கும்பல் குவியல் கூட்டம் என்ற பொருளில் சிலரோ பலரோ கூடி வாழும் வாழிடங்களைத்தான் குப்பம் என்றே அழைக்கப்படுகிறது வழங்கி வருகின்றனர். எத்தனையோ குப்பங்கள் தமிழ்நாட்டில் உள்ளன. பொதுவாக கடலூர் மாவட்டத்தில் நிறைய நெய்க்குப்பம் பள்ளிக்குப்பம் மஞ்சக்குப்பம் ஆயக்குப்பம் நெற்குப்பம் நொச்சிக்குப்பம் நெல்லிக்குப்பம் என பல வகையில் ஊர்பெயர்கள் இருக்கிறதை நாம் அறியலாம். அதுபோல திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகேயும் ஆண்டார்குப்பம் என்ற ஒரு இடப்பெயர் இருக்கிறது. அதாவது முருகன் கோயில் இடம்பெற்றிருக்கும் ஒரு ஊர், அது ஆண்டவர் குப்பம் என்பதுதான். ஆண்டார்குப்பம் என்று மக்கள் வழக்கில் மருவி வழங்கப்படுவதை நாம் அறியலாம்.

0: எழுத்தின் இசை பகுதியில் கவிதை வழங்குகிறார் கவிஞர் குடந்தை அனிதா அவர்கள்.
1: கவிதையின் தலைப்பு அக்கறை சீமை. நாயகியின் விரல்கள் எண்களை பின்னோக்கி எண்ணத் தொடங்கியது. கடல் கடந்த நாயகன் தாயகம் வரும் நாளை குறைத்து கொண்டே உறங்க எத்தனைக்கும் அவள் அரை சாளரம் வழியே தென்றலும் அத்துமீறுகிறது. கடல் கடந்த நாயகன் தாயகம் வரும் நாளை குறைத்து கொண்டே உறங்க எத்தனைக்கும் அவள் அரை சாளரம் வழியே தென்றலும் அத்துமீறுகிறது. வலசை பறவையாக வாழ்க்கை எதையோ தேடித் தேடி அவர்களுக்கு விடியலும் தனித்தனியே விடுகிறது. வலசை பறவையாக வாழ்க்கை எதையோ தேடித் தேடி அவர்களுக்கு விடியலும் தனித்தனியே விடுகிறது. திருக்குறளின் காமத்துப்பால் நாயகியே இவள்தானோ? திருக்குறளின் காமத்துப்பால் நாயகியே இவள்தானோ? ஒட்டகப்பாலில் தயிர் உறையாது என்றும் கூட புரியாத நங்கையுமோ? வருடத்திற்கு ஒருமுறை அலங்காரமாய் படிநிரப்பும் நவராத்திரி திருநாளுக்கு தயாராகிறாள் சாளரத்து நாயகி. ஒட்டகப்பாலில் தயிர் உறையாது என்றும் கூட புரியாத நங்கையுமோ? வருடத்திற்கு ஒருமுறை அலங்காரமாய் படிநிரப்பும் நவராத்திரி திருநாளுக்கு தயாராகிறாள் சாளரத்து நாயகி. நாயகன் வரும் நாளே நாயகிக்குத் திருநாளாம். இம்முறை 10 நாட்களோ, அதுவும் 10ஆத நாட்களோ. அரபு தேசத்திற்கு வேலைக்குச் சென்ற கணவன் திரும்பி வரும் நாளை எண்ணி காத்திருக்கும் மனைவி கணவன் வீடு திரும்பும் நாளை கைபேசியில் சொன்ன நாளிலிருந்து இன்னும் 10 நாள், 1 வாரம், இன்னும் 5 நாள் என்று நாட்களை குறைத்து கொண்டே வருகிறாள். நினைவுகளால் வாழும் அவர்கள் விடியலும் தனித்தனியாகவே விடுகிறது. வள்ளுவரின் காமத்துப்பால் அவர்களுக்காகவே எழுதியதாகவும் பாலில் உரை குத்தி வைத்தால் பயிராகும் வரை காக்கத்தானே வேண்டும், ஒட்டகப்பாலில் உரை குத்தினால் தயிராகாது, இது தெரிந்தும் கணவன் இப்போதே வந்துவிட மாட்டாரா என்று அவசரம் கொள்ளும் மனைவியின் ஆதங்கமே இந்த கவிதை.

0: நலமாய் வளமாய் வழங்குபவர் யோக கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள்.
1: வணக்கம், வணக்கம், வணக்கம். பெண்களாகிய நாம் நம் உடலை ஒழுங்காக பார்த்து கொண்டால்தான் நம் குடும்பத்தினர் ஆரோக்கியம் பார்த்து கொள்ள முடியும். நாம் சாப்பிடும் உணவு மற்றும் உடல் பயிற்சி மிகவும் அவசியம். நம் முன்னோர்கள் நமக்கு கொடுத்த பொக்கிஷம்தான் யோகா. இந்த நிகழ்ச்சி மூலமா ஆரோக்கியத்தை பாதுகாக்க என்னென்ன ஆசனம் பண்ணலாம்ன்று நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போறேன். நீங்களும் என்னோட செய்ய ரெடியா? நம்ம பார்க்க போறது விருக்ஷாசனம். விருக்ஷாசனா அப்படின்னு சொல்லுவோம். இது பேரு ட்ரீ போஸ், மரநிலை ஆசனா. ஸோ இந்த ஆசனா வந்து நம்மளோட கால்களை வலுப்படுத்த உதவுகிறது, நரம்புகளை ஒருங்கிணைக்க மேம்படுகிறது, லெக்ஸை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும் இந்த ஆசனா. அதோட முக்கியமானது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஆசனா பண்ணும்போது குழந்தைங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன், அந்த கவனிப்புத்தன்மை நல்லா

அவே வந்து அவங்க பிரெயினில் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த ஆசனா பண்ணுறதுக்கு நீங்கள் எந்திரிச்சு நின்றுக்கணும். ஸோ சமஸ்தித்தி நிலை அப்படின்னு சொல்லுவோம். சமஸ்தித்தி நிலைன்றது உங்கள் ரெண்டு காலை சேர்த்து வச்சுட்டு உங்கள் கையை பக்கமாக வச்சுட்டு நல்லா நீட்டி வச்சுக்கணும். பக்கவாட்டில் வைக்கவும். உங்களுக்கு முன்னால் வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அதில் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ இது சமநிலைக்கு உதவும். ஆக்சுவலாக உங்களோட எடையை வந்து மெதுவாக உங்களோட இடது காலுக்கு ஸ்லைட்டாக ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களோட வலது முழங்கால் இருக்கு இல்லையா, அதை வளைத்து உங்களோட வலது கணுக்காலை உங்கள் கையால் பிடிச்சி வலது பாதத்தை வந்து உங்களோட இடது தொடையின் உட்பகுதியில் அல்லது இடுப்பு பகுதியில் நல்லா ஃபர்மாக உறுதியாக வைங்க. இது ஸ்டெபிளைஸ் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு பேலன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கும்போது கீழ் நோக்கின மாதிரி உங்கள் கால் விரல்களை திருப்பிக்கோங்க. இப்போது அந்த ஒரு பாயிண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே உங்கள் மூச்சு நல்லா உள்ளே இழுத்து உங்கள் ரெண்டு கையுமே வந்து தலைக்கு மேலே எடுத்துகிட்டு போகிறீங்க. எடுத்துகிட்டு போகும்போது ரெண்டு கையும் ஒன்றா சேர்த்து நமஸ்கார முத்திரை வைக்க போகிறீங்க. ஸோ நல்லா உங்கள் கைக்கு மேலே நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். உங்கள் உள்ளங்கை ரெண்டுமே ஒன்றா சேர்ந்துருக்கணும். விரல்களை வந்து ஒன்றோட ஒன்று இன்டர்லாக் பண்ணாதீங்க, நேராகவே இருக்கட்டும். உங்கள் முதுகெலும்பு வந்து நேராக வைக்கணும், அது ரொம்ப ரொம்ப அவசியம். முதுகெலும்பு வந்து நேராக வைங்க. ஸோ இந்த பொசிஷனில் நீங்கள் வந்து ஒரு 10 வினாடிகள் இல்லை 20 வினாடிகள் இல்லை ஈவன் 30 வினாடிகள் வரலும் நீங்கள் வந்து இந்த பொசிஷனை ஹோல்ட் பண்ணலாம். அப்போ ஹோல்ட் பண்ணும்போது நீங்கள் நார்மல் ப்ரீத்திங் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு மூச்சை வெளியில் விடும்போது கையை மெதுவாக கீழே இறக்கிட்டு வலது காலையுமே வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களோட இடது சைடும் நீங்கள் பண்ணலாம். ரெண்டு சைடுமே பண்ணணும். ஸோ ரைட் சைடு முடித்ததுக்கப்புறமா லெஃப்ட் சைடுமே அதே மாதிரி 10 இல்லை 30 வினாடிகள் வரலாம் நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஆசனா பேர் விருக்ஷாசனம். இது உங்கள் கால்கள்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக வந்து ஃபோக்கஸ் வரதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அண்ட் உங்கள் முதுகு தண்டை வந்து நேர்படுத்துறதுனால நம்ம முதுகில் இருக்கிற சக்ராஸ், சக்ராஸ்ன்றது யோகாவில் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம நரம்புகள்லாம் இன்டர்செக்ட் ஆகி நம்ம உடம்புக்கு பிளட் வந்து டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ்க்கு போகக்கூடிய பாயிண்ட் தான் இந்த சக்ராஸ். ஸோ நம்ம முதுகு வந்து நேராக இருக்கும்போது அந்தந்த ஆர்கன்ஸ்க்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் நல்லா சீராக இருக்கும்போது நம்ம ஆரோக்கியமே நல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து விருக்ஷாசனம் வந்து பார்த்தோம். இது எல்லா குழந்தையுமே பண்ணலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யோகான்றது வந்து நம்ம சரியான ஒரு ட்ரெயினர்கிட்டையோ இல்லை யோகா ப்ரொஃபஷனல் கிட்டேயோ இல்லை ஒரு யோகா இன்ஸ்டிடியூட் போயிட்டு முறைப்படி நம்ம கற்றுக்கணும். ஸோ நம்ம சோஷியல் மீடியாவில் இருக்கிற வீடியோஸ் பார்த்தோ அந்த மாதிரி பண்ணும்போது அந்த வீடியோஸ் வந்து கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் பண்ணுறதுமே கரெக்டாக தப்பான்றது தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு லெசன்ஸ் நம்ம எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல நெகட்டிவாக நடக்கிறதுக்குமே நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்களாக செல்ஃப் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ஒழுங்காக கற்றுக்கோங்க, அதுக்கப்புறமா உங்களோட செல்ஃப் ப்ராக்டிஸை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஸோ ப்ராப்பராக ஒரு ப்ரொஃபஷனல்கிட்ட போயிட்டு அவங்க கைடன்ஸோட யோகா பண்ணுங்கள். அப்போ தான் அதோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். அடுத்த வாரம் நீங்கள் மிகவும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் மென்சுரேஷன், மாதவிடாய் மற்றும் PMS ப்ரீ மென்சுரல் சின்ட்ரோம் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கான ஆசனாவும் செய்ய போகிறோம். யோகா பயிற்சி செய்யுங்க, ஆரோக்கியமாக இருங்க. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.

0: கதை அரங்கம்.
1: இன்னைக்கு ஒரு மாடர்னான ஸ்டோரியை தான் நம்ம கேட்க போறோம். காக்கா பாட்டிக்கிட்ட இருந்து வட திருடின கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த காக்கா கிட்ட இருந்து நரி வடையை ஏமாத்தி பறிச்ச கதையும் நமக்கு தெரியும். இதே கதை இப்போ 2026 இந்த டிஜிட்டல் உலகத்துல ட்ரெண்டிங்கா மாடர்ன் ஸ்டோரியா இருந்தா எப்படி இருக்கும் தெரிஞ்சுக்கலாமா? வாங்க கதையரங்கத்துக்குள்ள போலாம். நம்ம கதையோட ஹீரோவான காக்கா ஒரு சாதாரண காகம் இல்லைங்க, ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூவன்சர். சோஷியல் மீடியாவில் அந்த காகத்துக்கு லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் இருக்காங்களாம். அவர் ஒரே ஒரு போஸ்ட் போட்டால் உடனே 10,000 பேர் பார்ப்பாங்களாம். அப்படி ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூவன்சர் தான் நம்ம காக்கா. ஒரு ஒரு நாளும் ஒரு புது ஸ்டோரி, ஒரு புது ரீல், ஒரு புது வீடியோன்னு வித்தியாச வித்தியாசமாக ரொம்ப இன்னோவேட்டிவாக அந்த காக்கா சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுமா. அன்னைக்கும் அப்படி தான் அந்த காக்கா ஒரு மரத்து மேலே உட்காந்து யோசிச்சுட்டு இருந்ததான். சரி, இன்னைக்கு என்ன போஸ்ட் போடலாம், இன்னைக்கு என்ன ரீல் எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு புது கேஃபே திறந்துருக்கிறது ஞாபகம் வந்துச்சான். சரி, அந்த கேஃபேயில் போய் பார்ப்போமா, அங்கே ஏதாவது நமக்கு ஐடியா கிடைக்கும் அப்படின்ட்டு அந்த கேஃபேக்கு காக்கா போகுதான். அந்த கேஃபே வாசலில் ஒருத்தர் மொறுமொறுப்பாக ஒரு சீஸை அப்படியே உருக்கி உருக்கி ஒரு பர்கர் ரெடி பண்ணிட்டு இருந்தார். இந்த காக்காவுக்கு அந்த சீஸ் பர்கரை பார்த்த உடனே சட்னு ஒரு ஐடியா வந்துடுச்சு. சரி, நம்ம ஒன்று பண்ணலாம், இந்த சீஸ் பர்கரை வச்சு ஒரு வீடியோ போடலாமா அப்படின்னு யோசிச்சுதான். நம்ம காக்கா ரொம்ப ஹானஸ்டான காக்கா, அதனால் நேராக போய் அந்த சீஸ் பர்கருக்கான காசை கொடுத்துட்டு அதை கடையிலேருந்து விலைக்கு வாங்கிட்டு இருந்துருச்சு. அதுக்கப்புறம் நேராக தன்னுடைய இருப்பிடத்துக்கு போய் மரத்து மேலே கொஞ்ச நேரம் யோசிக்குது. இந்த சீஸ் பர்கரை வச்சு நம்ம எப்படி தான் வீடியோ பண்ணுறது, என்ன ரீல்ஸ் போடலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தது. ஆனால் அதே சமயத்தில் அந்த காகத்துக்கு நல்ல பசி வேற, கமகமன்னு அந்த வாசனை இருக்கிற அந்த பர்கரை பார்த்த உடனே கடிச்சு சாப்பிட்றலாமா அப்படின்னு தோணுது. இல்லை இல்லை, ஸ்டோரியை போட்டுட்டு வீடியோவை போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் சாப்பிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுச்சு அந்த காக்கா. உடனே தன்னுடைய ஸ்மார்ட் ஃபோனை எடுத்து பர்கரோட ஒரு செல்ஃபி எடுத்துச்சு. அதே நேரம் மரத்துக்கு கீழே நின்றுட்டு இருந்த ஒரு நரி இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்துச்சு. இந்த நரிக்கு பர்கர்னா ரொம்ப பிடிக்கும். காக்கா கிட்ட இருந்த அந்த சீஸ் பர்கரை பார்த்த உடனே நரிக்கு வாயெல்லாம் எச்சில் ஊற ஆரம்பிச்சிச்சான். அடடா, இந்த காக்கா கிட்ட எப்படியாவது பேசி ஏமாத்தி அந்த சீஸ்

0: சீஸ்பர்கரை நம்ம வாங்கி சாப்பிட்றணும் அப்படின்னு நரி யோசிச்சுதான். நரிக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. சரி, நேராக போய் அந்த காக்கங்கிட்டே பேசுவோம் அப்படின்ட்டு நேராக போகுது. மரத்துக்கு கிட்ட போய், ஏ காக்கா, சோஷியல் மீடியாவில் உன்னோட போஸ்டெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது, நீ பண்ணுற வீடியோஸ்லாம் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது தெரியுமா, உன் ரீல்ஸ் எல்லாம் வேறு லெவல்ப்பா, வேறு யாருமே உன்ன மாதிரி சோஷியல் மீடியாவில் ரீல்ஸ் போட முடியாது அப்படின்னு அந்த நரி காகத்துக்கிட்ட போய் சொல்லிச்சு. காகத்துக்கு இதை கேட்ட உடனே, வாவ், நம்மளை நரி என்ன அழகாக புகழ்தில்ல அப்படின்னு ஒரு செகண்ட் அந்த புகழ்ச்சிக்கு மயங்கிடுச்சு. நரி இதோட விடலை, ஒரு பாட்டு மட்டும் பாடி நீ ஒரு வீடியோ போட்டு பாரு, இந்த இன்டர்நெட்டே பிச்சுக்கிட்டு போகும் அப்படின்ட்டு நரி சொல்லிச்சான். அப்போ தான் இந்த காக்காவுக்கு சட்டுன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. இந்த நரி நம்மளை வந்து பொய்யாக தான் புகழ்ந்துட்டுருக்கோ, பொய் புகழ்ச்சிக்கு ஒரு செகண்ட் நம்ம ஏமாற பார்த்தோமே அப்படின்னு காக்கா உஷாராயிடுச்சு. சரி, அடுத்து இந்த நரி என்ன தான் பேசுது கேட்போமே. நரி சொல்கிறதெல்லாம் ஆர்வமாக கேட்குற மாதிரி பாவலா பண்ணிட்டு இருந்துச்சு. நரி திரும்பவும் காக்கா கிட்ட சொல்லுது, காக்கா நீ ஒரு பாட்டு பாட, நீ பாடினா அவ்வளோ நல்லாயிருக்கும் தெரியுமா. காகம் யோசிச்சுதான், சரி நரியே, நான் பாட்டு தானே பாடணும், பாடுறேன், ஆனால் அதை வீடியோ எடுக்கணுமே அப்படின்னு கேட்டுச்சான். அதனால என்ன, நான் வீடியோ எடுத்து தரேன் உனக்கு அப்படின்னு நரி சொல்லிச்சான். சரி, இந்த மரத்து மேலே ஏறி இந்த கிளைக்கிட்ட வா, இங்கேருந்து ஆங்கிள் வச்சாதான் சூப்பராக இருக்கும் வீடியோ, அதனால் உடனே மரத்து மேலே ஏறி வரியா அப்படின்னு காகம் சொல்லிச்சான். நரியும் காகம் சொல்கிறத அப்படியே நம்பி மரத்து மேலே ஏறி கிட்ட போச்சான். கிட்ட போன உடனே நரியோட கண் அந்த சீஸ் பர்கர் மேலே இருந்தது. காக்கா, நீ பாடும்போது இந்த பர்கர் உனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இல்லை, இதை என் கையில் கொடுத்துறேன், நான் பத்திரமா வச்சுக்கிறேன், நீ பாடி முடித்த பிறகு நான் உனக்கு திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு நரி சொல்லிச்சான். நரியுடைய பார்வையும் அதனுடைய பொய்யான புகழ்ச்சியும் அதனுடைய பேச்சும் எல்லாமே அந்த சீஸ் பர்கரை சாப்பிட்றதுக்காக தான் அப்படிங்கிறத காகம் நல்லா புரிஞ்சிக்கிச்சு. இந்த நரிக்கு ஒரு நல்ல பாடம் புகட்டணும் அப்படின்னு காகம் யோசிச்சு தான். உடனே மரத்து மேலே கிளக்கிட்ட வந்த அந்த நரியை, இன்னும் கொஞ்சம் இந்த பக்கம் இல்லை, இன்னும் தள்ளி வாயன், இப்படி இருந்து கேமராவை பிடியன், நீ கேமரா ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ணதும் நான் உனக்கு பர்கரை கொடுத்துட்றேன் அப்படின்னு காக்காயும் சொல்லிச்சான். நரியும் எப்படி இந்த பர்கரை நம்ம வாங்கி சாப்பிட்றதான் போகிறோம், அதுகிட்ட இந்த பிடுங்கியாவது எடுத்துட்டணும் அப்படின்ற முடிவோட, சரி காக்கா நான் ஆங்கிள் வைக்கிறேன் நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு சுவாரஸ்யத்தில் கிளையோட நுணுக்கி போயிடுச்சான். மரத்தோட கிளை நுணுக்கி போன உடனே நரியுடைய பாரம் தாங்காமல் அந்த கிளை முறிஞ்சிடுச்சு. காக்கா பறந்து சேஃபாக உட்காந்துருச்சு, ஆனால் நரியோ கீழே விழுந்துருச்சான். விழுந்த பிறகு வலியில் நரி, ஐயோ இந்த காக்கையை ஏமாத்த நினச்சோமே, கடைசியில் நாம் எப்படி அடிபட்டு நிற்கிறோமே அப்படின்னு புலம்பிச்சான். காக்கா மேலே பறந்துக்கிட்டே, நரியே எனக்கு பசிக்குது, நீ என்கிட்ட சாப்பிட ஏதாவது இருந்தால் கூடுன்னு நேராக கேட்டிருந்தா கூட நான் உனக்கு அப்படியே இந்த பர்கரை முழுசாக கொடுத்துருப்பேன், ஆனால் நீயோ என்னை ஏமாற்றி என்கிட்ட அதை வாங்கணும்னு நினச்சேன், அதனால தான் உனக்கு தண்டனையும் கிடச்சிது அப்படின்னு காகம் சொல்லிச்சான். நரியும், ஆமாம் காக்கா தப்பு தான், நான் உன்னை ஏமாற்ற தான் பார்த்தேன், இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சாரி சொல்லிட்டு போயிடுச்சான். என்ன நேயர்களே, இந்த காலத்து ட்ரெண்டியான காக்காயோட கதையை கேட்டிங்களா? நாம் இதில் கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன, பொய்யான புகழ்ச்சிக்கு நாம் மயங்கிடக்கூடாது, உண்மை எது பொய் எதுன்னு அலசி ஆராயிற அந்த அறிவு நமக்கு தேவை, மற்றவங்களை எந்த காரணத்தை கொண்டும் நம்ம ஏமாற்றக்கூடாது, அதே நேரத்தில் நாமும் உஷாராக இருக்கணும். சரி, அடுத்த வாரம் வேறு ஒரு கதையோட உங்களை சந்திக்கிறோம். கதையரங்கத்திலிருந்து விடைபெறுவது வித்யா. தேன் கூடு தொகுப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
1: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. AIR சென்னை w@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை காமராஜர் சாலை சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
2: அமைப்பு கே வித்யாவதி, படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
3: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக

0: நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-6458, 044-249-8-6458.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com agncn1@gmail.com. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் ஆகும்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வசுந்தரா முரளீதரன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக சீஷெல்ஸ் நாட்டிற்கு நாளை செல்கிறார். போதைப் பொருளுக்கு எதிரான ஒருங்கிணைந்த போராட்டத்தின் அவசியத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். போதைப் பொருள் இல்லா தமிழகத்தை உருவாக்குவதற்கு விழிப்புணர்வு மிக அவசியம் என முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சட்டவிரோத சாய ஆலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி எச்சரித்துள்ளார். பெல்ஃபாஸ்டில் இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக சீஷெல்ஸ் நாட்டிற்கு நாளை செல்கிறார். அந்நாட்டின் தேசிய தின பொன்விழா கொண்டாட்டங்களில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கும் பிரதமர் அந்நாட்டு அதிபர் பேட்ரிக் ஹெர்மினேவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். சீஷெல்ஸ் நாடாளுமன்றத்தில் பிரதமர் உரையாற்றுவதோடு இந்திய வம்சாவளியினருடனும் கலந்துரையாடுகிறார். பொன்விழா கொண்டாட்டங்களில் இந்திய பாதுகாப்பு படையினர் மற்றும் இந்திய கடற்படையின் இரு கப்பல்களும் பங்கேற்கும் என வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரதமர் அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 135வது முறையாக நாளை மறுநாள் காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூ டியூப் அலைவரிசை, மை கவ் இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்த நிகழ்வு நேரடியாக ஒலிபரப்பாகும். தொடர்ந்து 11:30 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் இதன் மொழியாக்கம் இடம்பெறும். வந்தே மாதரம் தேசிய பாடலை இயற்றிய பங்கிம்சந்திர சாட்டர்ஜியின் 188வது பிறந்தநாளை ஒட்டி பிரதமர் அன்னாருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார். வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு நிறைவை நாடு கொண்டாடி வரும் இந்த தருணத்தில் இந்த பாடல் மூலம் இந்திய விடுதலை இயக்கத்திற்கு எழுச்சியூட்டி அனைவருக்கும் உத்வேகத்தை அவர் ஏற்படுத்தியிருப்பதாக பிரதமர் புகழாரம் சூட்டினார். சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்த தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்தியில் போதைப் பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க அனைவரும் உறுதியேற்க அழைப்பு விடுத்துள்ளார். புதுடெல்லியில் போதைப் பொருள் தடுப்பு உயர்நிலைக் கூட்டத்தில் உரையாற்றிய மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா போதைப் பொருள் சங்கிலியை தகர்க்க தொடர் பிரச்சாரத்தின் அவசியத்தை வலியுறுத்தினார். அனைவரும் ஒருங்கிணைந்து போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட அழைப்பு விடுத்த அவர் ஆன்மீக தலைவர்கள், இளைஞர்கள், தாய்மார்கள் ஒரே தளத்தில் இணைந்து போராட வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். போதைப் பொருள் தொடர்பாக தகர்க்கும் போது போதைப் பொருள் ஒழிப்பில் நாம் வெற்றியை எட்ட முடியும் என தெரிவித்தார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள செய்தியில் இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கவும் குற்றங்களை தடுக்கவும் போதைப் பொருள் இல்லா தமிழ்நாட்டை உருவாக்குவதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவது அவசியம் என கூறியுள்ளார். போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு தமிழக அரசின் முயற்சிக்கு அனைவரும் துணை நின்று போதைப் பொருள் இல்லா பாதுகாப்பான ஆரோக்கியமான தமிழ்நாட்டை உருவாக்க உறுதியேற்க வலியுறுத்தினார். தமிழ்நாட்டின் அனைத்து மாநிலங்களிலும் போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக் விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் இன்று நடைபெற்றது. சென்னையில் மாரத்தான் ஓட்டத்தை துவக்கி வைத்த முதலமைச்சர் தலைமையில் உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது.
1: நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன், மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன். போதை பழக்கத்திற்கு உள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன். போதை பொருட்களின் உற்பத்தி, நுகர்வு, பயன்பாடு ஆகியவற்றிற்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதை பொருட்களை தமிழ்நாட்டில் வேரறுக்க அரசுக்கு துணை நிற்பேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன்.
0: தஞ்சை அன்னை சத்யா விளையாட்டரங்கில் விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டத்தை மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் தொடங்கி வைத்தார். ராணிப்பேட்டையில் போதையில்லா தமிழ்நாடு என்பதை வலியுறுத்தும் விழிப்புணர்வு மாரத்தானை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜும் விருதுநகரில் மாநில சமூக நலத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரியும் தொடங்கி வைத்தனர். அரியலூர், பெரம்பலூர், தருமபுரி, தூத்துக்குடி, விழுப்புரம் உள்ளிட்ட மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை தொடங்கி

0: இதனிடையே போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தல் தடுப்புப் பணிகளில் அர்ப்பணிப்புடன் செயலாற்றிய கடலூர் ராமநாதபுரம் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் உட்பட 15 பேருக்கு முதலமைச்சர் பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த பதக்கங்கள் வரும் சுதந்திர தினத்தன்று முதலமைச்சரால் வழங்கப்படும். வளர்ச்சியடைந்த இந்தியா 2047 என்ற இலக்கை அடைய பெண்கள் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய பெண்கள் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். கிர்கிஸ்தானின் பிஸ்கெக் நகரில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மகளிர் கூட்டத்தில் காணொலி மூலம் இன்று உரையாற்றிய அவர், பெண்கள் தலைமையிலான வளர்ச்சியில் இந்தியா உறுதியுடன் இருப்பதாக கூறினார். நம் நாட்டில் 10 கோடிக்கும் அதிகமான பெண்கள் சுய உதவி குழுக்களாக ஒருங்கிணைக்கப்பட்டிருப்பதாகவும், மகளிர் சக்தி மற்றும் இரண்டாம் கட்ட ஊட்டச்சத்து இயக்க திட்டங்களினால் பெண்களின் பாதுகாப்பு, நலவாழ்வு, பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறினார். ஷாங்காய் ஒத்துழைப்பு நாடுகளுடன் பெண்களின் பொருளாதார தலைமைத்துவம் குறித்த அனுபவங்களை பகிர தயாராக இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இந்தியா இங்கிலாந்து இடையே விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் மற்றும் இரட்டை பங்களிப்பு ஒப்பந்தம் வரும் 15 முதல் நடைமுறைக்கு வரவுள்ளது. மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இங்கிலாந்து நாட்டின் வர்த்தக அமைச்சர் பீட்டர் கெய்லுடன் வர்த்தக ஒப்பந்தத்தை வலுப்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டதாக தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தியாகத்தை நினைவு கூறும் மொஹரம் இஸ்லாமிய பெருமக்களால் இன்று அனுசரிக்கப்படுகிறது. நபிகள் நாயகத்தின் பேரன் இமாம் ஹுசைன் உண்மை, அறம் மற்றும் நீதியை நிலைநாட்ட தமது இன்னுயிரை ஈந்த தியாகத்தை நினைவு கூறும் வகையில் இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது. பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள செய்தியில், உண்மை மற்றும் நீதியை நிலைநாட்டும் முயற்சியில் ஹசரத் இமாம் ஹுசைனின் உறுதி அனைவருக்கும் ஊக்கமளிப்பதாக கூறியுள்ளார். இந்த தினத்தையொட்டி நாகூர் தர்காவில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஏராளமானோர் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தமிழகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆன்மீக தலமாகவும் இஸ்லாமியர்களின் புனித தலங்களில் ஒன்றாகவும் நாகூர் தர்கா விளங்குகிறது. இந்த தர்காவில் இன்று மொஹரம் அனுசரிக்கும் விதமாக சிறப்பு துவா ஓதப்பட்டது. நபிகள் நாயகத்தின் பேரன் இமாம் ஹுசைன் மறைவினை அனுசரிக்கும் விதமாக இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. நாகூர் தர்காவில் இன்று நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் இஸ்லாமியர்கள் திரளாக கலந்து கொண்டனர். நாகூர் வீதிகளில் இஸ்லாமியர்கள் மர்சியா எனும் பைத்து பாடல்களை பாடி மொஹரம் அனுசரிக்கப்பட்டது. நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
0: வேலூரில் இஸ்லாமியர்கள் மகரத்தையொட்டி துக்க பாடல்களை பாடிய வண்ணம் கருப்பு உடை அணிந்து ஊர்வலமாக சென்றனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் குமாரபாளையம் பகுதிகளில் சட்டவிரோதமாக செயல்படும் சாய ஆலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி எச்சரித்துள்ளார். இந்த பகுதிகளில் நள்ளிரவு ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர், இந்த ஆலைகள் இன்னும் 1 மாதத்திற்குள் கழிவு நீரை சுத்திகரிப்பு செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள உத்தரவிட்டார்.
3: இங்க வந்து சட்டத்துக்கு புறம்பா சீல் வச்ச ஃபேக்டரி 4 மாசம் ஆச்சு. நைட் டைம் வந்து ஓட்டுறதா வந்து தகவல் வந்துச்சு. அதனால நாங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணலான்ட்டு வந்தோம். அதே மாதிரியே வந்துட்டு சீல் வச்ச சாயப்பட்டறையில வந்துட்டு ஓபன் பண்ணி ஓட்டிட்டு இருக்காங்க நைட்டு. இப்போ நாங்க வந்து கையங்கலமா பிடிச்சிருக்கோம். சட்டத்துக்கு விரோதமா எது பண்ணாலும் நாங்க வந்து தக்க நடவடிக்கை எடுக்கப்படும்.
0: விடுதலை போராட்ட வீரர் மாப்போ சிவஞானத்தின் 121வது பிறந்த நாளை ஒட்டி சென்னை தியாகராஜர் சாலையில் அமைந்துள்ள அன்னாரின் திருவுருவ சிலைக்கு மாநில அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு வெங்கட் ரமணன், திரு ராஜ்மோகன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தேசிய போலியோ சொட்டு மருந்து முகாம் நாளை மறுநாள் நடைபெறுகிறது. தமிழகத்தில் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள் உள்ளிட்ட 43,051 மையங்களில் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட உள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் சமூக விரோதிகள் அதிகம் உள்ள பகுதிகளில் GPS பொருத்திய இருசக்கர வாகனங்களில் ரோந்து பணியை மேற்கொள்ள ஆல்பா அணி போலீஸ் என்ற புதிய திட்டம் தொடங்கப்பட்டிருப்பதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு சிவபிரசாத் கூறியுள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்,
4: சிவகங்கை மாவட்டத்தில் 24 மணி நேர ரோந்து பணி மேற்கொள்ளும் விதமாக ஆல்பா அணி போலீஸ் என்ற புதிய திட்டத்தினை தொடங்கி வைக்கப்பட்டுள்ளதாக கண்காணிப்பாளர் சிவபிரசாத் கூறியுள்ளார். முதற்கட்டமாக சிவகங்கை, காரைக்குடி, திருப்பாச்சேத்தி உள்ளிட்ட 8 காவல் நிலையங்களில் துவங்கப்பட்டுள்ளது எனவும், இதற்காக 16 வாகனங்கள் வழங்கப்பட்டு 32 காவலர்கள் ஈடுபட்டு உள்ளனர் என்றும் அவர் கூறியுள்ளார். சிவகங்கையிலிருந்து ஆ. முருகன்.
0: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வுப்பாதை காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கிடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட்

போட்டி இன்று மாலை 6 மணிக்கு பெல்ஃபாஸ்டில் நடைபெறுகிறது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் நாக் அவுட் சுற்றுக்கு ஆஸ்திரேலியா, ஈக்வடார், ஐவரிகோஸ்ட், ஜப்பான், ஸ்வீடன் அணிகள் முன்னேறியுள்ளன. லண்டனில் நடைபெறும் சர்வதேச ஹாக்கி புரோ லீக் போட்டியில் இந்தியா இன்றிரவு பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக சீஷெல்ஸ் நாட்டிற்கு நாளை செல்கிறார். போதைப் பொருளுக்கு எதிரான ஒருங்கிணைந்த போராட்டத்தின் அவசியத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். போதைப் பொருள் இல்லா தமிழகத்தை உருவாக்குவதற்கு விழிப்புணர்வு மிக அவசியம் என முதலமைச்சர் திரு விஜய்

0: பாராட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். போதைப் பொருள் இல்லா தமிழகத்தை உருவாக்குவதற்கு விழிப்புணர்வு மிக அவசியம் என முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சட்டவிரோத சாய ஆலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி எச்சரித்துள்ளார். பெல்ஃபாஸ்டில் இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 1:55, 10 ஆகாஷ்வாணி. ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் எஸ் பரத் நரேந்திரா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள்.
2: அன்பார்ந்த நேயர்களே, வணக்கம். குழந்தைகளில் விட்டமின் D3 கம்மியாவதுனாலும் கால்சியம் கம்மியாவதுனாலும் ரிக்கெட்ஸ் போன்ற நோய்கள் உருவாகலாம். இதற்கு காரணங்கள் பல. இதனால் வந்து குழந்தையின் குடலில் உரியும் தன்மை அப்சார்ப்ஷன் என்று சொல்லுவோம், அதுவோ இல்லை என்றால் அனீமியா ரத்த சோகை போன்ற விஷயங்களோ இல்ல பல்வேறு காரணங்கள், மரபணு காரணங்களோ, ஜெனட்டிக் டிசார்டர்னு சொல்லுவோம், அந்த மாதிரி காரணங்களோ இதுக்கு வருவதற்கு, இந்த உரியும் தன்மையை கம்மியாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதனால் குழந்தைக்கு நாம் என்னதான் போஷாக்கான உணவு கொடுத்தாலும் அதற்கு உரியும் தன்மை இல்லாமல் போகலாம். இதனால என்னெல்லாம் நம்ம குழந்தையில பாக்கலாம் அப்படின்னா, குழந்தையின் உடற்பருமன் குறையும், கால்கள் வெளிப்புறமாக வளையும், கால்கள் முட்டியில் இருந்து வெளிப்புறமாக வளைந்திருக்கும், ரெண்டு காலையும் சேர்த்து வச்சா முட்டி சேராது, ஒன்றை ஒன்று தொடாது. இதற்கு ஜெனோ வேரம் என்று சொல்லுவோம். அதாவது ஜெனோ என்பது ஆயுர்வேதத்தில் ஜானு என்று சொன்னால் முட்டி, இது ஜெனோ வேரம் என்று சொல்லும் பொழுது இது வந்து நடக்க முடியாம கூட போகும் குழந்தைக்கு முட்டி வெளிப்பக்கம் வளைவதனால், இதற்கு ஜெனு வேரம் என்று சொல்லுவோம். இது ரிக்கெட்ஸ் என்ற நோயில் இது தென்படும். இதற்கு நம் வீட்டில் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லெண்ணெய் இல்ல உளுந்து போட்டு காய்ச்சிய நல்லெண்ணெய் வைத்து கால்களுக்கு இடுப்பில் கீழிலிருந்தே தினமும் ஒரு லைட்டா ஒரு மசாஜ் கொடுக்கலாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு. பின் நன்றாக ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைத்து விட்டு குழந்தையை அந்த எண்ணெயில் ஊற வைத்து விட்டு பின்பு வெந்நீரில் குளிப்பாட்டலாம். பருப்பு வகைகள் நன்றாக சேர்த்து கொள்ளலாம் உணவில். இதை தவிர வெயில்ல குழந்தைய விளையாட விடுவது நிச்சயமாக ஒரு பழக்கமாக கொண்டு வரணும். நிறைய பேர் இன்னைக்கு ஏசியிலேயே தான் இருக்கும், அந்த ஏசியிலேயே வாழ்ந்து ஏசியிலேயே கடைசி வரைக்கும் இருந்திருந்தது, அந்த மாதிரி இல்லாம வெயிலில் குழந்தையை விளையாட விட வேண்டும். பசிக்கான மருந்துகள், அப்சார்ப்ஷன் நான் சொல்லியிருந்த அந்த உரியும் தன்மை, குடலின் உரியும் தன்மைக்கான மருந்துகள் இதெல்லாம் கொடுக்கலாம். உணவில் திப்பிலி, பல பேர் இந்த காலத்தில் சேர்ப்பதில்லை, திப்பிலி இல்லை கண்டன் திப்பிலியை உணவில் சேர்த்துக் கொள்ள பயன்பாட்டை ஆரம்பியுங்கள். இந்துப்பு வாரத்துக்கு ஒரு நாளோ இல்லை 15 நாளைக்கு ஒரு நாளோ இந்துப்பு தூவல் செய்த ஏதாவது ஒரு சாலட் மாதிரியோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கண்டிப்பாக கொடுக்கலாம். வாரம் ஒரு முறை கண்டிப்பாக இந்துப்பு உபயோகிக்கலாம், மற்ற நாட்களில் கல்லுப்பு உபயோகிக்கலாம். மருந்துகள் என்ன கொடுக்கலாம் என்று பார்த்தால், குக்குலு திக்தகம் கிருதம் என்ற ஒரு மருந்து உள்ளது, இதையும் பிரம்மி கிருதம் என்ற ஒரு மருந்து உள்ளது, ரெண்டுமே நெய் மருந்துகள். இதை தினமும் குழந்தைக்கு 1 ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் விகிதம் 2 முறை கொடுக்கலாம். உணவுடன் சேர்த்தும் கொடுக்கலாம், பாலிலும் கொடுக்கலாம், வெந்நீரிலும் கொடுக்கலாம். இதையே குழந்தைக்கு 2-3 வயது குழந்தைக்கு எனிமாவாக கொடுக்கலாம், 10 ml, இல்லை 5 வயது குழந்தைக்கு இருந்தால் 20-30 ml வரைக்கும் கொடுக்கலாம். அதை விட பெரிய குழந்தைகளுக்கு உங்க மருத்துவரை அணுகி நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இது வந்து ஆயுர்வேதத்தில் இருக்கக்கூடிய மிக மிக சிறப்பான சிகிச்சையாகும். 2-3 மாதங்களில் இந்த வளைந்த கால் நேராகிவிடும், இந்த பஸ்தி என்கிற இந்த எனிமா ட்ரீட்மெண்ட்டை கொடுப்பதனால். ஆயுர்வேதத்தினால் பயனடையுங்கள். நன்றி, வணக்கம்.
1: ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் எஸ் பரத் நரேந்திரா அவர்கள் வழங்கிய ஆலோசனைகளை கேட்டோம்.
3: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
4: நிலத்தை நல்லா உழுது பண்படுத்திடுவோம். அந்த மண்புழு உரம் போடுவோம், போட்டுட்டு விதையை தெளிச்சிட்டு தண்ணி விட்ட உடனே கீரை முளைக்க ஆரம்பிச்சிடும். முளைக்க ஆரம்பித்த பிறகு பஞ்சகவியாக ஒரு முறை தெளிப்புங்க, 5வது 7வது நாளில். அப்படி தெளிச்சோம்னா கீரை வந்து பசுமையாக வந்துக்கினே இருக்கும். அப்படி ஒரு கால் ஏதாவது முட்டை பூச்சி பூச்சிங்க ஏதாவது இறங்குறா போல தெரிஞ்சால், ஆடு சாப்பிடாத இலைங்க இருக்குது இல்லைங்களா, அந்த கரைச்சல் தெளியை ஒரு ஸ்ப்ரே பண்ணிவிடுவோம். மார்க்கெட்டுக்கு போகிறப்ப கீரை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்.
3: இயற்கை வழி வேளாண்மை குறித்து திருவள்ளூர் மாவட்டம் போந்தவாக்கம் வி மகாதேவன் அவர்களின் அனுபவங்கள் இடம்பெறும்.
5: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலை

0: Amnesty International in Belfast this evening. All eyes on debutant prodigy Vaibhav Suryavanshi. And Australia qualify for knockout stage after goalless draw against Paraguay in Group D clash in FIFA World Cup. With that, we end the midday news.
1: நேரம் 2:15 ஆகாஷ்வாணி திரைகானம் கேட்கலாம். 2:35 வரை
2: வாகை சூடவா திரைப்படத்தில் கே ஜி ரஞ்சித் நேகா பேசின் பாடியுள்ள பாடலை முதலில் கேட்க உள்ளோம்.

திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி சில நொடிகளில் தொடரும். நேரம் 2:35. ஆகாஷ்வாணி சேர்ந்து செய் பாடல் பயிற்சி. கன்னட மொழி பாடல் இன்று இயற்றியவர் தொடரங்கே கவுடா அவர்கள், இசையமைத்திருப்பவர் பி ஆர் கீதா அவர்கள்.

0: வணக்கம் குழந்தைகளே, நாம் இன்னைக்கு ஒரு கன்னட மொழி பாடலை கற்றுக்க போகிறோம். இந்த பாட்டை எழுதியிருக்கிறவர் தொட்டரங்கே கவுடா அவர்கள். சரி, பாடலை முதல்ல எழுதிப்போமா? நான் ஒவ்வொரு வரியாக சொல்கிறேன், நீங்கள் எழுதிக்கிறீங்களா?
1: ஹாடு திகவு ஹாரு திகவு
2: ஹாடு திகவு ஹாரு திகவு
1: கடல கரைய கக குலா
2: கடல கரைய கக குலா
1: எனிதோ முகில
2: எனிதோ முகில
1: உத்த அகல
2: உத்த அகல
1: ஜீகிதனிது
2: ஜீகிதனிது
1: பாந்தள
2: பாந்தள.
0: இது வரைக்கும் பல்லவி. இப்ப முதல் சரணம்.
1: வானலோக நகுவ நாக
2: வானலோக நகுவ நாக
1: ஹாரோஹக்கி பாலிகே
2: ஹாரோஹக்கி பாலிகே
1: ரெக்கே பீசி தைரிய சூசி
2: ரெக்கே பீசி தைரிய சூசி
1: சுக்கி முட்டோ ஹம்மிகே
2: சுக்கி முட்டோ ஹம்மிகே.
0: இனி ரெண்டாவது சரணம்.
1: தூர தூர ஹாரி ஹாரி
2: தூர தூர ஹாரி ஹாரி
1: வியோம காணுவா பகே
2: வியோம காணுவா பகே
1: ஹசிவ மரசி
2: ஹசிவ மரசி
1: வாஞ்சே மெரசி
2: வாஞ்சே மெரசி
1: திகந்த சேரோ லகு பகே
2: திகந்த சேரோ லகு பகே.
0: சரி, இப்ப மூன்றாவது சரணம்.
1: யாவ நாடோ எந்த காடோ
2: யாவ நாடோ எந்த காடோ
1: ஹாரோ ஆசை ஹக்கிகே
2: ஹாரோ ஆசை ஹக்கிகே
1: முக்த ககன நூறு கால
2: முக்த ககன நூறு கால
1: ஈஜோ சக்தி ரெக்கெகே
2: ஈஜோ சக்தி ரெக்கெகே.
0: இந்த பாடல் ஆஹிர் பைரவ் ராகத்துல திஸ்ரகதி தாளத்துல அமைஞ்சிருக்கு. பாடலை முழுசும் எழுதியாச்சா? இப்ப பாடலை கத்துப்போமா?

0: சப்பாஷ் குழந்தைகளே, அருமையான கன்னட மொழி பாடல் இதை உங்களோட சேர்ந்து செய்யால இன்னும் அற்புதமாக்கிட்டீங்க. எவ்வளவு ஸ்ரத்தையா கத்துக்கிட்டீங்கன்னு நீங்க பாடுற விதத்திலேயே தெரியுது. மீண்டும் சந்திப்போமா? வணக்கம் குழந்தைகளே.
1: சேர்ந்திசை பாடல் பயிற்சி கேட்டீர்கள். கன்னட மொழி பாடலை கற்றுக்கொண்டோம். இயற்றியவர் துடரங்கே கவுடா அவர்கள், இசையமைத்திருப்பவர் பி.ஆர். கீதா அவர்கள்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.

0: அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் லேசான மழை பதிவானது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூரில் 3 சென்டிமீட்டர், திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயும், திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூர், ஆவடி, சென்னை மேடவாக்கம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், பள்ளிக்கரணை, காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர், சென்னை சென்ட்ரல், பொன்னமராவதி, ஒக்கியம் துறைப்பாக்கம், திருவள்ளூர் மாவட்டம் பூடல், ஆயனாவரம் வட்டாட்சியர் அலுவலகம், நீலகிரி மாவட்டம் ஆலக்கரை, சென்னை கண்ணகி நகர், ஈஞ்சம்பாக்கம், பாரிமுனை, மதுரவாயல், அண்ணாநகர், செம்பரம்பாக்கம், சென்னை நீலாங்கரை, மாதவரம், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், பெரம்பூர், பேசின்பாலம், வாலாஜா ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு உயர்ந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பையொட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 40.5 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்தள வெப்பநிலையான 23 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. குன்னூரில் பதிவான மிக குறைந்தள வெப்பநிலை 11.4 டிகிரி செல்சியஸ். சென்னை, கடலூர், ஈரோடு, திருச்சிராப்பள்ளி, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகள வெப்பநிலை உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. கரூர், மதுரை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. சென்னை, கடலூர், ஈரோடு, திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நீலகிரி, கோயம்புத்தூர், வேலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. இன்று தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். நாளை மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை மறுநாள் 28ஆம் தேதியன்று பலத்த காற்றுடன் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, கன்னியாகுமரி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை. 29ஆம் தேதியன்று நீலகிரி, தேனி, கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். 30ஆம் தேதி முதல் வரும் 2ஆம் தேதி வரை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்தில் வெப்பநிலை அதிகளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தளவு 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 22 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தளவு 13 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 31.6 டிகிரி செல்சியஸ், குறைந்தள வெப்பநிலை 24.7 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி இத்துடன் சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பு நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:30 ஆரம்பமாகும். சந்திப்போம். வணக்கம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் எமது மாலை ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது. குரல் அமுதம் கேட்கலாம்.

துணையற்ற ஒருவனுக்கு இரண்டு பகை வந்தால் அவற்றுள் ஏற்ற ஒரு பகையை பிரித்து தனக்கு இனிய துணையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். குறள் எண் 875 அதிகாரம் பகை திறம்.

0: துணையற்ற ஒருவனுக்கு இரண்டு பகை வந்தால் அவற்றுள் ஏற்ற ஒரு பகையை பிரித்து தனக்கு இனிய துணையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். குறள் எண் 875 அதிகாரம் பகை திறம் தெரிதல்.
1: குறளமுதம் கேட்டீர்கள். நேரம் 5:30, ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேயர்கள் கேட்கலாம் திரைகானம். முதல் பாடலாக வெள்ளை ரோஜா திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
1: திரைக்கானத்தில் அடுத்து பாரதி கண்ணம்மா திரைப்படத்தில் அருண்மொழி சித்ரா குரல்களில் இந்த பாடல்.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்.
1: நிலத்தை நல்லா உழுது பண்படுத்திடுவோம். அந்த மண்புழு உரம் போடுவோம். போட்டுட்டு விதையை தெளிச்சிட்டு தண்ணி விட்ட உடனே கீரை முளைக்க ஆரம்பிச்சிடும். முளைக்க ஆரம்பித்த பிறகு பஞ்சகவியாக ஒரு முறை தெளிப்புங்க, 5வது 7வது நாளில். அப்படி தெளிச்சோம்னா கீரை வந்து பசுமையாக வந்துக்கினே இருக்கும். அப்படி ஒரு கால் ஏதாவது முட்டை பூச்சி பூச்சிங்க ஏதாவது இறங்குறா போல தெரிஞ்சால், ஆடு சாப்பிடாத இலைங்க இருக்குது இல்லைங்களா, அந்த கரைச்சல் தெரிய ஒரு ஸ்ப்ரே பண்ணிவிடுவோம். மார்க்கெட்டுக்கு போகிறப்ப கீரை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்.
0: இயற்கை வழி வேளாண்மை குறித்து திருவள்ளூர் மாவட்டம் போந்தவாக்கம்

0: வி மகாதேவன் அவர்களின் அனுபவங்கள் இடம்பெறும். இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: அடுத்த அவதாரம் திரைப்படத்திற்காக இளையராஜா எஸ் ஜானகி குரல்களில்

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி
1: https://awards.gov.in.
0: விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-64-58, 044-249-8-64-58.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com.
2: திரைக்கானத்தில் நிறைவாக அதர்மம் திரைப்படத்தில் மனோ எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி நிகழ்ச்சி நிரல். இந்த அலைவரிசையில் இன்றும் நாளையும் இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. ஒளிபரப்பாகும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:40 மனதில் நின்றவை. 6:55 திரைகானம். 7 மணிக்கு மொஹரம் குறித்த சிறப்புரை. தியாகம் மாற்றம் மறுமலர்ச்சியின் தொடக்கம். வழங்குபவர் ஆன்மீக சொற்பொழிவாளர் எஸ் என் சிக்கந்தர் அவர்கள். 7:10 வேலூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஏ மோகன். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். இயற்கை வழி வேளாண்மை திருவள்ளூர் மாவட்டம் போந்தவாக்கம் வி மகாதேவன் அவர்களின் அனுபவங்கள். மெல்லிசை தொடர்ந்து வேளாண் செய்திகள். 8:05 திரைகானம். 9:15 செய்தி சுடர். 9:30 அரங்கிசை. உமா ராதிகா ஆகியோரின் பாட்டு. கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின். ஏ எஸ் ரங்கநாதன் அவர்கள் மிருதங்கம். 10:45 காற்றோடு கலந்திடவா. இனி நாளை நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் உதயை மு வீரையன் அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவோம் தொடர்ந்து வானிலை. 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை சூழல் விளக்கு. தமிழமுதம் வழங்குபவர் ரா மோகனசுந்தரம் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு யோகா பயிற்சியாளர் ஆர் விஜயலட்சுமி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 12வது பகுதி. 7:30 என்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கொச்சி கு சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகானம். உங்கள் கவனத்திற்கு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான தினம் குறித்த சிற்றுரை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:02-8:30 திரைகானம். 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி நல்வாழ்வில் யோகா. யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் டாக்டர் எஸ் சிவபிரகாஷ் அவர்கள் வழங்கும் தகவல்கள். 9 மணிக்கு அரங்கிசை ஸ்ரீராம் கிருஷ்ணன் அவர்களின் வயலின். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். வைக்கம் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல். 11:02 இளைய பாரதம். ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா 2வது பகுதி. வினாடி வினா நடத்துபவர் டி கே பத்மநாபன் அவர்கள். பங்கேற்பு

0: என் சக்தி கணேஷ், எஸ் பவித்ரா, பி ஜானவி, டிஜே ஐரின், கே டி ஸ்ரீனிவாஸ், வி பாலாஜி. மனம் மலரும் தருணம் கவிதை வாசிப்பு பங்கேற்பவர்கள் என் அருண், எம் ராஜதுரை, டி விஸ்வா ஆகியோர். நண்பகல் 12:10 சங்கீத சாரல் வி ஸ்ரீராம் அவர்களின் புல்லாங்குழல் இசை, எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை தொடர்ந்து மேலிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் விவசாயிகளுக்கான மாற்றியமைக்கப்பட்ட வட்டி மானிய திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 பெருமை மிகு பாரதம் கங்கை கொண்ட சோழபுரம் உரை சித்திரம் எழுதியவர் நந்தினி. 2:15 திரைகாலம். 2:55 வானிலை. மாலை 5:30 திரைகாலம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:40 மனதில் நின்றவை. 6:55 வேலை வாய்ப்பு செய்திகள். 7:00 திரைகாலம். 7:10 விழுப்புரம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி சுரேஷ். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம் கரவை மாடுகளில் பால் உற்பத்தி அதிகரிப்பதற்கான வழிமுறைகள். உரை வழங்குபவர் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை ஊட்ட சக்தியியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எம் செல்லப்பாண்டியன் அவர்கள். தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05 9:15 திரைகாலம். 8:45 ஆங்கில நிகழ்ச்சி. வை பிக்மாலின் மேட்டர்ஸ் டுடே. ஜார்ஜ் பெர்னார்ட் ஷாவின் நாடகம் குறித்த இலக்கிய உரை வழங்குபவர் ஆங்கிலத்துறை உதவி பேராசிரியர் சினேகா அவர்கள். 10:00 அகில பாரத இசை பிரபாத் முகோபாத்யாய் அவர்களின் சந்தூர் இசை. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்ந்து வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகாலை வெப்பநிலை 38°C, இயல்புக்கு 1° கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 27.6°C, நிலவே ஈரப்பதம் 70%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகாலை வெப்பநிலை 37.7°C, இயல்புக்கு 0.7° கூடுதல். நிலவிய ஈரப்பதம் 63%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Shagun Chopra. Home Minister Amit Shah laid a detailed roadmap to achieve the vision of a drug-free India today. During a meeting organized by the Narcotics Control Bureau, the Home Minister launched the vision document on narcotics control from 2026 to 2029. Earlier, addressing the 10th APEC level meeting of the Narco Coordination Center in New Delhi, the Home Minister called for a united war against drugs, saying that drug menace threatens national security, social stability, economic interests, and the future of youth and the country. He urged spiritual leaders, youth, and mothers to come together on a single platform to win this war.
2: Today, our country stands at a critical juncture in its fight against narcotics. The next 3 years will determine whether drugs prevail over us or we prevail over drugs. My humble appeal to all of you is that for the future of our nation over the next 100 years, this is a battle we must win. Win with the determination and win through our collective efforts.
1: The Ministry of Health and Family Welfare has proposed amendments to the Drugs Rules 1945 to simplify the procedure for obtaining permission for import of drugs for examination, test or analysis. The ministry said that the amendment introduces an acknowledgement-based system for import of all drugs in small quantities for analytical and non-clinical testing purposes. The simplified procedure shall not be applicable to certain drugs belonging to the categories of sex hormones, cytotoxic drugs and beta-lactam drugs. The UP police has arrested 8 people named in the first FIR filed in the Sri Ram Janmabhoomi Teerth Kshetra donation case. The FIR was filed following recommendations made by the special investigation team constituted on the directions of Chief Minister Yogi Adityanath. The case came to light after allegations emerged of theft involving offerings and donations received by the Sri Ram Janmabhoomi Teerth Kshetra Trust. External Affairs Minister Dr. S. Jaishankar announced Operation Amistad, under which two Indian Air Force MCC C-17s took

வந்தியத்தேவனுடனான மதுராந்தகத்தேவரின் பரிவாரம் பழையாறைக்குள் நுழைந்து கொண்டிருந்தது. இவர்கள் சோழ மன்னர்களின் புராதன அரண்மனை வீதியை நெருங்கிக் கொண்டிருந்த சமயத்தில் இன்னொரு பக்கமிருந்து பெரியதோர் ஊர்வலம் வந்து கொண்டிருந்ததைக் கண்டார்கள். அந்த ஊர்வலத்தின் மத்தியில் திறந்த பல்லக்கு ஒன்று வந்து கொண்டிருந்தது. அதில் இருந்தவர் யார் என்பது நன்கு தெரியவில்லையாயினும் யாரோ சிவனடியார் என்றும் இளம் பிராயத்தினர் என்றும் தோன்றியது. சிவிகைக்கு முன்னும் பின்னும் ஜனக்கூட்டம் அதிகமாயிருந்தது. கையில் தாளங்களை வைத்து இனிய ஜங்கார ஓசையை எழுப்பிக் கொண்டு சிலர் பல்லக்கின் முன்னாலும் பின்னாலும் பாடிக்கொண்டு வந்தார்கள். இடையிடையே திருச்சிற்றம்பலம் ஹரஹர மகாதேவா என்ற கோஷங்களுடன் திருநாரையூர் நம்பி வாழ்க, பொல்லாப்பிள்ளையாரின் அருட்செல்வர் வாழ்க என்ற கோஷங்களும் எழுந்து வானை அளாவின. மதுராந்தகர் அந்த ஊர்வலத்தை அசூயை கொண்ட கண்களினாலேயே பார்த்தார். பக்கத்தில் இருந்த வீரனை பார்த்து ஏதோ கேட்டார். ஆம், பல்லக்கிலே வருகிறவர்தான் திருநாரையூர் நம்பி என்று அவன் மறுமொழி கூறினான். இருந்தாலும் என்ன தடபுடல், இந்த ஊரிலே நம்மையாரும் கேட்பாரை காணோம். இந்த நம்பியை சூழ்ந்து கொண்டு ஜனங்கள் எவ்வளவு ஆர்ப்பாட்டம் செய்கிறார்களே என்றார் மதுராந்தகத்தேவர். அந்த ஊர்வலம் இவர்கள் இருந்த இடத்திலிருந்து சற்று தூரத்திலேயே சென்றது. ஆயினும் பல்லக்கின் அருகில் வந்தவர்களில் ஒருவர்

0: முன்னொரு சமயம் கொள்ளிட நதியை படகிலே தாண்டிய போது ஆழ்வார்க்கடியானோடு சண்டையிட்ட வீரசைவர் என்று வந்தியத்தேவனுக்கு தோன்றியது. மதுராந்தகத்தேவரும் அவருடைய பரிவாரங்களும் அரண்மனை வீதியை அடைந்து செம்பியன் மாதேவியின் மாளிகையை அடைந்தார்கள். அரண்மனை வாசலிலேயே பெரிய பிராட்டி நின்று கொண்டிருந்தார். யாரையோ வரவேற்பதற்கு ஆயத்தமாக அவர் காத்திருந்ததாக தோன்றியது. மதுராந்தகர் ரதத்திலிருந்து இறங்கி அன்னையின் அருகில் சென்று வணங்கினார். வணங்கிய மதுராந்தகரை உச்சி முகந்து அன்னை ஆசி கூறினார்.
1: மகனே, நல்ல தருணத்தில் வந்து விட்டாய். திருநாரையூர் நம்பி வந்து கொண்டிருக்கிறார். அவசியமானால் சற்று சிரம பரிகாரம் செய்து கொண்டு விரைவில் சபாமண்டபத்துக்கு வந்து சேர் என்று கூறினார்.
0: மதுராந்தகரின் முகம் பொலிவு இழந்ததை வந்தியத்தேவன் கவனித்துக் கொண்டான். பாவம், தம்மை வரவேற்பதற்காகவே பெரிய பிராட்டி அரண்மனை வாசலில் காத்திருந்ததாக மதுராந்தகர் எண்ணியிருந்தார் போலும். என்ன ஏமாற்றம்! பல்லக்கிலே பின்னால் ஊர்வலமாக வரும் சிவனடியாரை வரவேற்பதற்காகத்தான் அவர் காத்திருந்தார் என்று தெரிந்ததும் மதுராந்தகருக்கு நாளைக்கு சோழ சிம்மாசனத்தில் ஏறலாம் என்று ஆசைப்பட்டு கொண்டிருப்பவருக்கு மிக்க ஏமாற்றமாயிருப்பது இயல்புதானே. அரண்மனையில் மதுராந்தகருக்கு என்று ஒதுக்கப்பட்டிருந்த பகுதிக்கெல்லாம் சென்றார்கள். மதுராந்தகர் உடை மாற்றுதல் முதலிய காரியங்களை சாபகாசமாகவே செய்து கொண்டிருந்தார். சபாமண்டபத்துக்குப் போக அவ்வளவாக ஆர்வம் கொண்டிருந்ததாக தெரியவில்லை. அன்னையிடமிருந்து ஆள்மேல் ஆள் வந்து கொண்டிருந்தார்கள். கடைசியாக மதுராந்தகர் புறப்பட்டார். புறப்பட்டபோது, அந்த நிமித்தக்காரன் எங்கே என்று வினவினார். அவருடன் சபாமண்டபத்துக்கு போக துடிதுடித்துக் கொண்டிருந்த வந்தியத்தேவன், இதோ ஆயத்தமாயிருக்கிறேன் என்றான். அவனையும் இன்னும் சிலரையும் அழைத்து கொண்டு மதுராந்தகர் சபாமண்டபம் போய்ச் சேர்ந்தார். மண்டபத்தில் ஏற்கனவே சபை கூடியிருந்தது. ஒரு பக்கத்தில் செம்பியன் மாதேவியும் குந்தவை பிராட்டியும் மற்றும் சில அரண்மனை பெண்களும் வீற்றிருந்தார்கள். சபையில் நடுநாயகமாக போடப்பட்டிருந்த பீடத்தில் ஒரு வாலிபர் அமர்ந்திருந்தார். அவர் இளம் பிராயத்தவர், விபூதி ருத்ராட்சதாரி. அவருடைய திருமுகம் களையுடன் பொலிந்தது. அவர் எதிரில் ஓலைச் சுவடிகள் சில கடந்தன. கையிலும் ஓர் ஓலைச் சுவடியை அவர் வைத்து கொண்டிருந்தார். அவர் அருகில் விபூதி ருத்ராட்சதாரியான பெரியவர் ஒருவர் பரவசமாக நின்றார். இன்னும் சபாமண்டபத்தில் ஜனங்கள் நிறைந்திருந்தார்கள். இளைஞர் பல்லக்கில் வந்தவர்தான் என்பதையும், பக்கத்திலே நின்றவர் முன்னொரு தடவை தான் கொள்ளிடத்துப் பாடகில் பார்த்தவர் என்பதையும் வந்தியத்தேவன் கண்டுகொண்டான். அவனுடைய கண்கள் சபாமண்டபத்தில் அங்குமிங்கும் சுற்றி சுழன்றாலும் கடைசியில் பெரிய பிராட்டிக்கு அருகில் வீற்றிருந்த குந்தவையின் திருமுகத்திலேயே வந்து நின்றன. குந்தவை தேவியின் கண்களோ முதன்முறை அவனை பார்த்ததும் வியப்புக்கு அறிகுறியை காட்டின. பிறகு அவன் பக்கம் இளவரசியின் கண்கள் திரும்பியதாகவே தெரியவில்லை. தன்னை ஒருவேளை தெரிந்து கொள்ளவில்லையோ என்று கூட அவனுக்கு ஐயம் உண்டாயிற்று. மதுராந்தகர் சபாமண்டபத்தில் பிரவேசித்ததும் பெண்மணிகளைத் தவிர மற்றவர்கள் எழுந்து மரியாதை செய்தார்கள். மதுராந்தகர் தம் பீடத்தில் அமர்ந்ததும் மற்றவர்களும் அவரவர்களுடைய இடத்தில் உட்கார்ந்தார்கள். செம்பியன் மாதேவி மதுராந்தகரை பார்த்து,
1: குமாரா, இந்த இளம் நம்பி திருநாரையூரைச் சேர்ந்தவர். அந்த ஊரில் உள்ள பொல்லா பிள்ளையாரின் பூரண அருளை பெற்றவர். இதுவரையில் யாருக்கும் கிடைக்காத தேவார பதிகங்கள் சில இவருக்கு கிடைத்திருக்கின்றன. முன்னொரு காலத்தில் நமது சோழ குலத்தில் உதித்த மங்கையர்க்கரசியர் பாண்டிமா நாட்டின் மகாராணியாக விளங்கினார். அவருடைய அழைப்புக்கிணங்கி ஆளுடைய பிள்ளையார் ஞான சம்பந்தர் மதுரை மாநகருக்குச் சென்றார். அங்கே சமணர்களை வாதப்போரில் வென்றார். அந்த சமயம் மதுரை மாநகரில் சம்பந்த சுவாமி பாடிய பதிகங்கள் சில இவருக்கு கிடைத்திருக்கின்றன. அந்த பதிகங்களில் நமது சோழகுலத்து மாதரசியை பற்றியும் சம்பந்தர் பாடியிருக்கிறார். அந்த பாடல்களை கேட்கும்போது எனக்கு உடல் பூரித்து பரவசமாகிறது. உன் தந்தை இருந்து கேட்டிருந்தால் எவ்வளவோ மகிழ்ச்சி அடைந்திருப்பார். நீயாவது கேள் என்று சொன்னார்.
0: மதுராந்தகர், கேட்கிறேன் தாயே, பதிகத்தை ஆரம்பிக்கட்டும் என்றார்.
1: ஆனால் அவருடைய முகம் அவ்வளவாக மலர்ந்திருக்கவில்லை. அவருடைய உள்ளம் வேறு எங்கேயோ இருந்தது. திருநீறு ருத்ராட்சமணிந்த சாதாரண சிறுவன் ஒருவனை பெரியதொரு பீடத்தில் நடுநாயகமாக அமர்த்தி தொடபுடல் செய்வது அவருக்கு பிடிக்கவில்லை. அன்னையை திருப்தி செய்வதற்காக பொறுமையுடன் உட்கார்ந்திருந்தார்.
0: பொல்லா பிள்ளையார் அருள் பெற்ற திருநாரையூர் நம்பி தம் கையிலிருந்த ஓலைச் சுவடியிலிருந்து படிக்கத் தொடங்கினார். ஞானசம்பந்தர் மதுரை மாநகரை பார்த்ததும் சிவபக்தி செல்வத்திற் சிறந்த மங்கைய

0: கரசியார் வாழும் பதியல்லவா இது என்று வியந்து பாடிய பதிகங்களை முதலில் அவர் பாடினார். மங்கையர்கரசி வளவர்கோன் பாவை வரிவளை கைம் மடமானி பங்கையச் செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாடரும் வரவ பொங்கழலுருவன் பூதநாயகனால் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையர்கண்ணி தன்னொடும் அமர்ந்த ஆலவாயாவாவதும் இதுவே. மண்ணெலாம் நிகழ மன்னனால் மண்ணும் மணிமுடிச் சோழன்றன் மகளாம் பண்ணினேர் மொழியாள் பாண்டிமாதேவி பாங்கினார் பணி செய்து பரவ விண்ணுளோர் இருவர் கீழொடு மேலும் அளப்பரிதாம் வகை நின்ற அண்ணலார் உமையோடு இன்புறுகின்ற ஆலவாயாவதும் இதுவே எனும் பாடல்களை கேட்டபோது செம்பியன் மாதேவியின் கண்களிலிருந்து முத்து முத்தாக ஆனந்தக் கண்ணீர் சொரிந்தது. அத்தகைய மங்கையர்கரசியை பெற்ற குலத்தில் தாமும் வாழ்க்கைப்பட்டு மகாராணியாக வாழ்ந்திருக்க கொடுத்து வைத்திருந்த பூர்வ ஜன்ம பாக்கியத்தை எண்ணி எண்ணி மனம் பூரித்து மகிழ்ந்தார். மதுராந்தகருக்கோ முன்னர் கூறிய பாடல்களில் மண்ணெலாம் நிகழ மன்னனால் மண்ணும் மணிமுடிச் சோழன் என்னும் வரி மட்டும் மனத்தில் பதிந்தது. அத்தகைய புராதனப் பெருமை வாழ்ந்த சோழர்குலத்து மணிமகுடம் தன் சிரசை அலங்கரிக்க வேண்டியதிருக்க இன்னொருவர் அதை அபகரித்துக் கொண்டிருப்பதை நினைத்தபோது அவருக்கு ஆத்திரம் உண்டாயிற்று. சம்பந்தர் மங்கையர்கரசியை போய் பார்க்கிறார். பாண்டிமாதேவி அந்த பாலகரை பார்த்து, ஐயோ, இந்த இளம் பிள்ளை எங்கே? பிரம்மராட்சிதர்கள் போன்ற சமணர்கள் எங்கே? இந்த பிள்ளை அவர்களுடன் எப்படி வாதப்போரிட்டு வெல்ல முடியும் என்று கவலை உறுகிறார். அதை அறிந்த சம்பந்தர் பாண்டிமாதேவியை பார்த்து சொல்லுகிறார், மானினேர் விழி மாதராய் வழுதிக்கு மாபெருந்தேவி கேள், பானல் வாய் ஒரு பாலன் ஈங்கிவன் என்று நீ பறிவெய்திடேல், ஆனை மாமலையாதியாய இடங்களிற் பல அல்லல் சேர் ஈனர்கட் கெளியேன் அலேன் திரு ஆலவாயரன் நிற்கவே என்ற பதிகத்தை திருநாரையூர் நம்பியாண்டார் நம்பி பாடியபோது செம்பியன் மாதேவி தம்மையே மங்கையர்கரசியாகவும் பதிகம் பாடிய நம்பியையே ஞானசம்பந்தராகவும் பாவனை செய்து கொண்டு இந்த உலக நினைவையே மறந்து மனம் பூரித்தார்.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: வந்தியத்தேவன் முதன் முதல் பழையாறைக்கு வந்தபோது கம்சன் வேஷத்துல பார்த்தோம். இப்போ நிமித்தக்காரன் சொந்த முகத்தை மறைச்சு மரத்தாலான கோர மீசை கோரை பற்கள் வச்சு வர்ணத்தால எழுதியிருந்த பொய்த்தலை அப்ப நடிக்க வசதியா இருந்தது. இப்போ தன்னால பதற்றமும் அந்த திருநாரையூர் நம்பியினால பொறாமையும் தலைக்கேறவே தவிக்கிறார் மதுராந்தக தேவர். நிமித்தக்காரனுக்கு தேவையான முகபாவத்தை கொண்டு அவரை சரி கட்டணும். வந்த முக்கியமான வேலையை உடனடியா நிறைவேற்றணும். நேயர்களே, விளக்கம் தேவைப்படும் பல தொடர்கள் இந்த பகுதியில் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஜம்கார ஓசை, பொதுவா தேனீக்கள் முரலும் ஒலி ஜம்காரம் எனப்படும். இதன் அடிப்படையில வீணையை மீட்டினா எழற அதிர் ஒலி, உலோகங்களை தட்டும் போது பிறக்கிற கணீர்ங்கிற ஒலி, இவையும் ஜம்காரம்தான். பொள்ளா பிள்ளையார் என்கிற தொடரில் இருந்து மாற்றம் பெற்று வேறு பொருளை தர்ற மாதிரி ஆயிடுச்சு. பொள்ளாதனா ஒளியால் செதுக்கப்படாத, அதாவது தானாக தோன்றிய ஸ்வயம்பூன்னு அர்த்தம். நாரை வழிபட்ட தலம் திருநாரையூர். இத்தலத்து பிள்ளையார் பொள்ளா பிள்ளையார், திருமுறை காட்டிய பிள்ளையார். சிரம பரிகாரம், இந்த தொடரை பிரிச்சா கஷ்டத்திற்கு தீர்வுன்னு பொருள் வரும். ஆனா உலக வழக்குல களைப்பு நீங்குதல், இளைப்பாறுதல், பயண களைப்பிலிருந்து விடுபட ஓய்வு எடுப்பது, இதெல்லாம் ருத்ராட்சதாரி, ருத்ராட்சம் தரித்திருப்பவர். ருத்ராட்சம் ருத்ர அக்ஷம், ருத்ரனின் கண், அதாவது ருத்ரனின் கண்ணில் இருந்து உதிச்சதாக கருதப்படுற புனிதமான மணி. தரித்திருப்பவர் தாரி. ஆளுடைய பிள்ளையார், இது திருஞான சம்பந்தரை குறிக்கிற சிறப்பு தொடர். பொதுவா ஆளுடையங்கிற முன்னோட்டு இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட, இறையருள் பெற்ற என்பதையெல்லாம் குறிக்கும். இந்த வகையில ஆளுடைய அரசு திருநாவுக்கரசரையும், ஆளுடைய நம்பி சுந்தரமூர்த்தி சுவாமிகளையும், ஆளுடைய அடிகள் மாணிக்க வாசகரையும் குறிக்கும் சிறப்பு தொடர்கள். ஆலவாய், மதுரை மாநகருக்கு இந்த பேர் ஏற்பட்டதற்கான விளக்கத்தை திருவிளையாடற் புராணத்துல காணலாம். ஒரு பிரளயம் முடிஞ்சு

0: தொடங்கின போது திடலாக காணப்பட்ட மதுரையை பழைய பொலிவோடு அமைக்க விரும்பினான் வங்கியசேகர பாண்டியன்கிற மன்னன். இறைவனை வேண்ட சிவபெருமான் தம் கங்கணமாய் இருந்த நாகத்தை கொண்டு ஆதியில வரையறுக்கப்பட்டிருந்த நகர எல்லையை காட்டச் செய்து அருளினார். ஆலகால நஞ்சை உடைய பாம்பு வாயாலும் வாளாலும் தொட்டு காட்டினதால மதுரைக்கு ஆலவாய் என்கிற பேரு வந்துதான். நல்லது, அடுத்த பகுதியில சந்திப்போம்.
1: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: தொடர்வது திரைகானம். பொன்னி திருநாள் திரைப்படத்தில் திருச்சி லோகநாதன் ஜமுனராணி பாடியுள்ள பாடல்.

0: திரைகானம் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க நாட்டு மக்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். வருவாய்த்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தவேக அரசு முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை கட்டுப்படுத்த தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று பிஜேபி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி ஜப்பானில் இன்று தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க நாட்டு மக்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக மத்திய இணையமைச்சர் திரு பி எல் வர்மா எழுதியுள்ள கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் மக்கள் இயக்கமாக உருவெடுக்க வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். வருவாய்த்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் நிதி நெருக்கடி உள்ளது என்பதை வெள்ளை அறிக்கை எடுத்துரைப்பதாக தெரிவித்தார்.
2: வருவாய்த்துறையை பொறுத்தவரை தேவையான பணிகள் நிரப்பப்பட்டிருக்கிறது. கூடுதலாக பணிகள் எங்கெங்கே தேவை என்பதை நிறைவேற்றுவதற்கு பல்வேறு நடவடிக்கை விரைந்து எடுக்கப்பட்டு வருகிறது. இன்று தமிழ்நாட்டில் இருக்கிற நிதிநிலையை பார்க்கின்ற போது வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. நிதி நெருக்கடி இருக்கிறது என்பதை மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ற முறையில் அது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நம்முடைய முதல்வரை பொறுத்தவரையும் தமிழ்நாட்டிலே வாழ்கிற அத்தனை பேருக்கும் முழு பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்று பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு அறிவித்து வருகிறார். பெண்களுக்கு பாதுகாப்பு, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு, போதையில்லா நகரத்தை தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய லட்சிய பயணமாக இருக்கிறது.
1: தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தவேக அரசு முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வாக்குறுதியை நிறைவேற்றுவது போல் ஏமாற்று அறிவிப்பு வெளியிடப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளது.

0: இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதை தவிர்த்து வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் தாவேக்கா அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திமுக கோரியுள்ளது. தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை கட்டுப்படுத்த தாவேக்கா அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று பிஜேபி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த சில நாட்களாக நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை சுட்டிக்காட்டியுள்ளது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க உரிய நடவடிக்கைகளை தாவேக்கா அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிஜேபி அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் உள்ள மாநகராட்சிகளில் தூய்மைப் பணிகளை தனியார் பங்களிப்புடன் மேற்கொள்வதற்காக ஆலோசகர்களை நியமிக்க கோரப்பட்ட ஒப்பந்த புள்ளிகளை மாநில அரசு ரத்து செய்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தூய்மைப் பணியாளர்களின் ஊதியத்தையும் நிரந்தர பணி வாய்ப்பையும் பறிப்பதற்கான எந்த நடவடிக்கையையும் அரசு மேற்கொள்ளக்கூடாது என்று கூறியுள்ளார். தூய்மைப் பணியாளர்களை தமிழக அரசு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகமும் மாநில அரசின் இந்த முடிவுக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார். காவிரி கோதாவரி இணைப்புப் பணிகளை மத்திய அரசு விரைவுபடுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து விவாதிப்பதற்காக தென் மாநில முதலமைச்சர்களின் மாநாட்டிற்கு மத்திய அரசு அழைப்பு விடுக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பத்மஸ்ரீ விருது பெற்ற டாக்டர் ஹெச் வி ஹண்டேயை இன்று சென்னையில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின்போது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் மற்றும் நாட்டின் வளர்ச்சிப் பயணம் குறித்த சிறப்பு நூலை மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஹண்டேயிடம் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து தினத்தந்தி குழுமத்தின் தலைவர் திரு பாலசுப்பிரமணியனையும் டாக்டர் எல் முருகன் சந்தித்து பேசினார். பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சாதாரண சாமானியர்களும் பத்ம விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு வருகின்றனர். இதன் அடிப்படையில் பத்மஸ்ரீ விருதினை பெற்று சேலம் திரும்பிய சிற்பி ராஜா ஸ்தபதிக்கு கண்ணங்குறிச்சி மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சேலம் கண்ணங்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த ராஜா ஸ்தபதி கடந்த 51 ஆண்டுகளுக்கு மேலாக உலோகங்களால் ஆன கடவுள் சிலைகளை இயந்திரங்கள் இன்றி கை வேலைப்பாடுகளால் உருவாக்கி வருகிறார். கடந்த ஆண்டு உலகிலேயே உயரமான நர்த்தன நடராஜர் சிலையை வடிவமைத்த ராஜஸ்தபதி மலேசியாவில் உள்ள வெண்கல முருகன் சிலை 2013 ஆம் ஆண்டு மலேசியாவில் ராஜராஜேஸ்வரி கோயில் கட்டுமான பணி வடிவமைப்பு, சிங்கப்பூரில் தர்ம முனீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள வாராகி அம்மன் வெண்கல சிலை உள்ளிட்ட பல்வேறு சிலைகளை வடிவமைத்துள்ளார். இவரது சிற்பக்கலைத்திறனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாகவும் சிற்பக்கலையை அங்கீகரிக்கும் விதமாகவும் மத்திய அரசு ராஜஸ்தபதிக்கு பத்மஸ்ரீ விருதினை வழங்கியுள்ளது. விருதினை பெற்ற பிறகு முதல் முறையாக சொந்த ஊருக்கு வந்த ராஜஸ்தபதிக்கு கண்ணங்குறிச்சி ஊர் மக்கள் 1-2 உற்சாக வரவேற்பு அளித்தனர். சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
0: தன்னை போன்ற சாமானியர்களுக்கும் நாட்டின் உயரிய விருது கிடைத்ததற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக ராஜஸ்தபதி தெரிவித்தார்.
3: கடந்த 51 ஆண்டுகாலம் சிற்பக்கலைத்துறையில் என்னை இணைச்சி பயணிச்சுட்டு வரேன். பல்வேறு சிறப்பம்சங்கள் கொண்ட இந்த சிற்பக்கலையில் 100% ஆகமத்துக்குட்பட்டு செய்யக்கூடிய ஒரு சிற்பக்கலைக்கூடம் என்பது சொல்லிக்கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு மாநில அரசு, மத்திய அரசு போன்ற பல்வேறு நிலையில் விருதுகள் வழங்கியிருந்தால் கூட இந்த பத்மஸ்ரீ விருதானது சாதாரண ஒரு கிராமத்தில் சாமானியனாக பிறந்த என்னுடைய சிறப்பம்சங்களை கண்டறிஞ்சு மத்திய அரசாங்கம் இதற்கு இந்தியாவினுடைய உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவப்படுத்தியிருப்பது நமது தேசத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் தேர்வுக்குழு அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கேன்.
0: தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதியம்மன் கோவில் தேரோட்டத்திற்காக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக நெல்லை மாநகர காவல்துறை ஆணையர் திரு தேஷ்முக் சேகர் சஞ்சய் கூறியுள்ளார். இன்று திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
4: வர 28ஆம் தேதி திருநெல்வேலி மாநகரத்தில் நெல்லையப்பர் கோவில் தேர் ஊர்வலம் நடக்க போகுது. இந்த தேருக்காக லட்சக்கணக்கான மக்கள் பக்தர்கள் வருவாங்க. நாங்கள் எதிர்

0: பார்க்குறோம். தேவையான சட்ட ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் நெல்லை மாநகர் காவல்துறை சார்பாக செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். 1200க்கு மேற்பட்ட காவலர்கள் மற்றும் காவல் அதிகாரிகள் பணி செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் சுமார் 250 சிசிடிவி கேமராக்கள், ஒரு 3 ட்ரோன், ஒரு 10 கிரைம் டீம்ஸ் இந்த பகுதியில பணி செய்வாங்க. வர பக்தர்களுக்காக பார்க்கிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் 18 இடங்கள்ல நாங்க செஞ்சிருக்கோம். அதே மாதிரி ஆம்புலன்ஸ் அண்ட் மெடிக்கல் டீம்ஸ், ஃபயர் சர்வீஸ் அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல ரிக்வெஸ்ட் கொடுத்து போதுமான அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஞாயிற்றுக்கிழமை இங்கே ரெடியா இருக்கும். காவலர்களோட நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும். நெல்லை மாநகர் காவல்துறை சார்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் வேண்டுகோள்.
1: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 6 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் நாளை பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். திருவண்ணாமலையில் சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி இன்று நடைபெற்றது. நாமக்கல்லில் நடைபெற்ற போதைப்பொருளின் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு பேரணியில் 5000 மேற்பட்டோர் பங்கேற்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே இருசக்கர வாகனத்தில் 12 கிலோ போதைப்பொருளை கொண்டு சென்ற ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். மதுரை கான்பூர் இடையே அடுத்த மாதம் 4 தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 1 வரை சனிக்கிழமை தோறும் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி ஜப்பானில் இன்று தொடங்கியது. இந்தியா முதல் போட்டியில் 2-0 என்ற ஆட்டக்கணக்கில் பிலிப்பைன்ஸை வென்றது. இந்தியா அயர்லாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி சற்று முன் பெல்ஃபாஸ்டில் தொடங்கியது. இதில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்ததை அடுத்து அயர்லாந்து பேட் செய்து வருகிறது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி வலுவான நிலையில் உள்ளது. கலேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 2 நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இலங்கை ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 2 இழப்பிற்கு 113 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 6 இழப்பிற்கு 452 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க நாட்டு மக்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். வருவாய்த்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தாவேக அரசு முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை கட்டுப்படுத்த தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று பிஜேபி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி ஜப்பானில் இன்று தொடங்கியது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் மாலை 6:40. ஆகாஷ்வாணி நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் மனதில் நின்றவை. நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஆசை படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் சித்ரா பாடியிருப்பது.

0: இடம்பெற்றது நினைவில் நின்றவை. அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7 மணி.
1: ஆகாஷ்வாணி. தியாகம், மாற்றம், மறுமலர்ச்சியின் தொடக்கம். மொஹரம் தின உரை வழங்குகிறார் ஆன்மீக சொற்பொழிவாளர் எஸ் என் சிக்கந்தர் அவர்கள்.
2: முஹர்ரம் மாதம் பிறந்திருக்கிறது. முஹர்ரம் என்றால் தியாகம், மாற்றம், மறுமலர்ச்சியின் தொடக்கம் என்று சொல்லலாம். அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள், ரமலானுக்கு பிறகு சிறப்பான ஒரு மாதத்தின் நோன்பு இருக்கிறது என்று சொன்னால் அது முஹர்ரம் மாதத்தினுடைய நோன்பாகும். அதற்கு பெயர் ஆஷுரா என்று சொன்னார்கள். இந்த நோன்பு வைப்பதன் மூலமாக ஏற்படக்கூடிய பயன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடந்த ஓராண்டில் நீங்கள் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டுவிடும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நூஹு நபி அவர்கள் வெள்ளத்திலே மிதந்து சென்ற பொழுது அவர்கள் சென்ற கப்பல் மீட்கப்பட்ட மாதம் இந்த முஹர்ரம் மாதம்தான். மூசா நபி அவர்கள் ஃபிரௌனிடமிருந்து அந்த மக்களை காப்பாற்றியது இந்த முஹர்ரம் மாதம்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பயணம் மேற்கொண்டது இந்த முஹர்ரம் மாதம்தான். ஆக இப்படி எண்ணற்ற சிறப்புகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆக இந்த முஹர்ரம் மாதம் என்பது வெறும் கலண்டர் மாற்றம் மட்டுமல்ல, மாறாக கடந்த ஆண்டை சுய பரிசோதனை செய்யக்கூடிய நேரம், புதிய ஆண்டிற்கான இலக்குகளை வகுக்கக்கூடிய நேரம், புதிய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய நேரம் இந்த முஹர்ரம் மாதமாகும். உமர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி பொறுப்பிலே இருந்த பொழுது இஸ்லாமிய கேலண்டர் ஏற்படுத்த வேண்டும் என்ற தேவை ஏற்பட்டது. அப்பொழுது ஆங்கில மாதம் புழக்கத்தில் இல்லை, மாறாக யானை ஆண்டு என்று சொல்லக்கூடிய ஒரு ஆண்டு நடைமுறை அன்றைக்கு இருந்தது. ஆக அவர்களுக்கு மத்தியிலே எந்த மாதத்தை அடிப்படையாக வைத்து, எந்த நாளை அடிப்படையாக வைத்து இஸ்லாமிய கேலண்டர் ஹிஜ்ரத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்று அவர்கள் ஆலோசித்த பொழுது அவர்களுக்கு முன்னால் பல்வேறு செய்திகள் வந்தன. சில கருத்துக்கள் இப்படி கூட வந்தன, நபிகள் நாயகம் அவர்கள் பிறந்த நாளை ஆண்டினுடைய முதல் மாதமாக நாம் வைத்துக் கொள்ளலாம். இன்னும் சில பேர் சொன்னார்கள், நபிகள் நாயகம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்ற நாளை நாம் வைத்துக் கொள்ளலாம். இன்னும் சில பேர் சொன்னார்கள், நபிகள் நாயகம் அவர்கள் மக்கா வெற்றி பெற்ற அந்த நாளை நாம் வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னார்கள். கடைசியில் என்ன முடிவாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு

புலம்பெயர்ந்து சென்ற அந்த நாளை தான் ஹிஜ்ரி ஆண்டாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கணக்கிலே வைத்தார்கள். அன்று முதல் எப்படி ஆங்கில மாதத்திலே நாம் ஜனவரி பிப்ரவரி என்று சொல்கின்றோமோ, முஹர்ரம் மாதம் என்பது இஸ்லாமிய கேலண்டரனுடைய முதல் மாதமாகும். அந்த மாதத்தை பற்றி திருக்குரான் சொல்லுகின்ற பொழுது 9வது அத்தியாயத்திலே 36வது வசனத்திலே இறைவன் இப்படி குறிப்பிடுகின்றான், நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே மாதங்களுடைய எண்ணிக்கை 12, அவற்றில் 4 புனிதமான மாதம் என்று கூறுகின்றான். இந்த 4 மாதங்களிலே ஒன்று இந்த முஹர்ரம் மாதம் தான். ஆக முஹர்ரம் மாதம் பாவங்களை விட்டு நம்மை விலக்கி வைக்கிறது, முஹர்ரம் மாதம் நன்மைகளை அதிகமாக செய்வதற்கு உற்சாகம் அளிக்கிறது, அல்லாஹ்வோடு இறைவனோடு நம்முடைய உறவை புதுப்பித்துக் கொள்வதற்கு வழிவகை செய்கிறது. இந்த மாதத்தில்தான் பிரபலமான ஆஷுரா நோன்பை உலகெங்கும் உள்ள முஸ்லிம்கள் வைக்கின்றார்கள். அடுத்து நாம் பார்க்கின்ற ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, நபிகள் நாயகம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்றார்கள் என்று நான் சொன்னேன் அல்லவா. அப்படி செல்லும் பொழுது எதிரிகளுடைய கண்களில் படாமல் இருப்பதற்காக தவுர் என்ற குகையிலே அவர்கள் மறைந்திருக்கின்றார்கள். 3 நாட்கள் அவரை தேடி எதிரிகள் வருகிறார்கள். அவங்க இருந்த குகையை நெருங்கின்றாங்க. எதிரிகளுடைய குரலை இவர்கள் 2 பேரும் கேட்கின்றார்கள். அந்த எதிரிகள் சற்று குனிந்து பார்த்தால் நபிகள் நாயகம் அவர்களும் அபுபக்கர் அவர்களும் இருப்பதை தெரிந்து கொள்ளலாம். ஆக அபுபக்கர் அவர்கள் கலங்கி விடுகிறார்கள், பயந்து விடுகிறார்கள். அவர்கள் சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, நபிகள் அவர்களே, நம்ம 2 பேரும் வசமா மாட்டிக்கிட்டோமே, இங்கே நம்ம 2 பேர் மட்டும்தானே இருக்கிறோம் என்று சொன்னார்கள். அதற்கு ஆறுதலாக நபிகள் நாயகம் அவர்கள் என்ன தெரியுமா சொன்னார்கள், அபுபக்கரே, அஞ்சாதீர்கள், நாம் இருவர் அல்ல, நம்மோடு இறைவனும் இருக்கின்றான் என்று சொன்னார்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த 2 பேர் பேசிக்கொண்ட பேச்சை இறைவன் திருக்குறானிலே இடம்பெற செய்கின்றான். நீங்கள் அஞ்சாதீர்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான் என்பதாக நபிகள் நாயகம் சொன்னதை திருக்குறான் படம் பிடித்து காட்டுகிறது. அந்த ஹிஜ்ரத் பயணம் செய்ததனுடைய நோக்கத்தை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் என்ன தெரியுமா எழுதுகிறார்கள், மதீனாவிலே நீதிமிக்க சமுதாயத்தை உருவாக்குவதற்கு, சகோதரத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு, தீய பழக்கங்களை கைவிட்ட நல்லவர்களை அதிகப்படுத்த கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்காக அவர்கள் சென்றார்கள் என்பதனை வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். ஆக இந்த முஹர்ரம் மாதத்திலே மிகப்பெரிய தியாகத்தை நாம் நினைவு கூற வேண்டிய இடத்திலே இருக்கின்றோம். இமாம் ஹுசைன் அவர்களை பற்றி நாம் இங்கே கண்டிப்பாக சொல்லித்தான் ஆக வேண்டும். மனித குல வரலாற்றிலே ஒரு அற்புதமான ஒரு பாடத்தை அவர்கள் சொன்னார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், சர்வாதிகாரத்தை எதிர்த்து இந்த கர்பலாவிலே அவர்கள் போரிட்டார்கள். இவர்களிடத்திலே மிக குறைந்த எண்ணிக்கை இருந்தாலும் கூட நியாயத்திற்காக போராட வேண்டும், நீதிக்காக போராட வேண்டும், சமத்துவத்திற்காக போராட வேண்டும், இறை நெறி மேலோங்க செய்வதற்காக போராட வேண்டும் என்பதற்காக சிறந்த போராட்டத்தை அவர்கள் மேற்கொண்டார்கள். அதனை கர்பலா என்று இஸ்லாமிய சமூகத்திலே அடைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படி எண்ணற்ற செய்திகள் இந்த முஹர்ரம் மாதத்திலே இருக்கின்றது. திருக்குறானிலே 13வது அத்தியாயத்திலே 11வது வசனத்திலே இறைவன் சுட்டிக்காட்டுகிறான், ஒரு சமுதாயம் தங்களை தாங்களே மாற்றிக்கொள்ளாதவரை அவருடைய நிலையை இறைவன் மாற்றமாட்டான். ஆக மாற்றம் என்பது நம்மிலிருந்து வர வேண்டும். தனிநபர்கள் மாற வேண்டும், குடும்பங்கள் மாற வேண்டும், சமூகங்கள் மாற வேண்டும். இப்படி மாற்றம் இருக்கிறதே படிப்படியாக ஒரு கட்டத்திலே நாட்டில் உள்ள மக்கள் எல்லோருமே மாறுவார்கள். இந்த முஹர்ரம் மாதத்திலே பல்வேறு உறுதிமொழிகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதிலே முதலாவது நம்முடைய இறை நம்பிக்கையை வலுப்படுத்துவோம். ஏனென்றால் நபிகள் நாயகம் அவர்கள் இதற்கு மிகுந்த முக்கியத்துவம் தந்திருக்கின்றார்கள். எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் கூட, எந்த ஒரு சோதனையாக இருந்தாலும் கூட, அது இறைவன் புறத்திலிருந்தான் வருகிறது என்பதனை நாம் ஆழமாக நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு எப்படி தெரியுமோ இருக்க வேண்டும். நம்மிடத்திலே ஒரு இன்பம் வந்தது என்று சொன்னால் நாம் பெருமை பாராட்டக்கூடாது. மாறாக, இது இறைவன் எனக்கு அளித்த அற்கொடை என்று அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதே போன்று நமக்கு ஏதாவது சோதனைகள் வந்தால் சோர்ந்து போய்விடக்கூடாது. இது இறைவன் புறத்திலிருந்து வரக்கூடிய சோதனை என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி எடுத்துக்கொண்டு பொறுமையோடு இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் அவர்கள் இப்படிப்பட்ட நடத்தி உள்ளவர்களை பார்த்து வியப்படைவதாக இமாம்கள் சுட்டி காட்டுகிறார்கள். ஒருமுறை நபிகள் நாயகம் சொன்னார்கள், அந்த இறை நம்பிக்கையாளரை பார்த்தால் எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன் தெரியுமா, அவனுக்கு இறைவன் ஒரு நன்மையை கொடுத்தால் அவன் பூரிப்படைவதில்லை, மாறாக அவன் நன்றி செலுத்துகின்றான், பணிந்து விடுகிறான். இறைவன் அவனுக்கு ஒரு சோதனையை கொடுத்தால் அவன் இறைவனை நிந்திப்பதில்லை, முடங்கி போய் அமர்ந்து விடுவதில்லை, மாறாக பொறுமையை மேற்கொள்கின்றான். எனவே அவனுக்கு நன்மை வந்து நன்றி செலுத்தினால் மீண்டும் இறைவன் அவனுக்கு நன்மையை தந்துவிடும்.

0: அவனுக்கு சோதனை வந்து அதிலே அவன் பொறுமையை மேற்கொண்டதனால் அதற்கும் அவனுக்கு நல்ல நன்மைகளை இறைவன் எழுதி விடுகிறான். ஹிஜ்ரத் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி, தவறான சூழ்நிலையில இருந்து நாம் வெளியேறிவிட வேண்டும், தீய பழக்கங்களை கைவிட வேண்டும், புதிய நல்ல வாழ்க்கையை தொடங்க வேண்டும். தனிநபர் மாற்றம் சமூக மாற்றமாக வளர வேண்டும். தியாகத்தினுடைய உச்சம் கர்பலா. முஹர்ரம் மாதம் வந்தால் கர்பலாவை மறக்க முடியாது. நபிகள் நாயகம் அவர்களுடைய பேரரான இமாம் ஹுசேன் அவர்கள் நீதிக்காகவும் சத்தியத்திற்காகவும் தன்னையும் தனது குடும்பத்தினரையும் தியாகம் செய்தார்கள். கர்பலா நமக்கு கற்பிப்பது எண்ணிக்கையினுடைய பலம் முக்கியமல்ல, உண்மையின் பலம்தான் முக்கியம். முஹர்ரம் நமக்கு தியாகத்தினுடைய அவசியத்தை நினைவூட்டுகிறது. மறுமலர்ச்சியினுடைய தொடக்கம் நம்மிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். முஹர்ரம் நமக்கு தரக்கூடிய 5 உறுதிமொழிகள் என்ன தெரியுமா? முதலாவதாக, இறை நம்பிக்கையை வலுப்படுத்துவோம். இரண்டாவதாக, தீய பழக்கங்களை கைவிடுவோம். மூன்றாவதாக, குடும்ப உறவுகளை மேம்படுத்துவோம். நான்காவதாக, சமூக சேவையில் அதிகமாக ஈடுபடுவோம். ஐந்தாவதாக, நீதி மற்றும் உண்மைக்காக உறுதியாக நிற்போம். எனவே இந்த முஹர்ரம் மாதத்தை நாம் ஒரு புதிய வாழ்க்கையின் தொடக்கமாக மாற்றுவோம், மாற்றத்தை உருவாக்குவோம், மறுமலர்ச்சி ஆரம்பிப்போம். இறைவன் நம் அனைவருக்கும் முஹர்ரம் மாதத்தினுடைய அருள்களையும் பயன்களையும் வாரி வழங்குவானாக. எல்லா போடும் இறைவனுக்கே உரித்தாகட்டும்.
1: தியாகம், மாற்றம், மறுமலர்ச்சியின் தொடக்கம், முஹர்ரம் தின உரை கேட்டீர்கள். வழங்கினார் ஆன்மீக சொற்பொழிவாளர் எஸ்என் சிக்கந்தர் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:10. ஆகாஷ்வாணி வேலூர் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். வழங்குபவர் ஏ மோகன் அவர்கள்.
1: வங்கிகள் மூலம் நிதியுதவி பெற்று தொழில் துவங்க முத்ரா வங்கி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. வேலூர் மாவட்டத்தில் இந்த திட்டத்தில் விவசாயம் அல்லாத சிறு குறு தொழில் நிறுவனங்களை உருவாக்குதல், வர்த்தக நிறுவனங்கள் ஆகியவற்றை மேம்படுத்த முத்ரா வங்கி திட்டத்தில் ரூபாய் 10 லட்சம் வரை கடன் உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. 18 வயது முதல் 65 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலருக்கும் இந்த திட்டத்தில் வங்கி கடன் வழங்கப்பட்டு வருகிறது. முத்ரா வங்கி திட்டத்தில் 3 விதமான இனங்களில் வங்கி கடன் வழங்கப்பட்டு வருகிறது. 50,000 வரை சிசு திட்டத்திலும், 5 லட்சம் வரை கிஷோர் திட்டத்திலும், 10 லட்சம் வரை தருண் திட்டத்திலும் கடன் உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. மாவட்டத்தில் முத்ரா வங்கி கடன் திட்டத்தில் சுமார் 40,000 பேர் கடன் உதவி பெற்று பயனடைந்துள்ளதாக மாவட்ட முன்னோடி வங்கி பொது மேலாளர் லில்லிபாய் கூறினார்.
2: எங்கள் வங்கி மற்றும் அனைத்து வெள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வங்கிகளுக்கும் முத்ரா லோன் என்ற ஒரு ஸ்கீம் மூலயமாக எந்த ஒரு தொழிலும் புதியதாக தொடங்குவதற்கு எந்த பிணையமும் இல்லாமல் புதுசாக லோன் வாங்குறதுக்கு பேங்க்ல லோன் கொடுக்குறோம். அது கிட்டத்தட்ட நம்மளுடைய மாவட்டத்தில் இதுவரையிலும் பயன்பெற்ற பயனாளர்கள் வந்து 41,395 பேர் பெற்றிருக்காங்க. அவங்களோட மொத்த லோன் அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 492.57 கோடி பணம் வந்து வங்கியின் மூலமாக கடன் பெற்று அவர்களோட தொழிலை ஆரம்பிச்சிருக்காங்க. புது தொழில் ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு எல்லா எந்த ஒரு பிணையமும் கொடுக்காம வெறும் அவங்களோட தொழிலை பேஸ் பண்ணியே லோன் கொடுத்துருக்காங்க. அதன் மூலயமா அவர்கள் மட்டும் பயனடையாமல் அவங்கள சார்ந்து இருக்கிறவங்க ஒரு சில எம்ப்ளாயிங்களை அவங்கள புதுசாக எடுத்து அவங்களுக்கும் வேலைவாய்ப்பு கொடுத்து வேலூர் மாவட்டத்தை மேன்மேலும் சிறப்பிக்க பல வகையிலும் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணுன்ற ஆர்வம் இருக்கணும். ஆர்வம் இருக்கு, அதை தவிர்த்து அவங்க அதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதுக்கு முதன்மையான இடம் நாங்கள் கொடுப்போம். இந்த முத்ரா லோன்ல கொலேட்ரல் ஃப்ரீல எந்த ஒரு பிணையமும் இல்லாம இப்போதைக்கு பேங்க்ல வந்து 1 லட்சத்துல இருந்து 10 லட்சம் வரலாம். அவங்களை வந்து எந்த பிணையமும் வைக்காம லோன் கொடுக்கலாம்.
1: மத்திய அரசின் முத்ரா வங்கி கடன் பெற்று தான் மட்டும் பயனடையாமல் பிறருக்கும் வேலை வாய்ப்பை வழங்கி வருவதாக பயனாளி ராஜேஷ் என்பவர் கூறினார்.
3: நான் வந்து இந்த டிஜிட்டல் பிரிண்டிங் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு கொஞ்சம் முதலீடு இல்லாதனால நான் வந்து இந்தியன் பேங்க்ல அப்ளை பண்ணேன். முத்ரா லோன் மூலயமா லோனு 10 லட்சம் ரூபா அதை சப்சிடியோடு பண்ணி அந்த லோனை பெற்று அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நல்ல

0: முறையில் அந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
1: ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் முக்கிய திட்டங்களில் ஒன்று பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா திட்டமாகும். 18 வயது முதல் 50 வயது வரை உள்ள வங்கி கணக்கு வைத்துள்ள அனைவரும் இந்த திட்டத்தில் இணைந்து பயன்பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மிக குறைந்த பிரீமியத்தில் உயிர் காப்பீடு வழங்கும் இந்த திட்டத்தில் ஆண்டுக்கு ₹436 மட்டுமே பிரீமியமாக செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் இருந்து தானாகவே எடுத்துக்கொள்ளும் வகையில் எளிமையான முறையில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டம் ஏழை குடும்பங்களுக்கு ஒரு பெரும் பொருளாதார பாதுகாப்பாக திகழும் என இந்த திட்டத்தில் இணைந்துள்ள பிரியா என்பவர் தெரிவித்தார்.
2: ஜீவன் ஜோதி பீமா யோஜனா இந்த ஸ்கீம் வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து ₹436 பிடிப்பாங்க. நானும் போட்டிருக்கேன் இந்த ஸ்கீம் வந்து வருஷத்துக்கே ₹436 மட்டும் பிடிப்பாங்க. இதோட பிரீமியம் தொகையை வந்து நம்ம 50 வயசு வரைக்கும் பே பண்ணணும். என்னை நம்பி இருக்கிறவங்களுக்கு எனக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு எஜுகேஷனுக்காகவோ ஹாஸ்பிட்டலுக்காகவோ வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஸ்கீம் நான் போட்டிருக்கேன். இந்த திட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரசுக்கு நான் நன்றி தெரிவித்துக்கிறேன்.
1: ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 14 உலக குருதி கொடையாளர் தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் வேலூர் அடுக்கம்பாறையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இரத்த தானம் செய்தவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசு வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் லீலா அலெக்ஸ் பங்கேற்று இரத்த கொடையாளர்களுக்கு நினைவு பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கி பாராட்டு தெரிவித்தார். இரத்த தான முகாமை துவக்கி வைத்து பேசிய ஆட்சியர், இன்றைய நவீன மருத்துவ வளர்ச்சிக்கு இணையாக இரத்த தானம் என்பது இன்றியமையாத ஒன்றாக அமைந்திருப்பதாக தெரிவித்தார்.
3: வேலூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஏ மோகன் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
4: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் கடந்த 10 நாட்களாக நடைபெற்ற போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு இயக்கத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இயற்கை வேளாண்மைக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். பல்வேறு நாடுகள் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஏற்றுமதியாளர்களுக்கு புதிய வாய்ப்புகளை வழங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று இந்தியா அறிவித்துள்ளது. இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் கடந்த 10 நாட்களாக நடைபெற்ற போதைப் பொருள் இல்லா இந்தியா விழிப்புணர்வு இயக்கத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஹரித்வாரில் நடைபெற்ற பிரதான நிகழ்ச்சியில் மட்டும் 4000-க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று விழிப்புணர்வு ஏற்படுத்தியதாக சமூக நீதித்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த இயக்கத்தில் அனைத்து தரப்பு மக்களும் ஆர்வத்துடன் பங்கேற்றதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பல்வேறு நாடுகள் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஏற்றுமதியாளர்களுக்கு புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக இங்கிலாந்து சென்றுள்ள அவர் லண்டனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசினார். ஏற்றுமதியை அதிகரிப்பதற்காக மத்திய அரசு ஏற்படுத்தி தரும் வாய்ப்புகளை தொழில்துறையினர் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். இயற்கை வேளாண்மைக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். உத்தரகண்டில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், விவசாயிகள் தங்களது நிலத்தின் ஒரு பகுதியை இயற்கை வேளாண்மைக்கு ஒதுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதன் மூலம் மண்வளம் பாதுகாக்கப்படும் என்றும் அவர் கூறினார். பாரம்பரிய தானியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். மின்துறை செயல்பாடுகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதில் அதற்கான ஒழுங்குமுறை ஆணையங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். புதுதில்லியில் மாநில மின் ஒழுங்குமுறை ஆணையர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மின் நுகர்வோர்களின் குறைகளை குறித்த காலத்திற்குள் தீர்ப்பதிலும் ஒழுங்குமுறை ஆணையங்கள் இன்றியமையாத பங்கு வகிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். பூட்டானுடன் கல்வித்துறை ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்பட உள்ளதாக மத்திய கல்வி

அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக பூட்டான் சென்றுள்ள அவர் அந்நாட்டு கல்வி அமைச்சர் திருமதி ஈசாங் டி தாப்பாவுடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், திறன் மேம்பாடு, சுற்றுலா, பாரம்பரிய மருத்துவம் ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் அமைச்சர் அதில் குறிப்பிட்டுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உலக அளவில் அனைத்து துறைகளிலும் பெரிய அளவில் மாற்றங்களை கொண்டுவர உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். புதுதில்லியில் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் நவீன தொழில்நுட்பமும் புதுமை கண்டுபிடிப்புகளும் முக்கிய பங்கு வகிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். புதுச்சேரி பூரணாங்குப்பம் அரசு நடுநிலைப்பள்ளியில் அமைந்துள்ள புதுப்பிக்கப்பட்ட பழமையான முழியன் குளத்தை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று திறந்து வைத்தார். 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த குளம் மறுசீரமைக்கப்பட்டு திறக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இதற்காக ஆபரேஷன் அமிஸ்டர் நடவடிக்கையை இந்தியா தொடங்கியுள்ளதாக கூறியுள்ளார். இதன் கீழ் 2 விமானப்படை போர் விமானங்கள், 35 டன்னுக்கும் கூடுதலான நிவாரணப் பொருட்களுடன் வெனிசுலா புறப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே இந்த நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 589 அதிகரித்துள்ளதாகவும் 3000 பேர் காயமடைந்துள்ளதாகவும் வெனிசுலா அரசு அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். தமிழக அரசின் தில்லி சிறப்பு பிரதிநிதியாக திரு கே வெங்கட நாராயணா நியமிக்கப்பட்டுள்ளார். பொறுப்பேற்கும் நாளிலிருந்து ஓராண்டிற்கு அவர் இப்பதவியை வகிப்பார் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. அயோத்தி ராமர் கோயில் நன்கொடை முறைகேடு விவகாரத்தில் தொடர்புடையவர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். தியோரியாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இது தொடர்பாக சிறப்பு புலனாய்வுக் குழுவின் அறிக்கை பெறப்பட்டதை சுட்டிக்காட்டினார். இந்த அறிக்கையின் அடிப்படையில் உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் கூறினார். இதற்கிடையே இது தொடர்பான வழக்கில் 8 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அம்மாநில காவல்துறை கூறியுள்ளது. மேற்கு வங்கத்தில் பொது சிவில் சட்டம் உரிய சட்ட நெறிமுறைகளை பின்பற்றி செயல்படுத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். இன்று கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் குஜராத் மற்றும் அசாம் மாநிலங்களில் பின்பற்றப்படும் நடைமுறைகள் மேற்கு வங்கத்திலும் கடைபிடிக்கப்படும் என்றார். சத்தீஸ்கட்டிலும் பொது சிவில் சட்டம் செயல்படுத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு விஷ்ணு தியோசாய் கூறியுள்ளார். ராய்ப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதற்கென குழு ஒன்று அமைக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். இக்குழு சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் கருத்துக்களை கோரி வருவதாகவும் அவர் கூறினார். இந்த குழு அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் பொது சிவில் சட்டம் செயல்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்றும் திரு விஷ்ணு தியோசாய் தெரிவித்தார். பஞ்சாபில் சிறை கைதிகளுக்கான சுகாதார வசதிகளை மேம்படுத்துவதில் மாநில அரசு உறுதியுடன் உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் பல்பீர் சிங் கூறியுள்ளார். இன்று லூதியானாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளிலும் அரசு தீவிர கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்தார். போதைப்பொருளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான மறுவாழ்வு மையங்களை மேம்படுத்தவும் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக திரு பல்பீர் சிங் கூறினார். தெலங்கானா அரசின் தலைமைச் செயலராக திரு சஞ்சய் ஜாஜு நியமிக்கப்பட்டுள்ளார். இதுவரை இப்பதவியை வகித்து வரும் திரு ராமகிருஷ்ணா ராவ் வரும் 30ஆம் தேதி ஓய்வு பெறுவதை அடுத்து இந்த நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக தெலங்கானா அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஜார்க்கண்டில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர், ஒருவர் காயமடைந்தார். ராம்கர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் சென்று கொண்டிருந்த லாரி வேன் மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்து குறித்து அதிர்ச்சி வெளியிட்டுள்ள அம்மாநில முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார்.
சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங், பங்களாதேஷ் பிரதமர் திரு தாரிக் ரஹ்மான் இடையேயான பேச்சுகள் இன்று

0: பீஜிங்கில் நடைபெற்றன. அரசுமுறை பயணமாக பீஜிங் சென்றுள்ள பங்களாதேஷ் பிரதமர் அந்நாட்டு அதிபருடன் நடத்திய பேச்சுகளின் போது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. பங்களாதேஷுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் சீனா வழங்கும் என்றும் திரு ஸி ஜின்பிங் இந்த பேச்சுகளின் போது உறுதியளித்தார். அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை களைவதற்கென ராணுவ பிரதிநிதிகளை கொண்ட குழுவை ஏற்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. இங்கிலாந்து செய்தி ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை உறுதி செய்த அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே டி வான்ஸ், இதற்காக நியமிக்கப்படும் பிரதிநிதிகள் தோஹாவிலிருந்து செயல்படுவார்கள் என்று கூறினார். இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-18 என்ற செட்கணக்கில் துருக்கியின் ரவுசா போடூரை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் பார்கவ் சோமசுந்தராவும் ஒரிஜித் சாலிஹாவும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா அயர்லாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி தற்போது பெல்ஃபாஸ்டில் நடைபெற்று வருகிறது. இதில் முதலில் பேட் செய்து வரும் அயர்லாந்து சற்று முன் வரை 14 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 111 ரன் எடுத்துள்ளது. புல்லட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இணையதளம் வாயிலாக நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 16-6 என்ற புள்ளிக்கணக்கில் அமெரிக்காவின் ஆண்ட்ரூ டேங்கை வென்றார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஹேமர் த்ரோ பிரிவில் பங்கேற்க இந்தியாவின் தம்னீத் சிங் மற்றும் பிரவீன்குமார் தகுதி பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் கடந்த 10 நாட்களாக நடைபெற்ற போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு இயக்கத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இயற்கை வேளாண்மைக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். பல்வேறு நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஏற்றுமதியாளர்களுக்கு புதிய வாய்ப்புகளை வழங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று இந்தியா அறிவித்துள்ளது. இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25, ஆகாஷ்வாணி பண்ணை செய்தி கேட்கலாம். அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, கோடைக்கால பசுந்தால் உரப்பயிர் சாகுபடி செய்து மண் வளத்தை மேம்படுத்துவீர். கோடைக்காலத்தின் தொடக்கத்தில் பெய்யும் மழையை பயன்படுத்தி தக்கை பூண்டு, சணப்பு, கொளிஞ்சி, அகத்தி அல்லது நரிப்பயறு போன்ற பயிர்களை பசுந்தால் உரப்பயிராக பயிரிடுவீர். கோடை மழை பெய்து நிலம் ஈரப்பதமாக இருக்கும்போது நிலத்தை சாகுபடிக்கு தயார் செய்து விதைகளை தூவ வேண்டும். 1 ஏக்கருக்கு 15-20 கிலோ விதைகள் தேவைப்படும். இந்த பயிர்கள் மிக வேகமாக வளரக்கூடியவை. சுமார் 45-50 நாட்களில் இவை பூக்கத் தொடங்கும். பயிர்கள் பூக்கத் தொடங்கும் தருணத்தில் அவற்றை அப்படியே நிலத்தில் மடக்கி உழ வேண்டும். பூக்கும் தருணத்தில்தான் செடிகளில் அதிகப்படியான தழைச்சத்து இருக்கும். மடக்கி உழுத பிறகு செடிகள் மண்ணில் மட்குவதற்கு போதுமான ஈரப்பதம் இருக்க வேண்டும். சுமார் 10-15 நாட்களில் இவை முழுமையாக மட்கி உரமாக மாறும். நிலத்தின் மண்ணின் தன்மைக்கு ஏற்ப சரியான பசுந்தாள் உரப்பயிரை தேர்ந்தெடுப்பது அதிக பலனை தரும். பொதுவாக தக்கை பூண்டு அனைத்து மண் வகைகளுக்கும் ஏற்றது. மண்ணில் கண்ணுக்கு புலப்படக்கூடிய பல வகையான மட்குண்ணிகள் இருந்தாலும் கழிவுப் பொருட்கள் மக்க வைப்பதில் மண்புழுக்களே பெரும் பங்கு வகிக்கின்றன. ஆனால் தட்பவெட்ப நிலை, இயற்கை எதிரிகள், மண்ணின் குணங்கள், பயிர் சாகுபடி முறைகள், இரசாயன உரங்கள், ஆழைக்கழிவுகள், காடுகள், அழிப்பு, பூச்சிக்கொல்லிகள், பூஞ்சான கொல்லிகள் மற்றும் கலைக்கொல்லிகள் போன்ற பல காரணிகள் அவற்றை பாதிக்கின்றன. இரசாயன உரங்கள் இட்டு உழவு செய்வதன் மூலம் 5-10 விழுக்காடு மண்புழுக்கள் மண்ணின் மேற்புறத்திற்கு கொண்டுவரப்படுவதாகவும், 25 விழுக்காடு மண்புழுக்கள் மிகவும் காயப்படுத்தப்படுவதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. பயிர் சாகுபடி முறைகளில் அளவிற்கு அதிகமான இரசாயன உரங்களை பயிருக்கு இடும்பொழுது அவற்றின் நச்சுக்கள் மண்ணில் தங்கிவிடுகின்றன. இந்த நச்சுக்கள் மண்புழுக்களில் உடலை வெகுவாக பாதிப்பதால் மட்புழுக்கள் அவ்விடத்தை விட்டு சென்று விடுகின்றன. இவற்றின் நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் புழுக்கள் இறக்கவும் நேரிடுகிறது. எனவே விவசாயிகள் மண்புழுக்களை பாதிக்கும் காரணிகளை தவிர்க்க வேண்டும்.
2: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
3: நிலத்தை நல்லா உழுது பண்படுத்திடுவோம். அந்த மண்புழு உரம் போடுவோம்.

0: போட்டுட்டு விதையை தெளிச்சுட்டு தண்ணி விட்ட உடனே கீரை முளைக்க ஆரம்பிச்சிடும். முளைக்க ஆரம்பித்த பிறகு பஞ்சகவ்யா ஒரு முறை தெளிப்புங்க, அஞ்சாவது ஏழாவது நாளில். அப்படி தெளிச்சோம்னா கீரை வந்து பசுமையாக வந்துக்கினே இருக்கும். அப்படி ஒரு கால் ஏதாவது முட்டை பூச்சி பூச்சிங்க ஏதாவது இறங்குறா போல தெரிஞ்சால், ஆடு சாப்பிடாத இலைங்க இருக்குது இல்லைங்களா, அந்த கரைச்சல் தேவையை ஒரு ஸ்ப்ரே பண்ணிவிடுவோம். மார்க்கெட்டுக்கு போகிறப்ப கீரை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்.
1: இயற்கை வழி வேளாண்மை குறித்து திருவள்ளூர் மாவட்டம் போந்தவாக்கம் வி மகாதேவன் அவர்களின் அனுபவங்கள் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, மக்கிய தென்னை நார்க்கழிவின் பயன்கள் பற்றி அறிந்து கொள்வீர். இது மணற்பாங்கான மண்ணின் கடினத்தன்மையை அதிகப்படுத்துகிறது மற்றும் களிமண்ணை காற்றோட்டம் உள்ளதாக ஆக்குகிறது. மண் துகள்களை ஒன்று சேர்த்து மண்ணின் கட்டமைப்பை மேம்படுத்துகிறது. நீரை தக்க வைத்துக் கொள்ளும் தன்மையை அதிகப்படுத்தி மண்ணின் ஈரப்பதத்தை அதிகப்படுத்துகிறது. மட்கிய உரமாதலால் இது நன்மை பயக்கும் மண்வாழ் நுண்ணுயிரிகளை அதிகப்படுத்துகிறது. அமோனியமயமாக்கல், நைட்ரேட் மற்றும் நைட்ரஜன் நிலைநிறுத்தல் ஆகிய வினைகள் இதிலுள்ள நுண்ணுயிரியின் செயல்திறனால் அதிகரிக்கின்றது. இவற்றை எல்லா வகை பயிர்களுக்கும் ஹெக்டருக்கு 5 டன் அளவில் இடலாம். விதைப்பதற்கு முன் அடி உரமாக பயன்படுத்தலாம். நாற்றங்காலுக்கு பாலித்தீன் பைகள் மற்றும் மண் தொட்டிகளில் நிரப்ப வேண்டும். மண் கலவைகளுக்கு 20% மட்கிய நார்கழிவானது மணலுடன் கலக்கப்பட்டு தயாரிக்கப்படுகிறது. தென்னை, மா, வாழை மற்றும் பழமரங்கள் போன்ற நன்கு வளர்ந்த மரங்களுக்கு வருடத்திற்கு குறைந்த அளவு 5 கிலோ ஒரு மரத்திற்கு போதுமானது. தரிசு மற்றும் வறண்ட நிலத்திற்கேற்ப வேம்பு பயன்கள் பற்றி அறிந்து கொள்வீர். இம்மரமானது விதை மூலம் பயிர் செய்யப்படுகிறது. இதற்காக விதைகளை நன்றாக நன்னீரில் ஊற வைத்து தாய்ப்பாத்தியில் விதைக்க வேண்டும். பண்ணை செய்தி கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:30. இனி தொடர்வது

0: வீட்டு வேலைகளை முடிச்சோமே, அப்படியே கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலான்னு இப்படி வந்து திண்ணையில உக்காந்தேன். நான் இங்கே இருக்கிறது இந்த கொசுக்களுக்கு எப்படி தான் தெரிஞ்சதோ, திருவிழாக்கு போறா போல குடும்பத்தோட என் வீட்டை தேடி வந்துடுச்சுங்க. இப்ப என்ன செய்யறது, இப்படி கொசு கடிக்குது.
1: இந்த மனுஷங்கிட்ட ஒரு வேலைய சொன்னா எப்படிதான் மறந்து போறாரோ தெரியல. சந்தையில இருந்து இந்த பைகளை எடுத்துட்டு வர்றதுக்குள்ள என் கையே மறுத்து போயிடுது. பஸ் ஸ்டாண்டுக்கு வண்டி எடுத்துட்டு வரேன்னு சொன்னவரு இன்னும் ஆளையே காணோம். சரி, கொஞ்ச தூரம் போனா மருதாணி வீடு வரும், அங்க போயாவது இந்த பைகளை வச்சுப்ட்டு அந்த மனுஷனுக்கு போன் பண்ணுவோம்.
0: சரி சரி, கொசுவை விரட்ட ஏதாவது முயற்சி பண்ணலாம். மூலிகை போக போட்டா கொசு எல்லாம் வந்த வழி பார்த்து ஓடி போயிடும். அதுக்கு முன்னாடி சட்டியில நெருப்பு மூட்டி வைக்கணும்.
1: மருதாணி, மருதாணி!
0: அடடே, வா பொண்ணி.
1: ஏன் புள்ள, இந்த பைகளை கொஞ்சம் திண்ணையில இறக்கி வையன்.
0: சரி சரி, கொடு பொண்ணி.
1: அப்பாடா, இப்பதான் பாரமே குறைஞ்சது.
0: சத்த இருப்புல, நான் குடிக்க தண்ணி கொண்டாறேன்.
1: ஆமா மருதாணி, கொண்டா, ரொம்ப தாகமா தான் இருக்கு. அட, இது என்ன, இந்த புள்ள ஏன் நெருப்ப முட்டி வச்சிருக்கு. சரி சரி, வரட்டும் கேப்போம்.
0: இந்த பொண்ணி, தண்ணிய குடிச்சு விட்டு இந்த கிண்ணத்துல அரிசி போட்டு வச்சிருக்கேன், அதையும் சாப்பிடு.
1: நல்லது புள்ள, நான் களைப்பா இருக்கிறத புரிஞ்சுகிட்டு சாப்பிட புட்டு கொண்டாந்துருக்க. ஆமா, இந்த சட்டியில நெருப்பு போட்டு வச்சிருக்கியே, வீட்டுக்கு ஏதாவது சாம்பிராணி புகை போட போறியா?
0: இல்ல பொண்ணி, இன்னைக்கு என்னவோ கொசுவெல்லாம் அதிகமா இருக்கு. இந்த கொசுக்களை விரட்ட வேப்பல நுச்சி இலைய காய வச்சிருக்கேன், அத புகை போட்டா கொசுவெல்லாம் குறை.

0: அட கேம்பிளா, கடையில்தான் கொசுவத்தி சுருள் இருக்கே, அதை வாங்கி ஏத்த வேண்டியதானே?
1: இல்ல பொன்னி, சின்ன சின்ன விஷயத்துக்கு நாமளே இயற்கையான முறையில தீர்வுகளை கண்டுபிடிக்கலாம். இப்ப பாரு, புகை போட்டதும் கொசுவெல்லாம் காணாம போச்சு.
0: அதுவும் சரிதான். இப்படி யோசிக்கிறதாலதான் நீங்க விவசாயத்தை எப்பவும் இயற்கை முறையில தொன்று தொட்டு செஞ்சுட்டு வரீங்க.
1: ஆமா பொன்னி, இயற்கை முறை விவசாயம் செய்யறதால நம்ம மண் வளமும் நல்லா இருக்கு, மனிதர்களோட உடல் நலனும் ஆரோக்கியமா இருக்கும்.
0: சரியா சொன்ன மாதிரிதானி, எனக்கும் இயற்கை முறை விவசாயம் செய்யணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா அதை பத்தி எந்த விவரமும் தெரியாம வேலை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு யோசனையா இருக்கேன்.
1: இப்ப உனக்கு என்ன பிள்ள, இது பத்தின விவரங்களை தெரிஞ்சுக்கணும். அம்புட்டு தானே, சத்தகிரு வார.
0: தோ வாரேன்னு வீட்டுக்குள்ள எங்க போறவ?
1: பொன்னி இதோ பாரு ரேடியோ, இத கொண்டாடதான் போனேன்.
0: என்ன பிள்ள, ரேடியோவை கொண்டாந்துருக்க? பாட்டு ஏதாவது கேட்க போறோமா என்ன?
1: பொன்னி ரேடியோவில் பாட்டு மட்டும் இல்லை, அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் பல விவசாயிகளுக்கு வழிகாட்டியா இருக்கு நம்ம ரேடியோ. இப்போ கூட விவசாயம் சம்பந்தமான நிகழ்ச்சி வரப்போகுது, கவனமாக கேளு புள்ள, அது உனக்கு பயனுள்ளதா இருக்கும்.
0: நான் இங்கே வந்தது ஒரு விதத்தில் நல்லதா இல்ல போச்சு, இப்பவே நிகழ்ச்சியை நானும் கேட்டுக்கிறேன்.
2: அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இயற்கை வழி வேளாண்மை குறித்து திருவள்ளூர் மாவட்டம் போந்தவாக்கம் வி மகாதேவன் அவர்களின் அனுபவங்களை தெரிந்து கொள்ளலாம்.
3: விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பயிர்கள்லாம் நீங்கள் சாகுபடி செய்கிறீங்க?
4: நாங்கள் வந்து நெல், எண்ணெய் வித்து பயிர்கள், காய்கறிகள் எல்லாமே செய்கிறோங்க.
3: நெல் சாகுபடி பற்றி சொல்லுங்களேன், அது எப்படி பண்ணுறீங்க?
4: நெல் சாகுபடி வந்து எஸ்ஆர்ஐ செய்வோங்க. சாதாரண நடவு முறையை விட எஸ்ஆர்ஐயில் மகசூல் கூடுதலாக கிடைக்கிறதுக்கு ரெண்டு மூணு காரணங்கள் இருக்குதுங்க. அந்த வரிசையில் நடுறதுனால வந்து நெல் அந்த பயிருக்கு வந்து காற்று ஓட்டம் அதிகமாக ஏற்படுது. 15வது நாள் 35வது நாளில் வந்து அந்த கோணா வெட்டர் ஓட்டுறோம் இல்லைங்களா, அப்போ அந்த களையும் எருவாகுது. அப்போ வந்து பழைய வேர்களாக இருந்து புது வேர்கள் வந்து விடுதுங்க. புது வேர் விடுறப்போ வந்து தூர் வந்து அதிகமாக கட்டுதுங்க, அதனால் வந்து மகசூல் அதிகமாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு. இப்படி அந்த எஸ்ஆர்ஐ செய்கிறதுனால எலி தொலைகள்லாம் வேறு கம்மி, அடுத்து காற்றினால் சாயிற தன்மை கம்மி ஆகிடுதுங்க, இதனால் மகசூல் வந்து கூடுதலாக கிடைக்குதுங்க.
3: நீர் பாய்ச்சறதெல்லாம்
4: நீர் மறைய நீர் கட்டு, அந்த முறையில் வந்து தண்ணி மறைஞ்ச உடனே அப்போ இருக்கு தண்ணி கட்டுறதுங்க, ஒரே அடியாக ஒரு அடி ஆறு அடிக்கு கட்டி வைக்கிறது இல்லைங்க.
3: நீர் மறைய நீர் கட்டி அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் நீர் பாய்ச்சிட்டு இருக்கீங்க.
4: ஆமாங்க.
3: இதுக்கு ஒத்த நெல் நாற்று தான் வைக்கணும் இல்லைங்களா?
4: ஆமாங்க, ஒரு நாற்று தான், இளம் நாற்றா நடனாங்க.
3: நாற்று எப்படி நடவு செய்றீங்க?
4: நாற்று வந்து மேட்டு பாத்தி விட்டு பண்ணுவோங்க. அப்படி சில சமயங்களில் முடியாத நேரத்தில் வந்து சாதாரண நாற்றாங்காலே வந்து விதை வந்து ஏக்கராவுக்கு 3 கிலோ 2 கிலோ வந்து 3 கிலோ தான் தெளிப்புங்க. அந்த நாற்று வந்து இளம் நாற்றாக இருக்கும்போது எடுக்கும்போது அப்போ வேறு அறுபடாமல் வந்துடுது. அங்கே நடுறப்போ வந்து தூர் வந்து அதிகமாக கட்டுதுங்க, அதனால தான் எஸ்ஆர்ஐயில் வந்து மகசூல் அதிகமாக கிடைக்குதுங்க.
3: இடைவெளியில் எவ்வளோ விட்டு நடுறீங்க?
4: இடைவெளி வந்து 3/4 அடி 3/4 அடிங்க.
3: எப்படி ஆள் வச்சு நடுறீங்களா இல்லை மிஷின் நடுவுங்களா?
4: மிஷின் நடவும் நடவுங்க, மிஷின் கிடைக்காத சமயத்தில் ஆள் வச்சு நட்டுடுங்க கயிறு பிடிச்சி.
3: இப்போது நெல் சாகுபடியை பொறுத்த வரைக்கும் இந்த பூச்சி நோய் தாக்குதல்லாம் இருக்குங்களா, அதெல்லாம் எப்படி நீங்கள் கட்டுப்படுத்துறீங்க?
4: பெரும்பாலும் நான் வந்து பூச்சி மருந்து அடிக்கிறது இல்லைங்க, இந்த பஞ்சகவியா தயார் பண்ணி வச்சுருப்போம், அது ஒரு ஸ்ப்ரே பண்ணிவிடுவோம் 15வது நாள் நட்ட 5வது நாளில். அது பிறகு வந்து பூச்சி வந்து தாக்குதல் இறங்குற போல் தெரிஞ்சால் ஆடு சாப்பிடாத இலையெல்லாம் வந்து உருவி கொண்டு வந்து காய வச்சு நெல்லில் உலர்த்தி அதை நல்லா தூள் பண்ணி கோமியத்தை ஊற வச்சு ஒரு 10 நாள் கழிச்சு ஒரு ஸ்ப்ரே பண்ணிவிடுவோங்க, அதோட பாதிப்பு வராதுங்க.
3: இந்த மாதிரி நீங்கள் சாகுபடி செய்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த உரச்செலவுலாம் குறையும் இல்லைங்களா?
4: ஆமாங்க, உரச்செலவு கம்மி, களையெல்லாம் வந்து ஆளுங்களை வச்சு எடுக்க வேண்டிய வேலை இல்லைங்க, இந்த கோணா வெட்டர் ஓட்டுறதுனாலங்க.
3: இப்போ இந்த மாதிரி ஒத்த நெல் நாற்று அதே போல் இந்த இயற்கை முறையில் தான் இது சாகுபடி செய்கிறீங்க இல்லைங்களா?
4: ஆமாங்க ஐயா.
3: அப்படிங்கும்போது அந்த மகசூல்லாம் எந்த அளவுக்கு கிடைக்குது, நெல் மணிகள்லாம் எப்படி இருக்குது?
4: எங்கள் ஊரில் நான் மட்டும்தான் முதல்ல செஞ்சேன், அப்போ வந்து ஏக்கராவில் 8 மூட்டை தான் கிடச்சிதுங்க. 2வது முறையும் செஞ்ச விடாமல் அப்போ 5 மூட்டை கிடச்சிதுங்க ஏக்கராவில். விடாமுயற்சியால் மறுபடியும் செய்ய ஆரம்பித்தேன். அப்படி செஞ்சு 1 ஏக்கராவில் 67 மூட்டை நெல் அறுத்து கலெக்டர் அவார்டு கொடுத்தாருங்க.
3: 10 மூட்டை 15 மூட்டையிலிருந்து நீங்கள் 67 மூட்டை கொண்டு வந்திருக்கீங்க.
4: ஆமாங்க.
3: அதுக்கு இந்த செயற்கையான பூச்சி மருந்து, செயற்கை உரங்கள் இதெல்லாம் எதுவும் பயன்படுத்துறது இல்லை?
4: எதுவும் கிடையாதுங்க.
3: ஆனால் இயற்கை முறையிலே இந்த இயற்கை முறையில் மகசூல் எடுக்க முடியும்,
4: மகசூல் எடுக்க முடியுதுங்க.
3: இந்த இயற்கை முறை சாகுபடி அப்படிங்கும்போது இந்த பஞ்சகாவியெல்லாம் சொன்னீங்க இல்லைங்களா?
4: ஆமாங்க.
3: பஞ்சகாவியை எப்படி தயார் பண்ணுறீங்க?
4: மாட்டு கோமியம்,

0: தயிர் மோர் இளநீர் வெல்லம் கரும்பு சார் கடிக்காத இதுவில் வெல்லம் இதெல்லாம் வந்து ஒரு ட்ரம்மில் போட்டு புளிக்க வச்சு ஒரு மாதம் வச்சு வடிகட்டி தெளிச்சிடலாங்க.
1: இது வந்து தெளிப்பு
0: தெளிப்பு
1: எப்படி தெளிக்கிறீங்க?
0: ஒரு லிட்டருக்கு வந்து 10 லிட்டர் தண்ணிங்க ஊற்றி ஒரு ஸ்ப்ரே பண்ணிவிடுவோம். அதிகமாக இருக்குது நம்மக்கிட்ட பயிர் கொஞ்சம் பலவீனமாக இருக்கிற நேரத்தில் தண்ணியினுடைய மடாய் கால்வாய் இருக்குது இல்லைங்களா, அதில் ஒரு ட்ரம்மில் வச்சு தண்ணி வந்து ஓட்டை போட்டு விட்டுடுவோங்க. அந்த ட்ரம்மில் இருந்து தண்ணி நீராக கூடவே வந்து பாய ஆரம்பிச்சிடும். அப்போது பயிர் வந்து நல்லா செழிப்பாக வருதுங்க.
1: அது கண்கூடாக தெரியுதுங்களா?
0: கண்கூடாக தெரியுதுங்க, பசுமையாக இருக்கும் நல்லா பார்க்குறதுக்கு பயிர்.
1: அதேபோல் இந்த பூச்சி நோய் அது கட்டுப்படுத்துறதுக்கு இந்த பூச்சி விரட்டிலாம் தயார் பண்ணுறது, அந்த இலை தலைகள்லாம் பயன்படுத்தி அது என்னென்ன இலைகள் பயன்படுத்துகிறீங்க, அது எப்படி தயார் பண்ணுறீங்க?
0: ஆடு சாப்பிடாத இலைங்க, நொச்சி புங்கன் எருக்கன் இதே போல் ஆடு சாப்பிடாத இலைங்கள்லாம் சேகரித்து நிழலில் உலர்த்தி அதை தூள் பண்ணி மாட்டினுடைய கோமியத்தில் ஊற வச்சு அதை வடிகட்டி தெளிச்சிட்றேங்க.
1: இயற்கை விவசாயத்தில் மண்புழு உரத்தினுடைய பங்கு அதிகம் இல்லைங்களா?
0: ஆமாங்க.
1: இந்த மண்புழு உரத்தெல்லாம் நீங்கள் பயன்படுத்துகிறீங்களா?
0: ஆமாங்க, நாங்களே தயார் பண்ணுறேங்க மண்புழு உரம்.
1: அது எப்படி தயார் பண்ணுறீங்க?
0: அதாவது தொட்டி கட்டி வச்சுருக்குறேங்க மண்புழு, அதில் வந்து மாட்டு சாணம் ஒரு ரேர் போடுவோம், மறுபடியும் இலை தழை, ரெண்டாவது மறுபடியும் சாணம் போடுவோம், மறுபடியும் அதே போல் தழையெல்லாம் போடுவோம், மறுபடியும் சாணம் போடுவோம், போட்டு புழு விட்டுடுங்க. ஒரு பாண்டுக்கு ஒரு தொட்டிக்கு வந்து ஒரு 3 கிலோ 4 கிலோ புழு விட்டுட்டுமானாக்கா காலை மாலை தண்ணி தெளிக்கணுங்க. அதாவது உச்சி வெயில் படக்கூடாதுங்க, அந்த அளவுக்கு இருக்கணும். மேலே ஏதாவது சாக்கு கோணி போட்டு தண்ணி தெளித்து விட்டுட்டுமானாக்கா மண்புழு வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு முறை சேகரிக்கலாங்க. அது சாப்பிட்ற கழிவுலாம் வந்து மேலே வந்து அப்படியே தேங்கிடுங்க. அப்போ அந்த கோணியை எடுத்துகிட்டு நம்ம அதை சேர்த்து சேகரித்து வச்சுக்கலாங்க. அது ஜலட்டில் ஜலனமானால் 1.5 புழுகள் இருந்தால் கூட அதெல்லாம் ஜலிக்கிறப்போ வெளியே வந்துடும், மறுபடியும் அதை எடுத்து அதை தொட்டிலேயே விட்டுடலாங்க. இதுங்க அது நம்ம மண்ணிலேயே உற்பத்தி அதிகமாக இருக்குங்க. நம்ம வீடு வாசல் எங்கெங்கே நம்ம பண்ணாகிறோமோ அந்த இடத்தெல்லாம் மண்புழு தாங்க. ரசாயன பயன்படுத்தாமல் இருக்கிறதுனால மண்புழு உற்பத்தி அதிகமாக இருக்குதுங்க.
1: இந்த மாதிரி மண்புழு அதிகமாக இருக்கிறதுனால இந்த மண்புழு உரம்லாம் நீங்கள் போடுறதுனால பயிரில் ஏதாவது வித்தியாசம் என்ன எப்படி தெரியுதுங்க?
0: இந்த ஆர்கானிக் முறையில் செய்கிறப்போ வந்து ஒரு முறை போட்டால் கூட பயிர் வந்து பசுமையாகவும் திரட்சியாகவும் இருக்குதுங்க.
1: இந்த மாதிரி ஆர்கானிக் முறையில் நீங்கள் செஞ்சு விற்பனை செய்யும்போது எப்படி அந்த லாபகரமாக இருக்குங்களா, வருமானம் போதுமானதாக இருக்கா?
0: இது அரிசி ஆக்கி விற்கிறப்போ வந்து லாபகரமாக இருக்குதுங்க.
1: இப்போ நெல் சாகுபடியை பொறுத்த வரைக்கும் இந்த இயற்கை முறையில் எப்படி செய்கிறீங்கன்னு சொன்னீங்க, மற்ற காய்கறி பயிர்கள்லாம் என்ன செய்கிறீங்க, அதெல்லாம் எப்படி செய்கிறீங்க?
0: காய்கறிகளை வந்து மிளகாய் வெண்டை அதை செய்கிறேங்க.
1: வெண்டை மிளகாய் சாகுபடி அதை பற்றி சொல்லுங்களேன், எப்படி அது செய்கிறீங்க?
0: மிளகாய் எல்லாம் வந்து காயாக பறிச்சிட்றேங்க. இந்த இயற்கை முறையில் செய்கிறதுனால காய் வந்து பசுமையாக இருக்குது, சீக்கிரம் வாடாமல் இருக்குதுங்க. அதே போல் வெண்டைக்காயும் அப்படி தாங்க. இப்போது ரசாயன முறையில் செய்கிறப்போ வாடிடும், ஆர்கானிக் முறையில் செய்கிறப்போ வந்து காய் வாடாமல் பசுமையாகவே இருக்குதுங்க. நுகர்வோரும் வந்து வாங்கி சாப்பிட்றவங்க நல்லா ருசியாக இருக்குதுன்னு மறுதடவை வந்து அவங்கள கேட்டு வாங்குறாங்க வியாபாரிங்க கிட்ட. வியாபாரிங்க வந்து நம்மக்கிட்ட வாங்குறாங்கங்க விரும்பி.
1: காய்கறி சாகுபடி தவிர இந்த கீரை அந்த மாதிரிலாம் சாகுபடி செய்கிறீங்களா?
0: ஆ, செய்வீங்கய்யா.
1: என்ன கீரை சாகுபடி செய்கிறீங்க?
0: இந்த காசில் கீரைன்னு சொல்கிறவங்க இல்லைங்களா, புளிச்சக்கீரை அதை செய்வோம், அரைக்கீரை தண்டுக்கீரை.
1: அதெல்லாம் எப்படி சாகுபடி முறைகள் எப்படிங்க?
0: அதுவும் இப்படி தாங்க, நிலத்தை நல்லா உழுது பண்படுத்திடுவோம், அந்த மண்புழு உரம் போடுவோம், போட்டுட்டு விதையை தெளிச்சிட்டு தண்ணி விட்ட உடனே கீரை முளைக்க ஆரம்பிச்சிடும். முளைக்க ஆரம்பித்த பிறகு பஞ்சகவியாக ஒரு முறை தெளிப்போங்க, 5வது 7வது நாளில். அப்படி தெளிச்சோம்னா கீரை வந்து பசுமையாக வந்துக்கினே இருக்கும், பூச்சி இறங்காத. அப்படி ஒரு கால் ஏதாவது முட்டை பூச்சி பூச்சிங்க ஏதாவது இறங்குறா போல தெரிஞ்சால் இந்த ஆடு சாப்பிடாத இலைங்க இருக்குது இல்லைங்களா, அந்த கரைச்சல் ஒரு ஸ்ப்ரே பண்ணிவிடுவோம். 15 நாள் 20 நாளில் கீரை பறிச்சு விற்றுடுவோங்க. மார்க்கெட்டுக்கு போகிறப்ப கீரை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அடுத்தபடியாக வந்து நாங்கள் செய்கிறத வந்து பார்க்குறாங்க இல்லைங்களா, அவங்களாம் அதை வந்து விரும்பி வாங்குறாங்க.
1: கீரை சாகுபடியில் எப்படி நல்ல வருமானங்களா?
0: நல்ல லாபங்கய்யா, குறுகிய காலத்துலேயே வந்துடுது வருமானம்.
1: இப்போது கீரை சாகுபடி சொன்னீங்க, இந்த கீரையிலே இந்த முருங்கைக்கீரையெல்லாம் வருது இல்லைங்களா?
0: ஆமாங்க.
1: அதெல்லாம் எப்படிங்க?
0: அதுவும் ஆர்கானிக் முறையில் தான் செய்கிறேங்க.
1: முருங்கைன்னா அது தனியாக செடி முருங்கையா? அந்த
0: செடி முருங்கைங்க, அது காய்க்கு விடுறதில்லை, நாங்கள் இந்த கீரைக்கு மட்டும்தான் பயன்படுத்துறதுங்க.
1: அது முருங்கைங்கிறது முன்னாடிலாம் எங்கேயாவது ஒரு மரமாக வச்சு நட்டு அங்கங்கே வரப்பு ஓரங்களில் மரம் வச்சு நட்டு அதிலிருந்து முருங்கைக்காயை பறித்து விற்பாங்க. நீங்கள் எப்படி சாகுபடி செய்ய?
0: இப்போ வந்து நிலத்தை உழுது பண்படுத்திடுவோங்க. பிறகு வந்து பார் ஓட்டிடுவோம், வயலில் பார் ஓட்டிட்டு விதையை வாங்கி விதையை ஊனிடுவோம். விதையை ஊனி தண்ணி பாய்ச்சிட்டோம்னாக்கா ஒரு வாரத்தில் வந்து செடி முளைக்க ஆரம்பிச்சிடுங்க. செடி முளைக்க ஆரம்பித்த உடனே அதை களை வெட்டிடணுங்க, புல் இல்லாமல் களை வெட்டிட்ட பிறகு செடி வந்து 15-20வது நாளில் வந்து நல்ல 1 அடி அந்த அளவுக்கு வந்துடுங்க. கீரை அப்போலாம் அறக்கூடாதுங்க, கீரை வந்து 2 அடி உயரத்துக்கு வரணுங்க. அதுக்கப்புறம் வந்து உரம், நம்ம ரசாயன உரம் போடாமல் இந்த ஆர்கானிக் முறையில் மண்புழு உரம் இந்த பஞ்சகவியா இதெல்லாம் தண்ணியோட பாய விடுவோங்க. அப்போது வந்து கீரையினுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்குங்க. 20 நாள் 25 நாள் 2 அடி உயரம் வந்த உடனே முதல் கட்டிங் மட்டும் 2 அடி

0: உயரம் விட்டு தான் கட் பண்ணுங்க. அதன் பிறகு வந்து 15 நாளைக்கு ஒரு முறை கட் பண்ணிங்கனே இருக்கலாங்க.
1: முதல் கட்டிங் வந்து எவ்வளோ நாளில் வருதுங்க?
0: ஒரு மாதம் ஆகிடுதுங்க. முதல் கட்டிங்
1: ஊனி
0: 2 அடி வந்தவொடனே 2 அடியிலேருந்து கட் பண்ணிடலாங்க.
1: அதனால் வந்து ஒரு சீக்கிரமான வருமானம்,
0: 15 நாளைக்கு ஒரு கட்டிங் வந்துக்கினே இருக்குது இல்லைங்களா. அதனால் இது ஒரு லாபகரமான பயிருங்க.
1: இது தவிர பயிர் வகைகள்லாம் என்ன சாகுபடி செய்கிறீங்க?
0: பயிர் வகைகள் வந்து உளுந்து, பச்சை பயிர் பண்ணுறேங்க.
1: உளுந்து சாகுபடி பற்றி சொல்லுங்களேன், எப்படி அது நிலத்தை பண்படுத்தி எப்படி அது சாகுபடி செய்கிறீங்க?
0: நிலத்தை வந்து நல்லாக உழவு ஓட்டணுங்க, ஒரு 4 உழவு ஓட்டணுங்க. மண் வந்து தூளாக இருக்கணும். நம்ம விதையை விதைக்கிறதுக்கு முன்னாடி மண்ணில் வந்து தகுந்த ஈரம் இருக்கணுங்க. விதையை வந்து நம்ம வந்து நாளைக்கு தெளிக்க போகிறோம்னாக்கா இன்றைக்கி வந்து நைட்டு தண்ணியில் போட்டுருந்தாங்க. விதையை தண்ணியில் ஊறி வச்சுனாக்கா மறுநாள் காலையில் வந்து விதையை தெளிச்சிட்டு உழவு ஓட்டிடலாங்க. அப்படி தண்ணியில் போட்டு எடுக்கிறதுனால மேலேயே உள்ள விதை கூட முளைப்பு தன் வந்து முளைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க.
1: விதைக்குன்னா இப்போ அப்படியே விதைச்சி விட்டுருவீங்களா?
0: விதைச்சி விட்டுருவோம்.
1: அது மறுபடியும் மண்ணு போட்டு மூட வேணாங்களா?
0: அதுதான் ஏர் உழறோம் இல்லைங்களா, அதில் மறைஞ்சிடுங்க.
1: விட்டு ஓட்டிடுவீங்க?
0: ஆமாங்க.
1: அதனால் அதை மறைஞ்சிடும்.
0: மறைஞ்சிடும்.
1: அது எப்படி முளைச்சி எப்படி அடுத்தடுத்த பருவம் எப்படி வருது?
0: ஆமாங்க. அது வந்து 20 நாள் 25 நாள் ஆச்சுனாக்கா அப்போ வந்து ஒரு களைகள் இருந்தால் ஆளை வச்சு ஏதோ களை எடுத்துடுவோம். 30-40வது நாளில் வந்து பஞ்சகவ்யா ஒரு ஸ்ப்ரே பண்ணிடுறோம். அப்போ வந்து பூக்கள் வந்து அதிகமாக எடுக்குது. எடுத்த பூக்கள் வந்து பிஞ்சி அதிகமாக விடுதுங்க. பயிரை வந்து திரட்சியாக இருக்குதுங்க.
1: இது வந்து உளுந்து.
0: ஆமாம்.
1: உளுந்து எவ்வளோ பரப்பில் சாகுபடி செய்கிறீங்க?
0: இப்போ 4 ஏக்கர் போட்டுக்கிறேங்க. சீட் பாம் அதுவும்.
1: அது விதைக்கு அப்படிங்கிறதுனால அதுக்கு தனி கவனம் செலுத்த வேண்டியிருக்குமா? அதுக்கு என்ன பண்ணுறீங்க?
0: ஆமாங்க, களவன் இருந்தால் எடுக்கணும். பூச்சி தோல்லாம் அதிகமாக இல்லாத அளவுக்கு முன்கூட்டியே பார்த்துக்கணும். அந்த 2 மட்டும்தாங்க. மற்றபடியாக இங்கே டிபார்ட்மெண்ட்டில் நம்ம சீடு கொடுக்கறதுனால 100 ரூபாங்க.
1: அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி தரமாக நம்ம உற்பத்தி செய்யணும்.
0: தரமாக உற்பத்தி பண்ணி கொடுக்கணுங்க. முளைப்பித்திறன் பார்த்து தான் கொடுப்பாங்கங்க.
1: அறுவடையெல்லாம் எப்படி செய்கிறீங்க? அது
0: அறுவடையெல்லாம் ஆளை வச்சு தாங்க அடுத்து எடுத்துடுவோம். டிராக்டரில் ஓட்டிடுவோங்க.
1: இது தவிர அந்த பயிரில் உளுந்து தவிர பச்சை பயிரெலாம் சாகுபடி செய்கிறீங்களா?
0: ஆமாங்கய்யா.
1: அதுவும் விதைக்கா இல்லை?
0: அதுவும் சீட் பாம்
1: விதை பண்ணிதான்.
0: ஆமாங்க.
1: அதுக்கு இதே முறையில் தான் நீங்கள்
0: இதே முறையில் தான் செஞ்சு கொடுத்துடுவோங்க.
1: இதெல்லாம் லாபகரமானதாக இருக்குங்களா?
0: லாபகரமானதாக இருக்குது.
1: இது காய்கறி சாகுபடி, கீரை சாகுபடி, அதே போல் பயிர் வகைகள்லாம் சாகுபடி செய்கிறீங்க. இது தவிர அந்த எண்ணெய் வித்து பயிர்கள்லாம், அந்த வேர்க்கடலை, எள் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் சாகுபடி செய்கிறீங்களா?
0: ஆ, செய்கிறேங்க.
1: அது எப்படி, வேர்க்கடலை எவ்வளோ பரப்பில் போட்டிருக்கீங்க?
0: 2 ஏக்கர் போட்டிருக்குங்க.
1: வேர்க்கடலை சாகுபடி பற்றி சொல்லுங்களேன்.
0: நல்ல உழவு ஓட்டினுங்க வேர்க்கடலை. மண்ணில் வந்து அந்த அசோஸ் பயிரிலும் பாஸ்போ பாக்டீரியா, அதை வந்து விதை நிறுத்தி செஞ்சு விதைச்சிடுவோங்க.
1: அது எவ்வளோ தேவைப்படுங்க? எவ்வளோ அசோஸ் பயிரெல்லாம் பாஸ்போ பாக்டீரியாலாம் எவ்வளோ போடுவீங்க?
0: 600 கிராம் 1 ஏக்கருக்கு. அதை விதை நிறுத்தி செஞ்சு
1: விதை நேர்த்திங்கிறது எப்படி செய்வீங்க?
0: அதாவது ஆரிய கஞ்சியோடு இந்த அசோஸ் பயிரிலும் பாஸ்போ பாக்டீரியா கலந்து கஞ்சியில் கலந்து விதையை அந்த கஞ்சியோடு கலந்து நிழலில் உலர்த்தி மறுநாள் விதைச்சிடுவோங்க.
1: அது விதைப்புங்கிறது எப்படிங்க?
0: ஆளை வச்சு தான் போட்டுடுறாங்க.
1: அந்த இடைவெளியெலாம் நம்ம பார்த்து போடணும் இல்லைங்களா?
0: அது ஏர் ஓட்டுறோம் இல்லைங்களா, அவங்க போகிறது வந்து 6 அடிக்கு ஒன்று போட்டுருவாங்க.
1: அதுக்கு பிறகு?
0: அதன் பிறகு 35வது நாள் ஒரு களை எடுப்புங்க. 40-45ல் வந்து மண் அணைக்கணுங்க. ஜிப்சம் போட்டு மண் அணைக்கணும். அந்த ட்ரம் ஒன்று இருக்குது இல்லைங்களா, அதை உருட்டுவோங்க ஒரு முறை அந்த 45வது நாளில். அப்படி உருட்டுறப்போ அந்த விழுதுகள் வந்து அதிகமாக விடுது, அப்போ காய்கள் வந்து அதிகரிக்குதுங்க.
1: இப்போ இதை பொறுத்த வரைக்கும் இயற்கை முறையில் சாகுபடி செய்ய முடியுதுங்களா?
0: ஆ, செய்ய முடியுதுங்க ஐயா.
1: இது எப்படிங்க?
0: இது செய்யலாம். இப்போ அசோஸ் பயிரிலும் பாஸ்போ பாக்டீரியா போடுறோம் இல்லைங்களா, ரசாயனம் போடாமல் இந்த மண்புழு உரம் போடுறோம். இந்த பஞ்சகவ்யா தெளிக்கிறோம், 3 முறை தெளிப்போங்க. செடி 15வது நாள், 30வது நாள், 45வது நாள். அப்போ அந்த பசுமை மாறாமல் விழுதுகள் அதிகமாக விடுதுங்க.
1: இப்போ வேர்க்கடலை பொறுத்த வரைக்கும் நீர் பாசனம்லாம் எப்படிங்க?
0: அது 2 தண்ணி தாங்க ஐயா, மணிலாவுக்கு மட்டும். 3வது தண்ணிக்கு எடுத்துடலாங்க, அறுவடை பண்ணிடலாம்.
1: அறுவடையெல்லாம் எப்படி பண்ணுறீங்க?
0: அறுவடையெல்லாம் கையில் தாங்க எடுக்கும். அந்த காயை நாங்கள் வியாபாரிங்களுக்கு போகிறது இல்லைங்க, நாங்களே செக்காடி எண்ணெயாக கொடுத்துட்றோங்க.
1: அது கொஞ்சம் வருமானம்.
0: ஆமாங்க.
1: அந்த புண்ணாக்கு?
0: புண்ணாக்கு மாட்டுக்கு ஆகுது, வயலுக்கு பயன்படுத்துகிறேங்க.
1: அதனால் அது விற்பனை கூட செய்யலாம் புண்ணாக்கு?
0: ஆமாங்க, விற்பனை பண்ணலாம். நாங்கள் இயற்கை விவசாயம் பண்ணுறதுனால அந்த புண்ணாக்கு எங்களுக்கே தேவைப்படுதுங்க. நீர் மூலியமாக கொடுத்துட்றோம். தீவனம் ஆடு மாடு இருக்குது இல்லைங்களா, அதுங்களுக்கு தேவைப்படுது.
1: வேர்க்கடலை பொறுத்த வரைக்கும் 1 ஏக்கருக்கு எவ்வளோ கிடைக்குதுங்க மகசூல்?
0: 40 மூட்டை எடுப்போங்க.
1: விற்பனையெல்லாம்?
0: விற்பனை தான். அதான் நாங்கள் வந்து காயை நேரடியாக விற்கிறது இல்லைங்க, காயை காயை வச்சு உடச்சி பயிராக்கி எண்ணெயாக்கி எண்ணெயாக விற்றுறதுங்க.
1: வேர்க்கடலை தவிர எள் சாகுபடி செய்கிறீங்களா?
0: ஆ, செய்கிறேங்க.
1: அது எப்படி செய்கிறீங்க?
0: எள்ளும் இதே போல் தாங்க. எள்ளுக்கு 7 உழவு. இதெல்லாம் உழவு கம்மியாக இருந்தால் கூட அதுக்கு மட்டும் தூளாக இருக்கணுங்க. அப்போ விதை சின்னதாக இருந்தால் முளைப்பு திறன் வர்றதுக்காக 7 உழவு ஓட்டணும். நல்லா 7 ஓட்டி

0: ஆசோஸ்பைரம் பாஸ்போபாக்டீரியா எருவோட கலந்து ஒரு முறை மேலே தெளிக்கிறது முன்னாடி தெளிச்சேன்னாங்க. தெளிச்சுட்டு எள் ஏக்கராவுக்கு வந்து 2 கிலோங்க தெளிச்சுட்டு உழவு ஓட்டி விட்டோம்னாக்கா 7வது நாள் செடி வர ஆரம்பிச்சிடும். செடி வந்த பிறகு அதாவது நம்ம தெளிக்கிறதுக்கு முன்னாடி மண்ணில் வந்து நல்ல ஈரப்பதம் இருக்கணுங்க. அப்போ தான் வந்து எள் முளைக்கும். முளைச்ச பிறகு மகசூல் கொடுக்கறதுக்கும் ஒரு வாய்ப்புங்க. எள்ளுக்கு வந்து தண்ணி அதிகமாக விடக்கூடாதுங்க. தண்ணி அதிகமாக பாய்ஞ்சாக்கா செடி இறந்துடும். அப்படி சில மண் வந்து வறட்சியான மண்ணாக இருக்கும், அதுக்கு தண்ணி பாசனன்ற இருந்தால் வயல்லே வந்து கால்வாய் வாங்கி வச்சிருந்தாங்க முன்கூட்டியே. அந்த கால்வாயில் தண்ணி விட்டு தண்ணியை இறச்சி விட்டுருந்தாங்க. அப்படி விட்டோம்னாக்கா அப்போ மகசூல் வந்து நல்லா கிடைக்குங்க.
1: அதனால் இந்த எண்ணெய் வித்து பயிர்களான வேர்க்கடலை எள் சாகுபடி செய்கிறது நல்ல லாபகரமானது.
0: நல்ல லாபகரமான பயிருங்க, செலவு கம்மிங்க.
2: இதுவரை இயற்கை வழி வேளாண்மை குறித்து திருவள்ளூர் மாவட்டம் போந்தவாக்கம் வி மகாதேவன் அவர்களின் அனுபவங்களை கேட்டறிந்தோம்.
3: இவங்க சொன்ன விவரங்களை கேட்டியா புள்ள? இப்போ உனக்கு இயற்கை வழி வேளாண்மை பத்தி தெளிவா புரிஞ்சிருக்குமே.
4: ஆமா மருதாணி, நாம சுவாசிக்கிற காத்து, குடிக்கிற தண்ணி, நாம வசிக்கிற இந்த பூமி, இது எல்லாம் நமக்கு வரமால கிடைச்சிருக்கு. அதை நாம பாதுகாக்கணும்னா இயற்கை முறைகளை கடைபிடிக்கணும்னு இப்ப நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டோம்ல.
3: ரொம்ப அழகா சொன்ன பொண்ணி. விவசாயிகளான நாம அனைவரும் இயற்கை முறை விவசாயத்துக்கு முக்கியத்துவம் அளித்து நம்ம வருங்கால சங்கதிக்கு வளமான பூமியை கொடுப்போம்.
4: நிச்சயமா புள்ள, நமக்கு தெரிஞ்ச இந்த விஷயங்களை நம்ம பிள்ளைகளுக்கும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நாமளும் எடுத்து சொல்லிடுவோம்.
3: ஆமா புள்ள, இன்னைக்கு விவசாயத்து மேல இளைஞர்களும் ஆர்வம் காட்டி வராங்க, அவங்களுக்கும் இந்த தகவல்கள் பயனுள்ளதா இருக்கும்.
4: ஆமா மருதாணி, நீ சொல்றதும் சரிதான். மருதாணி, என் மச்சான் வண்டி எடுத்துட்டு வராரு, அப்ப நான் புறப்படுற. மருதாணி.
3: சரி பொன்னி.

இனி தொடர்வது வேளாண் செய்திகள். காகித தேநீர் கோப்பைகளை கொண்டு அங்கக உரம் தயாரித்தல். தேநீர் கடைகளில் சேகரித்த காகித தேநீர் கோப்பைகளை கொண்டு அங்கக உரம் தயாரிக்கப்படுகிறது. அங்கக உரம் என்பது பொதுவாக தாவர மற்றும் உணவு கழிவுகளை சிதைத்து கரிமப் பொருட்களை மறுசுழற்சி செய்வதன் மூலம் தயாரிக்கப்படுகிறது. இதன் விளைவாக வரும் கலவையில் புழுக்கள் மற்றும் பூஞ்சை, மைசீலியம் போன்ற தாவர ஊட்டச்சத்துக்கள் மற்றும் நன்மை பயக்கும் நுண்ணுயிரினங்கள் நிறைந்துள்ளன. அங்கக உரமானது தோட்டங்கள், தோட்டக்கலை, நகர்ப்புற விவசாயம் ஆகியவற்றில் மண் வளத்தை மேம்படுத்த பெரிதும் உதவுகின்றது. இதன் நோக்கம்

0: காகித தேநீர் கோப்பைகளை மக்க வைத்து இயற்கை உரமாக்குதல். தேவையான பொருட்கள்: காகித தேநீர் கோப்பைகள், டீ தூள் உட்பட தேநீர் கடை கழிவுகள், தொழு உரம், பூசா மண் கரைசல் நுண்ணுயிரி பெருக்க மாத்திரை, ஈரப்பதமற்ற காய்ந்த தாவர இலைகள். இதன் செயல்முறையை பார்க்கலாம். முதலில் ஓர் அடி ஆழமுள்ள சிமெண்ட் தொட்டி அல்லது ஆழமான குழிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். முதல் அடுக்கு ஈரப்பதமற்ற இலைகளை சேகரித்து காகித தேநீர் கோப்பைகளுக்கு சமமான அளவில் நிரப்ப வேண்டும். காய்ந்த இலைகளை பயன்படுத்துவதன் மூலம் உரத்தின் கார்பன் தன்மையை அதிகரித்து உரத்தை எளிதாக மக்கச் செய்யலாம். இரண்டாவது அடுக்கு சேகரித்த தேநீர் காகித கோப்பைகளை நீரில் கொதிக்க வைத்து அதன் மெழுகு தன்மையை நீக்கி பிறகு தொட்டியில் நிரப்ப வேண்டும். அதன் பிறகு சிறிதளவு நீர் மேலோட்டமாக தெளிக்க வேண்டும். மூன்றாவது அடுக்கில் மண் கலவையை சேற்று பதத்தில் கரைத்து தெளிக்க வேண்டும். ஏனென்றால் மண் கலவை நுண்ணுயிர் பெருக்கத்தை அதிகரிக்கும். நான்காவது அடுக்கில் தொழு உரம் 5 கிலோ வரை நீரில் கரைத்து தெளிக்க வேண்டும். தொழு உரத்தில் தழைச்சத்து மிகுதியாக இருக்கிறது. முதல் அடுக்கு முதல் நான்காம் அடுக்கு வரை இந்த செயல்முறையை கடைபிடித்து அதே அளவில் இடுதல் வேண்டும். இறுதியாக சாண கரைசலை தெளித்து காய்ந்த இலைகளை மேலே நிரப்புதல் வேண்டும். இதற்கு மேல் பூசா நுண்ணுயிரி பெருக்க மாத்திரையை 5 லிட்டர் நீரை கொண்டு கரைத்து தெளிக்கவும். இறுதியாக சணல் பைகளை கொண்டு மூட வேண்டும். பிறகு 15 நாட்களுக்கு ஒரு முறை உரப்படுக்கையை திருப்புதல் மக்குதலை எளிமையாக்கும். 60 நாளில் இருந்து 70 நாட்களுக்குள் அனைத்து பொருட்களும் நன்கு மக்கி நல்ல உரமாக மாறிவிடும். பின்பு அதனை மொத்தமாக மூட்டையில் நிரப்பி வயலுக்கு இடலாம் அல்லது வீட்டுத் தோட்டம் மற்றும் மாடி தோட்டத்திற்கு உரமாக பயன்படுத்தலாம். கூடுதலாக இருக்கும் பட்சத்தில் முறையாக 1 கிலோ பைகளில் அடைத்து விற்பனையும் மேற்கொள்ளலாம். அங்கக உரத்தின் பயன்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். மக்கிய உரமானது மண்ணின் தன்மையையும் மண்ணின் கரிமச்சத்தையும் அதிகரிக்கும் ஒரு முக்கிய பொருளாக பயன்படுகிறது. மக்கிய உரத்தை செயற்கை உரத்திற்கு ஈடாக ஒப்பிட முடியாது. அங்கக உரத்தை இடுவதனால் சாகுபடி செலவு குறையும், மேலும் நிகர லாபம் அதிகமாகிறது. மண் வளம் சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மேன்மையடையவும் உதவுகிறது. இயற்கை உரங்கள் மட்டும் பயன்படுத்தினால் விளை நிலங்களில் நன்மை செய்யும் பூச்சிகள் மற்றும் நுண்ணுயிரிகளின் எண்ணிக்கை பெருகும். பயிர்கள் இயல்பாகவே பூச்சி நோய் எதிர்ப்பு திறனை பெறுகின்றன. இதனால் ரசாயன பூச்சி மற்றும் நோய் மருந்துகளை தெளிப்பதை படிப்படியாக குறைத்து இறுதியில் முற்றிலுமாக நிறுத்திவிடலாம். மண்ணின் கட்டமைப்பு கடினமாகாததால் பயிர்கள் சத்துக்களை எளிதாக எடுத்துக்கொள்கின்றன. சீரான பயிர் வளர்ச்சியும் தரமான விளைச்சலும் கிடைக்கும். சுற்றுப்புறச் சூழல் தூய்மையடையும். இயற்கை உரங்களால் நஞ்சு இல்லா பயிர்கள் கிடைக்கும். அவற்றை உண்பதால் ஆரோக்கியமான சந்ததி உருவாகும். இயற்கை உரங்களை விவசாயிகள் தாங்களே தயாரிப்பதால் உரச்செலவும் குறையும். ஆரோக்கியமான பயிர் வளர்ச்சியை ஊக்குவிக்கும். சதுப்பு நிலம் மீட்புக்கு உதவும். மண்ணின் உயிரியல் பண்புகளை மேம்படுத்தும். தற்போதைய காலத்தில் குறிப்பாக நகரங்களில் காகித தேநீர் கோப்பைகள் எந்த நோக்கத்திற்காகவும் பயன்படுத்தப்படுவதில்லை. மேலும் அவை ஈரமான குப்பையாகவே அப்புறப்படுத்தப்படுகிறது. எனவே இவற்றிலிருந்து ஒரு நல்ல ஆதாரமாக அங்கக உரத்தை தயாரிக்க முடியும். உரத்தை பயன்படுத்துவதற்கு பதிலாக அங்கக உரத்தை பயன்படுத்தினால் பயிர்கள் மிக வேகமாக வளர்வதுடன் இலைகளின் பரப்பளவும் அதிகரிக்கும். எனவே இந்த முறையில் நாம் தேநீர் கோப்பையை மட்டுமல்ல அதைப்போல உள்ள மற்ற காகித குப்பைகளையும் மக்கச் செய்து நல்ல உரமாக்கலாம்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

0: நேரம் 8 மணி. இனி தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். போதைப் பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க நாட்டு மக்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதுதொடர்பாக மத்திய இணையமைச்சர் திரு பி எல் வர்மா எழுதியுள்ள கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் மக்கள் இயக்கமாக உருவெடுக்க வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். மின்துறை செயல்பாடுகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதில் அதற்கான ஒழுங்குமுறை ஆணையங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். புதுதில்லியில் மாநில மின் ஒழுங்குமுறை ஆணையர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மின் நுகர்வோர்களின் குறைகளை குறித்த காலத்திற்குள் தீர்ப்பதிலும் ஒழுங்குமுறை ஆணையங்கள் இன்றியமையாத பங்கு வகிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உலக அளவில் அனைத்து துறைகளிலும் பெரிய அளவில் மாற்றங்களை கொண்டுவர உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். புதுதில்லியில் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் நவீன தொழில்நுட்பமும் புதுமை கண்டுபிடிப்புகளும் முக்கிய பங்கு வகிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பத்மஸ்ரீ விருது பெற்ற டாக்டர் ஹெச் வி அண்டேயை இன்று சென்னையில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின்போது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் மற்றும் நாட்டின் வளர்ச்சி பயணம் குறித்த சிறப்பு நூலை மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஹண்டேயிடம் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து தினத்தந்தி குழுமத்தின் தலைவர் திரு பாலசுப்பிரமணியனையும் டாக்டர் எல் முருகன் சந்தித்து பேசினார். வருவாய்த்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் நிதி நெருக்கடி உள்ளது என்பதை வெள்ளை அறிக்கை எடுத்துரைப்பதாக தெரிவித்தார். தமிழக அரசின் தில்லி சிறப்பு பிரதிநிதியாக திரு கே வெங்கட நாராயணா நியமிக்கப்பட்டுள்ளார். பொறுப்பேற்கும் நாளிலிருந்து ஓராண்டிற்கு அவர் இப்பதவியை வகிப்பார் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தவேக அரசு முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வாக்குறுதியை நிறைவேற்றுவது போல் ஏமாற்று அறிவிப்பு வெளியிடப்படுவதாக குற்றஞ்சாட்டியுள்ளது. இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதை தவிர்த்து வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் தவேக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திமுக கோரியுள்ளது. தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை கட்டுப்படுத்த தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று பிஜேபி மீண்டும் குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த சில நாட்களாக நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை சுட்டிக்காட்டியுள்ளது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க உரிய நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிஜேபி அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது. காவிரி கோதாவரி இணைப்பு பணிகளை மத்திய அரசு விரைவுபடுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து விவாதிப்பதற்காக தென் மாநில முதலமைச்சர்களின் மாநாட்டிற்கு மத்திய அரசு அழைப்பு விடுக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளார். தமிழகத்தில் உள்ள மாநகராட்சிகளில் தூய்மை பணிகளை தனியார் பங்களிப்புடன் மேற்கொள்வதற்காக ஆலோசகர்களை நியமிக்க கோரப்பட்ட ஒப்பந்த புள்ளிகளை மாநில அரசு ரத்து செய்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தூய்மை பணியாளர்களின் ஊர்

0: ஊதியத்தையும் நிரந்தர பணி வாய்ப்பையும் பறிப்பதற்கான எந்த நடவடிக்கையும் அரசு மேற்கொள்ளக்கூடாது என்று கூறியுள்ளார். தூய்மை பணியாளர்களை தமிழக அரசு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகமும் மாநில அரசின் இந்த முடிவுக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார். அயர்லாந்துக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 183 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பெல்ஃபாஸ்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த அயர்லாந்து நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக லார்கன் புக்கர் 50 ரன் எடுத்தார். ஹர்ஷித் ராணா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பளுதூக்கும் பிரிவில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மீராபாய் சானு தலைமையிலான இந்த அணியில் பிந்தியா ராணி தேவி, ஹர்ஜிந்தர் கவுர் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி அடுத்த மாதம் 23 தேதி கிளாஸ்கோவில் தொடங்குகிறது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சுகன் கடம் மற்றும் நவீன் சிவக்குமார் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ரித்தின் பிரணவ் செந்தில்குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். புல்லட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஹேமர் த்ரோ பிரிவில் பங்கேற்க இந்தியாவின் தம்னீத் சிங் மற்றும் பிரவீன்குமார் தகுதி பெற்றுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:05. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். திரைகானம் கேட்கலாம். கர்ணா திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
1: நேரம் 8:17. 20 நொடி. திரைக்கானத்தில் தொடர்ந்து ரங்கீலா திரைப்படத்தில் ஹரிஹரன் ஸ்வர்ணலதா பாடியுள்ள பாடல்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: நேரம் 8:30:45. மதியலை 720 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் திரைகானம் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். எல்லாமே என் ராசாதான் இந்த திரைப்படத்திற்காக மனோ எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

0: என்னன்னு இருந்தாலும் ஃபோனை பார்த்துட்டு அப்படியே ரோட்டுக்கு நடுவில் மூன் வாக் பண்ணிட்டு இருக்காரு.
1: அவரு மூன் வாக் பண்ணல ராஜா, வாட்ஸ்அப் வாக் பண்றாரு. இப்ப இருக்கிற பெரிய வியாதியே இதுதான், கவனச்சிதறல், அதாவது டிஸ்ட்ராக்ஷன்.
0: ஆமா, ஒரு கையில ஷேரிங்கு, இன்னொரு கையில சேட்டிங்கு, இது டிரைவிங்கே இல்ல, விபத்துக்கு வெல்கம் கார்டு அனுப்புற மாதிரி.
1: கரெக்ட் ராஜா, நாம முக்கியமா சொல்ல வேண்டியது பாதசாரிகளோட உரிமை, அதாவது பெடஸ்ட்ரியன் ரைட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா. அது ரோடு வாகனங்களுக்கு மட்டும் இல்ல, அதுல பாதசாரிகளுக்கும் சம உரிமை இருக்கு.
0: ஆமா ஆமானு, சில பேரு ஜிப்ரா கிராசிங்ல நிக்காம வண்டியை கொண்டு போய் அந்த கோட்டுக்கு மேல நிறுத்துவாங்க. அது என்ன ஸ்டார்டிங் பாயிண்டா இல்ல ரேஸ் விட போறாங்களா? பாவம் அந்த வரி குதிரைக்கு வலிக்கும்ல.
1: ராஜா ஜோக் ஓகே தான், ஆனா சீரியஸா கேளுங்க. ரோட்டை கடக்கும் போது போனை பாக்கெட்ல வைங்க. அந்த நோட்டிபிகேஷன் முக்கியம் இல்ல, உங்களோட உயிர் தான் முக்கியம். வண்டி ஓட்டும் போது போன் ஸ்கிரீனை பாக்காதீங்க, சாலைய பாருங்க. ஒரு மெசேஜ் தாமதமானா ஒன்னும் ஆயிடாது, ஆனா ஒரு விபத்து நடந்தா வாழ்க்கையே தாமதமாகிடும்.
0: சூப்பரனு, வண்டி ஓட்டுறவங்களும் கவனிங்க, பாதசாரிகளுக்கு ரைட் ஆஃப் த வே கொடுங்க, அவங்க ரோட்ல விளையாட வர.

0: இல்ல, வாழ்க்கையை நடத்த தான் போறாங்க.
1: சாலையில் கவனம் சிதறினால் வாழ்க்கையே சிதறி போகும்.
0: அதான் மக்களே, போனை ஓரமா வைங்க, ஹெல்மெட் சீட் பெல்ட் போடுங்க, ஜாலியா போங்க, ஆனா சேஃபா போங்க.
2: நேரம் 8:44. திரைக்காலத்தில் தொடர்ந்து தேவா திரைப்படத்திற்காக சித்ரா பாடியுள்ள பாடல்.

0: செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
1: திரைக்கதையில் நிறைவாக ஜெயம் திரைப்படத்திற்காக விஜய் யேசுதாஸ் பாடியது

0: In reply, India were 129 for 6 in 15 overs when reports last came in. And now, before we end the bulletin, the headlines once again. Home Minister Amit Shah launches 3-year vision document for narcotics control, calls for better coordination and use of technology to strengthen anti-drug campaign. Centre to deploy 1,000 advisory personnel across the country and upgrade trade portal to maximise benefits of India-UK trade agreement. Death toll in Venezuela earthquakes rises to 589. India sends 2 Air Force planes with emergency relief material. US and Iran agree to establish direct military communication channel to reduce risk of further conflict, says US Vice President J.D. Vance. And in US Open badminton, India's Ronak Chahan stuns top seed Chou Tin Shen of Chinese Taipei to enter quarterfinals of men's singles. Kidambi Srikant and 3 women shuttlers also reach the quarters. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
1: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறது ஸ்கோலியாசிஸ் அப்படிங்கிற, அதாவது முதுகுத்தண்டு வளைந்து காணப்படக்கூடிய நெளி முதுகு நோய் குறித்த நேர்காணல். இது குறித்து நம்மிடம் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் தமிழ்நாடு அரசின் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை விழுதுகள் சென்னை சாந்தோம் ஒருங்கிணைந்த சேவை மையத்தைச் சேர்ந்த இயன்முறை மருத்துவர் டாக்டர் புண்ணியக்கோட்டி. வணக்கம் சார்.
3: வணக்கம் மேம்.
1: ஸ்கோலியாசிஸ் விழிப்புணர்வு தினம் நாளை கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி நம்ம பல்வேறு தகவல்களை மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கறது நம்ம கடமை அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். ஸ்கோலியாசிஸ் அப்படிங்கிற நெளி முதுகு நோய் அப்படின்னா என்ன, இது குறித்து விளக்கமா சொல்லுங்க டாக்டர்.
3: நெளி முதுகு நோய், அதாவது ஸ்கோலியோசிஸ் அப்படின்னாக்கா முதுகு எலும்பு பற்றின ஒரு பிரச்சனை. இந்த நெளி முதுகு நோய் அப்படின்னாக்கா நம்மளதுல வந்து முதுகு தண்டு உடமை சர்வைக்கல் தொராசிக் லம்பார் சாக்ரல் அண்ட் காக்சிஜியல் அப்படின்ற ஒரு பிரிவுகள்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் நம்மளோடது முதுகு தண்டு வடம், அதாவது வேர்டிப்ரே அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். இதில் இந்த நெளி முதுகு அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்க அப்படின்னாக்கா நேராக நம்ம உட்கார்ந்து நிற்கிறதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய முதுகு தண்டு நேராக இருந்தால் தான் நம்ம வந்து எல்லா வேலைகளுமே செய்ய முடியும், நடக்கிறது உட்கார்றது எல்லாமே. இதில் இந்த ஸ்கோலியோசிஸ் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த தண்டு வடம் நேராக இல்லாமல் இந்த முதுகு தண்டு வந்து வளைந்து வெளிப்புறமாக வளைந்து, ஆங்கிலத்தில் லேட்ரல் கர்வேச்சர் அப்படின்ட்டு சொல்லுவோம். அதாவது ரைட் சைடு ஸ்கோலியோசிஸ் அப்படின்னாக்கா வலது புறம் வந்து வளைந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து நெளி முதுகு அப்படின்ற மாதிரி நம்ம இது சொல்லுவோம். ஸோ இது வந்து ஆண்டுதோறும் ஜூன் 27ஆம் தேதி வந்து நெளி முதுகு குறித்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக உலகெங்கிலும் ஜூன் 27 வந்து உலக நெளி முதுகு நோய் குறித்த விழிப்புணர்வு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது.
1: ஓகே டாக்டர், ஸ்கோலியோசிஸ் விழிப்புணர்வு தினம் கடைபிடிக்கப்படுவது குறித்து சொன்னீங்க. இந்த நோய் பாதிப்பில் எத்தனை வகையான பிரிவுகள் இருக்குது, இந்த நோய் காரணமாக முக்கியமாக யாரெல்லாம் பாதிக்கப்படுகின்றனர், எந்த வயதினர் பாதிக்கப்படுகின்றனர்?
3: இதில் வந்து 5 வகையான ஸ்கோலியோசிஸ் அப்படின்றத டைப் நம்ம சொல்கிறோம். மோஸ்ட்லி 80% வந்து அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது வளரிளம் பருவத்தில் இருக்கிற குழந்தைகள் இதில் வந்து அதிகப்படியாக இந்த நெளி முதுகு நோயினால் பாதிப்படைகிறாங்க. அதாவது இடியோபதிக் அப்படின்ட்டு ஆங்கிலத்தில் சொன்னோம் அப்படின்னாக்கா ஒரு பர்டிகுலர் காரணம், இதனால தான் இது வருது அப்படின்ட்டு சொல்ல முடியாத காரணத்தினால 80% மக்கள் தொகையில் இதை வந்து பாதிக்கப்படைகிறாங்க. ஸோ இதில் பார்த்திங்கனாக்கா நம்ம 25 நபர்களில் வந்து ஒருத்தர் வந்து இந்த நெளி முதுகு நோயினால் பாதிப்படைகிற சென்சஸும் நமக்கு இருக்குது, அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக 2வது வகை வந்து நியூரோ மஸ்குலர் ஸ்கோலியோசிஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ இந்த நேம்லேயே இருக்குது நியூரோ மஸ்குலர், நியூரோனாவே நரம்பு அதாவது மூளை சம்பந்தப்பட்டதும், மஸ்குலர் அப்படின்றனாக்கா தசை சம்பந்தப்பட்டதும், அதாவது இந்த பெருமூளை முடக்குவாத நோய் எனப்படுகின்ற செரிப்ரல் பால்சி, அதுக்கடுத்து தசை சிதைவு நோய் எனப்படுகின்ற மஸ்குலர் டிஸ்ட்ரஃபி, இந்த ரெண்டு நோயும் வந்து மூளையும் தசையும் சம்பந்தப்பட்டது. இந்த நோய் வந்திருந்தாலும் இந்த நெளி முதுகு நோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கஞ்சனிட்டல் ஸ்கோலியோசிஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். கஞ்சனிட்டல் அப்படின்னு சொன்னாக்கா பிறக்கும் போதே, அதாவது குழந்தை வந்து கருவில் இருக்கும்பொழுதே இந்த முதுகு வந்து இந்த மாதிரி வளைந்தே காணப்படும். ஸோ அது வந்து நம்ம கஞ்சனிட்டல் ஸ்கோலியோசிஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். அதுக்கடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீஜெனரேட்டிவ் ஸ்கோலியோசிஸ். இந்த டீஜெனரேட்டிவ் ஸ்கோலியோசிஸ் அப்படின்னா என்னென்னா நம்ம வயதாக ஆக நம்மளுடைய மூட்டுகள் வந்து எப்படி தேய்மானம் அடைந்து முட்டு வலி கை கால் வலி எப்படி வருகிறதோ அது மாதிரி நம்மளுடைய முதுகு தண்டு வடமும் வந்து வலியினால் வந்து நம்ம இதுவாகிறதுனால முதுகு தண்டு வடத்தை சுற்றி இருக்கிற மசில்ஸ் வந்து நம்ம வந்து பலகீனம் அடைகிறதுனால வருகின்ற டீஜெனரேட்டிவ் ஸ்கோலியோசிஸ். அடுத்து ஃபங்க்ஷனல் ஸ்கோலியோசிஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். இப்போ நார்மலாக நம்ம வந்து ஒருத்தரோட பர்சனாலிட்டியே வந்து அவங்க எப்படி நடக்கிறாங்க எப்படி உட்காராங்க அப்படின்றத நம்ம தீர்மானிக்கிறோம் இல்லைங்க.

0: அந்த மாதிரி இதில் வந்து ஃபங்க்ஷனல் ஸ்கோலியோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு சில பேர் வந்து நம்ம வீட்லேயே கூட வந்து நம்ம வந்து நிமிந்து உட்காரு, ஏன் அந்த மாதிரி கீழே தலையை ரொம்ப பார்க்குற, குனிஞ்சு பார்க்குற, ஏன் கூன் போட்டு உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் இல்லைங்களா. அதாவது இந்த ஸ்கோலியோசிஸ் வந்து இது நிச்சயமாகவே இது பழக்கத்தினால வரக்கூடிய ஒரு ஸ்கோலியோசிஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஃபங்க்ஷனல் ஸ்கோலியோசிஸ், அதாவது நம்ம சரியாக உட்காரதுனால நெளிஞ்சு உட்காரோம் இல்லை கூன் போட்டு உட்காரோம் அப்படி இதை நாள்பட்ட போக்கில் போகும்போது இதுவே வந்து நெளிமுதுகு ஏற்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. ஸோ இதை வந்து நம்ம ஃபங்க்ஷனல் ஸ்கோலியோசிஸ்ன்றோம். ஸோ நெளிமுதுகே வந்து ஐந்து வகையாக நம்ம பிரிக்கும்போது இந்த அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ் எனப்படுகின்ற வளரிளம் பிள்ளைகளுக்கு ஏற்படுகின்ற இந்த நெளிமுதுகு நோய் தான் அதிகமாக உள்ளது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 10 to 18 வயதுடைய குழந்தைகள் வந்து இந்த அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ் நோயினால் அதிகமாக பாதிப்படைகிற சென்சஸும் நமக்கு பார்க்க முடியுது.
1: ஓகே டாக்டர், முக்கியமாக 10 to 18 வயதுடைய குழந்தைகள் இந்த நோய் காரணமாக பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆரம்ப நிலையிலேயே இந்த நோயை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது குறித்து சொல்லுங்கள் டாக்டர்.
0: அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ் தான் 80% வந்து இந்த நோயில் வந்து அதிகப்படியான ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்குது. ஸோ இவங்களை வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா, நம்ம ஒருத்தர் நடக்கும்போதோ நிற்கும்போதோ வந்து அவங்களோட ஷோல்டர், அதாவது தோள்பட்டையும் இடுப்பும் வந்து சமநிலையில் சமதளத்தில் இருக்கணும். இந்த அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ்னால் பாதிப்படைந்தவர்களோட தோள்பட்டை வந்து ஒரு தோள்பட்டை வந்து கீழாகும், ஒரு தோள்பட்டை வந்து மேலாகவும் இருக்கும். அதே மாதிரி இடுப்பு பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு இடுப்பு வந்து கீழும் ஒரு இடுப்பு வந்து மேலும் இருக்கும். ஸோ அவங்க நிற்கும்போதோ நடக்கும்போதோ உட்காரும்போது நமக்கு தெரியும் ஒரு பக்கம் வந்து உயரம் குறைந்து ஒரு பக்கம் வந்து மேலே தூக்கி இருக்கிறது அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போதே நமக்கு ஒரு விஷயம் வந்து இவங்களோட உடல் அமைப்பில் வந்து ஏதோ ஒரு அசௌகரியம் காணப்படுகிறது அப்படின்ட்டு. ஸோ இந்த விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னாவே அதிலிருந்தே வந்து ஒவ்வொரு விஷயங்களாக நம்ம பார்க்கலாம். உண்மையாகவே இவங்களுக்கு வந்து ஸ்கோலியோசிஸ் இருக்கா, இல்லை இவங்க வந்து அந்த நேரத்தில் வந்து அந்த மாதிரி நின்னாங்களா நடந்தாங்களா அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை மாதிரி பார்த்துக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா இவங்களோட முதுகு வந்து ரொம்ப ஒரு பக்கமாகவும் துருத்தி இருக்கும். அதே மாதிரி நடக்கும்போது ஒரு கால் வந்து கொஞ்சம் இழுத்து நடக்கிறது, அதே மாதிரி ஒரு பக்கமாக வளைஞ்சு உட்கார்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போதே நம்ம வந்து இந்த நெளிமுதுகுக்கான அறிகுறிகளாக இருக்கும் அப்படின்றத ஒரு தீப்பொறியாக எடுத்து நம்ம அதை ஒவ்வொரு ஸ்டேஜாக நம்ம பார்க்கும்போது குறிப்பிட்ட இந்த நபர் வந்து இந்த அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ்னால் பாதிப்படைந்திருக்கிறாரா இல்லை வேறு ஏதேனும் விஷயங்கள் இருக்கிறதா அப்படின்றத நம்ம ரூல் அவுட் பண்ணிடலாம்.
1: ஓகே டாக்டர், பெற்றோர்களுக்கு அடுத்தபடியா அவங்க கூட அதிகமாக பழகக்கூடிய வாய்ப்பு ஆசிரியர்களுக்கு இருக்கு, இவங்க எப்படி இந்த நோய் குறித்து கண்டுபிடிக்கிறது டாக்டர்?
0: அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா பேரண்ட்ஸை விட அவங்க ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ் சொல்கிறாங்க, இல்லை பிடி டீச்சர்ஸ் சொன்னாங்க இந்த பையன் வந்து விளையாடும் போது வந்து ஏதோ சம் ப்ராப்ளம் இருக்குன்றத பேரண்ட்கிட்ட சொல்லி நம்மக்கிட்ட அழைச்சிட்டு வரும்போது தான் அவங்களுக்கு வந்து அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி பேரண்ட்ஸும் வந்து இந்த குழந்தைங்க வந்து கரெக்டாக வீட்டில் எப்படி நடக்கிறாங்க, எப்படி உட்கார்றாங்க, அவங்க டே டு டே ஆக்டிவிட்டீஸ், அவங்க ஹோம்ஒர்க் பண்ணும்போது எந்த விதமாக டேபிளில் உட்காந்து அவங்க எழுதுகிறாங்க, இல்லை அந்த குழந்தைங்க வந்து நம்ம வீட்டில் இருக்கும்போது ட்ரெஸ் மாற்றும் போதே நமக்கு தெரியும் அவங்களோட முதுகு வந்து நார்மலாக நீட்டாக இருக்கா இல்லை ஏதேனும் வளைந்து இருக்கா, இதில் இந்த ஸ்கேப்புலா அப்படின்ற எலும்பு வந்து கொஞ்சம் ஒரு பக்கம் துருத்தி இருக்கா, அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து குழந்தைங்களை வந்து பேர் பாடியாக நம்ம பார்க்கும்போதே நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். இல்லை குழந்தைங்க அந்த விஷயத்தையும் நம்ம கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அந்த குழந்தைங்க வந்து எப்படி உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணுறாங்க இல்லை உட்காந்து எப்படி சாப்பிட்றாங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இது வந்து பெற்றோர்கள் காணக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கடுத்து நீங்கள் நல்லா கேள்வி கேட்டது போல் பெற்றோர்களுக்கு அடுத்தபடியாக ஆசிரியர்கள் தான் அவங்களோட அதிகப்படியான நேரம் வந்து செலவிடுறாங்க. ஸோ இந்த குழந்தைகள் வந்து வகுப்பறையில் ஒரு டீச்சர் வந்து இந்த குழந்தைங்களை பார்க்கும்போதே ஒரு குழந்தை வந்து கிளம்சியாக உட்காந்துருக்கு, ஏதோ ஒரு நார்மலாக இல்லாமல் கூன் போட்டு ஒரு பக்கம் சைடாக ஒரு மாதிரி உட்காந்துருக்காங்க, நம்ம வகுப்புலே கூட இருக்கும்போது ஆசிரியர்கள்லாம் நேராக உட்காருங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அதை சொல்லியும் வந்து நம்ம நேராக உட்காருவோம், நம்மளை அறியாமல் ஒரு ரிலாக்ஸ்டு பொசிஷனில் போகும்போது டீச்சர்ஸ் வந்து ஒரு வார்னிங் கால் கொடுப்பாங்க. இப்படி சொல்லியும் வந்து அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ்னால் பாதிக்கப்பட்ட குழந்தை வந்து அந்த வார்னிங் கால் கொடுத்து கூட வந்து அந்த குழந்தை வந்து அப்படியே உட்காந்துருக்கு அப்படின்னாக்கா ஆசிரியர்கள் வந்து அதை ஒரு காலை எடுத்துகிட்டு சம்திங் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். இது வந்து வகுப்பு ஆசிரியர். ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த குழந்தைகள் வந்து நடக்கும்போது ஓடும்போது இல்லை விளையாட்டில் பங்கு பெறும்போது இந்த குழந்தைங்களோட உடல் உறுப்புகள் எவ்வாறு இயங்குகிறது, இவங்க தோள்பட்டையெல்லாம் எந்த கரெக்டாக இருக்காங்களா, சிமெட்ரிக்கல் பாடி அலைன்மெண்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம், இந்த குழந்தைங்களோட உடல் வந்து கரெக்டாக நேராக இருக்கா இல்லை வந்து விளையாட்டும் போது இவங்களோட கை கால்கள் எந்த விதமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து அது விதமாகவும் ஆசிரியர்கள் வந்து இதை கவனித்து பெற்றோர்கள்கிட்ட சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து நம்மளை மாதிரியான மருத்துவர்களிடம் வரும்போது நம்ம இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சு அதுக்கான தீர்வை நம்ம கொடுக்கலாம்.
1: ஓகே டாக்டர், இந்த நோய்க்கான அறிகுறிகளை பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் எவ்வாறு கண்டறிவது அப்படிங்கிறது குறித்து சொன்னீங்க. இப்போ பிறக்கும் பொழுதே இந்த ஸ்கோலியோசிஸ் நோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. அப்படி ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அதுக்கு ஏதாவது சிகிச்சை முறைகள் இருக்கு?
0: நிச்சயமா இந்த குழந்தை

0: வந்து அதாவது கன்ஜெனிட்டல் ஸ்கோலியோசிஸ் அப்படின்ட்டு ஒரு வகைன்னு சொன்னால் இல்லைங்களா, குழந்தை வந்து பிறக்கும் போதே இந்த முதுகு தண்டுவடத்தில் முதுகில் வந்து பிரச்சனையாவோட பிறக்கிறது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இந்த குழந்தை வந்து டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு குழந்தையும் வந்து பிறந்த உடனே 3வது மாதத்தில் வந்து கழுத்து நிற்கணும், 6வது மாதத்தில் குழந்தை வந்து ஒரு கழிச்சு படுத்து எழுந்து உட்காரணும், 1 வயதுக்குள்ளவே அந்த குழந்தை வந்து நடக்கணும். இதெல்லாம் வந்து நார்மல் ஒரு குழந்தை செய்யக்கூடிய விஷயங்கள். ஆனால் இந்த கன்ஜெனிட்டல் ஸ்கோலியோசிஸ், அதாவது பிறக்கும் பொழுதே ஒரு நெளி முதுகு கண்டிஷனோடு பிறக்கிற குழந்தைகள் வந்து இது எல்லாத்தையுமே செய்ய முடியாது. சிலது வந்து ரொம்ப லேட்டாக செய்வாங்க, சிலது வந்து நடக்கக்கூட செய்ய மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வரும்போது நம்ம மருத்துவரை அணுகி மெடிக்கல் டயக்னோசிஸ்லாம் நம்ம பண்ணும்போது இந்த கன்ஜெனிட்டல் ஸ்கோலியோசிஸை நம்ம கண்டுபிடிக்கலாம். கன்ஜெனிட்டல் ஸ்கோலியோசிஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா இந்த டயக்னாஸ்டிக் ப்ரொசீஜர் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. அந்த ஒரு எக்ஸ்ரே எடுத்து ஒரு காப்ஸ் ஆங்கிள் அப்படின்ட்டு சொல்லுவோம், அதாவது இந்த குழந்தைக்கு வந்து அந்த முதுகு எலும்பு வந்து எந்த லெவலுக்கு வந்து வளைந்து காணப்படுது அப்படின்ட்டு. அந்த வளைவு எக்ஸ்ரேயில் நம்ம பார்த்தோம்னாக்கா ஒரு 20 டிகிரிக்குள்ளே இருக்குது அப்படின்னாக்கா அது நார்மல் அப்படின்னு சொல்லுவோம். 20லிருந்து 40க்கு போகுது அப்படின்னாக்கா அது ஒரு மாடரேட் அப்படின்னு சொல்லுவோம். 40 டிகிரிக்கு மேலும் அதாவது முதுகு எலும்பு வந்து நெளிவு காணப்படுகிறது, அந்த ஸ்கோலியாட்டிக் கர்வ் இருக்குது அப்படின்னாக்கா அந்த குழந்தைக்கு வந்து அறுவை சிகிச்சை செய்து அதற்கப்புறமும் அந்த குழந்தைக்கு வந்து ஃபிசியோதெரப்பி மருத்துவம் மற்றது எல்லாமே நம்ம கேரி பண்ணும்போது இந்த கன்ஜெனிட்டல் ஸ்கோலியோசிஸை நம்ம வந்து சரிப்படுத்தலாம்.
1: நிரந்தரமாக சரியாக்கலாம்,
0: அதாவது கண்டிஷன்ஸ் பொறுத்து, இந்த சிவியாரிட்டி அப்படின்ற கண்டிஷன்ஸ் பொறுத்து. நான் சொன்ன மாதிரி அந்த 0லிருந்து 20 டிகிரி பர்சன்டேஜ் அப்படின்ட்டு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த நெளி முதுகு இருக்குனாக்கா அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் கொடுத்தே எக்ஸசைஸ் கொடுத்தே வந்து நீங்கள் சரி பண்ணலாம். அதாவது அவங்களுக்கு வந்து ஆர்த்தோட்டிக் டிவைசஸ் எனப்படுகின்ற மில்வாக்கி பிரேசஸ் இல்லை பாஸ்டன் பிரேசஸ் அந்த மாதிரி பிரேசஸ்லாம் நம்ம போட்டு அந்த குழந்தை வந்து சரி பண்ணலாம். இல்லை 20லிருந்து 40 அப்படின்னு போகும்போது நம்ம வந்து ஒரு அறுவை சிகிச்சை மருத்துவரை பார்த்து இந்த குழந்தைக்கு வந்து இந்த வயதுக்கு அறுவை சிகிச்சை செய்யலாமா அப்படின்றத ஒரு ஒப்பீனியன் வாங்கிட்டு அதுபடி மேற்கொள்ளலாம். இல்லை 40 டிகிரிக்கு மேலே போகும்போது அது ரொம்ப வெரி சிவியரான கண்டிஷன், அதுக்கு நிச்சயமாக அறுவை சிகிச்சை செய்தே ஆகணும். அது செஞ்சிட்ட பிறகு நீங்கள் வந்து ஆர்த்தோட்டிக் டிவைசஸ் எனப்படுகின்ற இந்த மில்வாக்கி பிரேசஸோ இல்லை பாஸ்டன் பிரேசஸோ அந்த குழந்தைக்கு போட்டு முதுகு வந்து மேலும் வளையாமல் நெளியாமல் இருக்கிறதுக்கு நம்ம வழி பண்ணணும்.
1: ஓகே டாக்டர், இந்த நோய் பாதிப்பின் அளவை பொறுத்து இதை சரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க. முதல்ல நீங்கள் சொன்ன மாதிரி வளரிளம் பருவத்தினரை தாக்கக்கூடிய இந்த ஸ்கோலியோசிஸ் நோய்க்கான சிகிச்சை முறைகள் என்னென்ன சார்?
0: நெளிமுதுகு குழந்தைகள் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்றது நம்ம முன்னாடியே சொன்னது மாதிரி, ஒரு பக்கம் தோள்பட்டை வந்து கீழே இறங்கி காணப்படும், ஒரு பக்கம் இடுப்பு வந்து மேலும் கீழமாக இருக்கும், சமதளத்தில் இருக்காது அப்படின்ட்டு சொல்லுவோம். இதை வந்து நம்ம வந்து ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட்டில் அவங்களுக்கு எல்லா ஜாயின்ஸ்க்கான மூமெண்ட்ஸை வந்து நம்ம கொடுத்து முதல்ல வந்து ஃப்ரீ ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். எல்லா உடல் முட்டுக்கள்லையும் வந்து எல்லா விதமான அசைவுகளையும் நம்ம கொண்டு வந்துக்கான இப்போ மருத்துவ பயிற்சிகள் செஞ்சு கொடுப்போம். அதுக்கப்புறம் இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த நெளிமுதுகு குழந்தைகளுக்கு வந்து அவங்க வந்து முட்டிக்கால் போட்டு அந்த முட்டிக்காலிலேயே நடக்கிற மாதிரியான ட்ரீட்மெண்ட் உண்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 4 கால் பாய்ச்சலில், அதாவது குழந்தை வந்து 2 கைகளையும் 2 கால்களையும் தரையில் வந்து பதிந்து அதில் வந்து நகர்ந்து போகிற மாதிரியான விஷயம். இந்த மாதிரி போகும்போது 2 முட்டியும் 2 கையும் வந்து கரெக்டாக தரையில் ஊனி போகும்போது இந்த நெளி முதுகு அப்படின்றத வந்து நம்ம வந்து முதுகை வந்து நேராக கொண்டு வரும். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சிவியாரிட்டிக்கு பொறுத்து தான். இந்த 0லிருந்து 20 வரைக்கும் இருக்கும்போது இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா இந்த குழந்தை வந்து சரி பண்ணிடலாம். இந்த 20லிருந்து 40, 40க்கு மேலும் போகும்போது நம்ம நிச்சயமாக அறுவை சிகிச்சை செய்து இந்த ஆர்த்தோட்டிக் டிவைசஸ் போடும்போது தான் இதை வந்து கரெக்ஷன் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் இந்த குழந்தைங்களுக்கு வந்து பீரியாடிக்காக இந்த நெளி முதுகுனால மட்டும் முதுகு மட்டும் பாதிப்படையிறது இல்லை, அதை சுற்றி இருக்கிற தசைகள் அதுவும் இல்லாமல் உள்ளுக்குள்ளே இருக்கிற அவயங்களான நுரையீரலும் வந்து பாதிப்படையும். முழுமையான பாத்திரத்தில் வந்து தண்ணீர் நிரப்பினா நார்மலான பாத்திரத்தில் முழு கொள்ளளவு பிடிக்கும். 5 லிட்டர் பிடிக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தில் நசிங்கு இருந்ததுனாக்கா அதில் தண்ணீர் கொள்ளளவு வந்து குறையும் இல்லைங்களா. அதே மாதிரி இந்த நெளி முதுகு ஸ்கோலியோசிஸ் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து நுரையீரல் வந்து முழுமையாக வந்து விரிவடையாது. இந்த விரிவடையாததுனால வந்து இந்த குழந்தைகளுக்கு வந்து சுவாசிக்கிற ஆக்சிஜன் லெவலும் குறையிறதுனால இந்த குழந்தைகள் வந்து நம்மளை மாதிரி நார்மலாக பேச முடியாது. 10 வார்த்தைகள் பேசுவாங்க, மூச்சு விடுறதுல சிரமம் இருக்கும். இல்லை இவங்க நார்மலாக இருக்காங்க, 0 to 20 டிகிரியில் இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க விளையாட்டில் வந்து பிரச்சனையாக இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த நுரையீரலை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான பயிற்சிகளும் நம்ம ஃபிசியோதெரப்பியில் பண்ணணும். மேற்கொண்டு வேறு ஏதேனும் ஜாயிண்டில் பெயின் ரிலேட்டட் இஷ்யூ இருக்குது அப்படின்னாக்கா அந்த பெயின் அலிவியேட் பண்ணுற ட்ரீட்மெண்ட்டும் ஃபிசியோதெரப்பியில் பண்ணுறோம்.
1: நெளிமுதுகு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வேற என்னென்ன மாதிரியான உடல் உபாதைகள் ஏற்படலாம் அப்படின்னு சொன்னீங்க. இதற்கான சிகிச்சை முறைகள் குறித்தும் சொன்னீங்க டாக்டர். இயன்முறை மருத்துவத்தால் சரி செய்ய முடியலை அப்படின்னா அறுவை சிகிச்சை பண்ணணுமா?
0: நிச்சயமா. இந்த சிவியாரிட்டி அப்படின்ட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த நெளிமுதுகு காப்ஸ் ஆங்கிள் வந்து 0 to 20, 20 to 40, more than 40 அப்படின்ட்டு சொல்கிறோம். இந்த 0லிருந்து 20 அப்படின்னும் போதே நீங்கள் வந்து ஃபிசியோதெரப்பி பண்ணிங்கனாக்கா உங்களால் கம்ப்ளீட்டாக வந்து இது நார்மலுக்கு கொண்டு வந்துட்டு அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸை கேரி அவுட் பண்ண முடியும்.

0: ஃபர்தராக நம்ம வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு அவங்கள வந்து பீரியாடிக்காக நம்ம வந்து சரி பண்ணிடலாம். அந்த 20-40 போகும்போது அவங்களோட உடல், அதாவது அவங்களோட வயது, அவங்க செய்யக்கூடிய வேலை, இதெல்லாம் பொறுத்து வந்து அவங்களுக்கு மருத்துவ அறுவை சிகிச்சை செய்யணுமா இல்லையா அப்படின்றது ஒரு மருத்துவ அறுவை சிகிச்சை நிபுணர் தான் வந்து அதை ரூல் அவுட் பண்ணணும். ஆனால் 40 டிகிரிக்கு மேலே போகும்போது நிச்சயமாக அறுவை சிகிச்சை செய்து அதற்கு பின்பான ஃபிசியோதெரப்பி மருத்துவமும் செய்து அந்த அவங்கள வந்து நார்மலுக்கு கொண்டு வரதுக்கான ட்ரீட்மெண்ட் உண்டு.
1: சர்வதேச ஸ்கோலியோசிஸ் விழிப்புணர்வு தினம் குறித்த இந்த நேர்காணலின் 2வது பகுதியை வரும் திங்கட்கிழமை ஒலிபரப்பாகும் இதே நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்கலாம்.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது.

நேரம் 9:30. ஆகாஷ்வாணி அரங்கிசை. உமா ராதிகா அவர்களின் பாட்டு கேட்கலாம். கும்பகோணம் எம்ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், ஏஎஸ் ரங்கநாதன் அவர்கள் மிருதங்கம். துவக்கமாக ராஜு விடல, தோடி ராகம், ரூபகதாளத்தில் தியாகராஜர் கீர்த்தனை.

குமார் ராதிகா அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், ஏ எஸ் ரங்கநாதன் அவர்கள் மிருதங்கம். நவரசகலா ரசிகை அம்பிகே சதா நமஸ்தே. ராகம் தானம் பல்லவி ரசிகப்பிரியா ராகம் திருஷ்ட திருப்பட தாளம்.

அரங்கிசையில் இதுவரை உமா ராதிகா அவர்களின் பாட்டு கேட்டோம். கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், ஏ எஸ் ரங்கநாதன் அவர்கள் மிருதங்கம்.

நேரம் 10:45. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். காற்றோடு கலந்திடவா முதல் பாடலாக 1000 வாசரிதயம் திரைப்படத்திற்காக பி. ஜெயச்சந்திரன், எஸ். ஜானகி குரல்கள்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
1: அடுத்து எங்க ஒரு ராசாதி திரைப்படத்தில் மலேசியா வாசுதேவன் எஸ்பி சைலஜா குரல்களில் பாடல்.

இடம்பெற்றது காற்றோடு கலந்திடவா. நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட 1 டிகிரி கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 27

3 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 0.7 டிகிரி குறைவு. நிலவிய ஈரப்பதம் 74%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இரவு நேரத்தில் சில இடங்களில் மிதமான இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு உண்டு. அதிக அளவு வெப்பநிலையாக 38 டிகிரி செல்சியஸும், குறைந்த அளவு வெப்பநிலையாக 25-26 டிகிரி செல்சியஸ் வரை நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி நிகழ்ச்சி நிரல். நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் உதயை மு வீரையன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழறிவும், தொடர்ந்து வானிலை. 7 முதல் 9 மணி வரை புத்தம் பொது காலை சுழல் விளக்கு. தமிழமுதம் வழங்குபவர் ரா மோகனசுந்தரம் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு யோகா பயிற்சியாளர் ஆர் விஜயலட்சுமி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள், 12வது பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கு சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகானம். உங்கள் கவனத்திற்கு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான தினம் குறித்த சிற்றுரை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:02-8:30 திரைகானம். 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி, நல்வாழ்வில் யோகா. யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் டாக்டர் ஏ சிவபிரகாஷ் அவர்கள் வழங்கும் தகவல்கள். 9 மணிக்கு அரங்கிசை. ஸ்ரீராம் கிருஷ்ணன் அவர்களின் பாட்டு. சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். வைக்கம் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்து சிதறல், 11:02 இளைய பாரதம். ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா 2வது பகுதி. வினாடி வினா நடத்துபவர் டி கே பத்மநாபன் அவர்கள். பங்கேற்பவர் என் சக்தி கணேஷ், எஸ் பவித்ரா, பி ஜானவி, டிஜே ஐரின், கே டி ஸ்ரீனிவாஸ், வி பாலாஜி. மனம் மலரும் தருணம் கவிதை வாசிப்பு பங்கேற்பவர்கள் என் அருண், எம் ராஜதுரை, டி விஸ்வா ஆகியோர். நண்பகல் 12:10 சங்கீத சாரல், வி ஸ்ரீராமன் அவர்களின் புல்லாங்குழல் இசை, எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் விவசாயிகளுக்கான மாற்றியமைக்கப்பட்ட வட்டி மானிய திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 பெருமைமிகு பாரதம், கங்கை கொண்ட சோழபுரம் உரை சித்திரம், எழுதியவர் நந்தினி. 2:15 திரைகாணம். 2:55 வானிலை. மாலை 5:30 திரைகாணம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. 6:55 வேலை வாய்ப்பு செய்திகள். 7:00 திரைகாணம். 7:10 விழுப்புரம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி சுரேஷ். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். கறவை மாடுகளில் பால் உற்பத்தி அதிகரிப்பதற்கான வழிமுறைகள் உரை வழங்குபவர் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை ஊட்டசக்தியியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எம் செல்லபாண்டியன் அவர்கள். தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05-9:15 திரைகாணம். 8:45 ஆங்கில நிகழ்ச்சி. வை பிக்மாலியன் மேட்டர்ஸ் டுடே. ஜார்ஜ் பெர்னாண்டஸின் நாடகம் குறித்த இலக்கிய உரை வழங்குபவர் ஆங்கிலத்துறை உதவி பேராசிரியர் ஸ்னேகா அவர்கள். 9:30 திரைகாணம். 10 மணிக்கு அகில பாரத இசை. பிரபாத் முகோபாத்யாய் அவர்களின் சந்தூர் இசை. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.